திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம் திருச்சி

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயரவர் சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருக்காலத்தி சிவாலயம் நாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த செட்டியார் ஒருவரால் திருப்பணிகள் செய்யப்பெற்று கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. அவரை மக்கள் திருப்பணி செட்டியார் என்றே வழங்குவார்கள். மகாசிவராத்திரி தோறும் தானும் தன் மனைவியும் அங்கு வந்திருந்து நியமத்தோடு காலத்தியப்பரையும் ஞான பூங்கோதையையும் தரிசித்து ஊருக்கு திரும்புவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஒரு மகாசிவராத்திரி தினத்தன்று 4 கால பூஜைகளையும் தரிசித்த பிறகு தனது இருப்பிடத்திற்கு வந்து சிவசிவ என்று சொல்லியவாறே இந்த பூத உடலை நீக்கி முக்தி பெற்றார். அவரது மனைவியாரும் உடனேயே அவ்வாறு ஏற்க எழுதினார் என்று நாம் அறிகிறோம். அந்த ஊர் மக்கள் அவ்வாறு பேருபகாரம் செய்த ஒரு நகரத்தார் பெருமகனுக்கு பொன்முகலைக்கு செல்லும் வழியில் சிலை எடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். இந்த பெருமான் மா சதுரனாகவும் கணநாதனாகவும் புண்ணியமூர்த்தியாகவும் மலைமகள் மணாளனாகவும் ஞான பூங்கோதையாள் பாகத்தனாகவும் ஏழுலகும் ஆனவனாகவும் கடலும் மலையும் ஆனவனாகவும் ஊழித்தி என்னவனாகவும் நால்வேதத்தின் பண்டிதனாக விளங்குவதையும் திருநாவுக்கு சுவாமியுடைய திருத்தாண்டகம் சிறப்பிக்கின்றது. இந்த திருத்தாண்டகத்தின் மூலமாக நாம் சத்தியேகம்பம், திருப்பராய்த்துறை, திருப்பழனம், திருப்பங்கீதி, திரு ஒற்றியூர், திரு சோற்றுத்துறை, திரு கைலாயம், திரு கானப்பேர், திரு குடமுழுப்பு, திரு குடமூக்கு, திரு கீழ்கோட்டம், திரு மறைக்காடு, திருவண்ணாமலை ஆகிய தலங்களும் எடுத்து பாடப்பெற்றிருப்பதை நாம் அறிகிறோம். இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டிலும் காலத்தை காணப்பட்ட கணநாதன்கான் அவன் என் கண்ணுளானே என்று பாடியிருப்பது அறிந்து இன்புறத்தக்கது. இந்த பெருமான் தீவினைகளையெல்லாம் ஒழிக்க வல்லவன், ஆகவே இடிப்பான்கான் என் வினையை என்றும் தன் சிந்தை நீங்காத சிவமாக இருப்பதை என் சிந்தையான்கான் என்றும் கூறுவதைக் கொண்டு நாம் நிகழ்கிறோம். இந்த பெருமானே எல்லா தேவர்களும் ஆவார். நாரணன்கான் நான்முகன்கான் என்று தேவார வரிகள் இதனை புலப்படுத்துகின்றது. முறைமையால் ஐம்புரியும் வழுவா வண்ணம் படித்தான் தலை அறுத்த பாசுபதன் என்று பிரமன் தலையை கிளிய செய்தியை அழகுற அமைத்து பாடியிருக்கின்றார் அப்பர் பெருமான். எல்லாம் முன் தோன்றாமே தோன்றினான் என்று பழமைக்கும் பழமையாக இந்த இறைவர் விளங்குவதை அறிவிக்கின்றார் அப்பரடிகள். அடியார்களுடைய தொண்டை ஏற்பவன் இப்பெருந்தகையாதலால் குறையுடையார் குற்றேவல் ஏற்பான்கான் என்று அமைத்து பாடியிருக்கின்றார். அவ்வாறு அடியார்கள் தொழுதால் அருள்வான் அல்லவா, இதையே அடியார்கள் தொழுதியேற்ற அருள்வான் என்று அமைத்து பாடியிருக்கிறார். அன்பர்களுடைய மனத்திலும் வாக்கிலும் தலைமீதும் தனது திருவடிகளை வாயார வாழ்த்தும் தொண்டர்கள் கூட்டத்தில் கூட இருந்தும் அருள் புரிபவன். இதனை அருமையாக அமைத்து ஒரு தாண்டக பாடல் இந்த பதிகத்தில் வருகின்றது.

சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு திருப்பதிகத்தின் வாயிலாக இந்த இறைவனை வழிபட்டுள்ளார். செண்டாடும் விடையாய் சிவனே என்று துவங்கும் திருப்பதிகம் அது. கண்டவர்களெல்லாம் லயிக்கும்படியான ஒரு திருவுருவை உடையவர் பெருமானாதே, கண்டார் காதலிக்கும் கணநாதனின் காலத்தியா என்று அருமையாக குறிக்கின்றார் சுந்தர பெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி இடர்களுக்கெல்லாம் துணையாக நின்று அந்த இடர்களை களைபவன் என் இடர் துணையே என்று சுந்தரர் வாக்கால் கூறப்படுவதை நாம் அறிந்து இன்புகிறோம். அந்த பெருமானை குரு வடிவத்திலும் தலைவனாகவும் வழிபடுகிறார் சுந்தரர். என் குருவே என்று உருகி அழைக்கும் பாங்கு தனிச்சிறப்புடையது. அந்த பெருமான் ஆறா இன்னமுதாகவும் விளங்குகின்றான். செய்யவனாகி வந்து இடரானவை தீர்த்தவனே என்றும், என்னுள் குடியாக கோயில் கொண்ட குழகன் என்றும் உள்ளம் புகுதவல்ல பெருமானை சுந்தரர் தமக்கே உரிய வாணியில் பாடி அருளியுள்ளதை காண்கிறோம். இந்த பெருமானைத் தவிர வேறு எவரையும் நான் வழிபட்டு ஏத்த மாட்டேன் என்று உறுதியாக சொல்வதை உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று பாடியதால் உணரலாம். செஞ்சேல் அன்ன கண்ணார் திறத்தே.

இத்தலத்து முழு பெருமான் மீது அருணகிரிநாதர் மூன்று திருப்புகழ் பாடல்களால் பரவியுள்ளார். நினைப்பவர்களுடைய சித்தத்தில் பிரியாது உறைபவனாகவும் தனது திருவடிகளை முக்தர்களுக்கு அழுபவனாகவும் குமரக்கடவுள் வழங்குவதை ஒரு திருப்புகழ் நமக்கு விளக்குகின்றது. சிரத்தானத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தாமற்று ஒட்டில்லாதன மலர்த்தாள் வைத்து எந்தன்னை ஆழ்வாய் நிறுத்த கர்த்த உபநேசார் சித்தத்து.

0: மலர்த்தாள் வைத்து தன்னையாழ்வாய். சிம்பலம்
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தடைப்படும் திருமணம் சடுதியில் கூடி வருவதற்கு ஓத வேண்டிய திருப்பதிகம். திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் சாதாரி, கிராகம் பந்து வராளி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த நீருவரி இரதொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவடுகூர் பண் குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சாத்தமங்கை, பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

அரக்கன் மணி முடிபத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண் கூடு

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய உள்ள திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவார்த்தை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறை நயப்பு கூறல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அண்டலிங்கம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஏழாம் தந்திரம் அண்டலிங்கம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

காலையும் மாலையும் கால் பெயர்த்திடுவதில் ஆலைகள் வலம்.

தலை கோடு சார்வதுள் சரண் வழி அல்லால் அலை கடல் பிறழினும் அடாதே அதனால் பொய்த்தவ வேடரை கைத்தகப்படுத்தற்கு வஞ்ச சொல்லில் வார்வலை போக்கி சமயப்படுகொழி சமைத்த

சேர்த்து வளை உளரே எனக்கு வருமோ உளறுதரே. முறையில் திரையில் ஒப்புற கொட்பன் வரையிலே சீகரவாரியில் குறை கூட

பாடும் உம்பரு நாயகனே பொருட்படுத்தி நல்கழித்து நல்கழித்து தாயனைய நாயருளும் தம்பிரான் தூய விரைவில்

போலவன் ஆசையாம் பரிசத்தி யானை போலவன் ஓசையில் விழுந்த புள்ளும் போலவன் வீசிய மனத்தில் வழு போலவன் உருவது உணரா செருவுழிச் சேர்ந்தனை வீசி

சங்கிலி பாசத்தொடரு பட்டு இடறுகள் மனத்தினோடு ஏற்றுவது அறியாது குடறுகள் சிறையறை குறை.

0: அனைவார்க்கு கொள்ளை பொதுவோ அனைவேர்
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் திருவள்ளுவர் பவள பெருவரை மணந்த மரகத வல்லி போல ஒரு கோரிய

மாறி சித்திகள் மலரில் கையல் வாழுதல் தெய்வ சிறுவிரை இளநிலா காழ்ந்தொருள் ஒளியுடல் புணந்தனில் செவ்வாய் குமரல் செவ்வி செய்யானில் செல்கை கமலம் மங்கை வனமுலை அவர்

நாள் தொடங்கி என்னை பல யோனிகள் நினைப்பவர்கள் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனிதாயாராகி என

பயின்றவர் பயின்றதும் இலனே ஆயினுள் இயன்றதோர் பொழுதில் இட்டது மலர சொன்னது மந்திரமாக எல்லையும் இடப்பிறப்பு இறப்பினுள் இரண்டில் கடற்படா வகை காத்தல் கடனே கடலான காமத்தே கால் தாழ்வர் துன்ப

இவளை தோற்பாள், இவளிடக்கே அலர் கொண்டு எழுவாள், எழுகின்றதில் செய்ய இல் செய்யவோ இல் மலத்திருந்து கழுவாமணியை கழுமலமானனை

பசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னாள் நிகழ்ந்த பல்லீருகத்து வேறு வேறு பெயரில் ஊரில் இயல்ற மையறு சிறப்பில் தெய்வத்தன்மை புகழி நாயக இகல் விடைப்பாக அமை நாள் மீன் தோல் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வன் தோழ உணர் மூவியில் எரித்த சேவகத் தேவ இளநிலா முகழ்க்கும் வளர்ச்சடை கடவுள்.

எல்லதும் பிறருவோம் ஆவன பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதும் ஆகி திண்ணீர் ஞானத்து திரண்ட மணலிலும் எண்ணில் கோடி என பலவாகி இல்லன உளவாய் உள்ளது காண பல்நாள் இருள் வைப்பட்டேல் அன்னதும்

பொழிவில் தொண்டில் ஒன்று தடுமாறு வந்தாற்போல வந்த தெந்தைனில் திருவருள் நாட்டம் கருணையில் பரலுள் யாவையும் எனக்கு பொய்யெனத் தோன்றி மேவருள் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப கற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தடவினர் தமக்கு சுவராய்த்து.

பல்லாசடை முடி நல் பூம்புகலியால் இதழிப்போது போதும் பெறாவிடில் பச்சலை உண்டு புனல்.

Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு திருமூல நாயனார் புராணம். பாடியிருப்பவர் குற்றாலம் திரு சுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: கட்டிக்கம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருஞான சம்பந்த பெருமான் திருப்பாச்சிலா சிராமம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். சரியா? எந்த ஊர்ல? திருப்பாச்சிலா சிராமம். சரியா? இந்த பேர் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கு இல்லையா? ஒரு ரெண்டு தடவை சொல்லி சொல்லி பாருங்க, அப்ப உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். சரியா? அந்த ஊருக்கு இப்ப என்ன பேர் தெரியுமா? திருவாசி. இப்ப என்ன பேரு? திருவாசி. ஆனா திருமுறைகள்ல எல்லாம் திருப்பாச்சிலா சிராமம் அப்படின்னு தான் குறிச்சிருக்காங்க. சரியா? இந்த ஊர்ல நடந்த அதிசய நிகழ்வு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. சரியா? இப்போ நம்ம ஞாபகரச பெருமானோ ஞான சம்பந்த பெருமானோ முதல் சந்திப்பு சீர்காழியில நடந்துச்சு இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? முதல் சந்திப்பு சீர்காழியில நடந்தது. அப்புறம் நம்ம ஞாபகரச பெருமான் என்ன பண்ணாங்க? நான் சோழ நாட்டு தலங்களை எல்லாம் வழிபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோழ நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரியா? ஞான சம்பந்த பெருமான் அங்கே சீர்காழியிலேயே இருந்து தோணியப்புறத்தனமும் வழிபட்டு நிறைய பாடல்கள் பாடி அங்கே சில காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்மளும் எல்லா தலங்களுக்கும் போய் பெருமானை வழிபட்டு வரணும் அப்படிங்கிற விருப்பம் வரும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? தன்னோட தந்தை கிட்ட சொல்வார். உங்க தந்தை யாரு? சிவபால இருதயர் இல்லையா? அவங்க கிட்ட சொன்னோடனே அவங்களும் சரி அப்படின்னு சம்மதம் கொடுத்துருவாங்க. எல்லாரும் கிளம்புவாங்க. அப்ப அவங்க தந்தை சொல்லுவாங்க, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, அதனால நானும் கூட வரேன். நான் சிவ வேள்வி செய்யறதுக்கான காலம் வரும் வரைக்கும் நான் உன் கூட வரேன், அப்புறமா நான் வந்துக்கிறேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கூட வர்றாங்க. சரியா? இப்ப என்னது, அவங்க அப்பா வராங்க, கூட நீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றாங்க, அவங்க துணைவியார் மதங்க சூழாமணியார் வர்றாங்க இல்லையா? ஒரு மொத்த திருக்கூட்டமும் கிளம்புது இல்லையா? எப்போதுமே ஞான சம்பந்த பெருமான் கூட ஒரு திருக்கூட்டமே கூடியே வரும். சரியா? அப்புறம் நம்ம சாமி என்னென்ன கொடுத்துருக்காரு ஞான சம்பந்த பெருமானுக்கு? முத்துச்சிவிகை, வெண்குடை, முத்து சின்னம், இது மூணு கொடுத்தாருல்ல. மாறன் பாடிங்கிற ஊருக்கு அனுப்புனார்ல. எந்த சாமி அனுப்புனாரு? நெல்வாயில் அறத்துறையில இருக்க பெருமான் கொடுத்தாரு இல்லையா? இப்போ இந்த முத்துச்சிவிகையில நம்ம ஞான சம்பந்த பெருமான் ஏறி அமர்ந்திருக்காரு. எல்லாரும் முத்துச்சிவிகையை தோளில தாங்கிக்கிறாங்க. சரியா? அப்படியே எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப அந்த முத்து சின்னம் அப்படியே பேரொலி எழுப்புது. என்ன தெரியுமா சொல்றது? சிவபுரத்து ஆண்டகை வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து சின்னம் அப்படியே முன்னால பேரொலி எழுப்பி போக அப்படியே ஊர்வலம் போல எல்லாரும் கிளம்புறாங்க. திருக்கூட்டமே கிளம்புது. சரியா? சந்தநாதம் முழங்குது, நிறைய கொம்புகள்லாம் ஊதுறாங்க. அதனால நம்ம ஞான சம்பந்த பெருமான் வர்ற இடத்துல எல்லாம் பேரொலி இருக்கும். அப்படியே அது ஒரு சிவ முழக்கம், சிவலோகத்துல இருக்கிற முழக்கம் போல அப்படியே ஒரு பேரொலி இருக்கும். சரியா? அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி அப்படியே ஒரு ஒரு தலங்களா தரிசனம் பண்ணிக்கிட்டே போறாங்க. சரியா? சோழ நாட்டுல இருக்க தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி அப்புறம் காவிரியுடைய வடகரை தென்கரை இந்த மாதிரி தலங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. வழியில திரு ஐயாறு, உங்களுக்கு தெரியும்ல திருவையாறு, அந்த தலத்தையும் தரிசிக்கிறாங்க, சாமி வணங்குறாங்க. அங்க படி பாடல்கள்லாம் பாடி பதிகமெல்லாம் பாடி அங்க இருந்து கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் இன்னும் மற்ற தலங்களுக்கு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திருமழை பாடி அதையெல்லாம் தாண்டி அப்படியே போறாங்க. சரியா? அங்க மழை நாடு, மழைபாடி இருக்கிற இடம் மழைநாடு இல்லையா? அந்த மழைநாட்டுல திருப்பாச்சிலா சிராமம்ங்கிற ஊர் இருக்கு. சரியா? இதை குறிச்சு வச்சுக்கணும். மழைநாட்டுல திருப்பாச்சிலா சிராமம். இந்த மழைநாடு வேற ஒரு நாயன்மார் கதையில கூட நம்ம சொன்னமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது எந்த நாயன்மார் பேரு பாருங்க? மேல் மழைநாடுல மங்களம்ங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணாரு, நம்ம பார்த்தோமே முன்னாடி. அந்த நாயன்மார் பேர் என்ன, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆனாய நாயனார். முன்னிலே சொன்னோம்ல, ஆனாய நாயனார் கதையில சொன்னோம்ல, அதையும் படமா எனக்கு பார்த்து ஞாபகப்படுத்திக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மழை நாட்டுக்கு நம்ம ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கூட்டம் அப்படியே தான் வருது. சரியா? அந்த ஊர்ல இன்னும் அப்பதான் நெருங்குறாங்க, அந்த ஊர்கிட்ட நெருங்குறாங்க. இப்போ இந்த மழை நாட்டுல என்ன ஆயிட்டுருந்தாப்மா, இந்த மழை நாடுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சிற்றரசு. அங்க ஒரு குறுநில மன்னன் மாதிரி ஒரு மன்னன் இருந்தார். அவர் வந்து அவர் பேரு கொல்லிமழவன். சரியா, கொல்லிமழவன் அப்படிங்கிறது அந்த ராஜாவுடைய பேர். சரியா, அவங்களுக்கு ஒரு மகள் இருப்பாங்க, நல்ல அழகான பெண், நல்ல ஒரு திருமண பருவத்தில் இருக்கிற ஒரு பெண். ஆனா என்ன ஆயிடும், அந்த பெண்ணுக்கு முயலகன் அப்படிங்கிற நோய் வந்துடும். அது என்ன முயலகன் நோய், அதாவது முடக்கு வாதம் மாதிரி, கை காலெல்லாம் அசைக்க முடியாது, உணர்வே இருக்காது, அப்படியே கட்டை போல, அப்படியே போட்ட இடத்துல கட்டை போல அந்த பெண் கிடப்பான். அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அந்த பெண்ணை தாக்கிடும். எல்லாரும் எதோ மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, எல்லா வைத்தியத்துக்கும் அது ஒண்ணுமே குணமாகாது. அப்ப அந்த மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். உறவினர்கள்லாம் என்ன இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன இந்த பொண்ணு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்ல அந்த மன்னனுக்கு இன்னும் ரொம்ப வேதனையாயிடும். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, எல்லா துன்பத்துக்கும் ஒரே விழிவு தரக்கூடிய ஒரே ஆழியாரு நம்ம சிவபெருமான் தான் இல்லையா, அதனால அவரைத்தான் நம்ம கெட்டியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னன் என்ன பண்ணுவாரு, கொல்லிமலவன் என்ன பண்ணுவாரு, தன்னோட மகளை அப்படியே தூக்கிட்டு வந்து கோயில்ல அப்படியே சிவபெருமான் திருமுன்னாடி கிடத்திடுவாரு. சரியா, சிவபெருமான் சிவலிங்க திருமணி இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பெண்ணை கிடத்தி வச்சிருவார். அந்த பெண் அப்படியே உணர்வே இல்லாம கை காலெல்லாம் அசைக்காம அப்படியே கட்ட போல கிடப்பான். சரியா, ஆனா அழகான பெண், நல்ல பருவமேகி அழகான பெண். ஆனா இந்த மாதிரி ஒரு நோயில வந்து துன்பப்பட்டு இருப்பான். அதனால அந்த கொல்லிமலவனுக்கும் ஒரே மனசு வேதனை, தன் பெண் இப்படி இருக்காளே, பெண் இப்படி இருக்காளேன்னு அவர் ரொம்ப வருந்திட்டு இருப்பார். சரியா, இந்த நேரத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊருக்குள்ள வர்றார். அந்த ஊரை நெருங்குறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கொல்லிமலவனுக்கு, சரி உலகத்துல இருக்க எல்லாரோட துயர்களையும் நீக்க வல்லவர் நம்ம ஞான சம்பந்த பெருமான், அதனால நம்ம ஞானகம் வந்த பெருமானோடய நம்ம வணங்கி கூட்டிட்டு வருவோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கொல்லிமலவன் அப்படியே தன்னோட பெண்ணை அந்த கோயிலே விட்டுட்டு ஓடி வந்து அந்த நகரம் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லா இடமும் தோரணம் கட்டி அப்படியே பூரண கும்பம் ஏந்தி விளக்கு ஏந்தி தூப தீபம் எல்லாம் ஏந்தி அப்படியே நம்ம ஞானகம் வந்த பெருமானம் வரவேற்கிறதுக்கு தயாராவாங்க. சரியா, அப்படியே தலைமையில கை குவிச்சு கொல்லிமலவன் ஓடி போய் என்ன பண்ணுவாரு, அப்படியே முத்துச்சிவிகிற நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்காரு இல்லையா, அப்படியே விழுந்து வணங்குவார். விழுந்து வணங்கினோடனே நம்ம ஞானசம்பந்த பெருமான் எழுக அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவர் எழுந்து தலைமையில கை கூப்பி, வரணும் வரணும், நீங்க வந்தது நான் செய்த பெரிய பாக்கியம், இந்த நாடு செய்த பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்ம கொல்லிமலவன் என்ன பண்ணுவாங்க, ஞானசம்பந்த பெருமான அப்படியே திருக்கோயிலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. என்ன அப்படியே அணி வீதியெல்லாம் சுத்தி வந்து அப்புறம் அது முத்துச்சிவிகையில இருந்து இறங்கி அப்படியே கோயில வளமா வந்து அந்த கோபுரத்தை வணங்கி அப்புறம் கோயில வளமா வந்து அப்புறம் நம்ம ஞானத்தை வந்த பெருமாள் சிவலிங்க திருமேனி முன்னாடி வந்து நிற்பார். அப்படி நிற்கும் போது பார்த்தா அங்க அந்த பெண் அப்படி கடத்தி வச்சிருப்பாங்க. என்னது அது அப்படின்னு கேட்பார். அப்போ கொல்லிமலவன் சொல்வாரு, இவங்க என்னோட பொண்ணு, ஆனா இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, முயலகன் நோய் வந்ததுனால என் பெண் இந்த மாதிரி உணர்வு இல்லாம கை காலை கூட அசைக்காம இப்படி கட்ட போல கிடக்குறா, இதுதான் இங்க நடந்த பெரிய துன்ப நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிமலவன் சொல்லுவார். அப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமாள் அருள் அருள் கூர்ந்து கேட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் வைப்பார், இந்த பெண்ணை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத விண்ணப்பமா வச்சு அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா, துணிவளர் திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம். சரியா, அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டுலயுமே இந்த பொண்ணுக்கு நீ கஷ்டம் கொடுக்கலாமா, இந்த பொண்ணுக்கு நீ அருள் செய்யாம விடலாமா அப்படின்னு கேட்டு கேட்டு இந்த பதிகம் பாடியிருப்பாங்க. சரியா, அதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுவோமா,

0: அப்படின்னு இந்த பாடலி தான் முதல் பாடல் சரியா. இப்படியே 10 பாடல் பாடுவாங்க. பாடி திருக்கடைக்காப்ப சாத்துவாங்க. திருக்கடைக்காப்புனா என்ன, இந்த பதிகத்தை பாடுவதால வர்ற பயன் என்ன அப்படின்னு சொல்ற அந்த திருக்கடைக்காப்பு 11வது பாடல் இல்லையா. இந்த பாடலை பாடி முடிச்சோன்னே அப்படியே அந்த பெண் அப்படியே தூங்கி எழுந்திருச்சவ மாதிரி எழுந்திருச்சிருவான். இவ்வளவு நேரம் உணர்வு இல்லாம கை கால அசைக்காம கிடந்த பெண் அப்படியே தூங்கி எழுந்த மாதிரி எழுந்து அப்படியே நடந்து அப்படியே ஒரு பொற்கொடி போல நடப்பான், மின்னல் போல நடப்பான். நடந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து நிற்பான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படி ஒரு அபிஷேகம் நடக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஆயிடும். அப்புறம் கொல்லி மழவனும் தன்னோட மகளும் சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே திருஞான சம்பந்தத்து பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்கி நன்றி சொல்லுவாங்க. இப்படி ஒரு அதிசயத்தை நம்ம திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடி திருப்பாச்சிராச்சிராமம் அப்படிங்கிற திருக்கோயில்ல நிகழ்த்தினார் சரியா. இந்த முயலகன் நோய் நீங்கினதுனால அந்த ஊர்ல நடராஜ பெருமான் இருப்பார்ல கூத்த பெருமான், அவரோட திருவடிக்கு அடியில அந்த முயலகன் இருக்க மாட்டான். நீங்க கூத்த பெருமான் திருவேணி எடுத்து பாருங்க, கீழே வந்து ஒரு சின்ன அரக்கன் போல ஒரு குட்டையா ஒரு அரக்கன் போல ஒருத்தர் இருப்பான், தலையை மட்டும் தூக்கிட்டு இருப்பான். பாத்துருக்கீங்களா திருவேணி எடுத்து பாருங்க, அவனுக்கு பேரு முயலகன் சரியா. இந்த ஊர்ல முயலக நோய் நீங்கினதுனால நம்ம நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு அடியில அந்த முயலகன் இருக்க மாட்டான் சரியா. அந்த அடியில ஒரு சத்தம் தான் இருக்கும், பாம்பு தான் வச்சிருப்பாங்க. முயலகன் இருக்க மாட்டான் இந்த ஊர்ல மட்டும். ஏன்னா இந்த ஊர்ல தான் முயலகன் நோய் நீக்கப்பட்டது, கொல்லிமலவன் மகளுக்கு முயலகன் நோய் நீக்கப்பட்டது. அதை ஞாபகமா அந்த ஊர்ல மட்டும் முயலகன் இருக்க மாட்டான். நீங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு போகும்போது இதை கவனிச்சு பாருங்க சரியா. இப்படி ஒரு அதிசயத்தை நம்ம ஞான சம்பந்த பெருமாள் நிகழ்த்தினார் சரியா. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேர்களை எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. இனி நாளை அவர் அடுத்த யாத்திரை எங்கெங்கெல்லாம் போனாருங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
3: சோமவார விரத மகிமை ஸ்கந்த மகா புராணத்திலிருந்து. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. சௌனகாதி முனிவர்களே, இனி கைலாசநாதரை குறித்து வழங்கி வரும் விரதங்களை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். எந்த விரதத்தை கடைபிடித்த மாத்திரத்தில் மனிதர்களுக்கு சகல மனோபீஷ்டங்களும் கிடைக்குமோ அப்படிப்பட்ட சிவபெருமானை குறித்து கடைபிடிக்கக்கூடிய விரதங்களை பற்றி இப்போது கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. சிவபெருமானுக்கு பிரியமான விரதங்கள் 8 விரதங்களாகும். அவை சோமவார விரதம், ஆருத்ரா என்னும் திருவாதிரை விரதம், உமாமகேஸ்வர விரதம், சிவராத்திரி விரதம், கேதார விரதம், கல்யாண விரதம், சூல விரதம், ரிஷப விரதம் ஆகியவையாகும். இவற்றில் முதலில் சோமவார விரதத்தை பற்றி எடுத்துக்கொள்வோம். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால், கார்த்திகை மாதத்தில் சோமவார தினத்திலும் பிரதி சோமவாரத்திலும் அதாவது திங்கட்கிழமை என்று சூரியோதய பொழுதில் கண்விழித்து எழுந்திருந்து பரமசிவனை தியானித்து வணங்க வேண்டும். பிறகு நிர்மலமான தண்ணீரில் நீராடி உரைப்படி சந்தியாவந்தனமும் செய்து சகல மங்களங்களையும் கொடுக்க வல்லவரான சிவபெருமானை பூஜித்து சிவபக்தர்களையும் பதிவிரதையான பெண்மணிகளையும் உமாதேவி மகாதேவர்களாக கருதி பூஜை செய்து அவர்களுக்கு உணவு படைத்து தான் ஒரே ஒரு தடவைதான் உணவு உட்கொள்ள வேண்டும். சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் என்றால் அத்தகையவர்கள் தெளிந்த நீரில் நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்து மங்களமான சிவாலயத்திற்கு சென்று பார்வதி மணாளரை வணங்கி வழிபட வேண்டும். பெருமானுக்கு சுத்தமான பஞ்சாமிரதம் முதலானவற்றால் அபிஷேகம் செய்வித்து நல்ல வில்வதளங்களினால் அர்ச்சனையும் செய்வித்து பணத்தை பெரிதாகப் பாராமல் திவ்யமான ஆகாரப் பொருட்களையும் நைவேத்தியம் செய்வித்து சிவபக்தர்களான அந்தனோத்தமர்களுக்கு உணவு படைத்துவிட்டு பிறகு தான் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதிலும் அப்படி உட்கொள்ளும் ஆகாரம்

குட்டிகள் கபடத்தனமாக தம்பதிகளை போன்ற வடிவத்தில் உருமாற்றம் செய்து கொண்டு அங்கே வந்தார்கள். அப்போது அவ்விருவரையும் உண்மையான தம்பதிகள் என்றே தன் மனத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த ராஜகுமாரி பூஜை செய்தாள். அதன் மூலமாக இரு பிரம்மச்சாரிகளும் உண்மையாகவே ஆண் பெண் பாலகர்களாக மாறி நிஜ தம்பதிகளாக ஆகிவிட்டார்கள். இத்தகைய அற்புதத்தை சோமவார விரதத்தின் மூலமாக அரசகுமாரி சீமந்தினி செய்திருக்கிறாள். தவசீலரான வசிஷ்டரும் இந்த விரதத்தை இம்மாதிரியாக அனுஷ்டித்த மகிமையாலேயே கற்புக்கரசியான அருந்ததியை தம் பத்னியாக அடைந்தார். முன்பொரு சமயம் விபு என்னும் அரசனொருவன் இந்த சிறந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய பிள்ளையில்லா குறையை தீர்த்து கொண்டான். அதுபோலவே சோமசர்மா என்ற அந்தனரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்த மகிமையால் இஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஈஸ்வரனின் அருளால் அடைய பெற்றார். வஜ்ரபாகு என்ற அரசன் ஒருவனுக்கு ஏராளமான பகைவர்கள் இருந்து வந்தார்கள். அப்போது அந்த அரசன் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து பகைவர்கள் அற்றவனாக ஆகிவிட்டான். கீச்சகன் என்ற அந்தனனோ இந்த சோமவார விரத மகிமையால் யமனை கூட வென்றுவிட்டான். சிம்மன் என்ற அரசன் இந்த விரதத்தை மேற்கொண்டதன் விளைவாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்றான். வேதங்கன் என்பவன் இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டித்து தன் மனைவியுடனும் மானிட சரீரத்துடனேயே சிவலோகத்துக்கு சென்றான். தர்மவீரியன் என்பவன் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து மோக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு சென்றான். கர்கசீலன் என்பவன் இந்த விரதத்தை புத்திர பௌத்திரர்களோடு அனுஷ்டித்து அதன் பயனாக இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு பிறகு அவர்களோடு சேர்ந்து சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். சத்தியசந்தன் என்பவனின் மகனான விராடன் என்பவன் மகா பாபியாகவும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டும் பரஸ்திரீகளிடம் சகவாசம் கொண்டும் மகா துன்மார்க்கனாக திரிந்து வந்தான். அவன் ஒருநாள் வேசியொருத்தியின் வீடு தேடிச் சென்றபோது சில காவலாளிகள் ஆயுதபாணிகளாக அங்கே வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் விராடன் அஞ்சி நடுங்கியவனாக அங்கிருந்து கானகம் ஒன்றை நோக்கி வேகமாக ஓடிச் சென்று விட்டான். அப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காட்டிற்கு சென்ற விராடனுக்கு அன்றைய தினம் பூராவும் சாப்பிடுவதற்கு ஆகாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. அதனால் அவன் அங்குள்ள கிழங்குகளையும் காய்கனிகளையும் பிடுங்கி தின்றுவிட்டு அந்த காட்டினுள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அதற்கு மறுநாள் ஒரு நச்சுப்பாம்பு அவனை நன்றாக கடித்து விட்டது. அதனால் விராடன் விஷம் தலைக்கேற உயிர் துறந்து விட்டான். அப்போது அவனை கட்டி இழுத்து கொண்டு போவதற்காக யமதூதர்கள் அங்கு விரைந்து வந்தார்கள். அதே சமயம் அங்கு வந்திருந்த சிவதூதர்கள் யமதூதர்களை விரட்டிவிட்டு விராடனை ஒரு திவ்யமான விமானத்தில் ஏற்றிக் கொண்டு சிவலோகத்தை நோக்கி சென்றார்கள். சிவதூதர்களால் விரட்டியடிக்கப்பட்ட யமதூதர்களோ தங்கள் தலைவனிடம் விரைந்து சென்று எல்லா விவரங்களையும் அவனிடம் தெரிவித்தார்கள். உடனே யமன் அங்கிருந்து சற்றென்று புறப்பட்டு சென்று பாதி வழியில் சிவகணங்களை சந்தித்து அவர்களை வணங்கினான். பிறகு அவர்களை நோக்கி, சிவகணங்களே, இந்த மகாபாபியை எதற்காக இப்படி விமானத்தில் ஏற்றுக்கொண்டு செல்கிறீர்கள்? இவன் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று வினவினான். அதை கேட்டதும் சிவகணங்கள் அவனை நோக்கி, யமனே, இவன் சோமவாரத்தில் மழையால் நீராட்டப்பெற்று அன்னத்தை ஆகாரமாக உட்கொள்ளாமல் கிழங்கு காய்கனிகளையே உணவாக உட்கொண்டு நடுக்காட்டில் சஞ்சரித்து வந்தான். ஏதோ புண்ணியவசத்தாலும் தெய்வவசத்தாலும் இவனுக்கு இவன் அறியாமலேயே சோமவார விரதத்தை திருஷ்டிக்கும்படி நேர்ந்துவிட்டது. அதற்கு மறுநாள் இவன் பாம்பு ஒன்றினால் கடிக்கப்பட்டு உயிரை விட்டிருக்கிறான். இந்த புண்ணிய மகிமையால்தான் இவனுக்கு சிவலோகத்தை அடையும் வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. சிவலோகத்தில் இவன் நீண்ட காலம் தங்கியிருந்து விட்டு கடைசியில் மோட்சத்தையும் அடையப்போகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானின் உத்தரவின் பேரிலேயே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். ஆகையால் வீணாக எங்களுடன் வருவதை விட்டுவிட்டு உன்னுடைய உலகத்துக்கு சென்று விடுவதுதான் நல்லது என்று கூறினார்கள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் யமன் அஞ்சி நடுங்கியவனாக சிவதூதர்களையும் அந்த புண்ணிய புருஷனான விராடனையும் வணங்கிவிட்டு தன் உலகத்திற்கு போய் சேர்ந்தான். சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமான விராடனும் சிவலோகத்தை அடைந்து அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். இதுபோலவே சந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பரமசிவனாரிடமிருந்து சந்திரன் என்ற தன்மையை அடைந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் சிவபெருமான் காட்சியளித்தவுடன் அவன் அவரை மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி

0: மச்சனே, இந்த மகிமை வாய்ந்த விரதத்திற்கு சோமவாரம் விரதம் என்ற பெயர் உண்டாக வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தங்களுடைய பேரருளால் அவர்கள் கோரும் சகல மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றி முடிவில் மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவ்வாறே அவன் வேண்டிய வரத்தை கொடுத்துவிட்டு சிவபெருமான் மறைந்தான். ஆகையால் சோமவாரத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பிடித்தமான இந்த சிறந்த விரதத்தை எவன் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ அவர்களுக்கு அப்பெருமான் தன் தேவியான பார்வதி தேவியோடு பிரத்யட்சமாகி மனதின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் என்பது நிச்சயம். சிவசங்கரருக்கு பிரியமான இந்த சோமவார விரத மகிமையை எவர்கள் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அல்லது கேட்கச் செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் குறைவர அனுபவித்து எழுந்திருந்து கடைசியில் மோட்சத்தையும் அடைவார்கள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ,
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
2: திருச்சிற்றம்பலம் திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய இரண்டு திருத்தாண்டகங்களில் முதல் திருத்தாண்டகம், எத்தாயிரம் தொடங்கும் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருவெண்ணெய்நல்லூர் தலத்தில் பாடி அருளிய பதிகம் பண் இந்தளம் ராகம் நாதநாமக்கிரியை தாளம் ரூபகம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருத்தொண்டத்தொகை பண் கொல்லிக்கவானம் ராகம் நவரோஸ்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டி நாட்டு தளபதிகளில் திரைக்குற்றாலம் பம்பார் குன்றம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: பெருமானோர் செய்துள்ள

சிவா என சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு நால்வர் துதி மற்றும் தோருடைய செவியன். பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவா என

ஓம் சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு அங்கமும் வேதமும். பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு உண்ணாமுலை உமையாளுடன். பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம. மடையில் வாழை மாதர் மடப்பிடியும் மந்திரமாவது நீரு

0: நாளே சிதம்பரமரான திருச்சிற்றம்பர சருக்கத்திலே 116வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய விரும்புகிறேன். சிதம்பர புராணத்திலே திருச்சிற்றம்பர சருக்கத்திலே மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானத்திலே கைலாயத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்ட செய்தியே இந்த ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். மகாவிஷ்ணுவும் நமக்கு தெரியாது, சிவபெருமானும் தெரியாது, கைலாசமும் தெரியாது. அப்படி தெரியாத பொருளை அல்லாளுகள் நூல்களின் மூலமாக பாடலின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். அப்படி காட்டுகின்ற அந்த முறையிலே பரமேஸ்வரனே மகாவிஷ்ணுவானவர் வணங்கி பெருமானே தேவரீர் எங்கே நிரந்தரமாக எடுங்க இருக்கிறீர்கள் என்று கேட்க அவர் இருக்கின்ற தலங்கள் எல்லாம் சொல்லி அதன் பிறகு எல்லா தலங்களில் நாம் பொதுவாக இருக்கிறோம், சிதம்பரத்தில் சிறப்பாக இருக்கிறோம். அங்கங்கே ஒவ்வொரு கலைகளாக இருக்கிறது, நம்முடைய கலைகள் அங்கங்கே ஒவ்வொரு தலத்திலும் இருக்கிறது. சிதம்பரத்தில் பரிபூர்ண கலையோடு நாம் முழங்குகிறோம். அதனாலே அந்த சிதம்பரத்திற்கு ஒப்பான தலம் வேறு கிடையாது. இது பரம ரகசியம். நீ மிக உயர்ந்த பக்தனாகையினாலே இந்த உண்மையை உனக்கு சொன்னேன். அளவைக்கு அறியான், அளவைக்கு அறியான் அருள் செய்திட மாய் வளர்பொடு மூவலம் வந்து மனம் பார்க்க காயங்களாலும் வேதாகமங்களாலும் அளவுகளுக்கு அறியவும் பரமேஸ்வரம். உலகத்து பொருளை எல்லாம் அளக்கலாம், கடவுளை அளக்க முடியாது. பரமவிஷ்ணுக்களாலும் அளவிடப்படாது. அளவிருப்பதற்கு அறியவன் இவையவர்க்கு எரியவன் அடியாருக்கு என்பது திருவாசகம். ஒன்றை ஒன்றாலே அறியலாம், ஒன்றை ஒன்றாலே அறியலாம், ஒன்றை ஒன்றாலே அறியலாம் என்றால் ஒளியை கண்ணாலே காணலாம், ஒளியை காதாலே கேட்கலாம், ஒளியை கண்ணாலே காணலாம், ஒளியை செவியாலே கேட்கலாம், சுவையை நாவாலே உணரலாம், நாற்றத்தை நாசியினாலே உணரலாம். நாற்றத்தை நாசியினாலே அறியலாம் என்றால் செடியாலே அறிய முடியாது. ஒளியை செடியாலே அறியும், அந்த ஒளியை கண்ணாலே அறிய முடியாது, ஒளியை காது அறியாது. ஒன்றறிந்தது ஒன்றறியாது, ஒன்றறிந்தது ஒன்று. இப்படி உலகத்து பொருளையே இந்த புரிகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றற்ற அறிய முடியும், இன்னொன்று அறியாது. உலகத்து பொருளையே அதனால இந்த புரிகளால அந்த பொருளை அறிய முடியாது. எந்த புரியால? இந்த ஐம்புரிகளாலே அவனை அறிய முடியும். அது கண்முதல் புலனால் காட்சியும் இல்லைன்னார் திருவண்ட பகுதியில். கண்முதல் புலனால் காட்சியும் கண்ணால காண முடியாது, காதால கேட்க முடியாது, வாக்கால சிரிக்க முடியாது. இப்படி ஐம்புகளுக்கும் எட்டாதவன் கருத்துக்கு எட்டாதவன், கருத்துக்கு எட்டாதவன் அதான் கடவுள். எட்டு சென்றா கடவுள் அல்ல, எட்டு சென்றா கடவுள் அல்ல, எட்டாம இருந்தான் கடவுள். அதனால அரிய பொருளாக இருப்பதாலே அதை சாமானியர்களால அறிய முடியாது. அரிய பொருளாக இருப்பதாலே சாமானியர்களாலே அறிய முடியாது. பின்ன யாராலே அறியலாம் என்றால் பரம ஞானிகளாலே அறியலாம். பரம ஞானிகள் சிவனை காண்பார்கள். அதுவும் கூட அந்த பரம ஞானிகளிலே சில பல பேர் சொல்ல முடியாது. அந்த சாமியை வெளியில அவர்கள் கண்டு அனுபவிச்சு அப்படியே அலை சிவத்தோடு கலந்து விட்டார் என்று சொல்லுவார். கிடந்த அவரு நல்ல சித்தருங்க, நல்ல முத்தருங்க, பெரிய ஞானிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வெளியே சொல்ல முடியாம போயிடுவார். அப்படிப்பட்ட சித்தரன் உலகத்தில் உண்டு. ஆனா தானும் கண்டு பிறருக்கும் காட்டுகிற கண்மை நம்முடைய சமயத்தை உண்டு. தானும் கண்டு சாதாரணமானவர்களிடம் கண்டுவிட முடியாத அடையாளம் தம்மை அடையாளமுடன் காட்டி தாரையாருக்கு எம்மை இது செய்தவரான் இகனந்தே என முடிந்தார் கூறியுள்ளார். செம்மவரை எடுத்த திருத்தோனுடைய செவியன் எனும் இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். செம்மவரை எடுத்த திருத்தோனுடைய செவியன் எனும் மெய்மொழி திருப்பதியும் பரமகுணம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி அடையாளங்களுடன் சாற்றி தோனுடைய செவியன் விடையேறியோர் மூவன் மதி சூடி தானுடைய உடலை பொடி பூசி என் உள்ளங்கள் என்று இந்த அடையாளமுடன் தம்மை அடையாளமுடன் சாற்றி தலையாட்டு என்னை இது செய்தவிடம் இவன் என்றே என முடிந்தார். அதனாலே காண முடியாத பொருளை கண்டு அந்த பொருளை மற்றவர்களாக நாம் நம்புவோன்ற சாமானியர்களும் அதை அனுபவிக்க முடியாத செய்த பெருமை சமயாச்சாரம் வேற யாருக்கும் கிடையாது. கண்டேன் அவர் குருப்பாகம் கண்டறியாத கண்டேன் என்று பாடி எல்லாருக்கும் காட்டிய ஒரு பெருமை சமய பிறகு அது நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு தான் ஞானம் முதலான ஆச்சாரியர்களுக்கு தான் இந்த தன்மை இந்த திறமை இந்த உபகார சிலை அவர்களுக்கு தான் அது வாய்ப்பு. அதனால வேதாகமங்களுக்கும் தர்மஸ்தர்களுக்கு அறியவனாய் அறவர்களுக்கு எட்டாதவனாய் இருக்கிற சுவாமி அருள் செய்திட மால் வளர் அற்புடு மூவக வந்து உளமின் முலரி பதம் வைத்து இது பன்முறை பழகற்றிடும் பணிந்து தோழ அப்படி கேட்டவுடனே மகாவிஷ்ணுவானவர் அளவில்லாத அன்பு கொண்டு சுவாமியை சுத்தி வந்து வலம் வந்து வணங்கி போத்தரம் பண்ணி கண்ணிலே நீர் ஊறுகள் என்று போற்றுகிறார். விழிய பொழினீர் வயன்மார் வகனம் வழிய புலகம் வருவ செயல் அப்படி மகாவிஷ்ணுவானவர் அளவில்லாத பக்தி உண்டு. முன்னே புலனும் முழுவதும் பொருள் என்று உள்ளே அருளால் உரை செய்து உலகில் தன்னேர் அவை சூழ் தலமும் புலமும் பொன்னேரையாய் பிறந்தவையால் உலகம் எல்லாவற்றையும் இரட்சிப்பாயாக எல்லாரையும் காப்பாற்றுவாயாக என்று முன்னமே எனக்கு அருள் செய்திருக்கிறீர்கள். திருமால் காக்கிறார் உலகத்தை சிவன் என்றாலே காக்கிறார் பரமா படைக்கிறாரு சிவன் என்றாலே படைக்கிறார். ரச்சிக்கவில்லை தேவையை தந்தருவினீர்கள் இப்பொழுது சிதம்பரபுரத்தை ரச்சிக்க சொல்லி எனக்கு அருள் செய்தீர்கள். அதற்கே மலையன் சிகரத்தில் மஞ்சளை உம் நிலையன் தனிகண்ட அடிமந்தனம் இத்தலமில்லகுண தலங்கள் எல்லாம் மலையன்றாக எனக்கு அருள் செய்தனையார். சிதம்பரத்தின் நடுப்பூவிலே மறைந்திருக்கும் தங்கமலைகளின் சிகரங்களும் அதன் அருகில் பிரகாசிக்கும் ஞான சபையில் தேவரின் ஞானானந்தம் அடங்கிய உலகத்தை அடியும் தரிசனம் செய்வதும் தாங்கள் ஒவ்வொரு காரணங்களிலான ஒவ்வொரு பக்தர்களுக்கு சேர்ந்திருந்த அநேக தலங்களின் மகிமாதிசயங்களையும் சந்தேகமுடைய அடியனுக்கு திருமணம் பற்றினேன். எனக்கு உடையாறு வரும் தேவரினை போல எனக்கு தலைவர் யாரும் உடைய யார் சொல்ற சொல்ல தகுந்தவங்க என்ன திருப்பூர்ல சத்தக்கத்தைக்கிடைய பச்சைப்போல் வெச்சத்தகுபொருள் பச்சத்துவ ரச்சித்தருவதும் ஒரு நாளே என்றார் அருமையினார். தத்தற்கரது அத்தை கிடையாது சொல்லுவதற்கு தகத்தை கிடையாது பத்தற்கரது அத்தை கிடையாது. இப்படி வஞ்சகமாகச் சென்று வஞ்சகமாகச் சென்று வஞ்சக முறையிலே அவர்களை அழிப்போம். அப்படி செய்து விட்டவர்கள் உண்டுவார்னா அந்த தோஷம் போக எவன் வரங்கள் உண்டு. இப்படி செய்து விட்டு அந்த வாரங்கள் போக மாரியாக சென்று மாரியாக குட்டையா போய் பிரம்மச்சாரியா போய் மாவழி கிட்ட முடிய பாருங்க.
1: Thank you.
0: நீங்க கொண்டார். சோறு போடுவான் அது வேற, சோறு போடுவான் துணி கொடுப்பான் படம் கொடுப்பான் அதெல்லாம் வேற. நினையாதவங்களுக்கு செய்யறான் இல்ல, நினையாதவங்களுக்கு ஆசிரியா அவன் நினைக்கிறவங்க கூட இவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல முடிய காலம் பிள்ளைக்கும் சோறு போடணும் இல்ல அது போல. இப்ப நாம் சாமியை நினைக்கிறோம் இது என்ன, இதுக்கு என்ன ஞானம் உள்ளது, இது சிவஞானம், சிவஞானத்தின் ஒரு பகுதி. இப்ப சாமியை நினைக்கிறது நிரந்தர பூசரம், அரியாரை வணங்குகிறோம், ஜெகனை வணங்குகிறோம், பூசை பண்றோம், தேவார திருவாசகம், சிவபுராணங்களை கேட்கிறோம், படிக்கிறோம்னா இதெல்லாம் என்ன, சிவஞானத்தினுடைய ஒரு பகுதி. சிவஞானம் உண்டாவதற்கான அடிப்படை இதெல்லாம் பேசப்பட்டோம். Thank you.

உடனே இரு.

இவன் அத்தன்

0: del rabismo, il del re. Si lascia Bruegel, perché non c'è di Bruegel, si lascia Bruegel. Dove che aveva una cosa che la gente, come un mondo? Shampoo, si lascia Shampoo, si lascia Shampoo, si lascia Shampoo, si lascia Shampoo, Shampoo, si lascia Shampoo, si lascia Shampoo, si lascia Shampoo, si lascia நல்ல சம்பூரணங்கிறது நல்ல சம்பூங்கிறது நல்ல பூரணங்கிறது நிறைவு நல்ல நிறைவான குரு நிறைவான குரு நல்ல நிறைவுடைய நல்ல எல்லாம் நிறைந்தது அது நிறைய சொல்லுறது சம்பூரணம் அது சம்பு என்று சொன்னால் எல்லா
1: சிக்கனவாய் அதனால ஞானாபாசமாக
0: அந்த துணியை கட்டிக்கிட்டு அது தகுந்த பிரதேசம் முடிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல நல்ல சார். Thank you.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆரியின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு மௌனகுரு வணக்கம். பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்ரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவரே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, சிவனடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் வணக்கம் செய்து, ஆங்காங்கு இருக்கின்ற அடியார் பெருமக்கள், இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை பெயர்களுக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல, அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் என்று அவருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி, இன்று பெருமானுடைய திருவருளினாலே நமக்கு இதெல்லாம் கேட்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இன்று 30ஆம் தேதி புதன்கிழமை தாய்மானாடிகள் பாடல் இசை பாராயணத்திலே மிக சிறப்பான முறையிலே மௌனகுரு வணக்கம் இந்த அமைப்பு இப்பொழுது பாராயணத்துக்கு வருகிறது. இவைகளெல்லாம் கேட்கின்ற அந்த புண்ணியத்தை நமக்கு வழங்குகின்றவர்கள் சைவம் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக இன்று நாம் எல்லாம் கேட்கின்றோம். அவர்களுக்கும் அனைத்துணை பேருக்கும் பணி செய்கின்ற அவ்வளவு பேர்களுடைய திருவடிகளையெல்லாம் வணங்கி, அவர்களுக்கும் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளினாலே மண்ணின் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று அவர்களை எல்லாம் வாழ்த்தி, இன்று மிக ஒரு சிறப்பான நல்ல நாள், நடராஜ பெருமானுடைய ஆணி திருமஞ்சனம். நடராஜாவுக்கு வருஷத்தில் 6 அபிஷேகம் நடைபெறும், அதிலே ஒரு அபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெறும், எல்லா தலங்களிலும் நடைபெறும். ஆகையினால அந்த நடராஜ பெருமானுடைய திருவருளினாலே அந்த பெருமானுடைய திருவழியும் இன்று சிந்தித்து, இப்பொழுது அந்த அருமையாக நடராஜ பெருமானுடைய பாடல்கள் பஞ்சபுராணம் இப்பொழுது முதற்கண் செவி சாய்த்து கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்வோம். அதனை தொடர்ந்து மௌனகுரு வணக்கம் முறையாக தொடங்கும். இப்பொழுது இந்த மௌனகுரு வணக்கத்திற்கு முதலாக தாய்மானவருடைய பாடல்களுக்கு முன்பாக அந்த சிதம்பரத்தினுடைய நடராஜ பெருமானுடைய பாடல் இப்பொழுது விண்ணப்பிக்கப்படுகிறது. நால்வர் துதி

தலைப்பிலே சொன்ன மாதிரி நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சன நாள் ஆறு அபிஷேகத்துல இன்று ஒரு அபிஷேகம். அதனால சிதம்பரம் பாடல் முதலாக தொடங்கப்படுகிறது. இது முதல் திருமுறையிலேயே இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானருடைய அற்புத

எடுத்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றதெங்கு நிலவே உலகெல்லாம். இந்த முறையில் பஞ்சபுராணம் நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன நிகழ்ச்சி நினைவுபடுத்தும் வண்ணமாக இப்பொழுது பெருமானுடைய திருவருளினாலே அதை பாராயணம் செய்து இன்று தாய்மான் அடிகளுடைய பாடல் இசை பாராயணத்திலே இன்று மௌன குரு வணக்கம் ரொம்ப அற்புதமான பகுதி இது. அப்படியே தன்னுடைய குருநாதரை, ஏன்னா நேற்றையே சொன்ன மாதிரி அவர் பேரே மௌன குரு, அப்படியே இறை சிந்தனையிலே எப்பொழுதும் இடையறாது இருப்பார். ஆகையினாலே அவருடைய திருவடிகளை தொழுது அந்த திருமந்திரத்திலே சொன்னபோது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு வார்த்தை எட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரம் பேசும். அதே போல அந்த குருநாதருடைய சிந்தனை அப்படியே முழுமுதலாக தம் மனத்திலே கொண்டு அந்த குரு வணக்கமாக மௌன குரு வணக்கம் இதை இப்பொழுது பாராயணம் செய்கிறோம்.

பொக்கிலே போக விட்டு தன்னிகரிலோ பாதி பாழ் பேய் பிடித்திட தரணி மிசை லோகாயதன் சமய நடை சாராமல் வேதாந்த சித்தாந்த சமரச சிவானுபூதி மன்ன ஒரு சொல் கொண்டு

நான் நான் என குளறுவடை உடைவயத்திடவும் நான்கு சாதனமும் ஓந்திட்டு ஆன நெறியா சரியாதி சோபானவற்று அணுபட்சம் சம்புபட்சம் இருவிகற்பமும் மாயாதி சேவையும் அறிந்து இரண்டு ஒன்று என்னுவோர் மானத விகற்பம் வர என்று நிற்பது நமது மரபு என்ற பரமகுருவே பரமகுருவே மந்திரகுருவே

கானகம் இலங்கு புலி பசுவோடு குலாவும் கானகம் இலங்கு புலி பசுவோடு

அழகாக அமைந்ததன காமதேறி நின் பொன்னடியில் நின்று சொல்லுமே விராதரே கவிராதரே தவராதர் என்று உரை போற்றி கவிராஜ கவிராஜ தவராஜ் என்று உரை போற்றி தய போற்றி என்பார்.

வாங்கா நிலாது அடிமை போராட முடியுமோ? மௌனோபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரவில் வரு மௌன

ஒரு வார்த்தையினே மலை இலக்கு என நம்பினேன். உணர்வற்று உண்மத்த வெறியினர் போல உணர்வேன். முத்தி மார்க்கம் உணர்வதெப்படி, இன்ப துன்பம் சமானமாய் உருவது எப்படி?

நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கு என நம்பினேன். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: பொருவில் பொன்னி திருநதி இன்னாலும் பொய்க்காமல் நீர்தரும் நீர்நாடாகிய சோழ வளநாட்டில் மண்ணியாற்றின் தென்கரையில் முருகப்பெருமானின் திரு ஆணையினால் அளிக்கப்பட்ட திருமறையோர்கள் மிகுந்து இருக்கும் பழமையான ஊர் செல்வம் நிறைந்த திருச்சேஞ்ஞலூர். இங்கு வாழும் மறையோர்கள் சிவநெறி சாதனமாகிய திருவெண்ணீற்றின் ஒன்றுபட்ட ஒழுக்கமுடையவராய் இரண்டு பிறப்பின் சிறப்புடையவராய் முத்தியினை என்றும் வளர்த்து நிற்பவராய் நான்கு வேதங்களையும் முறையாய்ப் பயின்றவராய் ஐம்புலன்களும் தங்களை பின் செல்லும் தன்மையராய் அரு தொழிலின் மெய்யொழுக்கத்தினை உடையவராகவும் ஏழுலகும் போற்றத்தக்கவராகவும் விளங்கினர். வேத பயனாம் சைவம் போல் மண்ணின் பயனாம் பெருமையை உடைய இப்பதியிலே காசிப கோத்திரத்தின் வழியில் வந்த எச்சதத்தன் பவித்திரை என்ற அந்தனர் தம்பதியினர் இருந்தனர். இவர்களுக்கு அருமறையின் துறை விளங்கவும் மறையோர்களின் குலம் பெருகவும் திருமன்றில் நடம்புரிபவர் சைவ வாய்மை வளரவும் மாதவத்தோர் வெற்றி விளங்கவும் விசாரசருமனார் திரு அவதாரம் செய்தார். விசாரசருமனாருக்கு இறைவதம் திருவருளாரும் முன்பு செய் தவத்தின் ஈட்டத்தாலும் வேத ஆகம ஞானம் சிறுவயதிலேயே இயல்பாகவே கைகூடப் பெற்றிருந்தது. அத்தகைய விசாரசருமனாருக்கு உபநயனச் சடங்கு முறைப்படி ஏழாம் அகவையில் நடைபெற்றது. தம் மரபின் வழக்கப்படி முறையான ஆசானிடம் அவருக்கு வேதம் பயிலும் கடமையையும் செய்வித்தார் எச்சதத்தன். இடம் வேதாகம பாடசாலை.
1: ஆதித்யவர்ணம் தமசத்வரஸ்தாது தமேவம் வித்வானமிருதயபவதி.
2: இந்த அளவிற்கு வேதங்களை எங்களால் கற்க முடிவதில்லையே. ஆசிரியர் சொல்வதை உடனேயே கற்றுவிடுகிறாயே. நீ முன்பே வேதங்களை கற்றாயா? சிவசிவர் நடமே புரியும் சேவடியார் நம்மை உடைய தலைவராம். அவர் திருவருளினால்தான் அனைத்தும் நடைபெறுகின்றது. அளவில்லாத கலைகளில் குறிக்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் பிள்ளையாய் உள்ள பொருள் அருக்கூத்து ஏற்றும் திருவடியே ஆகும். அது சரி, வேதங்களில் இந்திரன் அக்னி முதலான பல பெயர்கள் கூறப்பட்டுள்ளனவே. அப்படியென்றால் பல தெய்வ வழிபாட்டையே வேதங்கள் காட்டுகின்றனவோ? அதில் உருத்திரன் என சொல்லப்படுவது மட்டும்தான் சிவபெருமானோ?
3: இல்லை இல்லை, மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் வேதங்கள் பரம்பொருளாகிய சிவபெருமானின் பல்வேறு வகை ஆற்றல்களையே வெவ்வேறு பெயர்களில் போற்றுகின்றன. ஒரு மனிதரை வீட்டில் வீட்டு தலைவராகவும் நாட்டில் குடிமகனாகவும் பணியிடத்தில் ஊழியனாகவும் பெயர் பெறும்பொழுது எல்லாவற்றையும் இயக்கும் இறைவனை வேதங்கள் பலவாறு அழைப்பதில் என்ன வியப்பு? உருத்திரன் என்பது இறைவனுடைய மேலான ஒரு ஆற்றல் நிலை. எனவே வேதங்கள் முழுமையும் உரைப்பது சிவபெருமானின் புகழே ஆகும்.
2: நீ கூறியதற்கு ஆதாரம் உண்டா?
3: ஓ, நிச்சயமாக. உதாரணமாக இருக்கு வேதம் இரண்டாவது காண்டத்தில் இந்திரன், மித்திரன், வருணன், அக்னி, திவ்யன், சுவர்ணன், கருத்மான், யமன் என பலவாக பெரியோர்களால் அழைக்கப்பட்ட மெய்ப்பொருள் ஒன்றே என்று அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு இடத்தில் ஒளி நிறைந்த அந்த பரம்பொருளை எல்லா உருவங்களின் ஊடே கண்டு திருநாமங்கள் பாடி யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை இங்கேயே அடைந்தவர்கள் ஆகின்றார்கள் என்கிறது யசுர்வேதம். வேண்டின் இன்னும் பல பல காட்டலாம். இருக்கு மாமரை ஈசனையே தொழும் கருத்தினை அறியாதவர்கள்தான் பல கடவுள்கள் என்று மயங்குவர்.
2: சிவசிவா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நல்லன கூறும் நல்ல நண்பன் நீ. ஆமாம், அப்படிப்பட்ட ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவரை பற்றியேனும் வேதங்கள் கூறுகின்றதா?
3: இரண்டாவது, மூன்றாவது, நான்காவதாக கூட ஒருவர் இல்லை. ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவதாக கூட ஒருவர் இல்லை. எட்டாவது, ஒன்பதாவது, பத்தாவதாக கூட ஒருவர் இல்லவே இல்லை. ஒருவனே தேவன் என்று அறி. இது அதர்வண வேதம். போதுமா?
2: சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. அற்புதம், அற்புதம். வேதம் காட்டும் பரம்பரை ஒன்றென்பதை நன்கு தெரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு சந்தேகம், வேதங்கள் உருவ வழிபாட்டை கூறுகின்றனவா?
3: ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று இறைவன் நன்றி ஒன்று இல்லை என்று காட்டுவன வேதங்கள். முன்பே கூறிய யசுர்வேத மந்திரம் திருநாமம் பாடிட கூறுகின்றது. இன்னொரு இருக்கு மந்திரம், என் இக்கரங்கள் இறைவனே போல்வன. இவை இறைவனுக்கும் மேலானவை. இவையன்றோ உலகுக்கெல்லாம் மருந்தாக உள்ள சிவபெருமானை தொட்டு அர்ச்சிக்கின்றன என்கின்றது. இதற்கும் மேலாகவா வேண்டும் வேத வழி நாம் செய்யும் சிவ வழிபாட்டிற்கு அடிப்படை?
0: அருமறைகளையும் ஆரங்கம் மற்றும் ஆகமங்களையும் அவைகள் உள்ளிட்ட பல கலைகளையும் ஆசிரியர் ஓதுவிற்கு முன்னே விசார சர்மரிடம் இவ் அனைத்தும் நிலவுகின்ற அறிவின் திறத்தினை கண்டு மிகவும் வியப்படைகின்றேன்.
2: உண்மைதான் குருவே.
0: ஓம் நம சிவாய.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அகத்தே பூஜை பண்ணிட்டு தான் புறத்தே நம்ம பூஜையே பண்ணணும். அடுத்து என்ன சொல்லியாச்சு? நியதமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. தப்பாம பூஜை பண்ணணும். எந்த நாள்லயும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எடுத்த நாள்ல இருந்து விடவே கூடாது. அதற்கு தக்க மாதிரி நம்ம வாழ பழகிக்கிடணும். அதனால அந்த மாதிரி தப்பாமல் நினைந்து பூஜித்து உணர்பவர். பூஜையால ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும், அப்படி உணர்கின்ற அடியார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடைத்தகு தனதெழில் உருவது கொடுபரன். சரியா? அடையத்தகுந்தது என்னதுன்னு பார்த்தான்னா, அழகான உருவத்தை கொடுக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி ஆகிய சிவபெருமான் உறைவது வீட்டிருக்கக்கூடிய கனம் அருவிய மதில், மேகங்கள் தங்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட சிவபுரம்ங்கிற நகர் அந்த திருக்கோயில். அதை நினைபவர் சரியா மனதால் நினையணும். மனதால் நினையணும்னு சொன்ன உடனே வாக்கினால் துதிக்கணும். வாக்கினால் துதிக்கணும்னு சொன்ன உடனே காயத்தால் வழிபடணும். இதெல்லாம் சேர்த்தே தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா, சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள். சரி, அவங்க கலை மகள் தர நிகழ்வர் அப்படின்னா, வாணி சரஸ்வதி வந்து மெய்யறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவோடு உலகத்தில் இருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைத்த அத்துவித நிலையில அப்படி உறைந்து நிற்பார்கள், அதை விட்டு பிறள மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் அழகாக நமக்கு ஞான சம்பந்த பெருந்தகை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒடுக்கலை அப்படின்னா நமக்கு மேல மேல துன்பங்கள் தான். அந்த சினம் ஒருத்தங்க மேல, அதாவது பகை குணம் இருக்குந்தனே சினம் இருந்து கொண்டே இருக்கும். சினம் உண்டாவதால் நமக்கு நிச்சயமாக வினை ஈட்டம். வினை ஈட்டம் இருப்பதால் ஒவ்வொரு எண்ணத்திற்கே ஒரு பிறவி அப்படிங்கும்போது, அந்த எண்ணம் எண்ணத்தோட இருக்குதா சினம் வந்து, அது வாக்கா வந்தா அதனால ஒரு பாவம், அதற்கும் பிறவி, அடுத்து அது செயலாக இருக்கும். அவங்கள எப்படி நம்ம வந்து நம்ம கோபத்தை அவங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேங்கிற மாதிரி நம்ம வாழ்வானது அமைந்துவிடும். ஆகையால் அதுபோல் அல்லாமல் மனத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இந்த பாடலின் மூலம் நமது ஞான சம்பந்த பெருமான் உணர்த்தி இருக்கின்றார் இல்லையா? ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் அப்படின்னு சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு பக்குவ ஆன்மாவின் உள் எழுந்தருளி இருப்பார் என்பதை மிக அழகாக சொன்ன, இதைத்தான் திருவள்ளுவ தேவநாயனாரும் மலர்மிசை ஏகினான். அப்படின்ட்டு மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கலைமகள் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ இதில் முதல்ல அந்த சிவபுரம் நினைவவர்னு சொல்லியாச்சு. கோயிலை குறிக்கணும், கோயில் கோயிலுக்கு போனால் கடவுள் மூர்த்தியை மட்டும் வழிபடணும்னு இல்லை, தலத்தையும் வழிபடணும், அந்த கோயிலையும் வழிபடணும். கோயிலே சிவமாகவே வழிபடணும். ஆலயம்தானும் அரண் என தொழுமே அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவங்களுக்கு கலைமகள் மெய்யறிவு தருவாள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறைவனை அறிவதற்கு நமக்கு நல்ல அறிவு முதல்ல வேணும். அறிவு நல்லா இல்லைன்னா நிச்சயமாக இந்த ஞான செய்திகள் எல்லாம் உள்ள போகாது. அப்படி நமக்கு அந்த அதாவது ஆன்மாக்களுக்கு மெய்யறிவை விளங்க செய்யும் சிவத்தோட ஞான சக்தி இல்லையா, அதனால தான் கலைமகள் தர அப்படின்னு சொல்றாரு. அந்த கலைமகள் யாருன்னா அவ தான் நமக்கு இந்த ஞான சக்தியை தெரியும். சுவாமி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் நியமிச்சு நமக்கு கொடுக்கறாரு. அதனால மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில வழிபாடு செய்ய, இது வந்து யோகிகள் வழிபாடு செய்யும் நிலை. சரியையாளர்கள் எப்படி வழிபட்டாங்கன்னு பார்த்தோம், கிரியையாளர்கள் எப்படி வழிபடணும்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொருத்தரோட வழிபாடே கோயிலுக்கு போனா வேற மாதிரி இருக்கும். இப்ப யோகிகள் எப்படி வழிபடணும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. இதுல சதாசிவமூர்த்தியை இவங்க வந்து தியானம் செய்கின்றார்கள், ஆகையால் இவர்களுக்கு அந்த யோகிகளுக்கு சாரூப பதமுக்தி கிடைக்கிறது அப்படிங்கறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, மிக அழகாக இந்த பாடலை நாம் பார்த்த பின்பாக அடுத்து சுருதிகள் பல நல முதல் கலை துகளறு வகை பயில் ஓடு மிகு உருவியல் உலகு அவை புகழ் தர வழியொழுகும் எயுரு பொறியொளி அறுதவ முயல்பவர் தனதடி அடைவகை நினை அரண் உரைப்பதி திருவளர் சிவபுரம் நினைபவர் திகழ் குலநில் குலநிலநடை நிகழுமே அப்படின்னு சொல்லியாச்சு. சுருதிகள் அப்படின்னு சொன்னா வேதாகமங்கள், சுருதிகள் பல நல முதல் கலைன்னு சொல்லியாச்சு. அதனால எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா என்னன்னா வேதாகமங்கள் முதலிய அருட்கலைகள். அதை எப்படி படிக்கணும், துகளறு வகை பயில், அதாவது ஐயம் திரிபுங்கிற குற்றமே இல்லாம. இப்போ பாடம் கேட்டுட்டு நான் இப்படித்தான் நினைக்கேன், அப்படித்தான் சொன்ன மாதிரி இருந்தது ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதை கேட்டால் அதை அப்படியே உள்வாங்கி மனசுல இருக்கணும், ஒரு தெளிவாக மனதிலே எப்போதும் அதை அசை போட்டு கொண்டே இருந்தால் நாளடைவிலே நமக்கு அது நம்மோடு அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றிவிடும். ஆக அந்த மாதிரி குற்றங்களே இல்லாமல் ஓதி, முதல்ல ஓதுறது குற்றம் இல்லாமல் இருக்கணும். சொற்குண்டல் இன்றி தொழுமின்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி. அடுத்து கேட்கணும், அதுவும் எப்படி கேட்கணும், குற்றம் இல்லாமல் கேட்க வேண்டும். அடுத்து கேட்டதை குற்றம் இல்லாமல் சிந்திக்க வேண்டும். அவங்க சொன்னதை விட்டுட்டு வேற தன்னோட அறிவை கொண்டு ஏதாவது அறிய முற்படுவோமானால் ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா. அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே போனால் அதுக்கு தீர்வு ஒரு நாளும் கிடைக்காது. அதனால சிந்தித்து அடுத்து குற்றம் இல்லாமல் தெளிந்து, தெளிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த தெளிந்து அப்படியே தேர்ச்சி மிக்க அறிவு பழக்கத்தால ஆண் பெண் அலி அப்படிங்கிற உருவங்கள் பொருந்திய உலகில் உள்ள அறிஞர்கள்லாம் கூட்டமாக புகழும்படி உடல்ல இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணங்கள்லாம் உலக விஷயங்கள் திருப்பி திருப்பி திருப்பி இந்த கருத்து தான், உலகப்பற்ற என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு தான் இறைப்பற்று. இந்த உலகப்பற்றலே நம்ம முங்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஆயுள் முடிஞ்சிடும். நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள இறைப்பற்ற நம்ம பின்பற்றாமலே போயிடுவோம். ஆகையால் வாய்த்தத நம்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமென்கிற அப்பர் சுவாமி வாக்க கையில எடுத்துக்கிட்டு இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிற தாய்மான சுவாமிகள் கருத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவரை சிக்குன்னு பிடிச்சு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி வழிபாடுகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அப்ப உலக விஷயங்கள்ல போகாம இந்திரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வழி ஒழுகு, இறைவனை நோக்கி அவரது அருளின் வழி அல்லாது ஒன்றையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு உணர்வுக்கு வந்து அறுதவம் முயல்பவர் செய்தற்கு அறிய பெருந்தவமாகிய ஞான நிஷ்டையை செய்யக்கூடிய ஞானிகள். நம்ம அடிக்கடி சொல்றது அந்த தவம் அப்படின்னோடனே எதையோ தவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நாம எதையெல்லாம் தவம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே தவத்தின் அடையாளங்கள் அங்கங்கள். ஆனா எது தவம்னா சரியேகிரிய யோகம்தான் தவம். இது அழகா நாம எங்க இருந்தனாலும் செய்ய முடியும். இல்லறத்தார் துறவரத்தார் ரெண்டு பேருமே தவத்தை செய்ய முடியும். சரி, அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? அப்படி தனது அடி அடை வகை நினை அரண் இல்லையா, தனது திருவடிகளையே அணைந்து சாயுச்சியம் அப்படிங்கிற பேரின்பம் பெறும்படி தன்னோட உள்ளத்துல நினைக்கின்றாராம் சிவபெருமான். யார நல்ல பக்குவமான ஆன்மாக்கு சாயுஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்படிப்பட்டவர் உறையக்கூடிய இடம் வந்து என்னது? சிவபுரம். சரியா, அதை யாரெல்லாம் அதை மனதால் நினைத்து அந்த தலத்தை, அதாவது சிவபுரம்ங்கிற தலத்தை மனதால் நினைத்து வாக்கால் துதித்து உடலால் வணங்கி வழிபடுகின்றார்களோ அதான் ஜீவன் முக்தர்கள், அந்த அடியார் கூட்டம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நில உலகில அடைய பெற்ற அத்துவித நிலையிலிருந்து எப்போதும் உரைப்போடு இருப்பார்கள், விலக மாட்டார்கள் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்டல், கேட்பித்தல், நன்றா ஈனமில்லா பொருளதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைங்கிறதுனால சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓதணும், சிந்திக்கணும், ஓதணும், சிந்திக்கணும். சரி, அப்படியே பலகாலம் அப்படி பயின்று அர்ச்சனை அந்த தேர்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதாவது பழகிக்கிட்டே இருந்தோம்னா தேர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதான் மிகு பயில்வோடு அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்ற. நம்மால் வேதத்தையும் ஆகமத்தையும் நேரடியாக பயில முடியாவிட்டாலும் வேதசாரமாக திருமுறைகளும் ஆகமசாரமாக நமக்கு சித்தாந்தமும் இறைவன் அருளால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அதில் சொல்லப்பட்டதை நாம் இவர்கள் நீங்கள் இங்கனம் செல்லுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள். திருமுறையிலே ரொம்ப அந்த பரிபாஷை சொற்கள் இருக்காது, கலை சொற்கள் இருக்காது. ஆனால் சித்தாந்தத்தில் கலை சொற்கள் பரிபாஷை சொற்களோட இதுதான் பதி, இதுதான் பசு, இதுதான் பாசம். பசுவாகிய நீங்கள் வந்து உங்களை தடுத்து கொண்டிருக்க பாசத்தை விட்டு எப்படி நீங்கள் பதிய சாரணும் அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவற்றையெல்லாம் நாம் கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? துகளறு வகை, துகளறு போதம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. எல்லா ஞான நூல்களையும் பாடம் கேட்டப்புறம் கடைசி அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆக மிக அழகாக இறைவனுடைய ஒருவனோடு ஒருத்தி என்று ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம்னு சித்தியாரில் சொன்னது மாதிரி மிகு உரு இயல் உலகு அப்படின்னு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவனாக இருக்கின்றார், ஒருத்தியாக இருக்கின்றார், உலகாகவும் இருக்கின்றார், அவன் அவள் அது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்றார் என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கற்றறிந்தார் அல்லாதார்களுடைய புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் பயன் தராது. அதனால் எப்போதும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்யணும், இதை எப்போதும் தெளிவாக நல்ல அறிஞர் கூட்டத்தோடைய நம்ம வச்சுக்கணும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்குறாரு இல்லையா, அது எதுக்குன்னா எப்போதும் நாம் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும், பிறழாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அங்கனம் செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதனால் நாம் செக்கிழார் பெருமானும் நமக்கு இந்த அடியார் சிறப்புகளை எல்லாம் அதான் அந்த பெரிய புராணமே அதுதான், அது பூரா நமக்கு மிக தெளிவாக எடுத்து உரைத்திருப்பார். ஆகையால் அந்த அடியார் இலக்கணங்களை சித்தாந்த நூல்கள் மூலமாகவும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாகவும் புரிந்து கொண்டு நாமும் அதனை பின்பற்றி வாழ வேண்டும். சரி, அடுத்தபடியாக திருவலிதாயம் அந்த தலத்தில் கடலில் நஞ்சு அமுது உண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கு அரையன் வலி செற்றர் உள்ள அம்மான் அமர்கோயில் மடலிலங்கு கமுகின் பலவின் மது விம்மும் மலிதாயம் உடலிலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போகுமே அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது சுவாமி வந்து திருச்சிற்றம்பலத்தில் நின்று நடனம் செய்கின்றார். நடமாடின்னு வந்திருக்கு இல்லையா, நடமாடினா நடனம் ஆடின்னு அர்த்தம். இமையோர் தொழுது எத்தனை தேவர்கள் எல்லாம் இல்லையா, இந்த நஞ்சு வந்து எங்களை வருத்தாத வண்ணம் எங்களை காக்க வேண்டும் என்று வழிபட்டார்கள். அப்படி வணங்கி துதித்த போது என்ன செஞ்சாராம், கடலின் நஞ்சு அமுது உண்டு, அந்த நஞ்சை அமுதம் போல உண்டு தேவர்களை காத்து இலங்கை அரசனாகிய ராவணன் அவனோட வலியை கெடுத்து அவனுக்கு தேவையில்லாத அந்த ஆணவத்தை எல்லாம் கெடுத்து அவனுக்கு அருள் செய்த அவனுக்கு மட்டுமில்ல எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றார் தந்தை. ஆகையால் அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் மடல் இலங்கு கமுகு இல்லையா, அதான் கமுகு மரங்களும் பலா மரங்களும் நிறைந்த வலிதாயம், தேன் பொழிகின்ற சோலைகள் எல்லாம் இருக்குங்க. அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை அதாவது சிவபெருமானை இங்க இந்த தலத்துல பாடப்பட்டதுனால அந்த தலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சாராம்சம் என்னன்னா சிவபெருமானே என்பதை நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. அவரை உடல் இலங்கு உயிர் உள்ளளவும் இல்லையா, உடம்புல உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொழுதால் உள்ள துயர் போகும், உடல் ஊழா கழிய இருக்கின்ற பிராரத்த வினையால வரக்கூடிய மனது துன்பமானது நீங்கிவிடும், கொஞ்சம் கூட அணுகாது என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவர் நடமாடுகின்றார் என்று சொல்லியாச்சு அப்படின்னாலே அந்த நடனமே ஐந்தொழில் தான் அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ராவணனுடைய வலியை செற்றார் அப்படின்னா சுவாமி அனுகிரகம் நிக்கிரகம்னு ரெண்டு செய்வாரு. இதுல நிக்கிரகம் செய்யறதின் மூலமாக அனுகிரகம் செய்கின்றார். ஆகையால் சுவாமி வந்து ஒரு தண்டனை கொடுக்காருன்னா அதன் மூலம் ஒரு அருள் அதான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து இந்த கருத்துக்களை பூரா நமக்கு மிக அழகாக இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை பூராவும் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து கொடுத்து அதனால நீங்க இறைவனை தொழுங்க, உங்களுக்கு உள்ள துயரம் உண்டாகாது அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஜீவன் முக்தர்கள் அவங்களுக்கு உலகத்துக்கு உலகருக்கும் இந்த பாட்டில் உள்ள கருத்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும், ஜீவன் முத்தர்களுக்கும் பொருந்தும் உலகவர்களுக்கும் பொருந்தும் இந்த கருத்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. முர்ச்சை தீவினையின் பயனாக உண்டாகக்கூடிய துன்பம் அப்படிங்கிறத பொருளாக எடுத்துக்கிடணும். ஜீவன் முக்தர்கள் இப்போ புதுசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பல வினைகளையும் சுவாமி வந்து அவங்களுக்கு அந்த துன்பம் உண்டாகாத வகையிலே செய்து விடுவார் என்று நமக்கு மிக அழகாக சொல்லி, நாம் நலம் பெற வேண்டும் என்றால் இறை வழிபாடு நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிக மிக தெளிவாக பல முறைகளிலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக இந்த திருமுறைகளை நாம் பாடினால்தான் நாம் உய்ய முடியும். ஆனால் ஆதி காலத்திலே ராஜராஜ சோழன் காலத்திலெல்லாம் திருமுறைகள் கிடைப்பதே கஷ்டமாக இருந்தது. அவர் அரும்பாடுபட்டு அடுத்து நம்பியாண்டார் நம்பியை பிடித்து அவர் விநாயக பெருமானிடம் விண்ணப்பம் செய்து அப்புறம் அவர் வழிகாட்ட திருமுறை காட்டிய விநாயகர் வழிகாட்ட தில்லையிலிருந்து திருமுறைகள் நமக்கு கிடைச்சு அதில் கரையான் அரித்ததை பார்த்து மன்னன் வருந்த சுவாமி வந்து காலத்துக்கு ஏற்றது தான் வைத்திருக்கேன் சொல்ல அப்படி கிடைத்த அரிய பொக்கிஷம் நமக்கு. இது ஈஸியாக நமக்கு கிடைக்கல, சாமானியமாலாம் கிடைக்கல, அரும்பாடுபட்ட பலருடைய உழைப்பினால் நமக்கு கிடைத்தது. இன்னைக்கு எல்லா மடங்கள்லையும் சைவ மடங்கள்லையும் அழகாக திருமுறைகளையெல்லாம் நல்ல பதம் பிரித்து நமக்கு படிக்கக்கூடிய வகையிலே போட்டு அதோட பண்ணோட சிறப்புக்கள்லாம் சொல்லி அந்த பாடல்களுக்கு விளக்கமும் தந்து இதையெல்லாம் நீங்கள் படித்து பயன்பெறணும்னு சொல்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் எந்த அளவு பின்பற்றுகிறோம் என்பது தான் இதில் முக்கியமான விஷயம். எதை செய்ய தவறுதோமோ இல்லையோ இதை செய்ய தவறக்கூடாது. இதற்காக எதை வேணாலும் விட்டுறலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக திருமுறை ஓத வேண்டும். நான் ஆரம்ப நாளிலே சொன்னேன், எந்த தலத்து திருமுறையை பாடப்போகிறோமோ அந்த தலத்து சுவாமி அம்பாளுக்கு சுவாமி அம்பாளை சனிகலிங்கத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு. அவங்க முன்னாடியே நம்ம பாடுறது அந்த தலத்திலே பாடுறதாக நமக்கு வாயிலார் நாயனார் பூசலார் நாயனார்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். சரி, இந்த ஆவூர் பசுபதீச்சரம் அப்படிங்கிற ஒரு தலம், அதில் மகுடமாக அவர் என்ன சொல்கிறாரு, பாடு நாவே, நம்ம நாவுக்கு அவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்காரு. பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகாள் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறாரு. எவ்வளவோ பேசுகிறோம் ஒரு நாளைக்கு, ஆனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் நமக்கு வந்து பெருகி தரப்போகுது. அதனால தான் மௌன விரதம்னு ஒன்று வச்சாங்க. ஆனால் மௌன விரதத்தில் வாய் மௌனத்தில் இருக்கு, மனசு மௌனத்தில் இருக்க மாட்டேங்குது. சைக்கனை காட்டியும் எழுதியும் அந்த அது மௌன விரதம் ஆகாது, மனசு அப்படி ஒடுங்கிறனா தான் மௌன விரதம். சரி, மிக அழகாக அந்த பதிகத்திலே அவர் சொன்னதை நாம் மனதிலே இருத்து கொள்ள வேண்டும். பாடு நாவே, அதுதான் மகுடம். அதாவது அத்தனை பாட்டிலையும் சொல்லியிருக்க, சிவபெருமானை பாடுறது ஒன்று தான் அந்த நாக்கு நமக்கு கிடைச்சதுக்கு உள்ள பலன். அப்படி வாயே வாழ்த்து கண்டாய்ன்னு சொல்கிறார் இல்லையா, அப்படி சொல்கிறாரு. அடுத்து இறைவனை பற்றி நமக்கு அதில் சொல்லும்போது முத்தியர், அவர் தான் ஆன்மாக்களுக்கு முக்தி தருவார், அந்த பரமுத்தியை வழங்கக்கூடியவர் அவர்தான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நல்குறவு என்னை நீக்கும் ஆவியர், என் கூடவே இருந்து எனக்கு அந்த ஏழ்மை வறுமை வறுமைங்கிறது பொருள் இல்லாட்டாலும் வறுமை தான், அருள் இல்லாட்டாலும் வறுமை தான். அதை நீக்கிறார், ரெண்டையுமே நீக்கிறார், ரெண்டு எல்லாமையும் நீக்கிறதாரு அப்படின்னு அவரை சொல்றாரு. அல்லல் தீர்க்கும் அப்பனார் என்று சொல்கின்றார். நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியவர். இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார், பிறப்பு அறுக்க வல்லவர். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பிறவிக்கு வராதவர். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும். இப்போ அவங்களால நம்ம பிறப்பை அறுக்கவே முடியாது. இப்போ நமக்கு பிறப்பு இருக்கிறது யாருன்னா பிறப்பிலி இறப்பிலி ஆகிய சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக சொல்லி இந்த பாடுனாவின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. நீங்கள் பாடி பாருங்க என்ன கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்த்தா இப்போ நம்ம பார்க்குறோம், பலன் கொடுக்கும் பதிகங்கள், பயன் கொடுக்கும் பதிகங்கள், வேண்டியாங்கே எய்த பெறும் திருமுறைகள், எண்ணியாங்கே எய்த பெறும் திருமுறை நிறைய இருக்குது. அது காமிய பக்தி. ஆனால் நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பதிகம் பாடணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் பதிகத்தை எடுத்து படித்து பாருங்கள். பாடுவார் பால் மன்னினார் அப்படின்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருந்தகை சொல்கிறார். நீங்கள் பாடுனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சுவாமி மன்னுதல்னா நிலைத்து இருத்தல். நீங்கள் பாடுனீங்கன்னா சுவாமி உங்களுக்கு உள்ள அப்படி இதய தாமரையில் நிலைத்து இருப்பார் என்று மிக அழகாக உங்கள் பாடலை செவிமடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அந்த பாடுதல் சரியை பண்ணி அதற்குரிய பலனும் கண்டிப்பாக சாலோகமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அடுத்து அவரை கும்பிடுதோம், கேட்காதீங்க கேட்காதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும், வேண்டத்தக்கதெல்லாம் அவர் அறிவார்னு சொன்னாலும் கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கேட்கணும் தெரியுமா, கதி அருள், எனக்கு நல்ல கதியை தாப்பான்னு கேட்கணும். இதெல்லாமே ஆவூர் பசுபதீச்சரம் பதிகம் தான். அதனால் ரொம்ப அழகாக அந்த பதிகத்திலே நமக்கு அவர் சொல்லியதை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று உங்களிடம் அதை ஒரு விண்ணப்பமாக வைத்து விட்டு, இப்போ எல்லாத்துக்கும் தேவை வந்து நமக்கு திருவருள் தான். அந்த திருவருள் நமக்கு கைகூடணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நாம் பலமுறை கேட்ட செய்திகளாகத்தான் இருக்கும், பலமுறை நாம் சிந்தித்த செய்திகளாகத்தான் இருக்கும், ஆனாலும் அதை அப்பப்போது நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அந்த பாடலை இப்போது நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாம் திருமுறையிலே 90வது பதிகம், அதிலே முதற் பாடல், எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறாமற் கடவுள் என்று ஏத்தி. எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறாமற் கடவுள் என்று ஏத்தி, சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கைகூடுவது அன்றால், கந்த மாமலருந்தி கடும்புனல் நிவாமல்கு கரைமேல், அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. அப்ப யாருக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அதான் அழகான மனம், கந்த மாமலர், நல்ல மனம் நிறைந்த மலர்களை உந்தி கொண்டு வரக்கூடிய நீரை வைத்த நீரை உடைய நிவாநதி, அந்த நிவாநதி கரையில் குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு நெல்வாயில் அறத்துறைங்கிற தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருள் இவருக்கு கிடைச்சது இல்லையா. அந்த திருவருள் எம் தந்தை, எந்தைனா எம் தந்தை ஈசன் பெரியோன், அதான் ஈசன் எம் பெருமான் அப்படின்னா பெரியோன், அப்புறம் என்னது ஏறமர் கடவுள்னா ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வருகின்றார் அல்லவா, அப்படிங்கிற அவருடைய பல பெயர்களை சொல்லி ஏத்தி, ஏத்துதல்னா பாடுதல், மனம் பொருந்தி யார் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்குத்தான் அவருடைய திருவருள் கை கூடுமே தவிர ஏனையோருக்கு கை கூடாது என்று நமக்கு அறுதியிட்டு சொல்லி இருக்கின்றார். சரி, இதே கருத்தை ரெண்டாம் திருமுறையில் 92வது பதிகத்திலையும் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, 92வது பதிகத்திலே 5வது பாடலில், நீங்க வீட்டில் 2ஆம் திருமுறை வச்சிருப்பீங்க, அதுலேயும் பாருங்க, ஈசனே ஏறமர் கடவுள் இன்னமுது எந்தை எம்பெருமான், இதே மாதிரி சொற்றொடர்கள் வருது. முதல்ல என்ன சொல்லியாச்சு, ஈசன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியாச்சு, ஏறமர் கடவுள் ரிஷப வாகனர், அடுத்து இன்னமுது அவர் நமக்கு அமுதம் போன்றவர், எந்தை என் தந்தை, என் உயிருக்கு தந்தை இல்லையா, என் உயிருக்கு உயிரான பரமசிவம் என் தந்தை, அடுத்து எம்பெருமான் எனக்கு தலைவர் இல்லையா அப்படின்னு எடுத்து என்ன செய்யணுமா, பூசு மாசில் வெண்ணீட்டர் பொலிவுடை பூம்புகலூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாச மாமலர் உடையார் வர்த்தமானிச்சரத்தாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடல்ல அந்த கருத்துக்கு இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, முப்போதும் முக்கரணங்களால் இந்த நாமங்களை எல்லாம் சொல்லி வழிபட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அவரை நாம் வழிபட வேண்டும். சிறந்த மலர்களை கொண்டு நாம் அவரை வழிபட வேண்டும். அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்வதால் நமக்கு மிக நன்மை கிடைக்கும் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் பல இடங்களில் இல்லையா, பரவி நெய்பவர் கல்லால் பறிந்து கை கூடுவது அன்றால் சொல்றார். பரவுதல் இல்லையா, பாடுதல், வழிபடுதல். உருகி நெய்பவதற்கு அல்லால் ஒன்றும் கை கூடுவது என்றால் உருகணும், உள்ளம் உருகணும். உன்னி நெய்பவர் கல்லால் ஒன்றும் கை கூடுவது என்றால் அப்படின்னு சொல்றார். பணி கலந்து செய்யாத பாவிகள் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் அவங்களெல்லாம் போய் வழிபட்டா அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்காது என்று நமக்கு அந்த பாடலிலே பல பாடல்கள்ல மீண்டும் மீண்டும் மீண்டும் இல்லையா. சிதடர்கள்லாம் தொழுதாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அருள் கிடையாது இல்லையா. சிதடர்கள்னா பேதைகள். அந்த பேதைகள்லாம் ஏத்தனா, அதாவது இறைவனை வழிபடுவதற்கு சிற்றறிவு தான் நமக்கு இருக்குன்னாலும் இறைவன் உணர்த்த உணரக்கூடிய தன்மையோடு அவர் எதை எதை நமக்கு உணர்த்தினாரோ அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அவரை வழிபட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு அவர் அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த பாடல்ல அந்த பதிகத்துல என்ன சொல்லிட்டாரு, நிறைவு பாடல ஞானசம்பந்த பெருமான் முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்த்தம் வினை போய் பறையும் ஐயுறவு இல்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கு. பேயடையா பிரிவைதுங்க பாட்டிலையும் ஐயுறவில்லைன்னு சொல்வார். அது மாதிரி இங்கேயும் சொல்லியாச்சு. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தம்மையை புகழ்ந்துங்கிற பாடல்ல யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு சொல்வார் இல்லையா. அது போல நமக்கு வந்து எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக அவர் நமக்கு வலியுறுத்தி காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவர் வந்து நம்ம எப்படி இருக்கணும், அதாவது எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு பல வகையில மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி அவரை சிக்கன பிடித்தால் அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று மிக அழகாக பல இடங்களிலே நமக்கு வழிகாட்டி கொண்டே செல்கின்றார். அந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். இரண்டாம் திருமுறையிலே 77வது பதிகத்தில் 9வது பாடல், அதனை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த பாடலின் கருத்தை தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். வெய்ய நோயிலர் என்பது மிக அருமையான அந்த பாடலின் துவக்கம். அப்படி துவங்கக்கூடிய பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய கருத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம். வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பின் பிறர் பின் செலார். அது ரொம்ப முக்கியம். வெறியராய் பிறர் பின் செலார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்றுண்ணும் தொழிலார் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் சைவனார் அவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே அப்படிங்கிறார். இந்த ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் பாசத்தை சார்ந்தா அந்த மாதிரி தான் இருக்கும், ஜடத்தன்மை தான் இருக்கும். பதியை சார்ந்தா சிவமாம் தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ வெம்மையான நோய்கள் எதுவும் இல்லாதவர், வெறி பிடித்தவங்க மாதிரி பிறர்பின் செல்லாதவர், அவர் செய்வதே அலங்காரம் இதை முறையே தெளிந்து இன்புற வேண்டில் இல்லையா. யார் இதெல்லாமே சிவபெருமானத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஐயம் ஏற்றுண்ணும் தொழில் இல்லையா, அவர் எதை ஐயமா ஏற்க, அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் வேதம் போற்றுது. அவர் நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார். சரி, அடுத்து அரும் தலைமையாளரும் ஆகிய அந்த அவரை சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அரையணி நல்லூர் சைவர். சிவபெருமானை சைவன் என்றே சொல்லுகின்றார். சைவனார் அவர் சார்வலால் அவரைத்தான் நாம் சார வேண்டும், வேறு எதையும் நாம் சாரக்கூடாது என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் ரொம்ப எளிமையா இருப்பாரு, அவருக்கு பெரிய அலங்காரத்தெல்லாம் விரும்ப மாட்டார். ஒரு புலித்தோலை உடுத்திருப்பாரு, ஒரு நாகாபரணத்தை போட்டிருப்பாரு, ஒரு எருக்கம்பூவும் ஊமத்தம்பூவும் வச்சிருப்பாரு. மற்றதெல்லாம் நாம தான் வழிபாடு அலங்காரம் எல்லாம் செஞ்சு பாக்குறோம். சரியா. சரி, அடுத்து இதே கருத்தை நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை மான் மறி மழு ஒன்று ஏந்தும் சைவன் என்ற இறைவனையே சைவன் என்று வழிபடுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சைவத்த செவ்வுருவன் திருநீற்றன் என்று இறைவனை சைவன் என்று வழிபடுகின்றார். நமது மணிவாசக பெருந்தகையும் சைவா போற்றி என்று இறைவனை வழிபடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம எதை சாரணும்னா பதியத்தான் சாரணும். சார்ந்ததன் வண்ணமாக தான் நம்ம ஆன்மாவானது இருக்கும் என்பதால் கண்டிப்பாக நாம் பதியை சார வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். சமயக்குறவர்கள் நாலு பேருமே நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சந்தான குறவர்கள் இலக்கண சுத்தமாக சொன்ன செய்திகள் பிற்காலத்துல அதை நமக்கு சமயக்குறவர்கள் துதி பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வு நிகழ்ந்ததற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எழில்ஞான பூஜையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழகான முறையிலே இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். நன்றி.
7: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
8: Om Shivaya Namah. Shaivam.org அன்னிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
9: ராகரசாமியினர் யாரு? அவங்கெல்லாம் எல்லாம் நம்ம மக்கு விண்ணோர் தொகை எல்லாம் தேவர்கள்ப்பா. ஐயா அவங்க நிக்கிறாங்களா நமக்கு முன்னே? நீ 350 அவங்க 250 வந்து வருவாங்கப்பா. இதுல திருச்செந்தூர்ல ஒவ்வொரு நாளும் முன்னையே திறக்கிறாங்க. ஏன்னா கூட்டம் அவ்வளவு. முதல் நாள் அந்த இது பண்ணும்போது எப்பவும் போல 450 அந்த திறந்தாங்க வெளிய காலம். அப்புறம் 350 ரெண்டு 250 திறந்தது ஒரு நாள் கோவில் 250. ஏன்னா இந்த விசுவரூப தேசனங்கிறது எல்லாரும் போய் முக்கிற இடம். அதனால அது 250 கூட திறந்தது ஒரு நாள். ஏன்னா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம். எனவே அது போல இங்க அண்ணாமலையான் நம்முடைய திருவண்ணாமலை பெருமானை வணங்குவதற்கு யார் வர்றா? தேவர் கூட்டம். அது பாட்டுக்கு நாமெல்லாம் இங்க இருக்கவங்க ஏதோ 350 போறேன்னு சொன்னா அது என்னன்னு 150 வந்துருது. எங்க கூட்டம்? அப்படி வந்தா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியும் மணித்தொகை வீரற்றார் போல். பார்த்தா கியூல வந்தாலும் ஒருத்த மேல ஒருத்த மோதிக்கிட்டு இடிச்சிட்டு வர்றாங்க. பார்த்தார் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் தான் அங்க இருக்கிற அதை வந்து வரிசைப்படுத்துகிற ஆள். சொல்லி சொல்லி பார்த்தார். ஐயா மெதுவா மெதுவா வாங்க போ, என்ன அவசரம்? அண்ணாமலையான் எங்கேயும் ஓடிட மாட்டார், கொஞ்சம் இருந்து பொறுமையா போங்களா ஐயா என்று சொல்லி பார்த்தார். இவன் முந்துனான், நம்ம மாதிரிதான் அவனும் முந்துனான். பார்த்தார் கையில நீளமா தடி இருந்தது. அடிச்சார். அடிச்சா அவங்க தலையில படல, கிரீடம் எல்லாம் கிரீடம் இருக்கு. அத அடிச்சவொடனே அதெல்லாம் அந்த கிரீடம் எல்லாம் நவரத்தனத்தனால செஞ்சது ரத்தனங்கள். இவர் தட்டினவுன்னு அது பாட்டு கடகடகடன எல்லாம் கீழே விழுந்து போச்சான். எது அந்த நவரத்தனங்கள் எல்லாம்? விண்ணோ தொகையின் மணித்தொகை வீரற்றார் போல். அந்த கிரீடத்தில் இருக்கிற முடியான மண் மணிகள் எல்லாம் சில சில சொல்லும் கீழே விழுந்துதான். அப்படி விழுந்தது போல இங்க என்ன ஆச்சுன்னர் விழுந்தது போல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஓடி மடிங்கி தாரகைகள் தாமகல. ஏன்னா 5:40, 5:40, 5:50 அப்படி கதிரவன் வருகிற அப்படி முனைப்பு வர நேரமா இருக்குது. இந்த கதிரவனுடைய அந்த எழுச்சி வர வர இதுவரைக்கும் பளிச்சு பளிச்சுன்னு மின்னன அந்த விண்மீன்கள் அந்த ஒளியை இழந்து போகுது. ஏன்? அது மிக பேரொளி. எது? சூரியனுடைய ஒளி. இது சின்ன ஒளி, அவ்வளவுதான் மின்னும். அந்த பெரிய அந்த சூரியனுடைய ஒளி வந்ததுனால இந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்னு அது பாட்டுக்கு பொத்து பொத்துன்னு மறைஞ்சு கீழே விழுந்தது போல அந்த மணிகள் கீழே விழுந்தன. அப்ப சூரியனை ஒளிக்கு முன்னிற்காத விண்மீன்கள் மறைவது போல இங்க இருக்கிற அந்த குச்சியை அப்படி அடிச்ச உடனே அங்க இருக்கிற மணிகள் எல்லாம் பொத்து பொத்துன்னு அந்த கீழே விழுந்துட்டு எங்கதான் அவருக்கு வந்ததோ இந்த கற்பனைகள் எல்லாம். இப்ப பாருங்க எதை சிறப்பிக்கிறார், திருவண்ணாமலை கோயிலுக்கு வர்றது நம்ம மட்டுமல்லப்பா, தேவர்களும் வர்றாங்க. வர்றது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்லப்பா, ஒரே கூட்டமா வர்றது. கூட்டமா வர்றதை நெறிப்படுத்துறது யாருப்பா, நந்தியம்பெருமான். என்ன செய்வாருப்பா, சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா ஒரு தட்டும் தட்டுவார். தட்டு தட்டும் போது என்ன ஆகணும்பா அப்படின்னு கேட்டா அந்த மணித்தொகை எனக்கு தேவருடைய சிறப்பு. அப்ப தேவர் கிரீடங்கள்லாம் என்ன பண்ணும், நவரத்தனை வச்சு அழைச்சிட்டு இருக்கணும். அப்படி அது புரிஞ்சுமா பாருங்க, ஒரே ஒரு ரெண்டு வரியில என்னென்ன நிகழ்ச்சிகள், அதுதான் திருவாசகம். நம்ம போட்டுக்கிறோம் சாதாரண நாள் பாடிச்சுன்னு என்ன பண்ண, அண்ணாமலை கோயிலில் அழகான தேவர்கள் அங்கும் இங்கும் வந்து எங்கும் சுத்தி பார்த்து அப்படின்னு பாத்தீங்களா, அங்கும் இங்கும் வந்து எங்கும் சுத்தி பார்த்து அங்கும் இங்கும் வந்து இதுக்கு ஒரு பாறை ஓடுவேன் இவன் வந்து அதை அழகுபடுத்துறானா, ஏண்டா நீங்க உங்க கவிதையும். ஆனால் இது எப்படி இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் இது இப்படிப்பட்ட பெரிய பேரருளாருடைய பாடல் பாடல் தான் இதுக்கு இனிய. எனவே விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி பாத்தீங்களா, கண்ணார் இரவின்னு. நீங்க இதே சூரியனை பகல் பொழுதுல கண்ணார் இரவின்னு பாட மாட்டாங்க, ஏன் கூசும். இது கால நேரம் அப்படியே அப்படி சூரியன் தகவல் அப்படி லேசா வருது, அந்த ஒளி இன்னும் அதிகமா வரல, அதனால ஏ பாடப்பா சூரியனே நக்கீர திருமுருகாட்டு படை. உலகம் உவப்ப வளன் ஏர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் தேன் விளங்கு அவிரொளி முருகப்பெருமாள். அதனால அந்த தோற்றத்தில் இருக்கும்போது கன்னியாகுமரியில பாருங்க நிக்கிறான்னா அந்த சூரியன் தோன்றும் போது நம்ம கண்ணெல்லாம் பார்க்கலாம். நீங்க 12 மணிக்கு பாருங்கன்னா தான் கூசும். அதனால அந்த சூரியன் எப்படி இருக்குதான், கண்ணார் இரவி கண்ணு அப்படி குளிர்ச்சியா பார்க்கலாம். கதிர் வந்து அந்த அந்த ஒளி வர வர வர கார் கரப்ப இந்த இருளுங்கிறது போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் ஒரே இருட்டா இருந்தது இருளும் போடுது, அதோடு கூட இந்த நட்சத்திரமும் கீழே போடும். கார் கரப்ப தன்னார் ஒளி மடுங்கி தாரகைகள் தாமகல அங்கேயும் நட்சத்திரம் கீழே விழுந்துடாது. இந்த பேரொளியாக இருக்கிற சூரியன் ஒளி வர வர அது தானா மங்கிவிடும், இருக்கிறது தெரியாம போடும், இருக்கிறது தெரியாம போடும். அதனால இப்ப இந்த லைட்ல எல்லாம் வெளிச்சம் தெரியுது சரிங்களா, இதுலயே பக்கத்துல ஒரு 1000 வாட் பல்பு போட்டுட்டோம்னா இது மங்கி போடும், இது மங்காது இருக்கிறதுதான். ஆனா அந்த ஒளிக்கு பார்த்தா இது சாதனம் போடும் சரிங்களா. அப்படி ஒளி மடுங்கி தாரகைகள் தாமகள் தாரைகள்னா விண்மீன்கள் நட்சத்திரங்கள் அதெல்லாம் நீங்க தான். எனவே மணி 5:50 5:55 ஆகிறது என்ற அர்த்தம்.

பெருமான் எப்படி இருக்கான்? பெண்ணாகி பெண்ணாவும் இருக்கிறான், ஆணாகி ஆணாவும் இருக்கிறான், அலியாகி ரெண்டு கட்டானாவும் இருக்கிறான். ரெண்டு கட்டானா அலி பாவம், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அப்படி அல்ல அலி ஆகிய அப்படின்னா எப்படி சார் என்ன நாடகம் நடிக்கிறாரா? அல்ல, எல்லா உயிர் தோறும் இருக்கிறார். பக்கா பெண்பாளரிடத்திலையும் இருக்கிறார், பக்கா ஆண்பாளரிடத்திலையும் இருக்கிறார். இந்த ரெண்டு கட்டானா பிறந்தது பாவம் ஊழ்வினால அது உள்ளத்திலையும் இருக்கிறது. ஆகவே அந்த பெண்ணோடு இருக்கும்போது பெண்ணாய், ஆணோடு இருக்கும்போது ஆணாய், அந்த அலியாக அலியாய், அலியாய் பிறங்கோடி சேர் விண்ணாகி. தேவலோகத்தை யார் காக்குறா? அது அவங்கிட்ட தான் இருக்குது. அல்ல, அங்க தேவலோகமாக மண்ணாகி இந்த உலகத்தை யார் காக்குறா? எல்லாம் இப்படி எல்லாமாக இருக்க வேண்டியிருக்கவர், எல்லாமாக இருக்க வேண்டிய அப்படி எல்லாமா இருந்ததுனால அப்ப எல்லாமாவே இருப்பாரானாரு. வேறாகி ஏன்னா அதான் தனித்தன்மை. தனித்த என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்குன்னு உரிய தன்மை. அப்ப எல்லாவற்றையும் இயக்கவும் செய்வார், தனித்து தான் இருக்கவும் செய்வார். அதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையாய், அதான் ஆணாகி பெண்ணாகி அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி அவையேயாய், இத்தனையும் வேறாகி தானேயாய் அவையே தானேயாய். திருவாசகத்தெல்லாம் சைவந்தாந்த கருத்துல எடுத்தோம்னா வேண்டிய இடத்துல கூட்டி போலாம், நிறைய இருக்குது பார்க்கணும்னா இருக்குது. அவையாய் தானேயாய் இத்தனையும் வேறாகி, அப்புறம் கண்ணார் அமுதமுமாய் உடனாகி. அடியுடைய கண்ணுக்கு இருக்கிற அமுதத்தையும் சொல்லிடுறேன். அப்போ பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணையாகி அவையாய் இத்தனையும் வேறாகி தானியாய் கண்ணார் அமுதமுமாய் உடனாகி.

இப்படிலாம் ஆடணு முடி என்று சொல்லி அப்படி ஆடுறாங்க. ஆடுதான் மணி ஆறு. அப்படி ஆடும்போது என்ன மணி விடிஞ்சு போச்சுடி அப்படின்னு சொல்றாங்க.

அதனால இயல்பாகவே நீ எல்லாம் காப்ப, இருந்தாலும் உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால். இப்படி பலவரும் பல பேர் என்ன சொல்றோம், அவன் அவனுடைய பிள்ளையாதான் இருக்கிறான், ஆனா மீண்டும் அவனுக்கே அடைக்கலம்னு சொல்றான். உடையாய் உந்தன் அடைக்கலமே, திருவாசத்துல அடைக்கலப்பத்துன்னு ஒண்ணு படப்புற என்னால படிப்போம் அடைக்கலப்பத்து. என்ன எனக்கு வேற யாரும் கதி இல்லை, நீதான் அதான் அடைக்கலம். ராமாயணத்துல விபீஷன் அடைக்கலப்படலம், விபீஷணன் அடைக்கலப்படலம் என்றே கம்பர் போடுவான். ஏன் இங்க விட்டான் தான் தமையனை விட்டான் சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கல தமையன் கேட்கல. எனவே சரி தள்ளப்பா அவனுடைய ஊழ் அவ்வளவுதான் என்று நேர போயிடாமா, நீதான்ப்பா அடைக்கலம். அடைக்கல வந்தவங்களை அவ ஏற்றுக்கொள்ளும் இல்லைங்களா, அதனால அதை ஏற்றுக்கிட்ட. தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிதாயினும் மிக பேரின்பம் தருமது கேளாய். அடைக்கலம்னே ஒரு தலைப்பு பேசலாம் மாற்று சிறப்பதியானது, அது விபீஷணுடைய ராமாயணம் இது சிறப்பதியான. போய் கவுந்தரிகள் கோவலன் கண்ணகி ரெண்டு பேர் கவுந்தி மூணு பேருமா போறாங்க மதுரைக்கு. மதுரைக்கு போறதுக்கு முன்ன மதுரைக்கு முன்னால இருக்கிற ஒரு அந்த ஊர் பகுதி நகரத்துக்குள்ள முன்பகுதி, அங்கதான் இந்த ஆய்ச்சியர்கள் இடையர்கள் எல்லாம் இந்த பெண்பாளர் இருக்கிறாங்க. அங்க கொண்டு அடைக்கலம் வைத்தால் நம்முடைய கவுந்தடிகள், ஏன் இவ்வளவு ஒண்ணும் தெரியாத வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தில், அந்த அம்மா காலு தடப்பட்டது தரையில பட்டதே கிடையாது. இது ஜோக் மீனர் அறந்துட்டு வீண மாதியோட இருந்துட்டு குடிச்சோடு அடிச்சு இருக்கிற பணத்தையும் ஒழிச்சு விட்டான். இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால இந்த பிள்ளைகளை பாவம் தனியா விட்டுட்டு போகப்படாது நினைச்ச அந்த அம்மா ஆட்சியர்கிட்ட போய் இடைச்சியர் வச்சு, அம்மா இவங்கெல்லாம் தனியா இறந்துருக்காங்க நினைக்காதம்மா, காவிரி போன்றதுல மிகுந்த செல்வம் தருமா, ஏதோ ஒரு ஊர்னால இப்படி வந்திருக்காங்கம்மா, 10 வருஷம் பாத்துக்கணுமா பாத்துக்கணுமா, அது இந்த பொண்ணு வெளியிலேயே வராத பொண்ணுமா பாத்துக்கம்மா. அப்பதான் சொல்லுகிறா தவத்தோர் அடைக்கலம், அடைக்கலம் சொல்லுகிறது தான் சிறிதாயினும் நல்ல அடைக்கல பொருளை என்னைக்குமே யாரு ஒண்ணு கொடுத்து அதை அடைக்கலம்னு வச்சிருந்தாங்களோ அதை வச்சுக்கணும், இல்லைன்னா அது அது அடைக்கலத்திறமை வந்து விட்டோம்னா தவறு. பாருங்க நம்ம திமிழ கண்டத்தை ஒரு ஓடு கொடுத்தார், அடைக்கலம் இல்ல வச்சிருப்பாரு, இல்லாதனால படாதவரை படிச்சுட்டார். இன்னொருத்தர கோவணம், ஆனா அவர்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான். ஏசா போயும் போய் ரெண்டு அடியாட்டம் ஒருத்தர் ஓடு ஒருத்தர கோவணம்னாரு, அவ்விடத்தில் இருப்பதே அவ்வளவுதான். ஏ வேற என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அதான் ரெண்டையும் கொடுத்து ரெண்டும் பாவம் வச்சுக்க தெரியல, இதுவும் கை விட்டுட்டு அதுவும் விட்டுட்டு எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க, ரெண்டு பேருடைய வரலாறு. அதனால இங்க உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், இந்த அடைக்கலம்னா அப்படிப்பட்டலாம் நினைக்கலாம். எனவே உங்கையில நாங்க பிள்ளைதான், ஆனாலும் உனக்கே அடைக்கலம்னு சொல்லிக்கிறோம். அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமியும் மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். பெருமானி ஒரு விண்ணப்பம், என்ன அது என்று கேட்ட, எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரக்க, எங்களுடைய மார்புகள் உன்னுடைய அடியவரை தவிர வேறு யாரையும் மணக்க கூடாது. இது ஒரு வேண்டுகோள் சுவாமி. அப்போ நாங்கள் வந்து போய் ஒரு குடுத்து நடத்தணும்னு சொன்னா ஒரு இளையான்குடிமாரா இருக்கணும், அல்லது ஏற்பய நாயனாரா இருக்கணும், அல்லது ஒரு மானக்கஞ்சாரா இருக்கணும், அல்லது அமரநீதி நாயனாரா இருக்கணும், அப்படிப்பட்ட அடியவற்றதா இருக்கணும்.

இந்த கையிருக்கு சாமி ரெண்டும், இது உனக்கே பணி செய்யணும். அது என்ன, அடியாரை மணக்கணுங்கிறார், உனக்கு பணி செய்யணுங்கிறார். அடியாரை மணந்த அடியாருக்கெல்லாம் பணி செய்யணும் சாமி, அடியாரை மணந்து கொள்ளணும், ஆனா உனக்கு பணி செய்யணும். அடியாருடைய உள்ளம் வேறு, நீ இருக்கிற இடம் வேறா. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்புறம் சுவாமி தேவாரம், பணக்கை மும்மத வேடம் முடித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்போ உனக்கு அடிமை செய்வது என்ன பொருள், அடியார்களுக்கு அடிமை செய்தாலே உனக்கு அடிமை செய்தான் அல்லவா. அதனால் அடியார் வேறு நீ வேறா, இல்லை ஆதலால் உன் அறியாததோடு

0: மணக்கணும், ஆனா பணி செய்வது உனக்கே பணி செய்யணும். அப்படி என்ன நடத்தும், அடியாருக்கு செய்கிற பணியெல்லாம் ஆண்டவனுக்காக. அதனால அந்த மாதிரி எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க. இரவு பகல் என் கண்ணு உன்னை பார்த்ததுன்னா உன்னையோ உன்னை அடியவரதான் பார்க்கும், வேற ஏதும் மூச்சு விடுவிட. ஒலியும் ஒலியும் இழுத்து அடிச்சு உடச்சிடும், அதை பார்த்தா நான் உருப்பிட போகுது நீ உருப்பிட போற கிடையாது. அதனால இதுக்குன்னா இவங்கிட்ட தூக்கி கொடுத்துரும், இல்ல வாங்கலன்னா ரொம்ப மகிழ்ச்சி, உன்னுடைய செல்லும் நீடுபடி வாழ்க அப்படின்ட்டுங்களா. அப்ப கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க, உன்னையோ உன் அடியவரையோ காணணும் பணி செய்யணும், இதை தவிர அரியங்களுடைய கண்கள் ரெண்டும் எதையும் பார்க்கக்கூடாது சுவாமி. அப்படியான ஐயா இங்கே ஒரே சந்தேகம் என்னன்னார், எங்கள் பெருமாள் உனக்கு ஒன்று உரைப்போம்னு சொன்னார், இங்க மூணு சொல்லிவிட்டார, என்ன சொல்லிட்டார், மூணு மூணு காரியம் வந்திருக்கார, என்னென்ன காரியம், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க, அது ஒண்ணு. ரெண்டாவது அப்புறம் எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க ரெண்டு. மூன்றாவது கங்குல் பகல் எங்கன் மற்றொன்று, மூணு கேட்டிருக்காரு. நம்ம யோகியதான் அங்க நம்ம என்ன பண்றோம், எங்கய்யா எங்க வந்தீங்க, ஐயாட்ட ஒரு காரியமா வந்தேன், ஒரு காரியமா என்ன அர்த்தம், இருபது காரியம் வச்சிருக்கோம் செய்யறமா இல்லையா, செய்யறமா இல்லையா, இது ஒலியல். ஆகவே இதுக்கெல்லாம் பரிமையில வரையில இருந்தா எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கோல் என்று கூறிய அந்த பெண் மக்கள் மூன்று கூறியது என்னையினும் உலகியல் இயல்பு பற்றி, உலகியல்பு பற்றி. உலகியல்புன்னா ஓ உலகியல்பு தான், கல்யாணம் வச்சிருப்போம் ஒரு தடவை பார்க்க போனோம்னா எங்க வந்து ஏன்னு கேட்டவனே, ஐயா தான் பார்க்க வந்தேன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவோம், ஒண்ணுமில்ல அன்னைக்கு கல்யாணம் எங்கேயுமா இருக்குது, அதனால ஐயாட்ட பார்த்து அந்த ஒரு இந்த வேலைக்காரியமும் வரமாட்டேங்கிறான், இது வந்து நல்ல சமையலாளா ஒரு செட்டை பார்த்து அனுப்பிச்சிங்கன்னா தேவலாம் அப்படின்னு, அப்படியா சமையல்காரனா பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் நம்ம பங்களாவில் அந்த அறையை நாங்கள் வச்சுக்கிறோம் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும், சரி சரி வச்சுங்க, கொஞ்சம் ஒரு பணம் முறையா இருக்கு, ஒரு 2 லட்சம் மட்டும் கொடுங்க கை மாத்தா. மூணு காரியம் கேட்டிருப்பான், ஒரு காரியத்தான் வந்தேன்னு சொல்லணும்ல, உலகியல் போய்தான் உலகியல். அதனால இங்க சொன்னது ஒன்றுதான், எங்க எனக்கொண்டு உனக்கு ஒன்று உரைப்போம் என்று, ஆனா கேட்டது மூன்று. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குரியேல், இந்த மூன்று மட்டும் அடியனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீ தந்துவிட்டால் பெருமானி, எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவை, சூரியன் கிழக்க வச்சு மேற்கு வந்தானா தெற்க வச்சு வடக்கு வந்தான்னு, இந்த மூன்று காரியம் மட்டும் அடியங்களுக்கு விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தால் எங்களுக்கு போதும் தான். அப்போ அடியவரையே மணக்கணும், உனக்கு பணி செய்யணும், இரவு பகல் உன்னையோ அடியவரை தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படி சொல்லி முடிச்ச உடனே கரையில அப்பா அம்மா எல்லாம் பார்த்தாங்க, என்ன நிக்கிறதுகளே வெளியில கரமேல நிக்கிறேன், ஏமா இன்னமா குளிக்கிறீங்க வாங்கம்மா, இந்த வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ சீக்கிரம் பாடிட்டு சீக்கிரம் ஆண்டவனை வாழ்த்திட்டு போவோம். கடைசி இது இது 6:15 நம்ம இதெல்லாம் தயத்தை போட்டிருக்க குடிங்க பரவாயில்ல, ஏறத்தால சரியா இருக்கும். ஆமாமாமா சந்தேகமே இல்ல, 6:30 இப்ப, ஏன்னா அவங்க மேல 3 மணிக்கு போனவங்க 6:30 வரைக்கும் வரலாம் கூப்பிட மாட்டாங்களா, அதனால இந்த ஒரு வார்த்தை கூப்பிட்டு இந்த வந்துட்டு அது இந்த பிள்ளைகளும் அதுக்கு என்ன அம்மாவை கிடக்குது வேற வேலை இல்லையாங்கிறது 20வது நூற்றாண்டு குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தையெல்லாம் எடுக்கிறாரு, ஏ அம்மா கூப்பிடுறாங்கடி அப்படின்னு, அங்கடி எல்லாம் சேர்ந்து பாடுவோம், போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், இது எல்லாரும் சேர்ந்து பாடுது, போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், பெருமானி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், அந்த திருவடி இரண்டும் எங்களுக்கு அருளுக, எனக்கு எப்பொழுதும் ஆதியோடந்தமாக உன்னுடைய திருவடி தான் எங்களுக்கு அருள் செய்யணும், அருளுக போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தடிகள், அந்த திருவடி தான் ஆதி காலத்திலிருந்து இந்த உயிர் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ, அதனால என்று நீயோ அப்போதே இந்த ஆன்மாவாகிய நாங்கள் இருக்கோம், அந்த ஆதிகாலமும் இந்த திருவடி தான் காத்தது, இனி இந்த ஆன்மா அந்த உடலை போட்டுட்டு வீடு பேரணியும் அந்தம், அந்த அந்தமாம் செந்தளிர்கள், அப்ப ஆதியோட அந்தமா நமக்கு திருவடி தான் முக்கியம், வேற எதுவும் இல்லை, அதுதான் காக்கணும், அதுதான் எங்களை வளர்க்கணும், வேற இல்லை. அந்தமாம் செந்தளிர்கள், இது முன்னுரை போல. பின்னே வருவது ஐந்தொழிலும் சொல்லுகிறார். நான் சொல்லியிருக்கேன் முன்னே, ஐந்தொழிலை அடுக்கி சொன்னது திருமுறைகளிலே இங்கேதான் சொல்லுகிறார். ஐந்தொழிலும் என்னது? போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். தோற்றமாம் பொற்பாதம், அதான் படைப்பு. படைப்பு படைத்த அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த உடம்பை கொடுத்து படைக்கிறாரே, அந்த படைத்தல் தொழில் செய்வது உன்னுடைய திருவடிதான். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், உன்னுடைய திருவடிகள் தான் எல்லா ஆன்மாக்களும் போகம், அந்த நுகர்கின்ற இன்பத்தை கொடுப்பது அல்லவா, நுகர்ந்து இன்பத்தை கொடுப்பது. அப்ப இது முன்ன படைத்தல், இப்பொழுது காத்தல். போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இந்த ஆன்மாக்கள் வழி நீக்கம் பெற்று உன்னுடைய திருவடியை அடையும் போது இந்த பிறவி நீங்கிடும், அதான் அடித்தல். அப்ப படைத்தல், காத்தல், இப்ப அடித்தல், மூன்று சொல்லியாச்சு இல்லைங்களா. மூன்று தொழில் ஈராம் இணையடிகள் போற்றியம் பால் நான் முகனும் காணாத புண்டரிகம். உன்னுடைய திருவடி பிரம்மனாலேயோ அல்லது திருமாலாலேயோ காண முடியாத பொருள், அதான் மறைப்பு. அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் என்ற ஒன்று செய்கிறார் அல்லவா, மறைத்தல். அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் எல் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அருளர். இப்ப படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளர் என்ற அந்த ஐந்தையும் அடுக்கி சொன்ன இடம் இங்கதான். அநேகமா இந்த ஐந்துல மூணு சொல்லி, மூணு தான் நிறைய இருக்கும். எங்க பார்த்தாலும் இவரே சொன்னது காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, அங்க மூணு தான் பெரும்பாலும் முத்தொழிதான் சொல்லுவாங்க. இந்த ஐந்தொழி சொல்லுகிறது அநேகமா திருமுறையில சொல்ற பன்னெண்டுல கூட இந்த இடம் தான் சொல்லுங்க. இருந்தா எடுத்து எழுதிங்க. அப்புறம் சாமி லிங்கா சொல்லியிருக்கலாம், நம்ம என்ன பெரிய அத்தாரிட்டியா, நம்பி ஆண்டா நம்பி இல்லைங்க சொல்லியிருந்தாருன்னா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கதான் சொல்ல மாட்டேன். ஐந்தொழில், இந்த ஐந்தொழிலை நான்கில் அடக்கி சொல்வதும் உண்டு. சிவபுராணம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், நான்கு. ஈறு சொல்லல. இப்படி எல்லாம் பாருங்க, திருவாசகத்தில் ஐந்தொழில் கூறுகள் என்று ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணலாமே, எம்பில் எழுதலாமே, போறோம் போறோம். அதனால போற்றியல் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அப்போ இந்த திருவடிதான் இந்த உயிர்களுக்கு ஆதியும் அந்தவுமாக விளங்குவது. இந்த திருவடிதான் இந்த உயிர்களுக்கு படைக்கவும் செய்யுது, உடம்பை கொடுத்து இல்லைங்களா. இந்த திருவடிதான் அந்த உயிர் உடம்போடு இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுக்குது. இந்த திருவடிதான் அந்த போகம் நீங்கி அந்த உயிரை என்ன அந்த உடலை இறக்க செய்கிறது. உயிரை இறக்க செய்கிறது சொல்லக்கூடாது, உடம்பை இறக்க செய்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அருள் செய்வது உன்னுடைய திருவடிதான். இந்த மாதிரி அருள் செய்கின்ற ஒன்றுதான். சில சமயங்கள்ல உயிர்களுக்கு மறைத்தல் தொழிலை செய்வதும் உண்டு. மறைத்து போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொடும்பில், போக்குவாய் என்னை மறைத்தல், புகுவிப்பாய் தொடும்பில் அப்படிலாம். இப்படி ஐந்தொழிலும் சொல்லி முடிக்கிறார். சொல்லிவிட்டு ஏ நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி யாரும் எழுப்ப வரமாட்டோம் தெரியுதா, சரியா மூணுன்னா அத்தனை பேர் வந்துடணும். நீ பத்தியா எழுப்புறதுக்காக எட்டு பேர் தூங்கிட்டீங்க, யார் எட்டு? எல்லாம் பின்னால பின்னால போச்சு. நான் தான், நான் தான். சரி நாளைக்கு வருவேன். இவருடைய நீ மூணுங்கிறீல்ல, ரெண்டம்பதுக்கு நான் இருக்கேன். அப்படின்னா சரி, ரெண்டம்பதுக்கு இருக்கணும். எல்லாம் சரி, அதனால பெருமானை வணங்கிட்டு போவோம் அல்லவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கு இறைவா போற்றி.
1: ஓம் சிவாய நமஹ. shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு முதலாம் பாடல் முதல் இரண்டாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் திருக்குறள்ங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்து ஒரு கேசட் வச்சிருக்கேன், ஐயா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நடத்தினல ஒரு நாள், அந்த ஒரே ஒரு ஒரு குறளுக்கு மட்டும்தான் நடத்தினேன். ஒரு மூணு மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, சித்திரா மாறிடலாம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவான் கட்டே உலகு. ஆமாங்க, ஒரு குறளுக்கு படி விளக்கத்தோட வாழ்ந்த சித்திரா இல்ல முடியுமா? உட்காந்துக்கிட்டே டீ வள்ளி நினைக்கிறோம், உட்காந்துக்கிட்டே நம்ம பஸ் வள்ளி நினைக்கிறோம், மனம் இழுக்குதா இல்லையா? இவன் எங்க நான் புலன்களை வென்றோம்? அதாவது புலன் ஈர்ப்பு விசையை கடந்தால் புவி ஈர்ப்பு விசையை கடக்கலாம். இதெல்லாம் புலன் ஈர்ப்பு விசை தானே. இப்ப புலன் ஈர்ப்பு விசையிலே உட்கார்ந்துட்டு நான் சித்தரா மாறணும்னா யோகியா மாறணும், எப்படி மாறுறது? மாற முடியல. ஆனால் சிவபெருமானுக்கு நம்மள மாறி உடம்பு இல்லை, நம்மள மாறி பொறி புலன்கள் இல்லை, நம்மள மாறி கருவிகரணங்கள் இல்லை, நம்மள மாறி பாசங்கள் இல்லை. நம்மள சிவபெருமன் ஏதாவது பாசங்கள் ஏதாவது இருக்கா? இன்பமும் துன்பமும் இல்லாதே. அப்புறம் ஏன் உள்ளாடி சொல்றீங்க? நமக்கு தான் உள்ளவன் இன்ப துன்பம், நமக்கு தான். அவனுக்கு என்னது? இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கிறார். நானும் இறைவன் உருவம் கொடுக்கல, உருவம் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு. நான் பொருளும் சொல்லிட்டு இருக்க போறாங்க. இப்ப இயல்பாகவே பாசங்களை வென்றவன், இயல்பாகவே ஐந்து பொறிகளை வென்றவன். இதுதான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். அதான் சொன்ன புலன் ஈர்ப்பு விசைகளை யார் ஒருவர் கடந்தார்களோ அவர்கள் புவி ஈர்ப்பு விசையும் கடக்கலாம்னு. அப்ப சிவபெருமான் எப்படி விட்டவர்? எல்லாமே கடந்தவர். ஒருத்தர் சித்தரா மாறணும்னா கூட சிவபெருமானுடைய அருள் இல்லாம சித்தரா மாற முடியாது. எந்த சித்தருங்க சிவபெருமான வழிபடாம சித்தரா மாறினவங்க? யாரா ஒருத்தர் காட்டுன்னு பார்ப்போம். யார் சிவாய நம்ம சொல்லாம சித்தரா மாறினது? எந்த சித்தரா இருந்தாலும் அவர் சிவாய நம்ம சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில மாத்தி போட்டணும். முதல் மாற்றம், இடை மாற்றம், கடை மாற்றம்னு இருக்கு பஞ்சாட்சரத்துல. சித்தாந்தத்துல வராது, இதுல வரும், திருமந்தத்துல வரும், என்ன பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரும், அட்டகன்மத்துல வரும், நாலானந்தத்துல வரும். மாத்தி போடுறது நம்ம சைவ சித்தாந்தத்துல, அதை நான் பிரஸ் பண்றது இல்லை. அதை இப்படி இறைவன் ஐந்து பொறிகளையும் புலன்களையும் கடந்தவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றவன் முன்னுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றன், ஆறு விருந்தனன். ஆறு, ஆறு விருந்தனன், ஆறு, ஆறு ஆதாரங்களா? அது என்ன ஆதாரம்? இந்த பாட்டில் இருக்கு, இதுக்கு இது ஆதாரம் மேஜர், மேஜைக்கு இது ஆதாரம் தர. அப்ப ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் இருக்கு அதானே. இப்போ நம்ம உடம்புல ஆறு இறைவனை உள்ளே ஆதாரமாக நிறுத்தி வைப்பதற்கு இடங்கள் ஆறு. எது வரைக்கும்? நிறுத்தி பழகிற வரைக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னா நிராதாரத்துக்கு ஓடி போயிடும். ஆதார யோகம் வேற, நிராதார யோகம் வேற. திருவுந்தியார்ல இருக்கு சைவ சித்தாந்தத்தில், திருவுந்தியார்ல இருக்கு, திருக்கலிட்டிருப்படியார்ல இருக்கு. இப்போ ஆறு ஆதாரங்கள் நம்ம எல்லாரும் சொல்றோம், எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல தெரிஞ்சாங்க நம்ம என்கிட்ட திருமணம் முதல்ல தெரிஞ்சாகணும். இப்ப ஆறாதாரம் எங்க இருக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உடம்புல தான் இருக்கு. நாளை ஸ்கேன் பண்ணி பாத்துருமா? பாத்துறீங்களா? அதுக்குதாங்க பயிற்சி இது. உலக இருப்பு விஷய கடக்கணுமா? அதுக்குதாங்க இந்த பயிற்சிய மாறுங்க. அதாவது டேபிள்ல அல்வா இருக்கும், டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருப்பார். மனசு என்ன பண்ணும்? இழுக்கும். என்ன இழுக்கும்? இன்னொரு மாத்திரையை கூட போட்டுக்கும். அப்படின்னு இருக்கும். நாம என்ன செய்யணும், இதை தூக்கி எட்ட வச்சிடணும். அப்ப அல்வா சாப்பிட்றதா அல்லது மாத்திரையை போடுறதா அல்லது 2 கிலோமீட்டர் கூடுதல் நடக்கிறதா ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா? என்ன முடிவு எடுப்பீங்க? அல்வா தூக்கி வச்சிருவோமா இல்லையா? அப்போ அந்த மனம்ங்கிறது இழுக்குது இல்ல, அதை இழுக்கிறத ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒண்ணுனா இழுக்கணும். அது எதெல்லாம் இழுக்குதோ அதை விட்டு வெளில வரணும். அதான் உளன் ஈர்ப்பு விசை. ஆனா இழுக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இழுக்கும் போது முடிச்சுக்கணும், ஆஹா தப்பு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு சொல்றேன், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒரு குறளுக்கு உண்மையா வாழ்ந்துட்டாவே புலன் ஈர்ப்பு இசையை கடந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல, பாக்குறதுக்கு சின்ன எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனால் இதுல 100 PhD இருக்குது. இல்ல உண்டா இல்லைங்களா? 100 PhD அது உள்ள இருக்கு. இந்த ஒரு பாட்டில் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 6 ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க மூணாந்தரம் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு தொடக்கமாக சொல்லிடுறேன். எங்கே 6 ஆதாரம் இருக்குன்னா, நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் யோகிகளுடைய சிந்தையில் ஊறிய சக்கரங்கள். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருக்காவது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியுமா? பேர் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் பேர். என்னென்ன பேர்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, பிரம்மரந்திரம் போய் இன்னும் துரியம் துரியாதிசம் இன்னும் அண்டப்பெருவிலையும் போயிடுவீங்க. என்ன நேராக போய் கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாற வரைக்கும் பேசுவீங்க, அது சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், உடம்புக்குள்ள எங்க இருக்கு? நீங்க தான் பார்க்க முடியாதுப்பா, ஸ்கேன்ல தான் பார்க்க முடியாது, விஞ்ஞானத்தால தான் பார்க்க முடியாது. ஞானிகள் எவ்வளவு ஞானிகள் பார்த்துருக்குறாங்க, எவ்வளவு யோகிகள் பார்த்துருக்குறாங்க, ஏன் நம்மளால பார்க்க முடியல? நாம என்ன நினைச்சிட்டா, இது எல்லாம் நமக்கு பொருந்தாது போல இருக்குன்னு நம்ம உடம்பையே நாம இக்னோர் பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே இல்லை. அவரவர்களுடைய எங்க இருக்கு? முதுகு தண்டுக்குள் இருக்கிறது. முதுகு தண்டுக்குள்ள தான் செக் போஸ்ட் இருக்கு, வயிற்றுல இல்ல. எல்லாரும் வயிற்றுல படம் போட்டுறாங்க. இருக்கிற படத்தை பாருங்க. நானும் எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கேன், யோக புத்தகங்கள் பார்த்துருக்கேன். வயிற்றுல போட்டிருக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு வயிற்றுல எங்க இருக்கு? வயிற்றுல குடல் தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன், எங்க ஏறது? வயிற்றுக்குள்ள. வயிற்றுக்குள்ள தான் ஏறாது. முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை கரணை கரணையா இருக்கும். அந்த முது L4 L5 சொல்றது, கீழேந்து L1 L2 L4 L5 ஜாயின் வருது இல்லையா? அதுக்குள்ள கொக்கி வைக்க போட்டிருக்கோம் இல்லையா? டிஸ்கு உள்ள என்ன இருக்கும்? மஜ்ஜை இருக்கும். அதுக்குள்ள ஹோல் இருக்கும், வெரி ஹோல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோலுக்கு உள்ளார நாடி இருக்கு. எத்தனை நாடி? 72,000 நாடி இருக்கு. நரம்பு வேற, நாடி வேற. அந்த 72,000 நாடி எது உள்ள இருக்க? உடம்புக்குள்ள 72 நாடி இருக்கு. அதில் தச நாடிகள் சொல்லுவாங்க, அத்தி அலம்புடையெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த 72,000 நாடியில் முதுகு தண்டுக்குள்ள தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா நூலா வரும்ல, அது மாதிரி நாடி கொத்து உள்ளே போயிட்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எலும்பை பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடியை பார்க்க முடியாது. இந்த நாடியைத்தான் வர்ம மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அந்த நாடியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா வியாதியே சரியாக இருக்கும். அதில் முதுகு தண்டிலிருந்து கீழே 6 ஆதாரம் சொல்கிறோமா இல்லைங்களா? இதில் 6 செக் போஸ்ட் இருக்கு, 6 ஆதாரங்கள். 6 ஆதாரங்களிலும் 6 ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரங்களுக்கு 6 ஆதார எழுத்துக்கள். 6 ஆதார எழுத்துக்களிலும் 6 ஆதார தேவதைகள். தேவதைகள் மீன்ஸ் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு உள்ளே ஆறு ஆதாரத்தில் நிலைக்கலனாக சிவபெருமான் ஒருவனே ஆறு ஆதார தெய்வங்களாக இருக்கிறான். எங்க போனாலும் அவனை விட்டா வழி இல்ல போல இருக்கு. விநாயகரை பிடிச்சாலும் அவர் வராரு, பிரம்மாவை பிடிச்சாலும் அங்க வராரு, நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாளை பிடிச்சாலும் வராரு, என்ன இது சதாசிவனை பிடிச்சாலும் வராரு, மகேசனை பிடிச்சாலும் வராரு. என்ன அர்த்தம்னா, ஆறு ஆதாரங்களிலும் ஆதார சக்கரங்களிலும் யோக நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதார இறைவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். பேர் மாறும், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது நான் மூலானந்தரம் பேசும்போது அந்த முடிச்சு அங்க வந்து விடுவேன். எத்தனை ஆச்சு இப்ப? ஆறு. அப்புறம் ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உம்பர் சென்றனன் ஆறு ஆதாரங்களை கடந்து ஆதார தெய்வங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆறு அத்வாக்கள் வழியாகவும் கடந்தவன். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, ஆறு ஆறு அத்வாக்களையும் கடந்து ஏழாவதாகிய துவாதசாந்த பெருவெளியில் இறைவன் ஏழாவதாகவும் இருக்கிறான். ஏழு உம்பர் சென்றனன். இது என்ன இங்க ஒரு இடம் சொல்றீங்களா? என்னது திறம்புவார் ஓம்பவிக்கம் சீரோன் கழிவெழுக, கைய கூப்பிடுங்களா இல்லையா? கைய கூப்பிக்கும் இங்க இல்ல, இங்க ஏன் இந்த இடம் நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடம், இந்த இடத்துல இறைவன் தெரிவான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டு, வட்டம் உண்டு. உடம்பினுடைய உயரம் எவ்வளவு? எட்டுச்சான், எட்டு சாந்தன. எறும்புக்கும் தன் உடம்பு எட்டு சாந்தன, ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒன்பது சாந்தம். இதையும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்து மனிதனுக்கு மட்டும். இந்த இடத்துக்கு பேரு உவாத சார்ந்த பெருவெளி. இங்க ஒரு ஓட்டை இருக்கு, பத்தாவது ஓட்டை இங்க இருக்கு. ஒரு ஊசிய ஒரு மயிரேடை காம்பு உள்ள நுழையும். இந்த வழியா தான் நீங்க சீச்சை எடுத்துக்கணும். உள்ள சாப்பிடாம பல பேர் யோகியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி சக்தி வருது உடம்புக்கு? பிராணா என்று சொல்லக்கூடிய சக்திய மேலேந்து இந்த தொலை வழியா தான் நீங்க உள்ள இழுக்கணும். வெளியில டிராவல் பண்ணும்ல, டிராவல் வெளில போலாம், இந்த ஓட்டை வழியா போலாம். அது ஒரு பாதை ஒண்ணு இருக்கு இங்க இந்த இடத்துல. இது ஏழாவது இடம். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அடுத்தது எட்டுன்னு முடிச்சுக்கிட்டார். இறைவன் எப்படி இருக்கிறான்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, என்னதார் ஆறு ஆறாறுல உலக பார்க்க முடியல, எங்க இருக்கிறாருங்க பார்க்க முடியல, உலகாய் இருக்கிறான் பார்க்க முடியல, சரி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களா இருக்கிறாங்க பார்க்க முடியல, சிவசக்தியா இருக்கிறாங்க பார்க்க முடியல, ஒரே கடவுளர் பார்க்க முடியலையே, இருக்கிற இடத்தையாவது சொல்லலாம்ல, சொல்லலாமா இல்லையா? உங்களுக்காக அதுக்கு வரி, இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் எட்டு இடங்களில் அவன் தெளிவாக இருக்கிறான். எட்டு இடங்கள்ல தெளிவாக இருக்கிறான். எத்தனை பேர் பஞ்சபூத ஸ்தலங்களுக்காக போயிட்டு இருக்கீங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்படி சொன்னாதான் அவங்களை கொடுக்க முடியும். தெரியுமா பஞ்சபூத ஸ்தலம் என்ன? பஞ்சபூதங்கள் தெரியும், நிலம், நிலம் திருவாரூர காஞ்சிபுரமா இரண்டு உண்மை. அதாவது இதுவா அதுவானா ரெண்டும் பாங்க. அதே திருவாரூர் புட்டிடம் கொண்டான்னு சொல்றோம் இல்ல, அதனால திருவாரூர் சொல்றோம். மண்ணை காஞ்சிபுரத்துல அந்த அம்பாள் வந்து மண்ணை வைத்து பூஜை செய்தார், அதனால நில தத்துவம். நீர் திருவானைக்காவு, நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலம் தெளிவா இருக்கு. பஞ்சபூதம் தெரியுது, பஞ்சபூத ஸ்தலம் தெரியுது, ஆனா பஞ்சபூதங்களிலையும் இறைவன் ஒரே இறைவன் தான். எல்லாம் சிவன் கோயில் தானே இல்ல வேற கோயிலா? சிவன் கோயில் தானே, அதுல மறுப்பு இல்ல. இப்ப இத மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை ஊத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. யார் பாட்டுங்க? இதே கான்செப்ட் மாணிக்க வாசகர் பாட்டில்தான். இந்த பாடல் இருக்கும் பொழுது அப்பருடைய தேவாரத்திலும் இருநில நாய் தீயாகி பாட்டு வரும், நிறைய இடத்துல வரும். சரி, இதே மாதிரி பாட்டு 4000 திவ்ய பிரம்மந்தத்திலையும் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். அஞ்சாச்சிங்களா? சூரியன், சந்திரன், இன்னொன்னு அவரவர்களுடைய உயிர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? 8 இடம் சொல்லிட்டார். சரி, இப்ப 8 இடத்துல இறைவன் இருக்கிறான். இப்ப எது ஈஸின்னு பார்க்கணும். இறைவனை பிடிக்கிறது 8 இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம இப்ப நிலத்துக்கு போவோமா? என்னங்க நிலத்துக்கு போமா? எங்க போலாம்? இப்ப நிலத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க சார், நிலம் கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, காற்று கடவுள் இல்ல, ஆகாயம் கடவுள் அல்ல. ஆனால் நிலத்தில் கடவுள், நீரில் கடவுள், நெருப்பில் கடவுள், காற்றில் கடவுள். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி புண்ணு படிக்கிறீங்களே தேவாரம். அப்போ பஞ்சபூதங்களில் இறைவன் கலந்து இறைவன் இருக்கிறான். புரியுதா? இப்ப சூரியன், சந்திரன், ஆன்மா, முதல்ல 8 இடத்துல இறைவன் தெளிவாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் தெளிவாக இருந்தாலும் 8 இடங்களில் தெளிவாக இருப்பதனால் 8 இடத்துக்குள்ள ஒரு இடத்துல பிடிச்சுக்கணும் அவரை. இது எது சார் ஈஸி? ரொம்ப ஈஸியானது எது? அவரை பார்க்கணும்னா 8 எது ஒன்னு ஈஸி? நிலத்துல போய் எந்த நெல் தேடி தேடி பார்த்து எங்க பிடிக்கிற பிடிக்க முடியல. தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு. அப்புறம் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ அவ்வளோ கோயில் குழம்பெல்லாம் போய் தேவாரம் பாடி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்பர் என்ன பண்ணார், எங்க பிடிச்சாரு, கடைசியில ஈஸியா பிடிச்சிட்டார், ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டார். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. சரி, இப்ப நிலத்துல தேடினா கிடைக்க மாட்டேங்கிறார். சரி, நிலம் நீர்ல தேடி பாப்பமா, கடலுக்குள்ள தேடி பாப்பமா, கடலுக்குள்ள ஆத்துக்குள்ள தேடி பாப்பமா, வர கண்டுபிடிக்க முடியாது. நெருப்பு உள்ள பூந்து பாப்பமா, ஏதாவது நெருப்பு எரியும் வச்சுங்களேன், அது உள்ள இறைவனை தேடி தேடி பாப்பமா, காத்துல தேடி பாப்பமா, ஆறுல தேடுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, சூரியன்ல கண்டுபிடிப்புமா, என்ன ஆகும், இருக்கிற இருக்கிற தகதகன்னு இருக்கு எல்லாமே. சரி, சந்திரன்ல தேடுமா, நடக்கவே முடியாது முதல்ல நீங்க. சரி, வேற எங்க கண்டுபிடிக்கலாம், இன்னொரு இடம் முக்கியமான இடம், உயிர்ல கண்டுபிடிக்கலாமா, அப்பா இத நம்மள்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு வெளியில இருக்கு, இது ஒண்ணுதான். அப்ப இறைவன் எங்க பார்க்கலாம், வாய் இறைவன் எங்க எல்லா இடத்திலும் இருந்தாலும், எட்டு இடங்களில் தெளிவாக இருந்தாலும், இறைவனை எளிமையாக பிடிக்கக்கூடிய இடம் எது, உயிர். அப்ப இறைவனை உயிருக்குள் இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடித்து ரகசியத்தை சொன்னவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அருளாளர்களும். ஆனால் உமக்கு உள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். நீ ஞான சம்பந்தர் முதல் பாடல்லையே என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு உயிருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரா, சொல்லல, இல்ல அதான் கல்வன். நம்மள வந்து என்ன பண்ணிருவோம், விளம்பரம் அடிச்சு நோட்டீஸ் விட்டுருவோம், இருக்கும் இருக்கும் அப்படின்னு. இப்ப எட்டு இடங்களில் இறைவன் இருக்கிறான், அதான் எட்டு. இது ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த ஒயர் போற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்குன்னு தெரியறது எங்க, எங்க லைட்ல தெரியுது, ஃபேன்ல தெரியுது, மைக்ல தெரியுது, செல்போன்ல தெரியுது இல்லையா. அப்ப என்ன தெரியுது, இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான். இந்த பாடல்ல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, இதுக்கு பேரு எண்ணல் அலங்காரம்னு பேரு தமிழ்ல, தமிழ்ல எண்ணல் அலங்காரம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இப்படி முதல் பாடல் இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது பாடல், ரெண்டாவது பாட்டை முடிச்சிருமா, ஒரே ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டை முடிச்சிருமா, ஒரே ஒரு பாட்டு, சின்ன பாட்டு, கஷ்டப்படாத பாட்டு, போற்றி இசைத்து. இப்ப போற்றின்னு நம்ம சொல்லணும், தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா, திருமந்தத்துல போற்றின்னு தாங்க வருது. ஏன் போற்றின்னு சொன்னா என்ன, அழகா புரியுதா இல்லையா, போற்றின்னா என்ன, புகழ்ந்து பாடுதல். தேவாரம் திருவாசகம் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள் பாடும். இறைவன் எங்கே இருக்கிறானா, போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டீங்க, அந்த இரண்டு சுழியின் போட்டிருக்கா, மண் போட்டிருக்கா, மன்னன், மண்ணுதல், நிலை பெற்று இருத்தல், அரசாட்சி செய்தல். உங்க உயிரை அரசாட்சி பண்றது யாரு, உங்களை யாருங்க அரசாட்சி பண்றா, உயிரா கடவுளா? உங்களைனா உங்க உயிரே அர்த்தம். யார் அவரு? புனிதன். நாமெல்லாம் புனிதன்னு பேர் வைக்கிறது இல்ல, புனிதான்னு பேர் வைக்கிறாங்க. இறைவன் தான் புனிதன். சிவபெருமான பத்தீங்களா, ஒவ்வொரு வரியா பாருங்க. இல்ல அதுக்குதான் ரொம்ப எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஆர்வப்பட்டு வந்தது என்ன காரணம்னா, திருவாசகத்தை ஒவ்வொரு எழுத்தை ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துருக்கீங்க. அப்படி வந்து கை தூக்கம் பார்ப்போம். இல்ல பொதுவா சொற்பொழிவு மாதிரி கேட்கறது வந்தீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம், கொஞ்சமாவது படிப்போம். ரெண்டு சுழியின் போட்டா நிலை பெற்ற, மூணு சுழியின் போட்டா அது மண், மூணு சுழியின் போட்டா அது நிலம் புவின்னு சொல்றது. இன்னுயிர் மண்ணும் புனிதனை, யார் எந்த உயிரே? அவரவர்களின் உயிரில், திருமூலர் பெருமானுடைய உயிரில் அந்த புனிதனாகிய சிவபெருமானை. யார் அவர்? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல என்ன கஷ்டம் இல்ல, எத்தனை தசைங்க இருக்கு? நாலு திசை இருக்கு. இன்னைக்கு நாலு திசைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எட்டு திசையா ஆகும், அதுக்கப்புறம் பத்து திசையா மாறிடும், அது போக போக மாறும். இன்னைக்கு நாலு திசை, இன்னைக்கு நாலு நாலு திசை. கோண திசைன்னு பேரு, கிழக்கு மேற்கு தெற்கு. எங்க நாலுதான்? கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ஏதாவது புரியுதா? யாருக்கும் புரியல. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. பன்னெண்டு ராசிகள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, நான்கு திசைகளுக்குள்ளேயே 360 டிகிரியையும் அடைச்சிடலாம். அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும், புரியுதா? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. எல்லாம் நல்ல மாதுன்னா என்னங்க? மாதுன்னா என்னது? யாரு பராசக்தி? நல்ல மாது தானே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. நல்ல மாதுக்கு நாதன், நீ பராசக்தியினுடைய கணவர்னு சொல்லுமா, துணைவர்னு சொல்றதா? சிவபெருமானுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? சூரியனும் சக்தியும் போல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஈஸ்வரன் ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறான் இல்லையா, போம்ப சொல்லி தருவன். உமாதேவிக்கு தலைவன், நாதன் என்று சொன்னால் தலைவன் வச்சுக்கீங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்காரருங்க கணவருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்பவும் அது குடும்பத்தில் நம்ம பாச பிணைப்பில் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தக்கூடாது? சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்ல மாதுக்கு நாதனை. சரி, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்றுன்னா என்ன தெரியுமா இருக்கா? யமன் அர்த்தம். கூற்றுவன், ஏன் அவனுக்கு யமன் பேர்? கூற்றுவன் என் பேர் வந்துச்சு. உடம்பையும் உயிரையும் கூறு போடுறவன். இந்த மாதிரி நுட்பங்கள் தான் உங்களுக்கு வேணும், அப்படிதானே? இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த திசைக்கு அதிபதி? தென் திசைக்கு அதிபதி. தென் திசை அந்த கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். கூற்று உதைத்தான்னா அது வந்து நம்மளுடைய திருக்கடையூர்ல யமனை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லுவோம். திருக்கடையூர்ல மார்க்கண்டையருக்காக அது சரித்தான். இப்ப காலத்தை வென்றவன் சொல்லணும். சிவபெருமானுக்கு எது காலம்? இப்ப நமக்குதான் காலம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்ச அடையும் முன்னே, குற்றாடு அழு முன்னே, ஊரா சுடும் முன்னே, குற்றால தானையே கூறுன்னா இப்ப நமக்குதான் அந்த காலங்கெல்லாம் போக்குவரத்து டைம் எல்லாம் ஃபேக்டர் நமக்குதான். சிவபெருமானுக்கே காலங்கிறதே கிடையாது. காலத்தை அவன் தான் என்ன பண்ணிருக்கான், நிர்ணயிக்கிறவன். அப்ப காலத்தை வென்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். கூற்றுவனை உதைத்தான் அப்படின்னா தான் காலனை வென்றான். நம்முடைய காரைக்கால் அம்மையார் காலனை வென்றோம் சொன்னார்கள். அந்த காலத்தை வென்றவனாகிய சிவபெருமானை தியான பொருளாக யான் கூறுகின்றேன். தியான பொருளாக, பரம்பொருளாக மனத்துள் வைத்து போற்றினால் நாம் எல்லாம் மேல்நிலைக்கு உயரலாம். அது எப்படி நம்ம உள்ளற இறைவனை எப்படி வைக்க போறோம், எப்படி நம்ம பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிற நம்ம போக போக நம்ம சொல்லுவோம். அதோடு இன்னைக்கு இந்த இரண்டு பாடலோடு நம்ம நிறைவு பண்ணலாம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு சிறு தொண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில் செம்மை வாய்ந்த விரற்சிறு தொண்டர் செய்த திருத்துளி விளம்பருக்கிறேன். இனி நான் நம்முடைய செங்காட்டங்குடியில் இருக்கின்ற சிறு தொண்டரை பற்றி நான் விளம்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்தவர்களாது. சேக்கிடாறு வடி தெரிவதுதான் புதிதே தவிர மற்றபடி எல்லாம் வரலாறு தெரிந்த ஒன்று. இப்படியெல்லாம் இருந்து செய்தவர்கள் ஆகவேதான் இப்படிப்பட்ட அருமையான அந்த இவர்களுக்கெல்லாம் ரெண்டு வலிமையும் உடையவர்களாக இருந்தவர்கள். எனவே எதிரிவருக்கும் என்னை எடுத்து தம்பெருமான் திருத்தொண்டர் எனக்கு கேட்டது பாருங்க, இது வந்து அந்த அமைச்சருடைய பெருமையை காட்டுது. இவருக்குரிய பெருமை ஒரு பக்கம் அரசனுடைய அந்த படைபலம் மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் திருவருள் வலிமை உடையவர் சொன்ன உடனே இது அமைச்சருடைய பண்பை காட்டுது. அரசனுடைய பண்பு என்னன்னாரு, என்ன சொன்னீங்க, இவர் நல்ல ஈசனுக்கு அடியவரா? ஆமானார். அடாராடா, அப்படிப்பட்ட அடியவரை நான் ஏவல் கொள்வது தவறாச்சு என்று அரசு கருதிட்டு, பெருமானுடைய அடியவரை அரசன் ஏவல் கொள்வது என்பது தவறல்லவா என்று கருதி, தார் வேந்தன் உம்பர் பிரான் அடியாரை உணராதே கற்றொடிந்தேன், வெம்பு போடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறுவிற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டுமென இறைஞ்சினான். சரிங்களா, ஒரு அடியவரை பணி கொள்ளலாமா கூடாதா என்று கருதி அவரிடத்தில் மன்னிப்பு கருகிறார். என்ன செய்தார், இறைஞ்சிதலும் இவர் இவரும் போய் இறைஞ்சினாரா, முன் இறைஞ்சி என் உரிமை தொழிற்கெடுத்த திறம் புரிவேன் அதற்கென்னோ தீங்கன்னு. இல்ல சுவாமி, எனக்கு ஒரு தொழில் கொடுத்தீங்க, அதனுடைய பணியை நான் செய்துட்டு வந்தேன், இதுல என்ன இருக்கு, ஒன்னும் பெருசு இல்லையே என்று அவ்வளவு செயற்கரிய செயலை இவர் ரொம்ப எளிமையாக்கி சொன்னாராம். ஏன், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமி அணியுமாம் தன்னை என்று. பெருமை உடையவங்க என்னைக்கும் பணிந்தே இருப்பாங்க, சிறுமை தன்னை தான் போட்டு குதிச்சுட்டு இருக்கீங்களா. பெருமை உடையாரானதுனால இது அரியனுக்கு ஒன்று எது சாதாரணமாக தானே செய்தேன்னு சொன்னார். நிறைந்த நிதிக்குவையுடன் நீடு விருத்திகள் அளித்தே அறம்புரி செங்கோலரசன் அஞ்சலி செய்து வரைக்கின்றான். பார்த்தார், நீங்கள் இங்கே போது அந்த பைவர் நாட்டிலிருந்து வந்த பொருள்களை எல்லாம் பாதி பொருள் நீங்கள் எடுத்துங்க, அரசுக்கு பாதி பொருள் கொடுங்க. அப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுது இனி எந்த தொழிலும் சிவனடியாராகவே இருந்து நீங்கள் வாழுங்க, ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனை நிதியும் என்று சொல்லி ஒரு வைப்பு நிதியை வைத்து நீங்கள் வைத்து வாழுங்க. அப்படியே அடியவர்களுக்கு அந்த அவருக்கு உதவி செய்தாலும் உதவி செய்தவுடனே, உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு தீர், நீர் பெரிய அடியவர், உங்க பெருமை தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலும் தன் பெருமை தானறியில்லை நீங்க, அதனால் நீங்க இனிமே எங்களுக்கு பணியாளராக இருக்கக்கூடாது. எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக சிந்து உமது மெய்மை முடி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். இனி நீங்கள் தாங்கள் பணிக்கோ எங்க அரண்மனைக்கோ வர வேண்டுவதில்லை, நீங்கள் இல்லத்திலிருந்து அருமையா நீடூடி வாழ்ந்து உங்க திருத்தொண்டை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டானான். அப்படி வேண்டிக் கொண்டவனுதான் அவர். இனிமேல் அவருடைய அந்த இதற்கு தொடர்பில்லை, அரசனுடைய பணிக்கு தொடர்பில்லை. மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பணிபதிவாள் சென்னியரை கணபதி இச்சரத் திரைஞ்சு திருத்தொண்டு முன்னை நிலைமையில் வழுவா முறை என்பில் செய்கின்றார். தம்பதிங்கிறது செங்காட்டங்குடி அல்லவா, அங்கு வந்து கணபதீச்சரத்தில் இருக்க பெருமானை வணங்கி நாளும் பெருமானை வணங்குவது, நாளும் அடியவருக்கு தொண்டு செய்வது, அது மாதிரி தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாராம். அவருடைய வாழ்க்கை அமைத்த உடனே என்ன தெரியணும், அந்த வாழ்க்கைக்கு யார் துணை, பெண் மனைவி அல்லவா. அதனால வேதகாரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய ஈதல் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கையனும், திருவெண்காட்டு நங்கையின் ஒரு அருமையான மனைவி, இவருக்கு அமைந்த தக்க மனையாள் அவள் எனும் காதல் மணி கிடத்தியார் கருத்தொண்ட வரும் பெருமை நீதிமறை மனை அறம் புரியும் நீர்மை நிற்பார். அந்த அருமையான அம்மையாரை மணந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு அம்மையார் வாய்த்ததுனால திருவள்ளுவர் நல்ல மனைவி வாய்த்துட்டா என்னாரு, அவன் தாண்டா ராஜா இல்லது என் இல்லவள் மாண்பானாள். அதோட நிறுத்திக்கலாம், நிறுத்த மாட்டேன்ட்டு, ஏன்னா குரல் முடியல. இல்லவள் மாண்பானால் வீட்டுக்காரி மட்டும் உனக்கு தனியா நல்லா அருமையா வாய்ச்சிட்டா நீ தான்டா ராஜா அப்படின்னார். இல்லது என் இல்லவள் மாண்பானால் மூன்று சீர் தான் முடிஞ்சிருக்குது. அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற பாவே ரொம்ப சின்ன பாட்டு, குரல் அதை விட சின்ன ஒரு பாட்டு கிடையாது. இந்த வசன கவிதையெல்லாம் குப்பை கவிதை இதெல்லாம் அவங்க கேட்கறான். நம்ம பழைய முறையில பாட்டுன்னு சொன்னா குரல் தான் வெண்பான், அதை விட சின்ன பாட்டு பாட்டு பாட்டு கிடையாது. அந்த சின்ன பாட்டை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய உலகத்தையும் சொன்னார். குண்டு செட்டில் குதிரை ஓட்டுனவர். அதனால என்ன, இல்லவள் மாண்பானால் இல்லது என் மூணு சீர் முடிஞ்சிருக்கு. என்ன சுவாமி வீட்டுக்காரமா வச்சுட்டா உனக்கு இல்லாத என்னன்னு சொன்னீங்க அப்படின்னார். ஆமா அதோட போட்டு வைங்களேன் காதுல அப்படின்னார். இல்ல திருக்குறள முடிச்சிடுங்களேன் அப்படின்னு பலர் கருத்தப்படுவாங்களே அப்படின்னார். பரவாயில்ல என்ன, உள்ளது என் இல்லவள் மாணாக்கர் அங்க சரியில்லைன்னு வச்சுங்க, நீ மூணாவது மாடியில் தான் முப்பதாவது மாடியில் இருந்தா கூட உள்ளது ஏன், நீதான் பிச்சைக்காரன் போறாங்க. அப்போ நீ பெருமையா வாழ்வதற்கு காரணமே என்னன்னு கேட்டா இல்லறம்னு வந்த பிறகு, இல்லறம் வரலன்னா அப்படி பேச்சு துறவிகளுக்கு இந்த பேச்சு கிடையாது. அவருக்கு அவங்க எல்லாம் வேற மாதிரி, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் பெற்றவர்கள். அவங்களுக்கு என்னது, யமனே வந்தா கூட திருவருள் இங்க வரட்டுமான சரி, அவங்க வலிமை அது, இவன் வலிமை இது, சிவ சிவ இந்த மாதிரி அந்த பெரும் இல்லறம் மட்டுமே பாடித்தனுடைய குரலை முடிச்சிருந்தாருன்னா அவர் வந்து வெறும் உலகியல் ஆள்னு சொல்லலாம். 24 அதிகாரம் பேசிட்டு இல்லறத்தை பத்தி பேசிட்டு 25 அதிகாரம் என்ன, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாயாங்கு. ஏண்டா அந்த நாட்டுல நீ வாழணும்னா என்ன வேணும், சார் சில்ற வேணுங்க, சில்ற இல்லைன்னா முடியாது. அது மாதிரி அந்த உலகத்துக்கு என்ன வேணும் அப்படின்னாரு, அருள் வேணும்னர். அப்ப அந்த உலகம் ஒண்ணு உண்டு, அதுல போய் அடையணுங்கிற எண்ணம் உடையவர் தானே. அப்ப ஒரு கடவுள் பற்று உடையவரா இல்லாதவரா, 133 அடியில ஒண்ணுமே சகாரா பாலைவனமா வச்சுட்டிய, ஒண்ணுமே இல்லையே. போனா ஏதேன்னு போனா இப்போ நாளைக்கு போகணும்னு நினைக்கிறேன், போய் ஏதாவது சொரிஞ்சிட்டு வரலான்னு உடம்பு அரிச்சது என்ன சொல்லி. ஆமா ஒண்ணு திருக்குறள் வை, அதை பத்தி கவலை இல்லை, திருக்குறள் வச்சிருங்க. 100 திருக்குறள் அருமையா வச்சிருக்கேன், அதுல கருத்து வச்சிருக்கீங்க. உருவம்னு வச்சீங்கன்னா அவர் வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்குன்னு என்ன பண்றது. ஆகவே ரொம்ப அருமையா, அப்போ இல்லவள் மாண்பானால் இல்லது என் எனவே இவருக்கு அமைஞ்ச மனைவியா திருவெண்காட்டு நங்கு, தங்கத்தில் தங்கம் அது பின்னால் வருகின்ற வரலாற்றினாலே தெரியும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணும் வந்த ஒரு பணியாளர் அமைஞ்சாங்க, அதுக்கு இன்னும் அருமை. பணியாளர் அமைஞ்சது இருக்குதே அது இன்னொரு அருமை பாட்டு, அது புறநான் ஒரு பாட்டு. தெரியும் மத்தியானத்துல புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பல்லாதும் எத்தோன்னு நண்படமே எல்லோரும் அறியோம் சித்தமடைகிறார் பாடாரோ நம் ஜீவனை சித்தனையும் வேண்டி அமைச்சரும் அருமை அருமை என்று சொல்லி. சரி அதாவே இப்ப அந்த நல்ல மனையால் அமைந்து இல்லது என் இல்லவள் மாண்பானால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தி வருகிறார் நம்முடைய திருத்தொண்டர். இருவருமாக இனிது வாடுகின்ற பொழுது வாடுகின்றார்கள் படித்தோம், 12 தானே. ஆமா, நீதிமணி அறம் புரியும் நீர்மையினை நிலை நிற்பார் நரை இதழி திருமுடையார் அடியாறு நாள்தோறும் முறைமையினில் திருமது முன்னூட்டி பின்னுண்ணும் நிறைவுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும் துறை வழுவா வகைதொடும் தூய தொழில்தலை நின்றார். இந்த முன்னூட்டி பின்னுண்ணுங்கிறது அந்த முன்னால வந்து அவர்களுக்கு உண்பித்து பிறகுதான் வந்து சாப்பிடுவது, மகேஸ்வர பூஜை அவர்களுக்கு அடித்து விட்டு அப்பதான் வேண்டுமனவெல்லாம் உதவ முடியும். அவர்களுக்கு வேண்டுமனது என்னங்கிறது நாமும் கூட உட்காந்துட்டோம்னா அவர்களுக்கு என்ன வேணும் என்னங்கிறது தெரிய முடியாது. அதனால அவர்களுக்கு முன் எல்லாம் கொடுத்து அவருடைய நிறைவேற்றி அவர்களை அப்ப வைத்துட்டு பிறகு தான் சாப்பிடுவோம். முன்னூட்டி பின்னுண்ணும். கலித்தொகையில ஆண்களிலும் பெண்களிலும் யானை இருக்குமா, அந்த யானையில அந்த ஆண் யானை பெண் யானைக்கு முன்னே கொடுத்துட்டு தான் சாப்பிடுமா. முன்னூட்டி பின்னுண்ணும் கலிரணவும் குறைத்தனவி. கலித்தொகையில எட்டு தொகையில ஒண்ணு, கற்றறிந்தார் ஏத்தும் கலியோர் அகம்பரம் என்று இத்திரத்தை முன்னூட்டி வந்து தன்னுடைய மனையாளாகி அந்த பெண் யானைக்கு முன்ன கொடுத்துட்டு கரும்பு மட்டும்தான் கிடைச்சதுன்னா பிறகு தான் சாப்பிடும். முன்னூட்டி பின்னண்ணும் கலிரணம் குறைத்தனவி. அதுபோல இங்க அடியவர்களுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாராம். சரி, தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கரிணை பாய தயிர்பால் இனிய பன்னியம் உன் நீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க சிந்தனியார் மாயிரியாலம் போற்றவரும் இவர்பால் மனமகிழ்ந்தார். அப்படி உணவு கொடுக்கின்ற பொழுது எல்லா வகையான உணவுகளும் கொடுப்பாராம். அந்த மாதிரி இந்த பலகாரம் எல்லாம் எதுக்கு அதிகமா வைக்கிறது, காய்கறி வைக்கிறதுன்னு கேட்டா ரெண்டு போதாதானே போதும். ஆனா அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ தெரியாது, அதனால பல கறி இருக்குமானா அது அவரவர்கள் விரும்பியவாறு சாப்பிடலாம். அதுக்காக தான் சரிங்களா, அது எல்லாருக்கும் நிறைவு இருக்கணும். அதுக்காக தான் செய்வது. நம்ம கூட சொல்லியிருப்பேன்னு சீர்காழியில அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த கட்டிடப்ப மறைஞ்சு போய் தெரிவித்து சொல்ல வரேன். இந்த மாதிரி அவர் வேன் தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பால் பாய தயிர் பால் இனிய பன்னியம் பன்னியம் பல்வேறு பலகாரங்கள் உண்ணீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்வே மேயபடியால் அவங்க விரும்பியவாறு எல்லாருக்கும் அவரவர்களும் உண்ணலாம். அப்படி உண்ணலாம். மா இருஞாலம் போற்ற வரும் இவர்பால் மனமகிழ்ந்தார். நாட்டில் இருக்கவங்க எல்லாம் அடியவர்கள் எல்லாம் திருத்தொண்டர் வீட்டுக்கு போனியா திருச்செங்காட்டங்குடி ஆனா மயத்திரு பூஜை செய்யவும் அங்க உணவருந்தும் அடாடாடா என்றெல்லாம் சொல்லுவாங்களாம். சீதமதி அறிவியனுடன் செஞ்சடைமையல் தெரிவித்த நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதரினால் திருத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். அருமை அருமை. சிவஞான சித்தியார்ல வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமி தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊடு பெறல் அறிவு. எத்தனையோ சமயத்தில் இங்க இருக்கலாம் ஐயா, சைவ சமயத்தில் வாழ்வது என்பது ஒரு பெரிய எத்தனையோ காலம் செய்த தவம். ஏன் அது அது அதனுடைய கோட்பாடுகள்லாம் எப்படிப்பட்டது இருக்கும், வாழ்வெனும் மையல் விட்டு இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாக இருக்கின்றதை அதை விட நினைக்கும். மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி வறுமையின்னு என்ன வறுமையின்னு நுண்ணுணர்வின்மை வறுமை அதுடமை பண்ண பணித்த பெருஞ்செல்லும் என்றாராகலின். நல்ல கூர்த்த அறிவு இருப்பதுதான் இல்லாம இருப்பது வறுமை, நல்ல கூர்த்த அறிவு இருப்பது செல்வம். என்னுடைய இறையணும் இந்த வறுமைங்கிறதுக்கு என்னன்னு கேட்டா பொருள் இல்லாமைங்கிறத என் நூத்துக்கு 99 நூத்துக்கு 100 பேர் நாங்கள வர சொல்லுவோம். அறிவு குறைந்தேன்னு அர்த்தம் ஏழமைங்கிறதுக்கு எல்லாம் தொல்லாப்பியம். அது போல வறுமைங்கிறதுக்கு என்னன்னு பொருளின்மை என்று சொல்லுவதற்கு பொருளின்மையினால சில பேரை வந்து நீங்க வருத்தம் வராது, சில பேருக்கு தானே வருத்தம் இருக்கும், சில பேருக்கு போறோம்ப்பா ஆண்டவன் கொடுத்தது அருமையா இருக்குது என்ன பெரிய ஆசை எல்லாம் ஒரு சான் வயிறு அதை நல்லா அருமையா சாப்பிடணும்னு இருப்பாங்க. அதனால நீங்க வறுமைன்னா பொருள் இல்லாதவன வறுமைன்னு சொல்ல முடியாது. இனி என்னன்னு அது அனுபவிக்கணும்னு எண்ணம் இருக்கணும் ஆனா அவனுக்கு இல்லாம இருக்கணும் அது வறுமை. யாரு பேராசிரியர்னு அதனாலதான் அவங்களெல்லாம் பேராசிரியர் சொன்ன வாயில எங்களை சொல்லாதீங்க சொன்னா ரெண்டு மூணு பிறப்பு பிறகு நாங்கெல்லாம் பேருக்காசிரியர் எனவே நாங்க தச்சன் நல்ல கொள்ள நல்ல ஆச்சியார். ஆமாமா அவங்களையும் சொல்லி எங்களுக்கு ஓகம் துய்க்கப்பெறாத பற்றுள்ளம் வறுமை என்பது சொல்லாப்பிட்டு தான் இருக்கதெல்லாம். அது ஒன்று அனுபவிக்கணும்னு என்ன இருக்கணும் ஆனா அது முடியாம இருக்கணும் அது வருது. இப்ப எனக்கு அது தேவையில்லைங்கும் போது நீங்க அது வறுமை இல்லைன்னு வறுமை இல்லை என்ன அருமையானது. எல்லாரும் வறுமையினா பொருளின்மை தான் ஒரே எழுதுவோம். தொல்காப்பியத்துல தான் அந்த உரையெல்லாம் இருக்கு. அதனாலதான் தொல்காப்பியத்தை படிக்கணும் தமிழன் உரையோட படிக்கணும் அதுதான் தமிழ்லாம் படிக்கணுங்கிறது சொல்றது சிவம். ஆகவே இவர் அந்த மாதிரி எல்லோருக்கும் எல்லா விதமான பொருளும் கொடுத்து அவர் செய்வாராம். இவருக்கு என்ன பாருங்க, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் திரும்பி தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சபையம் சாரும் கொடுக்கிறது. தாழ்வு பணிவு தான் சைவத்துக்கே ரொம்ப அடிப்படை. அதனாலதான் நம்ம அடியேன் அடியேன் பாருங்க இப்ப இதேன்னு சுவாமி எங்க இருந்து வருதுன்னு அடியேன் அப்படின்னு சொல்றேன்னா நான்க மாட்டாங்க, இந்த நான்கிறதே வராது அடியேன். அது என்னன்னா தாழ்வு பணிவு நாடுவேனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு. இந்த சைவமாகிய சமயத்தில் சார்ந்திருப்பது என்பதில் ஒரு ஊழ் பெறுவதே ரொம்ப காலம் செய்த புண்ணியத்தினால் கிடைக்கும். விஞ்ஞான சித்தியார் அதனால அப்படி இருப்பவர் போடில மதியனானை போற்றுவார் அருள் பெற்றார். அந்த மாதிரி சைவ சமயத்தில் இருந்த நாம் நல்ல பெருமானை போற்றுவார் அவனுடைய அருளுக்கு ஆளாகலாம் என்று இந்தியாவில் போற போக்குள்ள மாதிரி பாருங்க. அதனால இங்க இவர் என்ன சிறு தொண்டர் என்னன்னா தாழ்வெனும் தன்மை. என்ன தாழ்வு அப்படின்னா யாராவது ஐயா உங்க தொண்டு மாதிரி ஆகும்னா அடா அடியேன் அடியேன் அடியேன் அடாரா அடியேன் என்ன செய்துட்டு

சாதாரணமா ஐயா இது ஒரு அடியா இருக்கு ஜனம் அழைச்சிட்டு போய் ஒரு மகேஸ்வர கொஞ்சம் பண்ணி வைக்கலையா இத்தனை நாள் ஆச்சு நினைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு பண்ணி அதான் சிறுத்தொண்டர்னு பேர் வைக்க கொண்டாடும் பேரு மற்றவங்களால சொல்லப்பட்டாராம் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் யாராவது திருநீரை உடுத்துராக்கு அணிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க இவர் எட்டு இருந்து வணிங்க வணிங்க வைங்க சுவாமி என்ன வேணும் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணும் ஆசீர்வாதம் பண்ணும் ஆசீர்வாதம் பண்ணும் பண்ணணும் அதனால அவ்வளவு சிறுமையாக அவர் அப்படி இருந்து வாழ்வதனால அவருக்கு சிறுத்தொண்டர் என்று பேர் வைத்தார்கள் காரண பெயர் இது சரிங்களா அப்ப சிறுத்தொண்டருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பரஞ்சோதியார் மறந்துடப்பட பரஞ்சோதியாருடைய மறுபெயர் என்ன சிறுத்தொண்டர் அந்த பெயர் பெற்றதற்கு காரணம் என்ன எல்லா அடிவரிடத்திலும் தான் ரொம்ப பணிவாகவும் எளிமையாக நடந்து கொள்வதனால் சிறுத்தொண்டர் என்று பெயர் பெற்றார் அப்ப இரண்டு பெயருடையவர் சரிங்களா என்று இப்படி எல்லாம் இருக்கின்ற பெரியவர் கண்ணுதலார் கணபதி ஈச்சரத்தின்கண் கருத்தமர உள்நிறை அன்பின் அன்பில் பணி செய்து ஒடுகுவார் தினமும் நாளோறு திருக்கோயில் வழிபாடு செய்வார் வழிவின்றி எண்ணில் பெரும் சீரடியார் இடைவிடாது அமுது செய்ய நன்னிய பேர்வையுடன் நயன்துறையும் நாளின்கண் ரெண்டு காரணம் ஒன்று பெருமானை வழிபாடு இன்னொன்று அடியவர்களுக்கு நல்ல உணவு விரும்பி கொடுப்பது இந்த ரெண்டு பணியும் மேற்கொண்டாராம் நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறை தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திரு மனையரத்தின் வேராகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கை பால் ரொம்ப அருமை மனையரத்தின் வேராகி மனையரத்தின் வேராகிங்கிறது ரொம்ப அருமையா ராணா ஞாபகத்தில் இருக்கணும் எந்த ராணான்னு வல்லின ராணா போட்டா மனையரத்தின் வேராகின்னு அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் வேராகின்னு ராணாலாம் அப்ப எப்படி போடுறதுதான் சொல்லணும் இலக்கணம் வேணுங்கிறது மொழி வேணுங்கிறது அதனால இந்த மொழியை துறந்தவர்களே துறந்த இனம் மொழியை பற்றி கவலை இல்லாத இனம் என்று ஒன்று இருக்குமானால் என்னையும் சேர்த்து சொல்றேன் தமிழன் ஒண்ணுதான் ஆமா எல்லாம் அதை மொழி போட்டுது பெங்களூர் போனா எந்த பேருந்துலையும் நீங்க வந்து ஓன்னு இருக்கா ராமநகர் ஸ்ரீராமநகர் போகணும்னா அதெல்லாம் அதெல்லாம் கன்னடத்துலதான் இருக்கு எல்லாம் கன்னடத்துல இருக்கு நீங்க போகணும்னா டிரைவர் கண்டிப்பாக கேட்டா கூட பேசாதனாலாம் பிறவா நாளே அவன் கன்னடத்துல பேசுவாங்க பேத்தி அங்க இருக்கிறா போய் நான் காலையில் 4:30 போனால் 6:30 தான் ஸ்ரீராம் நகர் 115 பஸ் தெரிவிக்கிறேன் இங்க நம்ம பெங்களூர்ல இங்க ஒரு தமிழ்ச்சங்க வேற இருக்கிற பாகத்துல போயிருக்கோம் அடிக்கடி எல்லாம் பெங்களூர் தமிழ்ச்சி தமிழர் வாழ்கிறார்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த மொழி இருக்கு மொழி பற்றி நம்ம கிட்ட கிடையாது இன்னைக்கு மொழி பற்று இல்லாத ஒரு இனம் இருக்குமானால் சீக்குவல் டு தமிழ் இனம் தான் ஆமா ஆமா இவன் வினையை சொல்லலாம் தமிழ் வெறிய அவங்க படிக்கிறேன் அப்புறம் எப்படி தமிழ் வளரும் எப்படிப்பா தமிழ் வளரும் நம்முடைய தமிழை நம்மள பேசுவதற்கு வெக்கமும் மற்ற இது இருக்குமான அப்ப நான் என்னதான் தமிழன் அதனால ரொம்ப அருமையாக வேராகி மனையரத்தின் வேராகி அந்த மனையரத்திற்கு அடித்தளமாக இருக்கிற வேர் அப்ப ஒரு மரத்துக்கு எது இது அப்படின்னு கேட்டா அடியா இருப்பது வேர் அது போல மரயரம் என்ற சொல்லுக்கு நீங்க ஆணும் பெண்ணுமா நாம ரெண்டு பேர் இருந்தாலும் கூட பெண்பால் தான் அதனுடைய வேறாக ஏன்னா அவன் எவ்வளவு கடமை திருவள்ளுவரை கேட்டோம்னு சொல்ல தற்காத்து தற்கொண்டான் பேணி கைசார்ந்த சொற்காத்து சோர்வினால் பெண் டைப் அடிக்கிறார் இல்லைங்களா யார் பெண் அப்படின்னா சரி தற்காத்து தற்கொண்டான் பேணி கைசார்ந்த சொற்காத்து சோர்வினால் இதுக்கு உறவு நம்ம முண்டங்கள் என்ன போடுற முண்டம் தற்காத்து தன்னை காத்து என்ன தன்னை காத்து துப்பாக்கி வச்சுட்டு காத்த தற்காத்து நல்ல சாதாரண சொல்லுதான் என்ன எழுது தன்னை காத்து பரிமையழகன் கற்பினால் தன்னை காத்து அந்த ஞானம் ஏன் வந்தது அவனுக்குன்னு கேட்டா ஒரு குரலுக்கு உரை எழுதும் போது மற்ற 1329 உள்ளத்துல இருக்கு அதனால என்ன குரல் ஞாபகத்து சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பிய தலை அந்த குரல் வந்ததுனால தற்காத்து கற்பினால் தன்னை காத்து எழுதுனா வரையெல்லாம் படிக்கணும் நாம எழுதுன்னு சொன்னேன் அதாவது திருக்குறள் படாத பாடுபடுது இப்ப திருவள்ளூர் வந்தால் நான் அந்த 1330 தமிழ் மக்களாக உள்ளதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறையா நான் மன்னிக்கினியா கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன் ஆமா ஆமா வந்தார் இப்போ வேற ஒன்றும் இது அடியேன்ட்ட கொடுத்துருங்க மன்னிக்கணும் ஏதோ நான் நம்பி செய்தேன் நான் அப்படி இருந்தேன் எம் கொடுத்துருங்களேன்னு வாங்கிட்டு போடுவேன் அவ்வளவு கண்ணாமே நான் போறேன் என்னமோ தற்காத்துன்னு தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சார்ந்த தற்காத்து தற்கொண்டான் பேணின்னு என்ன அர்த்தம் பேணின்னு பாதுகாத்து கொண்டவனையும் பாதுகாத்து ஏன் பையன் அவருக்கு வந்து எதையும் ஆபத்து வந்து தான் முன்னே நின்று கட்டி எடுத்து சட்டை போடுத என்ன பேணுதல் உண்டி முதலியவற்றால் பேணி உண்டி முதலியவற்றால் நான் வெளியில போய் சாப்பிட்டேன்னா 4 இட்டு சாப்பிட்டேன்னா எங்க வீட்டுல பரிமாறினா 6 இட்டு சாப்பிட்டுருவேன்
ஒன்று வச்சுங்க ஒன்று

0: ஒண்ணு வச்சு அது என்ன பேசிட்டு ஆடு என்ன பார்த்தோம்னா ஏ அப்பா இவ்வளவு சாப்பிட்டுட்டேன். அதுல உண்டியோட உண்டியோட இல்லையா உண்டி முதலியவற்றால் பேணினர். அந்த முதலியவற்றால் அதுக்கு ஒரு மணி நேரம் வர சொல்லணும். ஆமா
1: அதனால நீ நன்னிய பேர்வையுடன் நடைந்துரையும் நாளின்கண் எப்படி இருக்கும் போது அந்த அம்மா எப்படி இருக்காங்க மனையறத்தின் வேராகி அதுதான் அந்த அம்மா தான் அந்த மனையறத்தினுடைய அடிவேராக ஆணிவேராக இருக்காங்க. அப்படி விளங்கு திரு வெண்காட்டு நங்கை பால் என்ன சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். அப்பா சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். அதுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் பேர் வைப்பாங்க. இவர் என்ன பண்ணார்னு கேட்டா பெயரை சொல்லி அவர் அவதரித்தார். என்ன நேரம் ஆச்சு 4:20 முடிக்கணுமேன்னு தெரியுது. அதனால எப்படியோ போன் போது பாருங்க அவருக்கு பெருமையல் இருக்குது. சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். அங்க கூட தோன்றினார் என்பது பொருள், ஆனா அவதரித்தார். என்ன அவதரித்தார்னா காரணம் பற்றி அவருக்கு தோன்றுதல் அவதர அவதாரம். காரணம் இல்லாம தோணுவது எல்லாம் பிறப்பு நோன் பிறப்பு இல்லாம. என்ன காரணம் இல்லாம வெறும் வினைங்கிற காரணத்தினால எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இது அப்படி விளையாடும். அதனால பிறப்பு இது. அது ஏதேனும் நாட்டிற்கோ மற்ற மொழிக்கோ அல்லது சமயத்திற்கோ அல்லது நலன் தரும்படியான முறையில ஒருவர் தோன்றினால் அதுக்கு அவதாரம். அவரால் பல காரியங்கள் நிறைவேறும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவதாரம். எனவே அவதரித்தார். அருமையினில் தனிப்பதில் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்ப பெறற்கரிய மணி பெற்று வரும் மகிழ்ச்சி தாதையார் மனத்தடங்கா வகை வளர திருமலினை நெய்யாடு விழா செங்காட்டம் குடியெடுப்பு. பாருங்க ஊர்ல கல்யாணம் ஆர்வல சந்தனம்ங்கிற மாதிரி இந்த திருச்செங்காட்டம் குடியில இவருக்கு குழந்தை பிறக்க அந்த ஊர் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியான். ஏன் இவருடைய செயலால் நாட்டுக்கும் உழைத்திருக்கார். அருமையான முறையில அரசனை வாழ்த்தி அவனுக்கு வேண்டிய பொருள் வாங்கியிருக்கார். இந்த தானும் தினமும் ஒவ்வொரு நாளும் அரியவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி வேறு செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னு சொன்னதுனால எல்லோருக்கும் மகிழ்ச்சியான். மங்கள நல்லியம் அளவிறந்த நிதி அளித்து. அதனால இந்த நல்ல செயல் நடந்ததுன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் நல்ல இந்த மாதிரி பொருள் கொடுப்பார். அதனால அங்க நடந்தம் சீரடியார்க்கு அளவிறந்த நிதி அளித்து தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தச தினத்திலும் தச தினம் 10 நாளும் இனிமே குழந்தை பிறந்து அந்த 10 நாள் வரைக்கும் வந்து அப்புறம் தான் அழைப்பாங்க. அந்த இதுல இருந்து குழந்தை பிறந்ததுன்னா அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டல்லயே ஆயிடுச்சு மருத்துவமனையிலேயே ஆகி மருத்துவமனையிலேயே எல்லாம் போயிடுது. அப்படி இல்லாமல் வீட்டுல அந்த 10 நாளும் சிறப்பு செய்தார்களாம். பொங்கு பெருமகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி புனைவார் ஆர்வ நீரை பெருஞ்சுற்று மகமலர் அளித்தவர் தாம். பார்பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சீர்பெருக செய்ய வள திருமகனார் சீரடியில் தார் வளர்க்கின்கினி அசைய தளநடையின் பதம் சேர்ந்தார். பருவமுறை பாராட்டு அது என்ன பருவமுறை பாராட்டு என்றால் என்னென்னவெல்லாம் அந்த குழந்தை பிறந்தவொடனே இந்த குழந்தை நீடோழி வாழணும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்கு எல்லா தெய்வத்தையும் வணங்குவாங்க. அதுக்கு காப்புன்னு பேர். அப்புறம் செங்கீரை எங்கே அப்பா சொல்லு அம்மா சொல்லு எங்கே சொல்லு அது செங்கீரை கீர்ன சொல் செங்கீரை பெருங்க. அப்புறம் வந்து எல்லாம் தூங்குனது என்ன பெரிய தாளாட்டுறது தாளாட்டு. அப்புறம் கைதட்டுறார் ராஜா கைதட்டு கைதட்டு சப்பாணி பாணினா கை சகம்னா தெரியும் அப்படி சேர்த்து வரு அப்படி அங்க விட்டுட்டு இங்க வா ராஜா இங்க வா எங்கே வருவியே வா அது வருது. அப்புறம் மாலை நேரத்துல 7 மணி ஆச்சுன்னா பத்தியா நிலா நிலா ஓடிவா நிலாம ஓடிவா அம்பளி போற. அப்புறம் சிறு பறை கையில ஏதேன்னு ஒண்ணு கொடுத்தா அதை அடிச்சுட்டு இருக்கும் விளையாடுவோம் அதுக்கு என்ன சிறு பறை. அப்புறம் சிற்றில் சிற்றில் என்னன்னு சொன்னா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் போய் சின்னஞ்சிறு வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி விளையாடும் அது ஆண் பையனுக்கு என்ன தோணும்னா அதை அடிச்சிட்டு வந்துட்டா பெரிய சாம்ராஜ்யம் ஆனத மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணும் ஏ இதுல இருந்து சுவாரா இது பருப்பா இதெல்லாம் செஞ்சுடுவேன் நம்ம எல்லாம் குளிக்க போவோமா அப்படின்னு அது குளிக்க போயிட்டு வரதுக்குள்ள இது போய் நல்லா சுத்தமா கால் அடிச்சிட்டுன்னா அது எட்ட நின்று பார்க்கும் யாருடைய இந்த மாதிரி வந்து கொட்டிக்கிட்டா நம்ம வைத்த அந்த மாதிரி அந்த வீட்டு பையதான் அந்த பேர் சிரிக்கிறான். அதான் சிற்றில் சிறுதேர். அப்புறம் சிறுதேர் தேர் வைத்துக் கொண்டு அப்படி ஓடுவோம். இப்படி ஆண்பால் என்றால் காப்பு செஞ்சீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுதேர். பெண் பிள்ளையா இருந்ததுன்னா முதல் 7 அப்படி இருக்கும் எது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை எடுத்துக்கணும் அம்புலி வருகிறது. கழங்கு அம்மானி ஊசல் அவங்க என்ன கழங்கு விளையாடுவது அம்மானி ரெண்டு பேர் பாட பின்னால 3வது பேர் இருந்து பாடுவது ஊசல். அதனாலதான் திருவாசகத்துல ஆடாமூசல் நீலாம்புடியில பாடணும். ஆமா அது நீ நல்ல வேலையா அர்த்த ஜாமத்துல பல கோயில்களிலே இந்த மாதிரி பாடம் எது அந்த பெருமாட்டியை கொண்டு போய் அந்த இதுல பெருமானோட வைத்துட்டு பால் நிமித்தியம் பண்ணிட்டு சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக உண்மையா அதை படிச்சா அப்படி தூங்கு. ஏன்னா நீலாம்பரி சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் அந்த அந்த பருவ முறை பாராட்டு. அதனால இது ஆண் பிள்ளையானதுனால அந்த காப்பு முதல் அந்த சிற்றல் சிறுபறை வரைக்கும் இதெல்லாம் விளையாடித்தான். பருவ முறை பாராட்டு சீர்பெருக செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார் வளர் கிங்கினி அசைய தல நடையின் பதிஞ்சேர்ந்தார். அப்படின்னா நடையெல்லாம் நடந்தாராம். சுருளு மயிர்நுதற் கட்டி சுட்டி துணைக்காதில் மணி குதம்பை பாருங்க ஆண்பாளுக்கு எவ்வளவு நகையெல்லாம் போடுறாங்கன்னு. மயிர் முதல் முதல் சுட்டி துணைக்காதில் மணி குதம்பை காதில் இப்படி தொங்குற மாதிரி மறுவு திரு கண்ட நான் கழுத்துல மார்பினில் ஐம்படை மார்பில தொங்குற மாதிரி கையில் பொறிவில் வைரச்சரிகள் கைவளையல் பொன் அரைஞான் கைத்தில அரைஞான் பொன்னால செய்யப்பட்ட அரைஞான் புனை சதங்கை காலில் தெரிவின் ஒளி விளங்கவள திருவிளையாட்டில் அமர்ந்தார். பாத்தீங்களா சுருளுமை தலை முதல் கால் வரை இருக்கிற நகையெல்லாம் ஆண்பாளுக்கு அவ்வளவு செல்லமா வளர்றார். வந்து வளரு மூவாண்டில் இல்லைங்களா நேராஜர் மூவாண்டுகளுக்கு பின் திரைப்படத்தை தான் பாக்குறீங்களா பெரிய மூவாண்டுக்கு பின் மூவாண்டில் வந்து வளர் மூவாண்டில் மயிர் வினை மங்கலம் செய்து. இந்த மயிர் வினை மங்கலம்னா முடியறக்குதல் முடியறக்குதல். இப்பவும் பாருங்க நம்ம அந்த முதல் முதல் முடியறக்கிறது நம்ம குலதெய்வம் எங்கேயோ அங்க போய் தான் முடியறக்குறோம். அப்புறம் இறக்கலாம் முதல் முதல் குலதெய்வம்னா முடியறக்குதல் அங்கதான். எங்களுக்கெல்லாம் ஆவினன் குடிதான் இது பழனிதான். அதனால எல்லாருக்கும் அதே மாதிரி அதனால அப்படி அது அப்புறம் அதன் பிறகு அடுத்து அதான் மயிர் வினை மங்கலம்னு பேர். அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி முதல் முதல் முடியறக்குதல் என்பது குலதெய்வத்தை நினைத்து அது மாதிரி செய்யறது. அந்த மயிர் வினைமங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில் செடுங்கலைகள் பயில தம் வந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். அப்பா வந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார் அப்படின்னு மூவாண்டுக்கு பிறகு மயிர் வினைமங்கலம் செய்து அப்புறம் தான் வச்சாங்க. அப்புறம் அந்த கிண்டர்கார்டன் கிடையாது. அந்த மாதிரி பாவத்தொழில் கிடையாது. பாவத்தொழில் அது ரெண்டு வயசு ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே பாவம் ஐந்து வயசுக்கு பிறகு நாங்கெல்லாம் கூட அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம பள்ளியும் போகலையா அஞ்சு வயசுக்கு அப்புறம் கூட விட்டுட்டு வந்தேன் போய் முதல் வகுப்பு இருந்துட்டு வந்துடுவோம் நான் ஏண்டா வந்துட்டேன்னாரு அப்பா பாக்க அம்மா பாக்க சி போய் படிக்கணும் விடானா அப்படிதான் பெரியாரிக்கணும் இல்லை ஆனா முட்டாளும் இல்லை இல்லை அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் படிக்கிறேன். சின்ன பிள்ளைகள் பாவம் வேதையெல்லாம் மூணு வயசுல எனக்கு திணிச்சு என்ன பண்ணதுக்கு பாவம் தானே நிச்சயமா அது தானே அப்பாவை பார்த்து அம்மா பார்த்து இதை வெட்டி திருச்சிட்டு அப்படி இருக்குது. அஞ்சு வயசு தான் அதுக்கு படிப்பு படிப்புக்குரிய தொடக்கம் அஞ்சு தான் அதுக்கு முன்னெல்லாம் வேண்டியது அது. ஆனா நீங்க அந்த ஐந்துல இருந்து அந்த பதினெட்டு வரைக்கும் உண்மையிலேயே நீங்க படிக்க வச்சீங்கன்னா ஒவ்வொருவருமே மகாவத்வானவங்க. நீங்க உண்மையில படிக்க வைக்கிறது இல்லையே நீங்க தான் டிவி பாக்குறீங்களே அது மட்டும் படிக்க போனா நானே வேணாம். ஏய் அம்மா அம்மா பார்க்கும்போது நீயும் பாடுறாம அதுகளுக்கு அடக்கம் இல்லாத போது உனக்கு என்ன அடக்கம் வந்திருக்குன்னு நீ எல்லாம் அடக்கினத வேணாண்டா ராஜா கஷ்டம் ஹாய் கஷ்டம் கஷ்டம் அதனால் ரொம்ப அருமையாக வளர்த்தாரலாம் அந்த ரொம்ப தம்பி பாருங்க. ஆமா வந்து வளர் மூவாண்டில் மயிர் வினை மங்கலம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொற்றெளிவில் செடுங்கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். அநேகமா அறுபத்தி மூன்று வரலாற்றையும் இந்த பள்ளியில் சேர்த்தினார்கிற குறிப்பு இங்கதான் வேற எங்கேயா இருக்குதா. ஞானசமுதர் மூணு வயசுல வந்தார் நாவுக்கரசர் பள்ளியில சேர்க்கல அவர் எப்படி படிக்க வச்சார் தெரியல டியூஷன் இல்ல அது அந்த பிள்ளைகள்ல நாவுக்கரசர் படிக்க வச்சது எப்படி சொன்னார்னு கேட்டேன் தனிப்பை படிப்பு எப்படி சொன்னார் சேர்க்கலார் பொருள் நீத்தம் கொலை வீசி பொருள் நீத்தம் அது மாதிரி சொன்னது திருநாவுக்கரசருக்கு தான் வேற யாருக்குமே சொல்லல. என்ன ஐயா நம்ம தம்பி கொஞ்சம் பாடம் சொல்லணும் அப்படின்னா நீ என்ன விரும்புறீங்க இல்ல இல்ல நான் தம்பிக்கு பாடம் சொல்றதுலயே என்ன இல்ல பரவாயில்ல அப்படின்னா சரி அவர் அநேகமா சரி ஒரு ஆயிரம் விரும்பி தான் வச்சுங்க பத்தாயிரம் நம்ம தம்பி சொல்லணும் பொருள் நீத்தம் கொலை வீசி பொருளை தண்ணியா செலவு செய்து படிச்சு வச்சாலும் இப்படி சொன்னது திருநாவுக்கரசர் கொலை இப்போ நம்ம பொருள் நீத்தம் கொலை வீசுறோம் ஆனா அடுத்த வரி நம்ம தெரியவில்ல. என்னது? உளன் கொடுவ மனமுகிழ்த்த சுருள் நீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்கினாக அப்படி சொன்ன திருநாவுக்கரசர். என்ன கல்வி படித்தால் அந்த மனம் தீயது செல்லாது நல்லது பற்றுமோ, எந்த கல்வி படித்தால் பெரியவர்கள் சின்னவருடைய மரியாதை தெரியுமோ, எந்த கல்வி கற்றால் அந்த ஆன்மாவுக்கு எதிர்காலத்தில் பயனுடையதோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கல்வியை பயன். அதனால சுருள் நீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்கினோம் அப்படி சொன்னது நாவுக்கரசர். இந்த பள்ளியின் விஷயத்தினால் இப்படி சொன்னது இவருக்கு தான். ஆகவே அக்காலத்தில் எப்படி இருந்தது? தனித்த முறையில் பாடம் நடந்தது, பள்ளி இது சொல்லிக் கொடுப்பது இருந்தது, இது மாதிரி பள்ளியில் சேர்ப்பதும் உண்டு. பெரிய புராணத்தில் இருந்து அறியும் கல்வி கல்வி நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அங்க சொல்லும்போது அப்படி சொன்னாங்க. அநேகமா இந்த ரெண்டு பேர் தவிர, நாவுக்கரசு இருத்தொண்டர் தவிர, வேற எங்கேயாவது வந்து படிக்க வைக்கிறதுக்கு பேச்சு இருக்கும் இருக்கிற மாதிரி படல இருக்கிற மாதிரி. ஆனால் மன்னியச்சோழன் மகனுக்கு பண்ணியிருக்காங்க. மன்னியச்சோழன் மகன் அவனுக்கு என்னென்ன அந்த அரசுடைய பிள்ளை ஆனதுனால நல்ல கல்வி நிலை, அரசு அரசுக்குரியது தகுதி எல்லாம் படிக்கிறது. ஆகவே இந்த கல்வி நிலை பற்றி சொன்ன இடங்கள் மன்னியச்சோழன் ஒண்ணு, நாவுக்கரசர் ஒண்ணு, சிறுத்தொண்டர் ஒண்ணு. இதெல்லாம் தெரிய வேணாமா? பெரிய புராணத்தில் கல்வி நிலை என்று எடுத்துக்க வேணாமா? எடுத்துக்கிட்டா. எனவே இவ்வாறாக இவர் என்ன செய்தார்? பள்ளியினில் சேர்த்தினார். பாருங்க அதுல கூட இவருக்கு சேர்க்கலாருக்கு ஆக்கப்படுத்தது ஆரப்பொருத்தல. பள்ளியில் சேர்த்தினாரும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பள்ளியில் சேர்க்க வேண்டியதுதான். அவர் வந்த காரியம் வேற, இவங்க செஞ்ச காரியம் வேறங்கிற. வந்த மர வந்தவரை அவர் வந்தது எதுக்கு? பள்ளிக்கூடத்துல படிச்சு ஆனா அவனை படிச்சு இதனை படிச்சு வந்து நாளைக்கு இப்போது ஆசிரியராகவோ அல்ல மற்றதை போறதுக்க. அவர் வந்த காரியம் என்ன? வந்த மர வந்தவரை சிவன் சிவ. யார் பந்தமர? தன்னுடைய பந்தமர, தன் தாயின் பந்தமர. ஏன்னா கையை கால் பிடிச்சு விட்டதம்மா. அறிஞ்சது யாரு? இவரு தலக்கறி சமைச்சது யாரு? கோழி. எனவே தான் பந்தமர, தன் தந்தை பந்தமர, தன் தாய் பந்தமர, தன் வீட்டில் செய்யும் பணியாளராகிய தோழியார் பந்தமர. பந்தமர வந்தவரை பள்ளியில் சேர்த்தினார். இப்படி பந்தமர நாலு பேருடைய பந்தமர வந்தவர். இதெல்லாம் ஒரே எழுதணும். பந்தமர படிமையில் எழுதினான்னா பந்தமர என பொதுவையால் கூறினார் எனும் அது நால்வருக்கும் ஒக்கும். என்னை தானும் தாயும் தந்தையும் தோழியும் ஆம் விச்சிருப்பாங்க படைய ஒரே ஆசிரியர். நாமெல்லாம் ஒரையா? ஆமா, நாலு பேருடைய பந்தம் எல்லாம் இருந்ததுல. இவரால ஒருவர் தோன்ற நாலு பேருடைய பிறவி நிலை பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள். இப்படி பந்தமர வந்தவர் அனியும் நான் கூட இது சொல்லும் போது இதுவரைக்கும் நாலு பேருக்குன்னு சொன்னதா இல்ல. இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் தெரியல. அதனால இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். அவங்கள சகாரா பாலைவனம். அதுதான் நம்முடைய தர்மியாதீன குரு முதல்வர். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயில் கனத்து உணர்வு வகை காணேன். எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. பெருமானி நான் என்ன உணர்ந்துட்டேன்? நீ உள்ள உணர்த்தும் போது நான் உணர்வேன். நீ உண்ணு இல்லைன்னு வச்சுக்க ஒண்ணு சத்தியம் இல்லது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயில் கனத்து உணர்வு வகை காணேன். என்ன சுருக்கமா புரியான சம்பந்தர். இப்படிப்பட்ட ஞானி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே. அது வந்து வணங்குவதற்கு உணர்வதற்கு ஓதுவதற்கு எல்லாம் வந்தா இருக்கு. இல்லைன்னு நமக்கு என்ன தெரியும்? உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாதுங்க, ஒண்ணும் தெரியும். ஆகவே இவ்வாறாக அந்த தம்பி என்ன செய்தாராம்? பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். அந்நாளில் தன்பைநகர் ஆந்தகையார் எழுந்தருட அப்பதான் ஞான சம்பந்தர் வந்தாராம். பாருங்க, குடியும் உடுத்தலமா இவர் இருக்கும் போதுதான் யார் வந்தா? ஞான சம்பந்தர் எங்கும் அந்த தன்னுடைய திருத்தல யாத்திரையில இங்க வந்தாராம். முன்னாக எதிர்கொண்டு குடுபுகுந்து ஞானசம்பந்தர் சாதாரண அந்த எல்லா அடியவர்களையுமே தினமும் உபசரித்தார். ஞானசம்பந்தர் சொல்லணும் என்ன மனசுக்கு மகிழ்ச்சி. அதனால போய் அடுத்து அழைச்சிட்டு வந்து முன்னூல் சேர் பொன் மாள்வின் சிறு தொண்டர் புகழி காவலனார்தம் நன்னாம சேவடிகள் போற்றி திரளஞ்சிறந்தார். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார், உணவெல்லாம் கொடுத்தார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி செய்தாராம். சண்பயர்தம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மற்றவரை மண்பரவும் திருப்பதிகத்தையில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எடுந்தருட தாமினது நயப்புற்றார். அதனால இவர் பலமுறை அவங்க தாம் வீட்டில் இருக்கும்போது திருக்கோயில் செல்லும் பொழுதெல்லாம் இவரும் போயிருப்பார். அப்படி போன போது நம்ம சிறு தொண்டரை ரொம்ப அருமையாக சிறப்பித்து பாடினார். ஒரு பதியத்திலே இருக்குல்ல, ஒரு பதியமா ரெண்டு பதியமா. பெரியான சம்பந்தர் இவரை பாராட்டி ஜீவோ.

0: வேண்டும் பணி செய்ய. அது பல இதுல அருமையாக அந்த சிறு சிறு பிறவுடைய சொல்லும் போது புரிகிறார். இன்னொரு பதியத்திலையும் புரிகிறார் இல்லைங்களா, ரெண்டு பதியத்துல, ரெண்டு பதியத்துல கிடைத்திருக்கிற பதியம் ரொம்ப குறைவு. அந்த இதுல கிடைத்த ரெண்டு பதியத்துல அருமையா சிறு தொண்டரை பற்றி சொல்றோம். சரி, இப்படி எல்லாம் சிறு தொண்டரை அதுல வந்து சிறப்பித்தவாறு பேசினாராம். பேசிவிட்டு இப்படி மிக மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்துல இத்தன்மை நிகழ்நாள் இவர் திருத்தொண்டு இருங்கையிலே அத்தர்தம் திருவடியினை கீழ் சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். திருமலையிலிருந்து வர்றாராம். திருமலைன்னு சொன்னங்க என்ன பொருள் கேட்டா கைலாயம்னு அர்த்தம். அதனால திருமலை சிறப்பு என்று வைக்காங்க. கைலாய சிறப்புன்னு சொல்ல திருமலைனால என்ன பொருள், திருங்கிற அடைமொழி கொடுத்தாலே அது கைலாயம் அப்படி. எனவே அந்த திருமலையிலிருந்து வருகிறாராம் நம் பெருமான். எதற்காக வர்றாருனாரு, இத்தன்மை நிகழ்நாள் இவர் திருத்தொண்டு இருங்கையிலே அத்தர் திரு அடியினை கீழ் சென்றனைய சிறுத்தொண்டருடைய தொண்டு, அந்த அம்மா திருவெண்காட்டினங்கை தொண்டு, இந்த குழந்தை பிறந்த குழந்தையினுடைய அந்த தொண்டு, அந்த பாவம் அந்த பாப்பா கூட இருக்கிற தோழியாக இருக்கிற அந்த தொண்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்டா பிறப்பு அற வேண்டிய புண்ணியமுடையவர்கள். அந்த பிறப்பு அற வேண்டிய புண்ணியமுடல் ஆதலினாலே பெருமான் இங்கிருந்து வருகிறாராம், திருமலையில் இருந்து வருகிறாராம். இல்ல வைரவ கோலம் கொண்டு மடல் கொண்ட மலரிதழி நெடுஞ்சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகத்தெடுந்த காலமேகச் சுருள் போல் தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூரி நெறித்து அசைந்து செறி படர் துஞ்சின் கருங்கொஞ்சு கொந்தளமாக பரப்பி. அப்பா
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: உலகத்திலே புண்ணியவான்கள் குறைவு, பாவிகள் அதிகம். புண்ணியம் செய்பவர்கள் குறைவு, பாவம் செய்பவர்கள் அதிகம். அப்படி பாவம் செய்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு என்று அறியாமையினாலே அவர்கள் செய்கிறார்கள். அப்போது இருக்கின்ற தேகபலம், பொருள் பலம், ஜனபலம் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் இஷ்டம் போலே பாவங்களை செய்து விடுகிறார்கள். இந்த பலம் எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் என்பது தெரியாமல், பலம் கொடுத்தவன் பலத்தை வாங்கி விட்டான்னா, பலத்தை கொடுத்தவன் பலத்தை வாங்கி விட்டான்னா பலம் எங்கு? அதுபோல எல்லாவற்றையும் கொடுப்பவனும் அதை எடுப்பவனும் அவனே, கொடுப்பவனும் அதை எடுப்பவனும் அவனே. அது தெரியாமல் பாவத்தை செய்கிறார்கள். மனத்தால் செய்கிறார்கள், வாக்கினால் செய்கிறார்கள், காயத்தால் செய்கிறார்கள், எந்தெந்த வழியிலேயோ பாவத்தை செய்து அதனாலே பின்னாலே வருகின்ற தண்டனையை, பின்னாலே வருகின்ற துன்பத்தை அவர்கள் உணராமல் செய்து கடைசியாக எவ்வளவு காலம் வாழ்ந்து விடுகிறான்? 1000 வருஷமாக வாழ்கிறான் இல்லை, கொஞ்ச காலம் வாழ்கிறான். அதற்குள்ளே கொஞ்சம் பலத்தை வைத்துக் கொண்டு அவன் செய்யதெல்லாம் செய்து விடுகிறான், அக்கிரமங்களை செய்து விடுறான். அது அருணகிரிநாதர் இடையிலே மறுமை உண்டுப்பா, நரகம் உண்டுப்பா, சொர்க்கம் உண்டுப்பா, அடுத்த பிறவி உண்டுப்பா, நல்லது செய்தால் பின்னால் நல்லது வரும், கெட்டது செய்தால் பின்னால் கெடுதல் வரும், ஆகையினால இப்போ நினச்சி பாருப்பா அப்படின்னு பெரியவங்க சொன்னால் அவனுக்கு ஏறாதான். பெருமெடியன் உருதவசி அமுதுபட என்னும் அளவில் மேலே வீடுகள் கீழே வீடுகள் திடுதிடன நுழைவதன் எதிர்முடுகி அவர்களோடு சீறி ஞாடி போல் ஏறி விழுவதாய் இறையினோடு வருபொருள் சுவர் இடம் ஒளியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடர் விதிதனை நினையாதே மினுகு மினுகனு உடலம், மினுகு மினுகனு உடலம் மரம் உருகி நிகழ்வுறவு வீணர் சேவையே பவுனுபாவியாய் மறுமையுள்ளது என்னும் அவரை விடுமிடலை அதனில் ஒரு வார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுவடன மேலமே சொலாய் ஆழிவாயராய் மிடையுற வருநாளி. நடுவில் சொல்லிடுறாரு அதெல்லாம், மினுகு மினுகு எண்ணுமுடலை எவ்வளவு நாளைக்கு இந்த தேகம் அப்படி இருக்க போகுது? மினுகு மினுகு எண்ணுமுடலம் மரமுருகி நிகழ்வுறவு வீணர் சேவையே பூணுபாவிய, நல்லவங்க சேவை இல்லாமே நல்லவர்களை தரிசிக்காமே வீணர் சேவையே பூணுபாவியாய் மறுமையுள்ளது எனும் அவரை அடுத்த பிறவி உண்டுப்பா, அடுத்த பிறவியிலே நல்லது கிடைக்கணும்னா இப்போ நல்லது செய்யணும், அதனால சாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களை விடு விடுன்னு பேசுவானா? அவங்க முகம் வாடி போறாப்புல பேசுவானா? சீறி பேசுவானா? விடுவிடன மறைய வர விடுவிடன மேலமே சொலாய் ஆழிவ மறுமையுள்ளது எனும் அவரை விடுமிழலை அதனில் வருவார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுவிடன மேலமே சொலாய் ஆழிவாயராய் மடையுற வருநாளி. அப்புறம் என்ன வருது தெரியுமா? வறுமைகளும் முடிய வர உருபொருளும் நழுவ சில வாத முதுகா மாலை சோனகோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இருவிழிகள் பீழசாரிடா ஈழ மேலிட வடவளன உமுழுமது கொளகொளன ஒழுகி விட வாடி ஊனலா நாடி பேதமாய் மனையவன் மனம் வேற மருகமனை உரும் அவர்கள் சொந்தமாக கட்டின கொண்டாட்டி பேரையும் பேத்தி மருகமனை உரும் அவர்கள் நனுகு நனுகுனும் அளவில் மாதர் செய்யனா வாலர் செய்யனா கனவு தனில் இறத முடு குதிரை வர நெடிய சுடு காடுவாவனா வீடு போவனா வளதளிய விறகளிய உரை உளறி விழி செருகி வாயு மேலிடா ஆவி போகுனாள் மனிதர்கள் பல வேச இறுதியதோட அறுதி என உறவின் முறை கதறியலை ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனது அடிமை எனதுடைமை எனும் அறிவு சிறிது மர ஈ முலையில வாய ஆவன இடுகு வர சிறுபறைகள் திமிலையோடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சொல்வாய் எரிதனில் இடும் வாழ்வே அசட்டு பயிலதாண்டா வாழ் என அடிகள் இப்படி சொல்லி உன்னுடைய அடியார்கள் இப்படி பெறக்கூடாது சாமி அப்படின்னு நமக்காக பதிவு கேட்கிறார். உன்னை நம்பி இருக்கின்ற அடியார்களுக்கு இப்படிப்பட்ட அவல வாழ்க்கை வரக்கூடாது சுவாமி. எனையடிகள் வரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏ சிலார்களோ பாசநாசனே இருவினமும் மலமும் வர இரவியோடு பரவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருதுமகள் பரமசோ அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் குருவானே அப்படின்னு என்னமா அந்த சொற்களை புனைச்சு வச்சிருக்கிறான் புண்ணியம். நினைச்சு நினைச்சா புனைச்சேன் இல்லை, நினைக்காம புனைச்சேன், நினைச்சு புனைச்சேன், அவனை நினைச்சு புனைச்சேன் விளங்குதா? ஆகையினாலே இப்படி வாழ்கின்ற காலம் வந்து கொஞ்சம், அந்த வாழ்கின்ற காலத்தில் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்து விட்டானால் அவன் புண்ணியவன். இவன் செய்கிற செயலை வச்சு பின்னால் இவன் இதை பெறப்போகிறான் என்று உறுதி பண்ணிவிடலாம். நடக்கிற நடைய வச்சு தம்பி இந்த மாதிரி ஆகின்றான் இவனுக்கு என்ன கதி கிடைக்கும் என்று உறுதி பண்ணிவிடலாம். செய்கின்ற செயலை வச்சு, நடக்கின்ற நடைய வச்சு, பேசுகின்ற பேச்சை வச்சு இவனுக்கு என்ன கதி கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்று உறுதி பண்ணிவிடலாம். ஆகையினாலே அப்படி வந்து பாவிகள், பாவத்தை செய்த பாவிகளே யமதூதர்கள் பொல்லாத வழியிலே நெருப்பு, முள்ளு, கல், பேய், பிசாசு, சிங்கம், புலி, கரடி, சேறு இப்படிப்பட்ட பொல்லாத வழிகளில இழுத்து கொண்டு போவார்களாம், இழுத்து கொண்டு போவார்களாம், நாவிலே சங்கிலியை மாட்டி இழுத்து கொண்டு போவார்களாம், கழுத்துல சங்கிலியை மாட்டி இழுத்து கொண்டு போவார்களாம், காதுல துளை போட்டு இழுத்து கொண்டு போவார்களா, என்னென்னமோ நிறைய சொல்ற, நான் அதை சொல்ல மனசு வராமத்தான் இப்படி மொத்தமா சொல்லிவிட்டேன். அளவில்லாத அதை தொலையா வழி கிளியும்படி அடி அடர் குன்றறிந்தோன் கவி கேட்டுருகி இளியங்கவி கற்றிடாதிருப்பில் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவர் ஊருக்கு செல்லு வழியும் துயரும் பகரி பகரியும் மறந்தவர்க்கேங்கிறார். அப்படிப்பட்ட வழியில இழுத்து கொண்டு போய் யமனுக்கு முன்னால கொண்டு போய் இந்த பாவிகளை விடுவார் தூதர்கள். யமனுக்கு முன்னால கொண்டு போய் இந்த பாவிகளை விடுவார் யமதூதர்களுக்கு, யமதூதர்கள் கொண்டு போய் யம தர்மராசனுக்கு முன்னால விட்டு அந்த யம தர்ம இடத்துல இந்த தூதர்கள் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் என்றால், பாவங்கள் செய்த தீயவர்களிடம் நீர் எங்களை அனுப்பினீர். யார் சொல்றா? யமதூதர்கள் சொல்றா, பாவங்களை செய்த தீயவரிடத்துல எங்களை அனுப்பினீர்கள். அப்பொழுது நம்முடைய உம்முடைய பாசக்கயிறு எங்கள் கைகளிலே இருந்ததால் இவர்கள் வரும் வழியிலே பல துயரங்களை அனுபவித்து விரைவாக இங்கு வந்தனர். இவர்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள். இப்பாசக்கயிற்றின் பிடியிலிருந்து தப்பி செல்ல இவர்களுக்கு இனி ஆற்றல் எங்கே? இவர்கள் சிவாகமங்கள் கூறும் உண்மைகளை பேசாதவர்கள், சிவாகமங்கள் கூறும் உண்மைகளை பேசாதவர்கள். மேலான வலிமையுடைய இவர்கள் பாசக்கயிற்றிலிருந்து தப்பாமல் எவ்வாறு தண்டிப்பது என்று பணிவோடு வினவினர். மீதி தண்டனையை செய்வதற்கு எண்ணி, அதற்கு மேலும் தண்டனையை செய்வதற்கு விண்டவர்கள் வேதநெறி, வேதநெறி விண்டவர்கள், வேதநெறியை விட்டவர்கள், வேதநெறிக்கு மாறுபட்டு நடந்தவர்கள். வேதநெறி வேதம் என்றே தெரியாம இருக்கிறான், அவர் நெறி எங்கு தெரியும்? வேதம் ஆகமம் என்று தெரியாம இருக்கிறானே, அவர் நெறி வேத நெறி விண்டவர்கள், விண்டவர்கள் வேதநெறி வெய்ய வினை தன்னை கொண்டவர்கள், வஞ்சனையை நெஞ்சினர், குதிக்கும் தண்ட தரனை சமனை நச்சரவு தன்னை கண்டனர் என கண்டிடுகணத்தே. உப்பநடந்த சிவாகமங்கள் உணர்த்தும் தெரிய நேரிய வழிகளை மேற்கொள்ளாமல் அவற்றை இகழ்ந்து தீய செயல்களை மேற்கொண்ட கபட உள்ளமுடைய பாவிகள். அந்த பாவிகள் சினத்தால் முகம் கடுகெடுத்தபடி தண்டாயுதத்தை கையிலேந்தி நிற்க யமனை பார்த்து அப்பொழுது நஞ்சையுடைய பெரிய பாம்பை கண்டது போல அஞ்சி கலங்குவார். யமனுடைய தோற்றம் கருமையான உடம்பு, கருமையான உடம்பு, கரிய பெரிய எருமை கடவு, அவன் எருமையும் கருப்பு அவரும் கருப்பு, கருத்த வெஞ்சின மரளிதனுடைய அந்த தூதர்களும் கருப்பு, எல்லாமே கருப்பு தான், அங்க சிவப்பாலே கிடையாது. யமனுடைய கருமையான உடம்பு, அதில் வலிமை வாய்ந்த 18 கைகள் யமனுக்கு, கோரமானவையும் கோரமானவையும் தூய இளம் நிலவை போன்ற வெண்மையானவையுமான பற்கள், கட்டுக்கடுத்த முகம், தீவினையாளர்களின் நெஞ்சங்களை நடுங்க வைக்கும் தீய கக்குகின்ற கண்கள் ஆகியவற்றை கொன்ற தோற்றம், ஆகியவற்றை கொண்ட தோற்றம் உடையவனாய் யாரு? யமதர்மன். நெற்றியின் மீது ஏறி நின்ற புருவங்கள் கோபத்தினாலும், பாவிகளை கண்டு கோபத்தினாலும் நெற்றியின் மீது ஏறி நின்ற புருவங்கள், மிடுக்கான உடற்கட்டில் மேல் நோக்கி வளர்ந்த மயிர்கள், அடர்த்தியான மீசை, நேராக இராமல் துடிக்கின்ற கீழ் மேல்கீழ் உதடுகள் ஆகிய தோற்றம் உள்ளவனாய், மேருமறைய ஒத்த உன்னதமுடையவனாய், வெற்றியினையுடைய தண்டாயுதமும் நெருப்பை போன்ற பிற படைகளையும் தரித்தவனாய், மழை மேகம் போன்ற கரிய நிறம் உள்ள எருமக்கடாவின் மீது எல்லாரும் பார்க்க வருபவனாய், எப்பொழுதும் அழகிய சிவந்த நிற ஆடைகளை அணியும் வழக்கம் உள்ளவனாய், ஆடை சிவப்பா, கருப்பும் சிவப்பும், கருப்பும் சிவப்பு, புரியுதா? சிவந்த நிறப்பூக்களை கொண்ட தலைமாலையை தலைமுடியில் தூடியிருப்பவனாய், இடியோசை போன்ற குரலில் வெடிப்புற பேசுகின்றவனாய், ஒலிக்கும் கடலை கடலையும் நிலை பரப்பை உருங்கே விழுங்க சம்மதமுற்றிருப்பது போலும் தன்மையும், விரிந்த மலைமேகம் போன்ற வடிவமுடைய முருத்தியூ ஒருபுறம், முருத்தியூ ஒருபுறம், முருத்தியூன்னு ஒரு யமதர்மனுடைய செயலாளர், கரிய நிறம் உள்ள காலன் ஒரு பக்கமும், ஏறிட்ட புருவங்களையுடைய அந்தகம் ஒரு புறமும், கொடுமை உருந்திய தொழிலை செய்கின்ற மாரி ஒரு பக்கமும் இருக்க. மாரின்னு ஒரு தூதன், யமதூதன்ல மாரின்னு ஒருத்தன், மாரி காலன் முருத்தியோ அந்தகம் இப்படி பக்கத்தில் இருப்பார்கள், யமதர்மனுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். பார்த்தவர்கள் பயப்படுகிறதற்கு ஏதுவான கருத்த உடலும் சுழித்த நெற்றியும் கொடுமையும் யாரையும் கவலைப்பட செய்யும் குணமும் வேலும் மூவிலை சூலமும் நீண்ட பாசக்கயிறும் தீ போன்ற தோட்டியும் பெறவும் தண்டு மிளிர வாளொளி குல சக்கரமும் மிக்க வெண்டிகளும் வாளியினை தூணி எழிலார்கோ தண்டமிவை கோதண்டமிவை மற்றைய தளப்படை அனைத்து மண்டு தொழில் வீரதர தூதரவர் வந்து தண்டாயுதம் வாளொளி உருந்திய சக்கரம் பெரும் அளவிலான அம்புகள் சேர்ந்துள்ள அம்புக்கூடு அழகு நிரம்பிய வில் ஏனைய தீ போன்ற போர்க்கருவிகள் அப்போர்க்கருவிகளை பயன்படுத்தும் முறை அறிந்த வீர மிகுந்த தூதுவர்கள் பக்கத்துல வந்து உருமுகப்பட்ட மனதுடன் அவரவர் செய்த தீய செயல்களுக்கு ஏற்ற தண்டனை விதிகளை ஆராய்ந்து அவற்றை அளிக்கும்படி மன உறுப்பாட்டுடன் ஏவும் நாவீனனான யமனை பாவிகள் அச்சத்தோடு பார்ப்பார்கள். பாவிகள் அச்சத்தோடு பார்ப்பார்கள். அவர்கள் யமனை தம் பகவனாகவே எண்ணிக்கொள்வார்கள். இந்நிலையில் அவர்கள் அணுகிய அவனை அணுகிய அவன் தூதர்கள் எம்பெருமானே நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அருள்வீராக என்று பணிவுடன் கூறினர். யமதர்ம நடத்தில யமன் நடுநிலை வகிப்பவன் என்பதை பாவிகள் உணர முடியாமையின் யமன் நடுநிலை வகிப்பவன் என்பதை பாவிகள் உணர முடியாமையின் தங்களை பகைவர்களாக அவன் கருதி கொண்டதாக எண்ணுவர். அதனால் மனம் வேறுபடுவர். கொடிய வினைகளை செய்த பாவியரை கண்களில் பொறி பறக்க நோக்கி யாரு யமதர்மன் உள்ள வெகுண்டு நச்சுப்பாம்பு போலவும் நஞ்சு போலவும் சீறி அதட்டி அவர்களின் வலிமை நீங்கு வண்ணம் கடுமையாக தண்டித்து கொடிய பாவச் செயல்களையும் புண்ணிய செயல்களையும் முறைப்படி அறிந்து உள்ளதை உள்ளபடி உரைக்கு உண்மையாளனாய நல்ல சித்திரகுத்தனின் கண்களை பார்த்தும் பாவிகள் நடுங்குவார். கணக்க புள்ள சித்திரகுத்தன் அவன் பாபம் புண்ணி எல்லா கணக்கையும் எழுதி வச்சிருக்கிறானா வந்து நம்மளை வந்து பொல்லாத கணக்கு அதிகம் எழுதி வச்சிருந்தான்னா என்ன பண்றதுன்னு அவனை பார்த்து நடுங்குவார்கள். கணக்கு சொல்லுவோம் சித்திரகுத்தன் தானே நடுங்குவார்கள். சித்திரனல் குத்தன் இது உற்றவரை நோக்கி பொய்த்திர மதித்தவர்கள் பூதுகம் நானீர் மத்தகளி ரன்ன வலி யாலும் எலியரா மெலியார் வித்த முதல் கொண்டவர் தான் மக்கிடர் விளைத்தீர். நல்ல சித்திரகுத்தன் தன் எதிரே நின்றவர்களை பார்த்து பாவச் செயல்களை பொருளாக கருதியவர்களை வருவீர்களாக, பாவச் செயல்களை பொருளாக கருதியவர்களை வருவீர்களாக, நீங்கள் முன்காலத்திலே ஆண் யானையை போன்ற வலிமை உள்ளவர்களாக இருந்து வலிமை இல்லாதவர்களின் பொருள் முதலான உடமைகளை கவர்ந்து கொண்டு அவர்களுக்கு துயரத்தை உண்டாக்கினீர்கள். உங்களின் உடல் அழகாலும் செயல் செல்வ மிடுக்காலும் பிறர் மனைவியரை மயக்கி அடைந்தீர்கள். இவ்வாறு கூறிய தீவினை பயன்கள் உங்களை அடையாமல் எங்கே போகும்? ஆகையால் அப்பாவங்கள் அகலு வண்ண நரகத்தை அடைந்து உடல் வருத்த துன்பங்களை அனுபவிப்பீர்களா? பிரிய நரகத்துன்பங்களை அனுபவித்தவர்கள் தீய பாவங்களிலிருந்து நீங்கியவர் ஆவார். அவ்வாறு நரகத்துன்பங்களை அனுபவியாமல் பாவங்கள் எவ்வாறு அகலும்? தீமைகளை நன்மை என்று கொண்டவர்களே நீங்கள் நரகத்துயரை அனுபவிக்க பயப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் எப்படி தீரும்? அதை எனக்கு கூறுவீராக. யாரு யமதர்மன் கேட்கிறார். என்னத்தை போய் இவன்
1: கூறுவேன்?
0: பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டார்னா அதுக்கு மேல அந்த பாவிக்கு தகுந்த பரப்பை கொடுக்கறது. பாவத்துக்கு தண்டனையை கொடுத்தும் உடனே நல்ல பரப்பு வராது. அதுக்கு அடுத்தாற் போல மற்றைய பரப்புகளிலே கீழான பரப்புகளிலே பறந்து அப்பறவுக்கு காலம் ஆகும் மனுஷ பரப்பு வரும். புழு பூச்சிகளாக பறந்து அப்புறம் மனித பிறப்பு கோர்றது ஏராளமான காலமாகும் என்று சித்திரகுத்தன் கூற யமன் அந்த அற்பரை கடுமையாக பார்த்து முன்பு நீங்கள் நீதி நெறி மறந்து கொடிய செயல்களை செய்தீர்கள், இப்போது நரகத்தை அடைய ஏன் தயங்குகிறீர்கள்? செல்வீராக சொல்வீராக என்றான். அப்ப வந்து யாரும் நிகர் இல்லாமல் நான் தான் கட்டிக்காரேன் அவ்வளவு பாவங்களை செய்தீர்கள், இப்ப ஏன் நரகத்துக்கு போக தயங்குகிறீர்கள்? செல்லுங்கள். வெற்றிகரமாக உலகின் தரைப்பகுதி ஆட்சி புரிந்த அரசர்களே வருவீர்களாக. அரசர்கள் இங்கதானே ராஜா, அங்க என்ன திருத்தணி புராணத்தில் பொய்யன போகும் மாதர் போகமும் பொருளும் மற்றும் மெய்யன கருதி, மெய்யன கருதி பொய்யன போகும் மாதர் போகமும் பொருளும் மற்றும் மெய்யன கருதி வேத விரிதவ பல உஞ்சீர், வேத விதியை மீறி பல அக்கிரமங்களை செய்தீர்கள், வேத விதிதப பல உஞ்சீர், மையவர் மிடற்று எம் அண்ணல் மறைவழி ஏதும் இல்லீர். அவன் சொன்ன அருள் நூல்படி நீங்க நடக்கவில்லை. நைய ஈண்டு அணைந்தீர், நைய ஈண்டு அணைந்தீர் பன்னால் நரகினுக்கு எறையுமானீர். அரசர்களை பார்த்து கேட்கிறார், கோட்டிபம் மிகுலி, கோட்டிபம்னா யானை, இவுளினா குதிரை, கோட்டிபம் இவுளி பொற்றேர் குழு நிதி மனைவி மைந்தர் ஈட்டிய பொருள் எங்கே, எங்கன இகந்து போனீர், ஓட்ட நெஞ்சுடையீர் வாழா ஒன்றும் உடர்வனக்கானீர், ஒட்ட நெஞ்சுடையீர் வாழா ஒன்று உடர்வனக்கானீர், வாழா நாட்டுளார்க்கு அவற்றை ஈட்டி நரகலாம் ஈட்டிக் கொண்டீர். நாட்டுளார்க்கு அவற்றையெல்லாம் ஈட்டி வச்சுட்டு இங்க வந்து நீங்க நரகத்தை ஈட்டிக் கொண்டீர்கள். திருத்தணிய புராணம் அவர்தான் திருவானக்கா புராணம் ஆச்சு, கச்சிப்பொருள் திருவானக்கா புராணம், இது திருத்தணிய புராணம். அரசர்களே வருவீர்களாக, நீங்கள் பொருளாசையால் உங்கள் குடிமக்கள் வருந்தும்படி கொடுமை செய்தீர்கள். அவ்வாறு நீங்கள் புரிந்த செயல்களிலே இப்போது உங்களுக்கு வந்து உதவி புரிவது எது சொல்வீர்களா? மாளிகையின் அந்த புறத்திலே வாழ்ந்த உங்களுடைய அதி தொகையினரான மனைவியர் எங்கே? அந்த சொன்னல அந்த கோட்டிபம் ஊழி ஒற்றர் குழுநிதி மனைவி மைந்தர் ஈட்டிய பொருள் எங்கேன்னு சொல்றதுல அந்த கருத்தை சொல்றார். மனைவியர் எங்கே? நீங்கள் அமர்ந்து சென்ற குதிரை யானை சிறிகை பகைவரை கொல்லும் சேனை ஆகியவை இங்கு வந்ததை யாம் பார்க்கவில்லையே, உன்னோட கூட வரலையே, அவை யாரும் உங்களை விட்டு நீங்க தனித்து நீங்கள் எளிமையாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நம் தூதர்களின் கோபத்தே கோப சகித ஆக்கினையால் வருந்தி காவலர்கள் எவருமே இல்லாமல் தனிமையாக வந்து நரகத்தில் இருக்க செய்தபடி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் பயப்படுமாறு பல சொற்களை உரைத்தார். யமன் உரைத்ததை கேட்ட மன்னர்கள் தாங்கள் முன்பு செய்த கொடிய செயல்கள் நினைவுக்கு வர, அப்போது அப்பத்தான் நினைவுக்கு வரும், வர பேச முடியாமல் நடுங்கி நின்றனர். என்னத்தை பேசுறது? உடனே யமன் அவர்களை அடிக்குமாறு சண்டன் மகாசண்டன் ஆகிய இருவருக்கும் கட்டளையிட்டான். சண்டன் மகாசண்டன் ஆகிய இரண்டு பேருக்கும் கட்டளையிட்டான். யமனுடைய கட்டளைப்படி மகாசண்டன் முதலானோர் அக்கொடுங்கோல் மன்னர்களின் கால்களை இரண்டு கைகளால் இழுத்து பிடித்து அடித்து சுழற்றி வானத்தை நோக்கி வீசி எறிந்து மறுபடியும் மோதி அடிப்பதற்காக அவர்களின் உடல்களை பற்றுவது. ராஜாக்களை தீய செயல்களை செய்த அரசர்களின் உடல்களை நெருப்புக்கல்லின் மீது அடித்த போது அவை சிதைந்து சேராகும்படி செந்நீர் பெருகுகிறது. அதனால் அவர் நொந்து நோன்மை கிடுவர். அது மென்மையான இளம் மரத்தை பறித்து பாறையில் மோதி அதனை சிதறச் செய்தது போல இருந்தது. அற்றவர்கள் சிந்தனையே ஆகம் அது தன்மை. உடல் சிதைந்து மயங்கி கிடந்த அரசர்களின் உடல்களின் மீது காற்று வீசியதும் அவர்கள் உள்ளுணர்வு பெற்றனர். உடனே அவர்கள் செய்த பாவங்கள் முழுவதும் ஒழியும்படி அவர்களை பாதாள உலகிற்கு கீழே இருக்கு எரிவாய் நரகத்தில் இடுவீராக என்று யமன் சொன்ன உரையை கேட்டு அப்பாவியர் அனைவரையும் பகைத்து தாக்கும் தூதர் தரையின் கீழ் உள்ள பாதாள முதலான ஏழு உலகங்களுக்கு அடியில் நிலை பெற்றிருக்கும் நரகத்தில் தண்டித்து நிறுத்துவர். கவலைக்கடல்களாகிய நரகங்களை தொகுத்து உரைத்தால் அவை 28. கவலைக்கடல்களாகிய நரகங்களை தொகுத்து உரைத்தால் அவை 28. ஆராய்ந்து வகைப்படுத்தினால் அவை 140. அவற்றில் விரிவு 28 கோடி. இந்த மூன்று வகை நரகங்களின் பெயர்களை இந்த நூலில் உரைப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தொகுத்து உரைத்தால் 28, தொகுத்து உரைத்தால் 28, வகுத்து உரைத்தால் 140, விரித்து உரைத்தால் 28 கோடி நரகம். அதை இந்த நூலிலே சொல்லுகிறேன் என்று இந்த ஆசிரியர் பேசுகிறார். எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, இப்படி நரக வகைகளை எல்லாம் இப்படி சொல்லுகிறாரு. அதனால அதை அடுத்த வாரம் சொல்லுவோம். ஆகவே இப்படி இதெல்லாம் தெரிந்து கொண்டா பாவம் செய்ய மனசு வராது, கோபம் வராது. பாவம் எதனாலே வருகிறது? கோபத்தினாலே வரும். மூல காரணம் இது பாவத்துக்கு கோபம் தான். அதனால சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர்களோட மகிழ்வோனேங்கிறார். யார் கோபத்தை கோபிக்கிறார்களோ, கோபத்தை கோபிக்கிறார்களோ அவர்கள் தோட மகிழுகிறானா முருகன். அதனாலே நமக்கு வலிமை இருக்கிறது, திடம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று சொல்லி அதால அப்பாவிகளை கோபிப்பது, அப்பாவிகளை அடிப்பது, அப்பாவிகள் பொருளை பிடுங்குவது முதலான தீய காரியங்களை செய்தால் விடவே மாட்டான். முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொண்டு, முனியை யமன் கொண்டு. விவேகந்தாவன் முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான். அதனாலே வந்து இந்த உலகத்தை படைத்தவன், உயிர்களுக்கு உடம்பை கொடுத்தவன் ஏமாந்திருக்க மாட்டான். எல்லாருடைய கணக்கு எழுதி வச்சு உலகத்தை படைத்தவன், உயிர்களை கொடுத்தவன் எப்படியோ பண்ணிட்டு போற அப்படின்ட்டு அவன் பாட்டில் பேசாமல் இருக்க மாட்டான். ஒழுங்கா நடக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்து கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த வல்லன. அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, அதன் மஞ்சியின் இருளுலா நிறைய துன்பத்து இட்டுரும்ப அவந்து விட்டான். சித்தியார் இதே கருத்தை சொல்றார். அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, அதன் மஞ்சியும் இருளுலா நிறைய துன்பத்து இட்டுரும்பா வந்து இருப்பார். பொருளுலாம் சுவர்க்கம் மாதி போகத்தார் துணியந்து இருப்பன், மருளுலா மலங்களிற்கு மருந்துவை வைத்தியன் நாதன் என்பது சிவஞான சித்தியார். ஆகையினாலே பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, இம்மை உண்டு, மறுமை உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. ஆக பாவம் செய்தவனுக்கு தண்டனை உண்டு, புண்ணியம் செய்தவனுக்கு பரிசு உண்டு. ாலே இந்த முறையை தெரிந்து பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை செய்யணும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும். அதனாலே இப்படி நம்ம எல்லாம் ஆண்டவன் இதை படிக்க வச்சிருக்கிறான், கேட்க வச்சிருக்கிறான். அதனால படிச்சு கேட்டு முடிஞ்ச வரலையும் நம்ம நல்லது செய்து திருவருளை நாம் பரவணும். இதே இடமிலி கை கொடையிலி அருணகிரிநாதர் சொல்லாதது இல்லை. திடமிலி சர் குணமிலி நற்றமிலி அற்புதமான செயலிலி மெய் தவமிலி நற்ஜபமிலி சொர்க்கமு மீத இடமிலி கை கொடையிலி சொற்கியல்விலி நற்றமிழ்வாட இருவினைய திருபதமும் செயல்கதியே தர வேணும். பழனி திருப்போம் கிடுமதியூர் திடுமசுர கிளைமடிய பொறும் வேளா கரணகுர பிறையருக கிதழ் மலர் கிறகோட படர்சடையில் புனை நடன பரமர்தம குருபாலா பல வயலில் தரள நிற பழனிமலை பெருமாள் என்பது திருப்போம். அதனாலே இப்படி வந்து காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் மாதுவாகர் வாழ்வே என எனக்கு உருகாரும் மாறிலாத மாகாளன் ஊர்வுக்கு அலைவாரே. இதெல்லாம் அருணகிரிநாதர் நிறைய தூது சொல்றார். ஊதுவித்தவர் கூலி கொடாதவர் மாதவர் கதி பாதகமானவர் ஊசலிற்கனல் ஆயரி காலையர் மறையோர்கள் ஊர்தனக்கிட ரேசையும் மேலைகள் ஆர்தனக்கு முதாசினதாரிகள் ஓதி உத்தம ரூதிய நாடினர் இரவூருக்கு ஏதும் இத்தனை தானமிடாதவர் பூதளத்தினில் ஓரமதானவர் ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோதமை இகழ்வோர்கள் ஏக சித்த தியானம் இல்லாதவர் போக முற்றிடு மோக முற்றிடு போகிதம் ஊறினர் ஈனர் இத்தனை வேர்களும் ஏழ் நரகு புழல்வாரே. விஷ்ணு கும்பிடணும் பழிக்கலாமா? கொள்கை வேற. விஷ்ணு கும்பிடுறது தவறு இல்லை அல்லவா? விஷ்ணு கும்பிடுறது தவறு இல்ல. இவன் கொள்கை சின்னம் இவைகளை மாற்றி கொண்டான். அதுதான் நமக்கு விரோதம் இல்ல, விஷ்ணு விரோதம் இல்லவே. விஷ்ணு நம்ம சாமி தானே. அதனாலே இப்படி வந்து தொடர்ந்து இந்த சமய வளர்ந்து கொண்டு இருக்க வேணும், பரம்பரையா வந்து கொண்டு இருக்க வேணும் என்று விரும்புகிறேன். ஆசைப்பட்டேன் கண்டா எம்மானே என்றார் போல தொடர்ந்து இந்த சமய வளர்ச்சி, இந்த புராண நிகழ்ச்சி, சைவ சமய நிகழ்ச்சி, சைவ விழாக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். ஏதோ சில காலம் அப்படி நடத்தினா அப்புறம் போச்சியா காணாம வியாதி இருந்து போச்சியா அப்படின்னு இல்லாம இருக்கணுமேனு நான் கவலைப்பட்டேன். இருக்கு, இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு இளவரசுகள் வந்துகிட்டு இருக்கணும். மழவிடையா இருக்கு. வழி வழியாடாய் மனம் ஜெய் குடி பிறந்த பழவடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு ஊருமே என்பது திருப்பல்லாண்டு. அதனால இந்த நெறி கிடைக்கிறது அரிசு நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. இந்த ஜென்மம் கிடைத்தது அரிசு, இந்த சமயம் கிடைத்தது அரிசு, இந்த சமயத்துல புகுத கிடைத்தது அரிசு, இந்த சிவநூல்களை பயில கிடைத்தது அரிசு. சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாம் என்பார் அருணகிரிநாதர். ஆகையினாலே இப்படிப்பட்ட உயர்ந்த நெறிகள் எல்லாம் கிடைத்து அந்த நெறி தொடர்ந்து எல்லாரும் பின்பற்ற வேணும், அனுபவிக்க வேணும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேணும். ஏன் மண்ணுகதில்லை வளர்க நம்ப தகவல் வஞ்சகர் போயகலம் என்றார் போல இருக்க வேணும் என்று மிகவும் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புங்கள். கடம்பவனேசன் முற்றிலாமலையம்மை அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம், 24வது ஸ்தலமான மயிலாப்பூர். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

சென்னை மாநகரத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக விளங்குவது திரு மயிலாப்பூர் என்பது. ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த தலத்தை இன்றைய தரிசனமாக நாம் மேற்கொள்கின்றோம். பார்வதி தேவியார் இறைவனை மயில் வடிவில் வந்து வழிபட்ட காரணத்தால் இதற்கு மயிலாப்பூர் என்று பெயர் வந்தது. அப்பசுவாமிகள் இந்த ஸ்தலத்தை மயிலாப்பில் உள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். இதை தரிசிப்பதற்கு முன்பு இதனுடைய தல பெருமையை நாம் ஓரளவாவது தெரிந்து கொண்டு தரிசனத்தை மேற்கொள்ளலாம். ஆர்ப்பு என்பது ஓசையை குறிக்கும் என்றும், மயில்களின் அகவல்கள் மிகுதியாக இருந்தபடியால் மயிலார்ப்பு என்று பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள். கோயிலின் பெயர் கபாலீஸ்வரம். இதனை மயிலையே கயிலை என்றும், கயிலையே மயிலை என்றும் கூறுவார்கள். இதனுடைய தலவிருட்சம் புன்னை மரம். இது பிரகாரத்தில் இருப்பதை நாம் காண்கின்றோம். அங்கு புன்னை மரத்து நிழலில் மயில் வடிவில் உமாதேவியார் சிவலிங்க பூஜை செய்வதை நாம் தரிசிக்கலாம். இந்த பூஜையின் பலனாக அம்பிகைக்கு இறைவன் காட்சி நல்கி அந்த மயில் உருவத்தை நீக்கி சுய வடிவில் அம்பிகையை தோன்றச் செய்து பெருமாட்டியை மனம் புரிந்து கொண்டார். ராமபிரானும் இந்த தலத்தை வழிபட்டு ஐப்பசி ஓணத்தன்று நற்கதி பெற்றதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த தலபுராணம் வாயிலாக ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஞானசம்பந்தரும் இந்த ஐப்பசி ஓண விழாவை சிறப்பிக்கின்றார். அதன்றியும் இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் விழாக்கள் நடைபெற்று வருவதை அக்காலத்திலிருந்தே இருப்பதை நாம் இந்த பதியத்தின் மூலம் காண்கின்றோம். அதில் மார்கழி திருவாதிரை விழாவை குறிப்பிடுகின்றார். ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவா என்று, தைப்பூசம் காணாதே போதியோ, மாசி மாதத்தில் மகத்தன்று இறைவனுக்கு இங்கு விழா நடத்தப்பெறுகின்றது, அதனையும் அங்கு குறிப்பிடுகின்றார். மாசி கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். அதேபோல் பங்குனி உத்திரமும் இங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பங்குனி உத்திர விழாவன்று மூன்றாம் திருநாள் அதிகார நந்தி சேவை, ஐந்தாம் நாள் ரிஷபவாகனத்தில் காட்சி, ஏழாம் திருநாள் அன்று திருத்தேர் விழா, எட்டாம் நாள் அன்று 63 சூழ இறைவன் 4 வீதிகளிலும் எழுந்துருளப்பெறுதல், 10வது நாள் அன்று பொன்னை மரத்தடியில் அம்பிகை பூஜித்து மனம் செய்து கொண்ட ஐதீக விழா, இவற்றையெல்லாம் காண்பதற்கு ஏராளமான மக்கள் திரண்டு வருவதை இன்றும் காண்கின்றோம். இதை தவிரவும் சித்திரை மாதத்தில் அஷ்டமி விழா, வைகாசி மாதத்தில் பொன்னூசல் விழா, ஆனியில் இந்த விடையாற்று விழா என்று குறிப்பிடுகிறார்கள். அதை இங்கு சாந்தி உற்சவம் என்று கூறுகிறார்கள். இவையெல்லாம் அங்கு முறையாக நடைபெறுவதை இன்றும் காண்கின்றோம். சுவாமி கபாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளுகின்றார் அம்பிகை கற்பகாம்பிகை. இந்த மூர்த்தியை பிரம்மா முருகப்பெருமான் ஆகியோரும் பூஜித்திருக்கிறார்கள். இந்த தலத்தில் வாயிலார் நாயனார் என்ற ஒரு சிவனடியார், 63 நாயன்மார்கள் ஒருவராக கருதப்படுபவர், வேளாள குலத்தில் அவதரித்தவர். அவர் தனது உள்ளத்தையே இறைவனுக்கு கோவிலாக ஆக்கினார், அறிவையே விளக்காக ஏற்றினார், ஆனந்தத்தையே நீராக பொழிந்தார், அன்பையே அமுதமாக நிவேதனம் செய்தார். இவ்வாறு ஒரு எழில் ஞான பூஜை செய்த நாயனார் இந்த வாயிலார் நாயனார். செக்கிழார் பெருமானும் தனது பெரிய புராணத்தில் இதனை மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளி விளக்குச் சுடர் ஏற்றி
இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் என்று அருமையாக உணர்த்தியிருக்கின்றார் தனது பெரிய புராணத்தில். இந்த தலத்தில் சிவனேசர் என்ற ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு பெண்மகவு பிறந்தது. அவளுடைய அறிவு, அழகு, வளர்ச்சி ஆகியவற்றைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்தவராக அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கு மனம் முடிப்பதாக தீர்மானித்துக் கொண்டார். அதே நேரத்தில் திருக்கோயிலுக்கு பூத்தொண்டு செய்யவும் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த மகளுடைய பெயர் பூம்பாவை எனப்படுவது. அந்த பெண்ணானவள் ஒரு நாள் மலர் கொய்யும் பொழுது ஒரு நாகம் அவளை தீண்டிவிட்டது. அதனால் அவள் மாய்ந்தாள். அந்த இறந்த உடலை தகனம் செய்த பிறகு அந்த சாம்பலையும் இரும்பையும் ஒரு மண்குடத்தில் வைத்து சிவனேசர் அதனை ஒரு கன்னிமாடத்தில் வைத்து போற்றி வழிபட்டு வந்தார். அந்த வேளையில் திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூர் வந்திருந்த பொழுது சிவனேசர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று இந்த நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவரிடத்தில் கூறும்பொழுது ஞானசம்பந்தர் அந்த அடியாரிடம் இரக்கம் கொண்டு இந்த குடத்தை எடுத்து கொண்டு வந்து ஆலயத்திற்கு வழியில் வைக்குமாறு பணித்தார். அப்பொழுது அவருடைய பெருங்கருணையினால் அவருடைய திருவாயிலிருந்து மட்டிட்ட பொன்னை என்ற திருப்பதிகம் வெளிப்பட்டது. இந்த அற்புதத்தை நிகழ்த்திய பதிகமாகவே இதை அற்புத பதிகம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பதிகம் பாடியவுடன் அந்த எலும்பு பெண்ணாக ஆயிற்று. அந்த அங்கம் பூம்பாவையாக இருந்தது. அந்த ஐதீகத்தை இன்றும் பங்குனி உத்தரத்து அன்று எட்டாம் நாள் அன்று அந்த விழாவன்று எட்டாம் நாள் இந்த திருவிழாவன்று திருக்குளத்தின் கரையில் ஐதீக நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுகிறார்கள். இப்பொழுது நாம் இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்றோம். விசாலமான ஒரு திருக்குளத்தை அதன் முன்பு பார்க்கின்றோம். கோயிலுக்கு மேற்கில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் முன்பு கடற்கரையில் இருந்ததாகவும் அதை அந்நியர்கள் கைவசப்படுத்தி அதை அழித்து விட்டதாகவும் அதன் பிறகு மூர்த்திகளை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இந்த திருக்குளத்தை ஒட்டி இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. திருக்குளத்தை நோக்கியவாறு இருக்கக்கூடிய கோபுரம் சிறியது. ஆனால் கிழக்கு கோபுரம் பெரியது. அதில் சுதைகள் நிரம்ப இருப்பதை காண்கின்றோம். இந்த கீழ கோபுரம் வழியாக நுழையும் போது நுழைவாயிலை கடந்த உடனேயே எதிரில் தென்படுவது ஆனந்த கூத்தாடக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சன்னதி. கூத்தாடு விநாயகர் என்று அவரை அழைக்கிறார்கள். அவரை வணங்கிவிட்டு அருகிலுள்ள அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் ஆகிய மூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு நாம் பலமாக வரும் வேளையில் தெற்கு பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு முருகப்பெருமானுடைய சன்னதி அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த முருகப்பெருமானை சிங்கார வேலர் என்று அழைப்பார்கள். அங்கு வள்ளி தேவயானி இருவரும் யானையில் அமர்ந்த வண்ணம் அழகிய காட்சி அளிக்கின்றார்கள். அருமுகப்பெருமான் மயிலேறியபடி காட்சியளிக்கின்றார். இவர் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பெற்றவர். இவ்வாறு நாம் வலம் வந்துவிட்டு இடதுபுறம் அலங்கார மண்டபத்தை ஒட்டி இரண்டு சன்னதிகளை காண்கின்றோம். ஒன்று பழனியாண்டவர், மற்றொன்று வாயிலார் நாயனர். அந்த நாயனார் அமர்ந்த வண்ணம் காட்சியளிப்பதை தரிசிக்கின்றோம். அப்படி வலமாக வரும்பொழுது கொடிமரம் நந்தி பலிப்பு இடங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்கிறோம். அதனை ஒட்டியபடியே ஒரு சன்னதி இருப்பதை நாம் காண்கின்றோம். அது என்ன என்றால், அங்கும் பூம்பாவையை
உயிர்ப்பித்த கோலத்தில் அங்கு மூர்த்திகள் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஞானசம்பந்தர் பாடும்போது அந்த குடம் உடைந்து அதிலிருந்து அந்த பெண் வரும் காட்சியை தத்ரூபமாக அமைத்திருக்கிறார்கள். அதனை வலம் வந்து நாம் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை வழிபட்டு உள்ளே செல்கிறோம். சுவாமி மேற்கு பார்த்த வண்ணம் அமைந்திருக்கிறார். இது மிகச் சிறப்பான ஒரு காட்சி. மேற்கு பார்த்த வண்ணம் இருக்கக்கூடிய சிவமூர்த்தியை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அதேபோல் திருவான்மியூரிலும் இதே போல மேற்கு நோக்கிய வண்ணம் அருட்காட்சி வழங்குகின்றார் பெருமான். அந்த சுவாமி பிரகாரத்தை பலம் வரும்போது முதலில் தென்படுவது நடராஜ பெருமானுடைய சபை. சிவகாம சுந்தரியும் மாணிக்கவாசகரும் உடனிருக்க ஆனந்தனிடம் ஆடுகின்றான் பெருமான். அதற்கு அடுத்தபடியாக முருகனுடைய உற்சவமூர்த்தி பிள்ளைதேவியானையுடன், அதனைத் தொடர்ந்து 63 உற்சவமூர்த்திகள். எதிரில் கோஷ்டத்தில் பார்த்தால் இது தெற்கு பிரகாரமாக ஆகிவிட்டபடியால் அங்கு நாம் அது வடக்கு பிரகாரமாக இருக்கிறபடியால் அதில் துர்கை இருப்பதை காண்கின்றோம். துர்கையும் பிரம்மதேவனையும் இருப்பதை காண்கின்றோம். அருகில் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றார். அப்படி வளமாக வரும்பொழுது சிவலிங்க மூர்த்திகள், சூரியன் போன்ற தேவதைகள் ஆகியவற்றை வணங்கிவிட்டு தெற்கு பிரகாரத்துள் பலத்தை தொடர்கின்றோம். அந்த தெற்கு பிரகாரத்தில் கம்பீரமான காட்சியோடு நமக்கு அருள் வழங்குபவர் ஆலமர் செல்வனாகிய தட்சிணாமூர்த்தி, அவரை தொடர்ந்து விநாயகர். இப்படி நாம் உள்பிரகாரத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அப்படி அந்த தெற்கு பிரகாரத்தை வலம் வந்து முடியும் நிலையில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ள சன்னதியில் உற்சவமூர்த்தியான சோமாஸ்கந்த மூர்த்தியும் கற்பகாந்தியும் இருப்பதை பார்க்கிறோம். பின்னர் நாம் கபாலீஸ்வர பெருமானை மறுபடியும் வந்து வழிபட்டுவிட்டு வெளியே வருகிறோம். பெருமானுக்கு வலப்புறம் தெற்கு நோக்கியவாறு அமைந்திருப்பது கற்பகாம்பிகையினுடைய சன்னதி. இங்கு அம்பிகை பலருடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட அம்பிகை கற்பகமாய் அருள் செய்ய வல்லவள். ஆகவே அந்த அம்பிகையும் நாம் வழிபட்டு அந்த உட்பிரகாரத்தையும் வலம் வந்துவிட்டு நாம் வெளியில் வருகின்றோம். இப்படி இந்த தலமானது பழமை வாய்ந்த தலமாக இருந்தாலும் கல்வெட்டுக்கள் எல்லாம் அந்த பழைய ஆலயத்திலேயே இருந்துவிட்டன. சிலவை அந்த இடிபாடுகளுக்கிடையே அழிந்துவிட்டன என்று கூட கூறலாம். எஞ்சியவற்றை வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்பவர்கள் பழைய கல்வெட்டுக்களை படிக்க முடிகிறது என்றும், அவற்றில் உள்ள ஒரு சில செய்திகள் இந்த விளக்கரிப்பதற்காக நிலம் கொடுத்தது போன்ற விவரங்களை எல்லாம் தெரிவிக்கின்றன என்றும், இந்த கல்வெட்டு துண்டுகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதில் ஒன்று திருமயிலாப்பில் உள்ள திருப்பூம்பாவை என்றும் காணப்படுகிறது. அதே கபாலீஸ்வரம் தற்பொழுது இந்த இடத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு தெற்கு மடவீதியில் சுக்கிரன் பூஜை செய்த வெள்ளீஸ்வரர் கோயிலும் இருக்கிறது. அக்கோயிலை மன்னர்கள் தரிசிக்கலாம். இந்த பூம்பாவை பதிகத்தை மற்றொரு முறை நாம் நோக்கும்பொழுது காணாதே போதியோ என்று ஒவ்வொரு பாடலிலும் சொல்வதால் இந்த பதிகத்தை பாடும்பொழுதே அந்த ஞானசம்பந்தருடைய அருட்கண்கள் அந்த கலசத்தின் மீதே பதிந்து அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தியது என்பதை நாம் உணர முடியும். அதன் பலனாக அந்த பெண் இப்போது உயிரோடு இருந்தால் எந்த வளர்ச்சி பெற்றிருப்பாளோ அப்படி வந்தாள் என்று நாம் பெரிய புராணத்தின் மூலம் அறிகின்றோம். அப்பொழுது
சிவனேசர், இந்த பெண்ணை தங்களுக்காக வளர்த்து வந்தேன், தாங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதாகவும், அதற்கு ஞானசம்பந்த பெருமான் இவ்வாறு கூறுவது தவறு, இவள் உயிரோடு இருந்த காலத்தில் தாங்கள்தான் தந்தையார், ஆனால் அவள் மாண்டுவிட்டாள், இப்பொழுது அவளுக்கு உயிர் கொடுத்தபடியால் அடியேன் அவளுக்கு தந்தையாகிவிடுகிறேன், ஆகவே தகாது என்று மறுத்தாராம். அதை செக்கிழார் சொல்லும்போது பிரம்மன் தான் படைத்த துலோத்தமையை மணக்க ஆசைப்பட்டான், ஆனால் எங்கள் ஞானசம்பந்த பெருமானோ பிரம்மனையும் நானுமாறு இவ்வாறு கருணை புரிந்தார் என்று அந்த திரிபுராணத்தில் வரும். இந்த பதிகத்தில் மட்டிட்ட புன்னையும் காணல் மடமை இலை, ஊர்திரை வேலை உலாகும் உயர் மயிலை, மடலார்ந்த தெங்கின் மயிலை, கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம், காணமர் சோலை கபாலிச்சரம் என்ற இயற்கை வருணனைகளை எல்லாம் கூட நாம் காண முடிகிறது. அங்கு வாழ்ந்த பெண்மணிகளை சிறப்பிக்கும் போது மைப்பயந்த உண்கண் மடநல்லார் என்றும், வளைக்கை மடநல்லார் என்றும், மைப்பூசும் உண்கண் மடநல்லார் என்றும், மாமையிலை மடநல்லார் என்றும் சிறப்பித்து கூறுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அது அந்த வீதியின் சிறப்பை சொல்லும்பொழுது மலிவிழா வீதி என்கிறார். விழாக்கள் மலிந்து விளங்கக்கூடிய திருவீதிகள் என்றும், இந்த பெருமானை கற்றவர்கள் வழிபடுகிறார்கள் என்பதை சொல்லும் இடத்தில் கற்றார்களேத்தும் கபாலீச்சரம் என்றும், இந்த இறைவன் தொடக்கில் கபாலீச்சரத்தான் என்றும், கலிவிழா கண்டவன் என்பதாக இந்த பதிகம் வருணனை செய்கிறது. ஆகவே இந்த ஞானசம்பந்தர் காலத்தில் அது ஒரு துறைமுகப்பட்டணமாக இருந்தது. அதை திரிபுராணமும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. சிவனேஸ்வரை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த மரக்கலங்கள் வந்து சேரக்கூடிய கரையை உடைத்தாகிய இந்த திருமயிலை என்று சொல்வதால் அது கடற்கரை பட்டணமாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த பதிகம் முடியும் பொழுது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ என்று குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அதற்கு கும்பாபிஷேகம் என்றும் சிலர் கூறுவார்கள், சிலர் பவித்திரோத்சவம் என்று கூறுவார்கள். இப்படி எது எதுவாயிருந்தாலும் இந்த உற்சவத்தை, ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய விழாக்களை சிறப்பிப்பது என்பது இந்த பதிகத்தினுடைய ஒரு அழகு. இந்த விழாக்களை எல்லாம் காணாமல் நீ போகக்கூடாது என்று குறிப்பு. அதே போல அப்பர் பெருமானும் இந்த தலத்தை பாடியிருக்கலாம். ஏனென்றால் திருவொற்றியூரையும் திருவான்மியூரையும் அவர் பாடிய பதிகங்கள் இன்று நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இந்த தலத்தை நிச்சயமாக தாண்டித்தான் மற்றொரு தலத்திற்கு போயிருக்க வேண்டும் என்பதாலும், மயிலாப்பில் உள்ளார் மங்கூல் மதித்தவழும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார் என்று கூறும்பொழுதும் நாம் இந்த தலத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதைக் கண்டு நாம் இவ்வாறு உறுதி செய்கிறோம். திருவொற்றியூர் திருத்தாண்டவத்திலும் எதிர்கொண்டோம் மயிலாப்பில் உள்ளே என்று பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த பெருமான் அப்பர் பெருமானாலும் பாடப்பெற்றவர் என்பதில் நாம் நிச்சயமாக உணர முடிகிறது. ஆனால் நம்முடைய தவக்குறைவினால் இந்த பதிவு நமக்கு கிடைக்கவில்லை. அதே போலத்தான் சுந்தரமூர் சுவாமிகளும் திருவொற்றியூரை பாடியிருப்பதால் இந்த தலத்தையும் பாடியிருக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதோடல்லாமல் இந்த தலத்தில் அவதரித்த வாயிலார் நாயனாரை பற்றி திருத்தொண்ட தொகையில் சொல்லும் இடத்தில், துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலா நடியார் குமடியேன் என்று தொன்மயிலை என்று குறிப்பிடுகின்றார். அவ்வளவு தொன்மையான ஒரு தலம் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. அந்த தலத்தை பற்றிய செய்திகளை சொல்லும்பொழுது நிறைவாக இந்த தலத்தின் முருகப்பெருமான் மீது 10 திருப்புகழ்களை அருளியுள்ள அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகழில் இந்த
உம்பாவை எழுப்பிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் அறிந்து மகிழ்கிறோம். அழகை வணிகர் கோன் இந்த வணிகர் குலத்தில் உதித்த சிவனேசர் என்பது அதனுடைய பொருள். அழகை வணிகோர் குலத்தில் வனிதை அந்த சிவனேசருடைய பெண், இங்கு வனிதை என்பது உம்பாவை குறிப்பிடுகின்றது. அழகை வணிகோர் குலத்தில் வனிதை உயிர் மீள அழைப்ப அவள் உயிர் மீளும்படியாக பதிகம் பாடி அழைப்ப அருள் பரவு பாடல் பெற்ற குமரேசா அருவறையை நீர் எழுப்பி நிருதர் தம்மை வேறறுத்து அமரர்பதி வாழ வைத்த பெருமாளே என்று இந்த தலத்தினுடைய முக்கியமான செய்தியையும் அதில் குறிப்பிடுகின்றார் அருணகிரி பெருமான். மண்ணின் நில் பிறந்தார் பெரும் பயன்

0: வருக என உரைப்பிச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவண்ணாமலை, பண் நட்டபாடை, திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர். பண் பியந்தை காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

தலம் திருச்சத்திமுற்றம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம். திருச்சத்திமுற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை இறைஞ்சி திருநாவுக்கரசு நாயனார் திருப்பணிகள் முன்றில் அணைந்து தமிழ்மொழி மாலைகளும் சாத்துவார் கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என வேண்டி இறைஞ்சிப் பாடியருளியுள்ளார்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய பாவனாச திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை காப்பு திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திரு ஆமாத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரார்த்தனை 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

மலர் முகம் கலந்தது என் கருத்தே. செங்கமல மலர் முகம் கலந்தது

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

வரல் பிடறி ஓடிப்போய் புள்ளிய பாசடைய செல்லல் படருளியால் பல்கதிரோல் தேசடைய ஓங்கு செருமுகளும் மாசில் நீர் நித்திலத்தில் சாயும் நிகழ் மரகத்தோலும் துத்து ஒளி

குரவும் கேதகையும் இங்குள் கிழே இப்போதில் இழல் செல்தல் வந்த சிப்பிசையும்

குளம் சூழ் கிடப்ப நேரே திகழ முளை நிறைத்து மூறிச்சிறை வகுத்து முய்த்த

ஒலிகள் பறை ஒலிகள் பல்சனல்கள் மேவுள் ஒலியும் வியல் நகரும் காவலர்கள் பம்பை துடி ஒலியும் பொவ்வ படை ஒலியும் கம்ப கழித்து ஒலியும் கைகலந்து நம்பிய கார் முழக்கும் மற்ற கடல் முழக்கும்

ஏன் இந்த புகழி கழுமலம் பூம்புறவம் எல்லிப்பகருகின்ற பண்புற்றதாகி திகழ்கின்ற முல்லைச் செழு நகரம் மல்ல உள் வல்ல மணறு

நீல முருகற்குள் முருகற்குள் நீல நற்கற்குள் தொலைவில் புகழ் சிறு தொண்டற்குள் குலவிய தோழை.

சூழ் புனலில் ஓட தொழில் புரிந்தும் தொழில் சோழ் கொங்கி பனி நோய் பரிசனத்தை தீர்ப்பித்தும் துங்க புரிசை தொகுமிழலே மிழலே அங்கதலில் நித்தல் செழு

0: செல்வம் அது கொள்டும், செல்வம் ஆயிரம் அது கொள்டும், ஆவடுதுறை புக்கு ஆயிரம் செம்பொன் அது கொள்டும். மாய்வரிய திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மல்ல தெரு ஓத்தோரில் ஆண் பனைகள் பெண் பனைகளாக்கியுள் பால் பரிசில் கைப்பாணி ஒத்தி காளி கோல காவில் பொற்சப்பாணி கொண்டு தராதலத்துள்

குரல் நோக்கரிய பாசுரல் பல் பத்து ஓடும் பாசுரல் பல் பத்தோடும் கரிய யாழ் முறை

ஆயிரவர் எண்ணில் முனிவர் ஈட்டத்து பள்ளமருள் ஓலக்கத்துள் இருப்ப உள்கோயில் வாயிலில்கள் கோல

அடல் விழித்து அடல் விழித்து நின்று எதிர்ந்து தாள வட்டம் வீசி உழை

வந்து கோபுரங்களை குத்தி நீடு பொழிலை நிகரழித்து ஓடி

அணைப்பறிய ஓடை கரை கழிற்றை

அடுத்த பயில் பல படுபுரசை நீக்கி அயல்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: பெருமிழை குறும்ப நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம்

நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை பாதம் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை

செம்பத்தாளினைக்கு செய்யாள் கோ

போலும் காதலுடல் பெருக முதல்வர் நாமத்தஞ்செழுத்து காதலுடல் பெருக முதல்வர் நாமத்தஞ்செழுத்து கேளும் பொருளும் உணர்வுமாம்.

கொடுங்கோளுரை சேருற்றாறு நூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்தஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கழுமினார் இன்னவாரே இவரொழுக ஏறு கொடிமேல் உயர்வர் தம் பொன்னங்கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டியே ஆண்டவன்றொண்டரு சென்னி மதிதோய் மாடமலி கொடுங்கோளூரை சேர்வுற்றார் அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி

மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வந்துண்டரு நன்னற்கரிய திருக்கயிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழே நின்று எண்ணி சிவன் தாள் இன்றே சென்றடைவன் யோகத்தால்.

வாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூல திறப்ப எடுத்த மறை மூலன் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கைலை முன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சோனகிரியை நிந்தை பேசுவோர் இடர்படுவர். அற்றமற்ற முனிவர் சூழும் அருணபூதரத்துடன் மற்ற வெப்பும் ஒக்குமென்றிகழ்ந்துரைத்த மனிதர்வாய் புற்றெழுந்து புகையெழுந்து புழுநெழுந்து புலவு நீர் கற்றெழுந்து பெருகுமண்டு சோரி மாறி சொரியுமே. அந்த மைந்தர் தம்மை எற்றி அந்தகந்தன் ஏவலால் வந்த தூதர் செக்கிலிட்டரைத்தரைத்தெடுப்பர்வாய் வெந்த வாளினால் அறுப்பர் எந்த சோண வெப்பையோ நிந்தை செய்வ என்றடித்து நெய்யில் வேக வைப்பரே. பஞ்செழுத்து வைத்தர குறுக்கி வாய் வரப்பியே நஞ்சினை புகட்டி வெய்ய நரகிலே கிடத்துவார் அஞ்சி அந்த நரகு தானும் அறுவரு தலைத்திடும் நெஞ்சகத்தில் எண்ணின அர்த்தமக்கு மீது நிகழுமே. குருக்கள் தந்தை தாயர் ஆவி கொன்ற தீயர் முதலினோர் இருக்கும் வெய்ய நரகின் மீது இட்டபோதில் அவர்களும் பெருக்க நொந்து பாவி என்று பேசுவார்கள் தம்முடன் சரிக்கொணாது தள்ளும் என்று தங்கள் கண் புதைப்பரே. என்றுரைத்து நானும் வையம் ஏழும் உண்டமாலுமாய் அன்றும் இன்றும் அளவிடாத அருணபூதரத்தையோர் குன்றமென்றிகழ்ந்து சென்று குன்றிமை குறைந்து முன் கன்றினான் ஒருத்தனின்று கதவிளம்பலாயினான். நான்முகன் சூரியன் கதையைச் சொன்னது. உலவுகின்ற ஜோதியாவும் உள்ளில் வைத்து உலகிலோர் மலையதாகி நின்ற தெய்வ மலையை மற்ற மலைகள் போல் அழகு பெற்ற இரவி எண்ணி ஆழி ஒன்று வாசி ஏழ் இலகு தேரம் மலையின் உச்சி எல்லையாய் நடத்தினான். சூரியனுடைய தேரும் குதிரைகளும் அழிந்தன. முகுந்தர் தேடும் அந்த வெப்பின் முடியின் மேவும் முன்னமே மிகுந்த ஜோதி உள்ளினும் வெடித்தெழுந்து வெம்மையாய் புகைந்து செல்ல இரதம் மூவர் புறமென பொறிந்ததே உகைந்த பச்சை வாஜியோ உலர்ந்த வாஜியானதே. சூரியன் மதி அழிந்த நிலை. குதிரையும் கறிகளாகி கொடிய தேரலகை தேராய் கதிரையும் தனது பாகன் கால் என இழந்த பானு மதியழிந்திருந்தானந்த மலைபலம் செய்து ஞான கதிபெறச் செல்வேன் கண்டு கதிரவர்க்கிவையூரைத்தேன். சூரியனே அருணையை வலம் செய். ஐயனை மலையென்றெண்ணி அகந்தையால் இகழ்ந்து வீழ்ந்த கையனே உருகாலத்தும் கதியலை உனக்கென்றாலும் செய்யுமோர் தொழிலினாலே தீர்க்கலாம் தெளிவுளார்க்கு மெய்யனை அருணையானை வலம் செய்யென்று உரைத்து மீண்டேன். வலம் வந்த ஆதித்தன் அருள் பெற்றது. போதித்தபடியே சென்று பொன்மலை வலமாய் முன்னம் சாதித்த அருக்கன் சோணாச்சலத்தினை வலமாய் வந்தான். வாதிக்கும் மழிவினானும் மழவிடை மீதில் கோடி ஆதித்தர் எனவே தோன்றி ஆதித்தர்க்கருளிப்போனான். பன்னிரு மாதமும் வலமாகவே செல்லுதல். பன்னிரு மாதந்தோறும் பரிதி முன் பயத்தினாலே வன்னியின் வடிவதான மலையினை வலமாய்ச் செல்வான். சென்னியின் எல்லை செல்லான் இடப்புறம் செல்லான் தன் தேர் அந்நிலை வரும்போதே தீ அலசுரிந்தகலும் என்றான்.
3: ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: வணக்கம் குழந்தைகளா. சைவம் டாட் ஆர்க்ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
5: ஆண்டி, என்ன புக் படிக்கிறீங்க?
6: வா பிரதீப், வா மோனிஷ், திருவிளையாடல் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
5: சிவாஜி நடிச்சாரு அந்த திருவிளையாடலா? இந்த புக் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, 3 மணி நேர படத்தை இவ்வளவு பெருசா எழுதிருக்காங்க.
6: அந்த படத்துல 4-5 படலம் மட்டும்தான் வரும். இறைவனுடைய திருவிளையாடல் மொத்தம் எத்தனை சொல்லுங்க?
5: 64.
6: அந்த 64 திருவிளையாடலையும் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதான் இந்த புக் இவ்வளோ பெருசா இருக்கு.
5: இதைதானே நீங்க வானொலியில சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த கதையை சொல்றீங்களா?
6: கண்டிப்பா. இப்போ நான் இறைவனுடைய 15 திருவிளையாடலான மேருமலையில இருந்து பொன் பறித்ததா படிச்சிட்டு இருக்கேன். அதையே நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
5: சொல்லுங்க சொல்லுங்க. 14 திருவிளையாடலையும் சைவம் வானொலியில கேட்டுட்டோம், மிச்சத்தை உங்ககிட்டயே நேர்லயே கேட்டுக்கிறோம்.
6: முருகப்பெருமானின் அம்சமான உக்கிரபாண்டியனுக்கு இறைவனுடைய திருவருளால ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வீரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. உக்கிரபாண்டியன் நல்ல முறையில அரசாண்டு வந்தாலும் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தால பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப வந்தது கொடுமையான பஞ்சம். அரசாங்க கோடவுன்ல ஒரு குந்துமணி தானியம் கூட இல்லாத அளவுக்கு மோசமான பஞ்சமா அது இருந்தது.
5: அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு?
6: அப்புறம் என்ன, நிறைய பேர் இனிமே இந்த ஊர்ல இருந்தா பசியிலே செத்து போயிடுவோம்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உக்கிரபாண்டியன் மட்டும்தான் அங்க இருந்தா இருப்போம்.
5: உக்கிரபாண்டியன் ஊரை விட்டு போக வேண்டியதுனண்டி? டேய், அவர் ராஜாடா, தன் நாட்டை விட்டு பஞ்சம் விளைக்க வெளியே போனா அவருக்கு அசிங்கம் இல்லையா? ஓ ஆமா, கரெக்ட் கரெக்ட்.
6: பூஜை ஹோமம் செய்யற அந்தணர்கள் கூட தங்களுடைய நித்திய பூஜைகளை செய்யறதுக்கு முடியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுதான் உக்கிரபாண்டியனுக்கு பெரிய வருத்தமே. ஏதாவது பரிகாரம் செஞ்சு நிலைமைய மாத்தலாம்னா அந்த நாட்டுல அந்தணர்களே இல்லை. ரொம்பவும் கலங்கி போய் இறைவா நீயே துணைனு உக்கிரபாண்டியன் கவலையோட தரையில படுத்து தூங்கிட்டாரு.
5: என்ன ஆண்டி, 14 திருவிளையாடல்ல சோமவார பூஜைய பத்தி சொல்லி அதை செய்யறவங்க எல்லாரும் நல்லா ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் உக்கிரபாண்டியனுக்கு இந்த நிலை வந்தது?
6: இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் உலக வாழ்க்கை. ஈசன் மகனுக்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, அதை அவர் எப்படியெல்லாம் சமாளிச்சாருன்னு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் துன்பம் வந்தா இறைவன் அடிய திருவடிய பற்றணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டமான கருத்துக்களை நேரடியா சொன்னா நமக்கு புரியாது, நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதனால ஈஸியா கதை வடிவுல சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது இந்த புராணங்களின் வேலை. அதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தினாரு.
5: நீங்க கதைய சொல்லுங்க ஆண்டி.
6: உக்கிரபாண்டியன் ரொம்ப கவலையோட தூங்கிட்டார் இல்லையா? ஈசன் அவர் கனவுல வந்து உனக்கு நான் கொடுத்த சண்டாயுதத்தால மேருமலைய அடிச்சா அதுக்குள்ள நிறைய பொன்னும் பொருளும் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அந்த பொன்னையும் பொருளையும் விற்று உன் மக்களுக்கும் படைகளுக்கும் தேவையானதை வாங்கிக்கோ, ஒரு வருடத்துல இந்த பஞ்சம் தீந்துடும் அப்படின்னு சொன்னாரு.
5: வாவ், இது நல்லா இருக்கேன்.
6: அது மட்டுமல்ல, அங்க இருந்த பொன் பொருள் ஒரு முறை போய் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு அங்க கொஞ்சோண்டு பொன் பொருள் இல்ல. பாறை பாறையா தங்கமும் வெள்ளியும் ரத்தனங்களும் இருந்தது. அளவிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் அங்க இருந்தது.
5: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல காமிப்பாங்களே, ஒரு பெரிய குகை, அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமே, அது மாதிரி ஆண்டி?
6: அது மாதிரினும் சொல்லலாம், அது சின்ன குகை அப்படின்னு கதையில வரும். ஆனா இது நிஜத்துல ரொம்ப பெரிய மலை. அங்க இருக்கிறதா ஈசன் சொன்ன பொன் எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாது, தீர்ந்தும் போகாது. அதனால ஈசன் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு குகைய மூடி அதுல உன்னுடைய அரசாங்க சின்னத்தை முத்திர குத்திட்டு வந்துடு, அங்க இருக்கும் எல்லா பொருளும் உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு.
5: This property belongs to so and so எழுதி போர்டு வைப்பாங்களே, அது மாதிரி ஆண்டி?
6: அது மாதிரிதான். அதோட மட்டுமல்லாம ஒரு அந்தணனை கூப்பிட்டு வந்து தினமும் அவரை சிவமாகவே நினைச்சு வணங்கிட்டு வா, இந்த நிலைமை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. உக்கிரபாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி. மறுநாளே காலையில எழுந்து நித்திய கர்மங்களை முடித்து திருக்கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வடதிசை நோக்கி தன் படைகளோட கிளம்பிட்டாரு. உக்கிரபாண்டியன் நார்த் இந்தியால இருக்கிற மேரு மலையை நோக்கி போனாரு. அப்போ வழியில நிறைய நாடுகளை கடந்து போனாராம்.
4: அந்த நாட்டு அரசர்களும் அந்த நாட்டு மக்களும் உக்கிரபாண்டியனுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்களாம். முதல்ல சோழ நாட்டை தாண்டி போனார், அப்புறம் தொண்டை நாடு, தெலுங்கு நாடு, கர்நாடக நாடு, மாளவ நாடு அப்படின்னு பல காடு மலைகளை கடந்து கடைசில மேருமலை கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அங்க போய் மேருமலைக்கு உரிய மரியாதையை செலுத்தி அதை வணங்கினாரு. அதை கூப்பிடும் போதே, மலைகளுக்கு அரசே, என் தந்தை சிவபெருமான் திருக்கரத்துல இருக்கும் வில்லே, கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வலம் செய்து வரும் தெய்வத்தன்மையுடைய மலையே, தேவர்கள் வசிக்கும் ஆலயமே, உங்களுக்கு என் வணக்கம் அப்படின்னு ரொம்ப பண்பா தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சாராம்.
5: ஏன் டி, சிவபெருமான் தான் நேரா போய் மேருமலைய சண்டாயுதத்தால அடிக்க சொன்னாரு, அப்புறம் ஏன் உக்கிரபாண்டி அங்க போய் வணங்கி நிக்கிறாரு?
4: நேரா போன உடனே சண்டை போட முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? மேருமலையை வணங்கி ஒருவேளை தானாகவே அது பொன் பொருளை எடுத்து கொடுத்துட்டா? அதனால முதல்ல பணிவா வணங்கி நின்னாராம்.
5: அப்புறம்
4: அப்புறம் என்ன, மேரும் மலை கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த மலைக்கு கரெக்டா மரியாதை கொடுத்துட்டோம், அது பேசாமலே இருக்கு. நாம் அதை இறைவன் சொன்னது போல சண்டாயுதத்தால அடிக்க வேண்டியதுதான்னு தன் கையில இருந்த சண்டாயுதத்தால அந்த மலை மேல ஒரு போடு போட்டாராம்.
5: ஆண்டி, மலைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானோட அம்சமானாலும் அவர் மதுரையை அரசாண்டு வர சாதாரண மனித வடிவில் இருக்கிற ராஜா அவர், எப்படி அவ்வளவு பெரிய மலையை அடிக்க முடியும்?
7: ஏய், நீ கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல வர மாதிரி ரொம்ப பெருசாகிட்டு அப்புறம் ஆயுதத்தால அடிச்சார். சோ சிம்பிள்.
4: உங்க ரெண்டு பேருக்கும் திருவிளையாடல் புராணம் சொல்ல போயி எனக்கு சினிமா பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. மேருமலையை அடிச்சதும் அதன் அடியில இருந்த ஒரு பெரிய பாறை விலகிடுச்சான்.
7: அதுக்குள்ளதான பொண்ணும் பொருளும் இருக்கு, கரெக்டா?
4: எக்ஸாக்ட்லி. பாறையை திறந்தா உள்ள இருந்த ராக்ஸ் எல்லாமே கோல்டுல இருந்துதான். அதை வேணுங்கிற அளவுக்கு வெட்டி வெட்டி எடுத்து பலசாலிகள் சிலரை அழைத்து அதையெல்லாம் தூக்கிட்டு மதுரைக்கு போக சொன்னாராம் உக்கிரபாண்டியன். அப்புறம் திரும்பவும் பழையபடி அந்த குகையை மூடி சீல் வச்சுட்டு தன்னோட மதுரைக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த சமயத்துல உக்கிரபாண்டியனுடைய மகன் வீரபாண்டியன் வளர்ந்து பெரியாளாகி இருந்தாரு. அவர்கிட்ட ராஜ்ய பொறுப்பை ஒப்படைச்சு தன் தந்தையான ஈசன் கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு உக்கிரபாண்டியன். ஒரு வருடத்துல ஈசன் சொன்ன மாதிரி மழை பெய்து பஞ்சம் தீந்துருச்சு.
5: இப்போ இந்த கதையை கேட்டதால என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், கரெக்டா?
4: கரெக்ட்.
7: அப்ப இன்னொரு டைம் சொல்லுங்க ஆண்டி.
4: இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா நீங்களே இத திரும்ப படிச்சுக்கலாம். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன், கேளுங்க. நாம அடுத்து பார்க்க போறது 16 திருவிளையாடல். சிவபெருமான் ரிஷிகளுக்கு வேதத்தின் பொருளை விளக்கி சொல்லும் படலம்.
5: சரி சொல்லுங்க.
4: இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும் நினைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கிற மாதிரி. நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும் நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இப்போ இறைவனுக்குள்ள இந்த பிரபஞ்சம், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள் எல்லாரும் போய் ஒடுக்கமாயிடுவாங்க. பிறகு இறைவன் திரும்பவும் அவற்றையெல்லாம் ஒன்னொன்னா படைப்பர். இப்போ பிரம்மா விஷ்ணு எல்லாரும் புதுசா தோன்றுவாங்க.
7: என்னது, பிரம்மா விஷ்ணு எல்லாம் புதுசா தோன்றுவாங்களா?
4: ஆமா, த்ரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் அங்க புதுசா பிரம்மா விஷ்ணு தோன்றுவாங்க. ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையும் நம்ம பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரி படைத்தல் காத்தல் தொழில இருக்கிற பிரம்மா விஷ்ணு எல்லாம் இறைவன் கிட்ட போய் ஒடுக்கமாகி அடுத்த யுகத்துல இன்னொரு புது பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவாங்க.
5: அப்போ கைலாயத்துல எலெக்ஷன் நடக்குமா ஆண்டி?
7: தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட ஒடுக்கமாகிடுவார்னு சொன்னீங்க, அப்ப யாரண்டி ஓட்டு போடுவார்?
6: அப்பப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரின்னு சொன்னேன். நீங்க எலெக்ஷனுக்கு உள்ளேயே போயிட்டீங்களேப்பா. கைலாயத்துல எலெக்ஷன் கமிஷனும் இல்ல, அங்க யாரும் ஓட்டு போடுறதும் இல்ல. பிரம்மா விஷ்ணுங்கிறது பதவிக்கு தகுதியான ஒரு ஆன்மாவை பலகாலம் தவம் புரிஞ்சு இறைவன் கிட்ட பக்தி செலுத்தி காத்தல் படைத்தலுங்கிற அந்த பொறுப்புகளை சிறப்பா செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த யுகத்துல பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் நியமிப்பார்
7: ஈசன்.
6: இந்த மாதிரி ஒரு முறை கிருதயுகம் தொடங்குச்சான். அப்போ வேதங்களும் அதை கற்ற முனிவர்களும் தோன்றினாங்க. வேதங்களை கற்ற முனிவர்கள் இந்த நாலு வேதங்களையும் எந்த பிழையும் இல்லாம இலக்கண சுத்தமா நாம கத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க.
7: அதாவது டெக்ஸ்ட் புக் வந்தாச்சு, ஆனா டிக்ஷனரியும் பிரீமியர் கைடும் இல்ல, கரெக்டா?
6: கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். வேதத்தை கொடுத்த ஈசன் வந்துதான் அதற்கு பொருளை சொல்ல முடியும். அரபத்தருங்கிற ஒரு முனிவர் இந்த கருத்தை ரிஷிகளிடம் சொன்னாரு. வேதத்தின் பொருளை உணரணும்னா நீங்க சிவபெருமானை வணங்கி கேட்கணும். அதையும் மதுரை மாதிரி உத்தமமான சிவத்தலத்துக்கு போய் பல காலம் தவம் இருந்து உங்களுக்கு நான்கு மறைகளின் பொருளையும் அறியும் வேட்கை இருக்குங்கிறத நிரூபிச்சாதான் பெருமான் அருள் கூர்ந்து உங்களுக்கு வேதத்தின் பொருளை எடுத்துரைப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
7: அப்புறம் என்ன சண்டி?
6: முனிவர்கள் எல்லாரும் மதுரைக்கு போனாங்க. போய் சேர்ந்ததும் முறையா தவம் செய்யறதுக்கு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து பவித்திரமான பொருட்களை சேகரிச்சு சிறப்பா தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தவம்னா சாதாரணமான தவம் இல்லை, மூணு காலமும் விடாம ஜபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் அப்படின்னு இடைவிடாம தினம் தினம் ஒரு வருஷ காலம் இந்த முனிவர்கள் எல்லாரும் தூங்காம சாப்பிடாம தன்னுடைய உடல் வருத்தம் பார்க்காம முழு மனசோட சந்தோஷமா தவம் செஞ்சாங்களாம். ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமியில தொடங்கி அடுத்த வருஷம் வந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரை தவம் செஞ்சாங்களாம்.
8: அதானே எவ்வளவு சிரமம்!
7: எதுக்காக ஆண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யணும்?
8: அதானே நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே கோவிலுக்கு போறோம், ஆனாலும் நல்லா தானே இருக்கும்.
6: நாம இந்த பூமியில ஜாலியா இருக்கவா வந்திருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்லா இருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும்? மனக்குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா?
7: சரி, நாம இந்த முனிவர்கள் போல கஷ்டப்பட்டு ஹோமங்களும் பூஜைகளும் செய்தால் என்ன கிடைக்கும் ஆண்டி?
6: இறைவனை பத்தின அறிவு கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குது, நாம எப்படி நல்லொழுக்கத்தோட இருக்கணும், இறைவனை அடையும் விதம், இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
8: அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டி? அதெல்லாம் தெரியாமலே நம்ம நல்லா தானே இருக்கோம்.
6: நல்லா இருக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோ, கடலோரத்துல இருக்கும் ஊரெல்லாம் அழிஞ்சு போயிடுது, நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். உடனே நமக்கு என்ன தோணுது? சே, இப்படி நடந்து போயிடுச்சு, பாவம், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா? நம்ம ரோட்ல போறோம், உடல் ஊனமுற்றவங்கள, ஆர்ஃபன்ஸ, பிச்சை எடுக்கிறவங்கள, வறுமையில வாடுறவங்கள எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுது, நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடையே தெரியாது. அவ்வளோ ஏன்? நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு கஷ்டம் கெட்டது நடந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவீங்க? நான் எவ்வளோ நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, நான் சின்ன பையன், எனக்கு போய் ஏன் இப்படி நடந்துச்சு, வை மீ வை மீ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? சாமிகிட்ட சண்டை போடுவீங்களா இல்லையா?
7: ஆமாக்கான
6: விடை இந்த மாதிரி ஞான நூல்களை பக்தி சிரத்தையோட கற்பதின் மூலம்தான் வரும்.
8: ஓ புரிஞ்சது. சரி ஆண்டி, முனிவர்கள் ஒருவரும் தவ செஞ்சாங்களே, இறைவன் வந்து காட்சி தந்தாரா?
6: வந்தார். ஆனா புலித்தோல் ஆடை உடுத்தி ஜடாதரியா மான்மழு ஏந்தி வரல. ஒரு 16 வயது அந்தன சிறுவன் போல வந்தாரு. உடம்பெல்லாம் திருநீர் பூசி, ருத்ராட்சம் அணிந்து, காதல குண்டலம், பெரிய தலபாகையெல்லாம் வச்சு, உரத்த குரல்ல ஸ்வரம் தப்பாம வேதங்களை ஓதியபடி வந்தாரு. அவரை பார்த்ததும் முனிவர்களுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் தான்னு புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் உடனே அந்த அந்தன சிறுவன் வடிவில் இருக்கும் சிவபெருமானுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. இறைவன் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. வேதத்தின் உட்பொருளை அறிய ஆவலா இருக்கும்னு எல்லா ரிஷிகளும் பணிவோட சொன்னாங்க. இறைவன் உடனே அவங்களுடைய நெஞ்சை தொட்டு வேதத்தின் பொருள் தெளிவா விளங்கட்டும் அப்படின்னு ஆசி கூறி மறைஞ்சிட்டாரு. அடுத்த கணமே அவங்களுக்கு வேதத்தின் உட்பொருள் தெளிவா புரிஞ்சிருச்சு.
8: எவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டாங்க.
7: எங்கடா ஈஸியா கத்துக்கிட்டாங்க, அதான் ஒரு வருஷம் முழுக்க சாப்பிடாம தூங்காம 3 காலமும் விடாம பூஜை செஞ்சு பூஜை செஞ்சாங்களே.
6: இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த சிரத்தையதான். 3 காலமும் விடாம பூஜை செஞ்சாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த சிரத்தையதான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா இத அடிக்கடி சொல்லுவாரு. 1 மணி நேரம் திருமுறை படிக்கிறேன்ட்டு வாய் திருமுறை ஓத மனசு எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு கடைசியில 5 நிமிஷம் மட்டும் இறைவன் மேல சிந்தனைய வச்சா அந்த 1 மணி நேரம் திருமுறை பாடினத்துக்கான பலனை விட அந்த 5 நிமிடம் இறைவன் மேல வச்ச சிந்தனைக்கான பலன்தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு.
8: ஒவ்வொரு படலத்தையும் படிச்சாலோ கேட்டாலோ அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவீங்களே ஆண்டி, இந்த 16ஆம் திருவிளையாடல கேட்டா என்ன பலன் கிடைக்கும்?
6: இந்த 16ஆம் திருவிளையாடலான வேதத்தின் பொருள் உரைத்தலை கேட்டா படிக்கிறவங்களுக்கு நல்லொழுக்கத்தோட எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேறுகளும் வந்தடையும். அவங்க பிதுர்கள் மோட்சம் அடைவாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு அஞ்சைக்களம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு, பண் பியந்தைக் காந்தாரம், கோளறு திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்தது பண்டு செய்த பழவினையின் பயன். திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் விலங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணர்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபற்று ஈசன் திருவருளை கைலைநாதனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான். ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால் திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால் திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால் நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்வது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது கேலி செய்யாது அன்பர்கள் இதை பண்ணோடு பாடவேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும் எழுத்து தெரியாதவர்களும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம் தெரிந்த வண்ணம் கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள் அருபான்மை நாயன்மார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது பாடு ஈசனை பாடு ஈசனை பாடு ஈசனை பரவு பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நம சிவாய்.

0: சம்பளம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: பாலனாய் கழிந்த நாளும்
4: பாலனாய் கழிந்த நாளும்
3: பனிமலர் கோதை மார்க்கம்
4: பனிமலர் கோதை மார்க்கம்
3: மேலனாய் கழிந்த நாளும்
4: மேலனாய் கழிந்த நாளும்
3: மெலிவோ

பழனம்ங்கிறது செழிப்பான ஒரு இடத்துக்கு பழனவை திருப்பழனம், அதாவது சோலைகள் அந்த உடைகள், அதாவது செழிப்பான ஒரு இடம் பழனவேதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम नमः शिवाय। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: சட்டமும் மூணு சட்டம் கொடுத்துருக்கு. திருப்பத்துல ஆரம்பம்
1: ஆரம்பம் சட்டமும்
0: பண்ணில்
1: மேல் சட்டம்
0: மேல் சட்டம் பண்ணில் ஓசை மேல் சட்டம் பஞ்சமுட்டம் வந்து நிற்கும் பண்ணில் ஓசை பழத்தினில்.

அபிராமி அன்னையை வழிபடைவோர் அடையும் இம்மை பயன்களாக அபிராமி பட்டர் கூறுவதாவது: செல்வம், கல்வி, தளர்ச்சி அடையாத மனம், தெய்வ வடிவம், மனதில் வஞ்சமில்லாத மனைவி, மக்கள் முதலாகிய உறவினை கொடுத்தருளும் இன்னும் நல்லன எவையெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் அடையலாம் என்கின்றார். பேரழகு வாய்ந்த அபிராமி அம்மையே, எனக்கென்றுள்ள உடல், பொருள், ஆவி மூன்றையும் நீ காட்சியளித்து ஆட்கொண்ட அன்றைக்கே உன்னுடைய பொருள் என்று அழித்து விட்டேன். ஆதலால் நன்மையே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை குறித்து நான் நினைக்கத்தக்கது ஒன்றேனும் இல்லை எனவும் உரைக்கின்றார் அபிராமி பட்டர்.

சுற்றத்தாரும் விரும்புகின்ற மாளிகையும் இனிமையான செல்வமும் அரச பதவியும் எனக்கு தேவையில்லை. அஞ்சதல் இல்லாத யமன் வலிய பாசக்கயிற்றினை என்னுடைய தலையை சுற்றி எரியாதவாறு தாமரை மலரை போன்றும் பரிசுத்தமானதுமான தேவரீருடைய இரு திருவடிகளையும் அடியேன் வணங்குமாறு அருள் புரிய வேண்டும். அடியேன் உம்முடன் களவாது தனித்திருக்கும் அவல நிலை நீங்குமாறு திருவருள் ஞானத்தை தந்தருள வேண்டும் எனவும் பழனியில் உரையும் முருகவேளை துதிக்கிறார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரம் விருத்தத்தினை தொடர்ந்து பழனி திருப்புகழ்.

பயன்கருதி செய்யும் கிரியை பக்தி இவற்றில் மனம் அழுந்தி இழைக்காமலும், யமதூதர்கள் கையில் சிக்குண்டு அல்லலுற்று இழக்காமலும், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் மிகுந்த அன்பை பெருக்கி சித்திரம் போல அசைவற்றிருக்கும் முடிவை அடியேருக்கு அருள் புரிவாயிராக என திருவேரகத் இறைவனை வேண்டுகிறார் அருணகிரிநாதர்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அலங்கூலை புறவி அறுவரையாக அதுக்கு மூட்டப்பட்ட குதிரைகள் வேதங்கள் அகநிலம் அழியம் தேராக பூமி தேராக புலஞ்சுடர் பரிதி மதி உருளால் சக்கரமாக பூமகன் பாகனைய பரமாதான் தேரூற்ற சாரல் ஆக விலங்கு ஒரு குவடு வரிசிலையாக மேறுமறை இல்லாக இந்திரை குழுனா நம்பா இந்திரை குழுனா மகாவிஷ்ணு நம்பாக நலம்பெற சாதித்து அடுபடை வீரன் நானன தீரினை நடாத்தி மீமிசை திருவிர் கோலமே உண்டு மற்றடம் உயர்த்துவில் என்றி காமர் வில்லாடி ஆகியும் ஆகியும் கரித்து கடிதெழுப்பிய குடுங்கணலார் அத வில்லாடி ஆகியும் கரித்து கரித்து என்ன கோபித்து சிரித்தது கோபித்து சிரித்தது கடி கரி கரித்து கடிது எழுப்பிய குடுங்கணலார் அந்த சிரிப்பில நெருப்பு சிரிப்பிலே நெருப்பு சிரிப்பிலே நெருப்பு கண்ணில நெருப்பு இல்ல சிரிப்பில நெருப்பு கையில நெருப்பு மன்மதன் கூட சொன்ன பரமா அந்த சிவபெருமான் யோகத்துல இருக்காரு அவரு வேலை போய் புஷ்பபாரத்தை தூவிட அப்பத்தான் அவரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன வர அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு புத்திரனை திருவாரு அவன் சொன்ன என்னன்னா கண்ணுல நெருப்பு கையில நெருப்பு சிரிப்புல நெருப்பு இப்படி இருக்கிற சாமி வேலை போய் மலகு கூட சொல்லியே நான் உனக்கு என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டேன். அதனால இப்படி அந்த சிறிது எழுப்பிய அந்த கொடுங்கணலா தாமதமின்றி இமைக்கு முன் கூடிய தடமதின் மூன்றையும் யாவன் கோமில் சீர் வழியா புகழ் ஒடுக்கினா அங்கு அணையனே குணத்துடன் போயிருந்தான். அத சிரிப்பினாலே சிரிப்பினாலே இருப்பவன். அதனால அவனுடைய அந்த ஆற்றல் இருக்கே ஆற்றல் சிவனுடைய ஆற்றல் இருக்குதே அழகுபடாது அழகுபடாது யாராலும் அதை அளவு முடித்து சொல்ல முடியாதுன்னு நினைக்க முடியும். அதை வந்து அழகில் ஆற்றல் சொல்றது அந்த எட்டு குணங்களிலே வந்து அழகில் ஆற்றல் அது ஒரு புலவர் கூட சொல்லிவிட்டாரு. இந்த சிரிப்பை முதலே சிரிக்கப்படாத இத்தனை மேனக்குன்னு தேவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய தேரை தயார் பண்ணி ஒண்ணுமே உபயோகப்படுத்தல எதையும் யூஸ் பண்ணல ஒரு அம்பு ஒன்று போனாரு அதையும் யூஸ் பண்ணல ஒரு அம்புப்பா அது யூஸ் பண்ணது என்ன இரும்பு கண்டிலும் ஏகம்பரங்கையில் ஓரம்பே முப்புறம் ஒன்றும் பெருது அந்த உறம்பு ரொம்ப அதிகம் தண்டுலாய் மார்வன் இது தக்கையாகத்தை சொல்றாரு எடுத்தாப்பல தண்டுலாய் மார்வன் புலோமசை கேள்வன் சபையினர் தலைவர் ஆயிருப்ப தண்டுலாய் மார்வனாகிய திருமால் தான் தக்கையாகத்துக்கு தலைவர் தக்கையாகத்துக்கு தலைவர் அவன் சொல்லிட்டான் நான் திருமாலை தலைவரா வச்சு நான் யாகம் பண்ண போறேன்ட்டா நதி சுமி இருக்கேன் என்னடா ஜவுருவனுடைய திருவருளாரதான் எல்லா தேவர்களும் இயங்குகிறார்கள் அவரை விலக்கி விட்டு செய்தாயானா நீ உருப்பட மாட்டான்னு சொன்னார் ததீசி முனிவர். திருமால தலைவராக வச்சு செய்கிறார் திருமால தலைவராக தந்துளாய் மார்வன் புலோமசை கேளும் புலோமசை கேளும் தான் இந்திரன் சபையினர் தலைவராயிருப்ப மண்டு மோதாக்கன் மரீஷி மோதா மண்டு மேதாக்கன் மண்டு மேதாக்கன்னு நிறைந்த ஞானமுடையவர்களாயிருக்கிற மரீஷி முதலான முனிவர்கள் மரீஷி முர் பதின்மரு வாய்ப்ப மற்ற ஆணையை கடந்து மிண்டினால் தக்கன் விதித்துள வேள்வி சிறிது எவன் வெகுழுமுன் விரைந்து முண்டுகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கு முன்னடங்கி நல்ல வைக்கிறார். இப்படி திருமால் தலைவராயிருக்க மற்ற முனிவர்கள் எல்லாம் இருக்க ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான் சிவனுடைய ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான். அப்படி மிண்டினால செய்த போது என்னாச்சுன்னா சிவபெருமான் கோபித்தான் கோபித்ததுனாலே அந்த அந்த வெளி தூளா பூச்சுனா தூளா பூச்சு அவன் கோபிக்கிறதுக்கு முந்திய வெகுளும் சிறிது எவன் வெகுளும் விரைந்து இந்துகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கும் யாராலையும் அதை நிறுத்த முடியவில்லை எது அந்த வேள்வி அழியாமல் நிறுத்த முடியவில்லை. திருமால் தலைவராக இருந்தாரு பரமா இருந்தாரு எல்லாமே இருந்தாங்க. தக்கையாகத்துக்கு போகாதவங்க யாருன்னா சப்த ரிஷிகள் போகலையா சிவபெருமான் போகல அப்புறம் எல்லாம் போயிருக்கான். உண்மையிலேயே நான் சொல்றேன் நம்ம இருந்தோம்னா கட்டாயம் நம்மளும் போயிருக்கோம். எப்படி கேக்குறீங்க அவ்வளவு உபசாரம் அவ்வளவு உபசாரம் உபசாரம்னா எப்படி தெரியுமா சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அந்த அப்படி உபசாரம் இல்ல தங்க தம்பாளத்துல சாப்பாடு வாழையில இல்ல இல்ல தங்க தம்பாளத்துல சாப்பாடுப்பா சாப்பிட்டு விட்டு தசை எடுத்துட்டு வந்துடலாம் ஏழு மாட்டாங்க அதுக்கு மேல மூட்டை மட்டும் எதுவும் இல்லை உண்மையா பொய்யல்ல தக்க மாதிரி யாரும் செய்யணும் யாகம் செஞ்சு பேர் வாங்கினா அவன் தான் மூட்டையா கட்டிட்டு வரலாம் தங்க காசு வெள்ளி காசோ பட்டோ பணமோ எது வேணாலும் முடியாது. அது பிராமணர்கள் நிறைய போயிருக்காங்க. அதுல சோடியா போனவன் சில பேர் பல பேர் ஒத்தையா போயிருக்கிறேன். இந்த சோடியா போனவன் புருஷன் ஒரு முட்டை பொண்டாட்டி ஒரு முட்டை கட்டிக்கிட்டு போறதா இந்த ஒத்தையா போனவன் பார்த்து வைத்தறிஞ்சு ஐயோ கடவுளே நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரா போனவே அப்படின்னா அகம் கவலை போட்டு அது ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு முட்டையில அப்படி தக்கையா தக்கையாக அவ்வளவு உபச்சார் அத்தனை அதான் எல்லாம் காலத்து எனக்கு அப்போ செஞ்சு இருந்தாலும் செங்கரை பதுமதி எல்லாம் வந்து குஞ்சிருச்சு. அப்புறம் அங்க என்ன குறைவு அப்படிப்பட்ட பரியா தக்கனது சந்திரன் இந்திரன் எச்சன் கவிதாதாவிரோடு விதிவழியே தண்டித்த விதிவழியே தண்டித்த வளர் கோயில் கொக்கினிய கொடுவருக்கை கடலிகம் உயர்ந்தெங்கும் குவைகள் போலை முக்கணியின் சாருளிகை சேருலரா நீழ்வயல் நூல் முதுகுன்றமே என்பது சம்பந்தம். தக்கன் வழியை பற்றி நிறைய பாடியிருக்காரு. அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். தக்கன் வழியை பற்றி அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். அது அந்த வேள்வி அடித்தவர் யார் வீரபத்திரர். அதனாலதான் திருப்பரந்துறையில வீரபத்திரர் தான் அவ்வளவு சிறப்பாக வச்சுருக்காங்க. திருப்பரந்துறையில கோயிலில் வீரபத்திரருக்கு முதல் அச்சீடு தலையும் உடைந்த பொன்னுடியும் ஆயினர். அந்த யாகத்து வந்து இருந்தா சில பேரும் தலை போனவன் கண் போனவன் காது போனவன் மூக்கு போனவன் பல் போனவன் கை எச்சன்னன தலை கொண்டார் பகன்கண் கொண்டார் இரவிகளில் ஒருவன்பில் இருந்து கொண்டார் மெச்சன் வியாச்சரந்தலையும் வேறா கொண்டார் விரல் அங்கி கரங்கொண்டார் அக்கிஞ்சவனை கை விடுத்தார் விரலங்கி கரங்கொண்டார் வேள்வி காத்து உச்சனமும் தாளறுத்தார் சந்திரனை உதைத்தார் உணர்விலா தக்கந்தன் வேள்வியெல்லாம் அச்சமலா அழித்து கொண்டு அருஞ்சியார் அடியனை ஆண்மையோ அடிகொண்டார் என்பது அப்புறம் திருத்தாண்டகம். பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்பட வீரபத்தரால் புண்பட்டவா பாடி போகிறீங்க. அதை சொல்றாருங்க அச்சிடுதலையும் உடைந்தவனுடைய ஆயினார் ஆயிடை சில்லோர் இச்சிடு கரமும் இழந்திடு பதமும் எய்தினர் சிலர் சிலர் மூக்கு சரசிதான் மூக்கு அறுத்தது துற்றவன் சுழல்கணும் தோற்று துடித்தன சில சிலர் இவை போல் தொற்று மங்கு அழித்தார் யாவரும் இறந்தார் அவன் குணம் தழுவிய முதல்வன். அதனால இப்பொழுது அவன் அந்த தாமர குணத்தை தழுவி இவர்களெல்லாம் சங்காரம் அணினான் என்று சொல்கிறார். வேதமா ஞமலி விரைந்து வந்தொடர விண்ணவர் வெங்கடநாதர் ஆதியா அவரோடு அருவனத்திடைய அடுதிரல் வேடுவானாகி கோதவள் நறுமன் புரி உளத்தோர்வாய் புரிகணம் கிளமுடை பொறுப்பும் மாதுமூர் கராதி யாய் மருங்கனைய வரிசிலை உடுவனும் பூந்து கையால பிரமதேவன் ஒரு தடவை தவறு பண்ணினான். அவனை வந்து அடக்குவதற்காக வேடனாக சென்றார். வேடனாக சென்றது பல தடவை சௌரவம் பல செயலுக்காக வேடனாக சென்றிருக்கிறார். பிரமதேவன் ஒரு தடவை ஒரு உலகத்தில் இருக்கிற அழகுகள் எல்லாம் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சான. உலகத்தில் இருக்கிற அழகு பொருள் இருக்குதல்லவா அந்த அழகு பொருள் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சான. அந்த பொண்ணு தான் செலோத்தல் இருக்கு. அப்படி படைச்சு அவளையே விரும்பினானா அவள் பயந்து ஓடினாளா சிவனை அபயம்னாளா சிவருமான் வேடரா வந்து பரமாவை அடக்கினாரா. அப்படி அடக்கினான் அவனுடைய தலையை கிள்ளினான் தலைனை யாவன் அவன் அணையவனே குணங்கிளிய குணங்கிளியோன் வரியற வணிந்து மூவிலை வைவேல் வரையுறல் திணிபுற தேந்தி குறைகணல் புலரா சடையுடும் குறுகி குழுமிய வானர மகளிர் திரைகடல் உலக மடந்தையர் அசுர தெரிவையர் செங்கன்வாடு அரவ அறிவையர் குழாங்குட் இடுபலி வந்தான் இவன் அவன் குணத்தினை அடைந்தோன். இது அந்த தாருகாவனத்து ரிஷி பத்தி நடத்திலே இது வாங்கிறது இது பலி வாங்கியது பிச்சை வாங்கியது மைவரை புறையும் மரளியை விரிவி மைவரைன்னா கருத்த மலை போன்ற தேகமுடையவனாகிய யமனுக்கு அவ பயந்து யமனுக்கு பயந்து யமனுக்கு பயப்படாதே உலகத்திலே யாரும் இல்லம்மா சிவனுக்கு பயப்படாதே நிறைய பேர் இருக்கிற யமனுக்கு பயப்படாத உலகத்திலே யமன் வந்துடும்னு சொன்னாதான் கோயிலுக்கே போறேன் கட்டாயம் பயப்படுத்த சந்தேகமே கிடையாதுப்பா. ஆனா இன்னொன்னு என்னன்னா எமன் எதார்த்தாரு சிவன் வஞ்சக எப்படின்னா சிவன் வரவே மாட்டேங்கிறான் எமன் கரெக்டா வந்தேன் யாரு நல்லது கரெக்டா வர்றவன் நல்லவனா வர எவ்வளவு காலம் சிவனே சிவனே என்று ஓரமிட்டாலும் சிவன் வெளியில எட்டி பார்க்க மாட்டேங்கிறான் உண்டா இல்லையா. அந்த எமனுக்கு பயந்து 16 வயசுல தான் கொடுத்திருந்தார் யாருக்கு மார்க்கண்டையருக்கு 16 வயசு தான் கொடுத்திருந்தார் 16 வயசு தான் இருந்தார். நல்ல பிள்ளைனா 16 வயசு பொல்லாத பிள்ளைனா 100 வயசு அப்படின்னா நல்ல பிள்ளைனா 16 பொல்லாத பிள்ளைனா 100 அவர் என்ன அவர் திண்டாடி போனார் யாரு மிருகந்த மகர்ஷி. அவர் அடுத்த சொன்னார் கட்சி மாண்டகு தவத்தின் மேலாம் மறைமுனிய வற்றை ஓராங்க பெருமபுருந்திய தவத்திலே உயர்ந்தவராகிய மிருகண்ட மகரிஷி. அந்த மிருகண்ட மகரிஷியினுடைய அப்பா குச்சகமுனிவர், மிருகண்ட மகரிஷியுடைய அப்பா வேறு குச்சகமுனிவர் வேறு. அவர் வந்துதான் இந்த மார்க்கண்டையருக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார், இது மிருகண்ட மகரிஷிக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார். உஷத்திய முனிவருடைய பொண்ணு, உஷத்திய முனிவருடைய பெண்ணை கேட்க குச்சகமுனிவர் போயிருந்தார். குச்சகமுனிவர் போயிருக்கிற காலத்துல இவரை வரவேற்று உபசாரம் பண்ணினாரு. இந்த மாதிரி என்னுடைய புத்திரனுக்கு உங்க பெண்ணை கொடுக்க ஒண்ணுன்னாரு. சரி உபசாரம் பண்ணி ரெண்டு நாள் அங்க தங்கினாராம். அது இந்த குச்சகமுனிவர் உஷத்திய முனிவருடைய மனையில தங்கினாராம். அப்படி தங்கி இருக்கிற காலத்துல இந்த பெண்ணானவள் என்ன பண்ணிருக்கிறா, சில பெண்களோட சேர்ந்து குளத்துக்கு குளிக்க போனாலாம், குளத்துக்கு குளிக்க போனாலாம், குளத்துக்கு குளிக்க போயிட்டு வரும்போது காட்டானை வந்துருக்கு. அப்பெல்லாம் முனிவர்கள் மனத்திலதான் அதிகமா இருந்ததாக நம்ம வரலாறு, மனத்திலதான் வந்துருக்கு. ஏன்னா அவர்களுக்கு மந்திரம் தெரியும், பச்சரி தெரியும், அவர்களுக்கு பயம் இருக்காரு. அதனால குளத்துக்கு குளிக்க போயிருக்கிற சில தோழியோட சேர்ந்து போயிருக்கிற அப்படி போயிட்டு வரும்போது காட்டானை வந்து மிரட்டிடு. காட்டானை வந்து மிரட்டும் அந்த கூட வந்த பெண்கள் எல்லாம் பயந்து விருந்து பல பக்கம் ஓடி சேர்ந்து கூட்டு கொண்டு விட்டார்கள். இந்த பெண் என்ன பண்ணிருக்கிறா, பயந்து ஓடினவர் தட்டி பாலுவனத்துல விழுந்தான். பாலுவனத்துல விழுந்தா விழுந்த உடனே ஆவியும் போயிடுச்சு, பாலமான கண்ணத்துல விழுந்தா ஆவியும் போயிடுச்சு. இறந்துட்டான். அவ இறந்துட்டான சொல்லி அதனால இந்த கூட போன பெண்கள் எல்லாம் வந்து அந்த அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதார்கள், தாங்க முடியாத வருத்தத்தை அடைந்தார்கள். அப்போது இந்த குச்சக முடிவு சொன்னாரா, அந்த உஷத்தி முடிவு கவலைப்படாது, உன் பெண்ணை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெண்ணை மேல தூக்கி எடுத்து வந்து அதை தைலத்துல வச்சுக்கிட்டு அந்த தேகத்தை அதுக்கு மேல பொய்கையில நின்று யமனை நோக்கி அதால ஜெபம் பண்ணாராம். இந்த குச்சக முடிவு யமனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது யமன் வந்துட்டார். என்ன சமாச்சாரம்னு கேட்டாரா, ஆறு யமதர்மன் ஆறு அது குச்சக முடிவு. இந்த இந்த பெண்ணை கேட்டு வந்தேன், அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டுகிட்டு போயிட்ட, என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுறேன், என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை நீ எடுத்துக்கோ, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுனா அதே மாதிரி கொண்டாந்து விட்டுட்டாங்க. தூ பக்கத்துல தூதன் சொன்னானா அந்த பெண்ணினுடைய ஆவியை வச்சிருக்கிற அந்த ரூம்பை திறந்து கொட்டியை திறந்து பொண்ணு படைச்சிட்டா. அதுக்கு ஒரு பாடி சந்தோஷம், அதுக்கு அந்த பொண்ணைத்தான் விருது கட்டினதாரு மார்க்கண்டையோட அப்பாவுக்கு மிருகண்ட முயற்சி மருத்துவம் ஒரு நாள் தவத்து. அந்த பரம்பரையே அந்த பரம்பரைக்கு யமன் பயப்படுறான், அந்த பரம்பரைக்கு. அதனால அப்படிப்பட்டது மார்க்கண்டேயருடைய பரம்பரை. சிவபூஷை பண்ணி யமனை சம்காரம் பண்ணவர் மார்க்கண்டேயர், சிவபூஷனுடைய பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். சுந்தரர் ஒரு நியாயமா சொன்னாரு, யமன் கொல்லவல்ல காக்கிறதுக்காக வந்தான், மார்க்கண்டேயரை காப்பதற்காக வந்தான் சுந்தரர். யமே வராம இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிருப்பாரு, வந்ததுனாலதான் எப்போது மார்க்கண்டேயர் இருந்தார். அந்த அவனை காப்பது காரணமாக வந்த காலம், கொல்லும் காரணமாக இல்லையா காப்பது காரணமா, அந்த நாளன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆர் உயிர் அதனை ஒவினாய் குந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்த நீ என நமந்தவன் அழியும் இவன் மற்றின் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து என் சிடும் பொழில் திருப்பொங்கூருளானே என்பது சுந்தர தேவார். எமே மார்க்கண்டையரை காப்பாற்றுறதுக்காக வந்தான் அப்படிதான் சொல்றாரு சுந்தர். கந்த நாடன் அடைக்கலும் போது அவனை காப்பது காரணமாக வந்த காலம், காப்பது காரணமாக கொல்லுவது காரணமாக வந்த காலம் சொல்லல. அதனாலே சௌபூஷையினாரை யமனை வெல்லலாம் என்று காட்டினவர், சௌபூஷையுடைய பெருமையை காட்டினவர், அடியார் பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். அவ்வளவு அது நீங்க மார்க்கண்டேய படலும் கந்த புராணத்தை பார்த்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கா. மார்க்கண்டேயர் சொல்றாரு, நான் சிவபூஷை பண்றவன், அதனால நீ என்னுடைய பெருமை தெரியாம நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற, அதனால நீ சீக்கிரம் போயிருந்தாரு. யமன் சொன்ன, தம்பி நீ விவரம் தெரியாம பேசுற, நானும் சிவபூஷை பண்ணிட்டேன், இந்த எருமக்கடை இந்த சூழாயுதான் பாத்திரத்துக்கு எல்லாம் சோறு மாட்டதான் வாங்கிருக்கேன், நான் சந்தையில வாங்கல தெரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல நீ பண்ற பூஜை பாவத்தை போக்கும், இதை விட நான் வீசுற பாசத்தை போக்காது, அது பெரிய தவறு பண்ணிருக்கேன். நீ பண்ற சிவ பூஜை நான் நீ பண்ண பாவத்தை வேணா போக்கும், இதை விட நான் வீசுற பாசத்தை போக்க முடியுமா அப்படின்னு. சிவ பூஜை பாசத்தை போக்குவான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது இல்ல. அப்புறம் வீசினேன் பாசத்தை வீசினேன், அப்புறம் எமே இறந்து போனேன், எமே இறந்து போனேன். அது சொல்றாரு, மை வரை புறையும் வரலியை அருவி மலர்கடல் சிந்தனையோடும், மலர்கடல் சிந்தனையோடும் கைவறு பூசை நிலை பிடித்துளவார் கண்டனை முண்டகம் முதலா வெவ்வவர் உள்ளு என இயலாதிருப்ப இவன் உருத்தியின் என வைத்து உய்வகை அவனை துறந்தவன் யாங்க யாவன் ஆங்கவன் குணத்தோடும் முற்றோன். அதனாலே மார்க்கண்டையர்காக சிவபெருமான் வந்து இவனை சங்காரம் பண்ணி கலசத்துல மிருத்யுங்கீஸ்வரர் அமிர்தீஸ்வரர் அங்க நம்ம திருக்கடவுல இருக்க மூர்த்தி என்ன பேரு அமிர்தகடேஸ்வரர். அதனால அமிர்தம் என்று சொன்னால் மிருத்தியை நீக்குவது, அமிர்தம் என்றால் மிருத்தியை நீக்குவது, மிருத்தியும்னா யமன் வெண்டாத நீக்குவது அமிர்தம் ஆ போட்டாய் அமிர்தீஸ்வரர். மிருத்தியும்னா காலி பண்ணோம் கண்டம், அந்த கண்டத்தை நீக்குகின்றவனாயினால அவனுக்கு அமிர்தீஸ்வரன். அதனாலே இப்படி செவ்வசையினாலே யமனை வந்தவர் மார்க்கண்டையர். அதனாலே அவனை காக்குன்ற குணத்தோடும் கலந்தான் சோருவான்ங்கிறார். சேயிதழ் கமல திருவடி பூசை, அதே மாதிரி இன்னொரு ஆளுங்க யமனை காலி பண்ணியிருக்காரு. அந்த ஆள் எந்த ஒரு தெரியுமா? திருவையாறு. திருவையாத்துல அந்த ஆட்கொண்டாறு உய்ய கொண்டாருங்கிற ஆட்கொண்டாறு விட்டு யமனை சங்காரம் பண்ணது. திருவையாத்துல முன்னாடி ஆட்கொண்டாறு உய்ய கொண்டாரு அல்லவா, மன்னவனை நெட்டிலை சூழ நெருப்பு செங்கன் வெள்ளி ஈற்று காய்ச்சின மரளி புனித்திட கொணர்ந்த கயிற்றின மரளியத்தானே யாயிட சிக்க இவன் துணிப்பித்தான் அங்கவன் குணத்தோடும் அமர்ந்தோம். அதனால அந்த யமவாசத்துல யமனையே கட்டி போட்டாராம். அவனே கட்டி போட்டார உதவி சொல்லியிருக்காரு. எங்கே? திருவையாத்துல. இங்க மார்க்கண்டையருக்கு செவருமானே உதைச்சாரு, அங்க ஆட்கொண்டாராகிய தன்னுடைய வாயிற்காவலரை விட்டு யமனை காலி விடுகிறார். தேவாரத்திலையும் திவ்விய வடிவின் திகழொளி விளங்க தென்திசை திருமுக நோக்கி. இது வந்து அறக்கவனை, இதுவரை மரக்கருணை, இதுவரையில மரக்கருணைன்னு பேரு. இப்ப அறக்கருணையை சொல்றாரு. இது எப்படின்னு கேட்டா, சௌரவன் போகியா இருக்கிறான், யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். போகியா இருக்கிறான், போகியா இருக்க முடியாது. அகல்யாண சுந்தர் சோமார் சுந்தர் யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். யோகியா போகியா இருந்து இருக்கு போகத்தை புரிதல் வரார், யோகியா யோக முத்தி உதவுதல் அதுவும் வரார், வேகியா நான் போர் செய்த வினையினை வீட்டல் வரார், ஊகியா மூலரெல்லாம் உம்மரில் ஒருவன் என்பார் என்பது சித்தியார். அதனால போகமூர்த்தி யோகமூர்த்தி வேகமூர்த்தி என்று சிவபெருமான மூன்று வடிவம் சொல்லப்படும். அதிலே ஒன்று போக வடிவம் உமாதேவியோடு இருப்பது, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியா இருந்து என்ன பண்ணான் தெரியுமா? அதனால நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணினா நல்லா இருக்கும். பாரு எத்தனை நல்லா வருது, நல்லா வருது இல்லது? நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் நல்லா இருக்கும். பண்ணனவனு நல்லா இருப்பான். பொல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணான்னு வச்சுக்க, பொல்லாதவனுக்கு உபதேசம் சாதாரணம் இல்லை சாமி. உபதேசங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணவே படாது, எல்லாத்துக்கும் பண்ணப்படாதுப்பா. அதை நம்ம இதுல சொன்னாரு சிவ தர்மோத்தரத்துல, பருவம் உற்றவர் பாலுபதேசிகள் பரமனுக்குள்ள எங்குணம் பற்றுவார். பக்குவமானவனுக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் சிவபெருமானுக்குண்டான எட்டு குணங்களையும் கொள்வார். பருவ அற்றவர் பாலுபதேசிகள் நரகிடைப்படுவார். அதனால ஆச்சாரிய விஷயம் ரொம்ப சிரமம் தான். அதனால ஆச்சாரிய விஷயம் பாதிக்காம இருக்கிறது நல்லது இல்ல. அந்த அளவுக்கு சீடர்கள் அமையும், சீடர்கள் செய்த பாவம் ஆச்சாரியனுக்கு, மனைவி செய்த பாவம் கணவனுக்கு, குடிகள் செய்கிற பாவம் அரசனுக்கு. இப்படி தீச்சேனா எப்படி, உபதேசம்னா எப்படி, எப்படி வாங்கி கொண்டவன் நடக்கவும். அதனாலே இந்த நாலு பேரும் வேதங்களை நன்றாக கரட்டி குடிச்சவங்க. ஆகமத்தை படிக்கிறேன் நல்லா வேணுங்க. அப்பா வேதத்துக்கு ஆகமத்துக்கும் உள்ள வித்தியாசம். வேதத்துக்கும் ஆகமம் பரமதேவருடைய புத்திரர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு வேதம் உரிமை, வேதம் உரிமை. எடுத்த உடனே அதான் படிப்பு. இப்ப நம்ம எடுத்த உடனே ஆனாவதான் படிக்கிறாப்பு. அவங்களுக்கு என்ன படிப்பு? வேதம் தான். யாருடைய பிள்ளைக்கு? பரமாவுடைய பிள்ளை. வேதத்தை தலைவிழா படிச்சு விட்டாங்க, வாயில வாங்கி குடிச்சு விட்டாங்க. கல்லாலின் குழைய வந்து நான் வரை யார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லாரடா. கல்வியிலே வல்லவர்கள், கேள்வியிலே வல்லவர்கள். கேள்வியிலே வல்லவர்னா கல்வியிலே வல்லவர் நல்லா படிச்சு தெளிவா சொல்றவே, அந்த பொருள் நல்லா சொல்றவே, மறக்காம சொல்றவே, இந்த உறுதியா சொல்றவேன்னு வச்சுக்குவார். கேள்வி வல்லவர்னா, கேள்வி வல்லவர்கள் என்று சொன்னால் அது புரியுதா? கேள்வி வல்லவர்னா ஞான விஷயத்தை தவிர வேறொரு கேள்வியும் கேட்காதவர்கள் வல்லவர்கள். சிவஞான சம்பந்தமாயிருக்கிற கேள்வியை கேட்பவர்களே வல்லவர்கள். கேளாத நாளெல்லாம் பரவானாளே என்று நினைக்கின்றவர்கள் வல்லவர்கள். உயிருக்கு உயிருகின்ற சிவஞானத்தை கேட்பவர்கள் வல்லவர்கள். அதை தவிர வேறொன்றையும் கேளாமல் இருப்பதனாலே அவர்கள் வல்லவர்கள். அதாவது சிவஞான விஷயத்தை தவிர வேறொன்றையும் கேளாமல் பதிநூலை தவிர வேற பசுநூலை பாசநூலை கேட்காமல் போறதுதான் வல்லவர். அதான் கேள்வி வல்லாமல். அப்படி வேதங்களை எல்லாம் நன்றாக படித்து அந்த வேதங்கிற கடலிலே விழுந்துட்டாங்களாம். வேதங்கிற கடல்ல விழுந்தாங்க. விழுந்து அந்த வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? பெரிய பெரிய அலைகளால இங்க இருந்து அங்கதெல்லாம் அந்த அலை இங்கதெல்லாம் இப்படி திருந்தாடுறாங்களா கரையேற முடியாம அப்படிங்கிற கந்த வராகத்துல இருப்பெரும் கடலுள் யாமத்து இருப்பெரும் கடலுள் யாமத்து சாமத்துல இழவில இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. புயல் காத்து அடிக்குதான், புயல் காத்து அடிக்குதான், அலை வந்து மோதுதான், அது என்ன பிழைக்கிறது? அத்தனை கஷ்டம் இருக்குது. வேதத்தை படிச்சு கரை காண்றது முடிவு காண்றது. இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. பொருட்பெரும் கடலா வேதம் புடைதுறும் அழைப்ப யாப்புண்டு அருப்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்தியது உணர்வு யாங்கள் மறுப்பெரும் கடலின் இங்கும் வண்ணம் ஒன்றது என்றார் என்பது கந்தபுராணம். அதனாலே இப்படி வேதத்தை படித்து அதிலே பொருள் கண்டு அதிலே தெளிவு காண்பது ஆச்சரியம். வேதத்தை சொல்லு, வேதம் எல்லாம் சொல்லுது, ஆனா அதை படித்து அதை பொருள் கண்டு தெளிவடைவது சாமானியம் அல்ல என்பதற்காக அப்படி சொல்லப்படுது. அதனாலே வேதத்தம் வேதத்தை பொதுநூல் என்று ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லி இப்படி வேதத்தை படித்து வந்தவர்களாகிய அந்த நாலு முனிவருக்கு என்ன பண்ணினாரு சுவாமி தெரியுமா? உட்கார வச்சு வேதம் படிச்சா அப்படித்தாப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கு ஆகமம் சொல்றேன். வேதம் படிச்சா அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு வேதம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாமிய. ஆகமம் கூப்பிடல, ஆகமே சாமி. ஆகமம் ஆகி நின்று வேதங்கள் ஐயா, வேதங்கள் ஐயா என ஓ ஐயா என ஐயா என வேதங்கள். அதனால வேதம் சுத்தி வரணும், ஆகம நேரா போ. ஆகையினாலே உங்களுக்கு ஆகமத்தை சொல்றேன்னு சொன்னாரு. ஆகமத்துல சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் சொன்னாரு. அப்புறம் யோகபாதம் கேட்டு தெரியவில்லை, அப்புறம் ஞானவாதம் சொல்லுங்க. ஞானவாதத்தை சொல்லாமல் சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைவு. அதை சொல்றாரு, திப்பிய வடி திப்பிய வடிவின் திகழொலி விளங்க தென் திசை திருமுகம் நோக்கி தென்முக கடவுளாக எழுந்தவர்களின் தட்சணாகும். தட்சணம் என்றாலும் தெற்கு என்றாலும் ஒன்று. அப்படி திவ்ய வடிவின் திகழொலி விளங்க தேசோர்மயமாக தெற்கு திசையை நோக்கி வெவ்வினை உருவி ஆற்றும் தவத்தை விதியினில் இழைத்த வேதியரா தீயவரைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல தவத்தை செய்தவர்களாய் நல்ல தவத்தை செய்தவர்களாய் இருக்கின்ற அந்த வேதியர்களுக்கு எவ்வமின் முனிவர்க்கு இனிய ஞானத்தை எதிரிருந்து அருளியாங்கு உணர்த்தி செவ்விதிர் கருணை பொழிந்தவன் யாவன் அங்க ஆங்கவன் குணத்தொடன் ஏற்கும். இப்படி ஆச்சாரிய மொத்தவாக தெற்கு எழுந்தவர்களிருந்து அந்த நான்கு முனிவர்களுக்கும் சிவஞானத்தை பதிவு சுஞானத்தை சொல்லாமல் சொன்னான். அவன் குணத்தோடு சேர்ந்தது, அருக்குணத்தோடு சேர்ந்தவன். இப்ப சாமி எப்படி இருக்காரு? யோகமூர்த்தியா இருக்கார். யோகமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அதே வடிவம் தான் மாணிக்கவாசல் இருக்குது. மாணிக்கவாசல் உபதேசம் பண்ணியிருந்தது அந்த திருக்கோலமே தான். வேற யாருக்கும் அந்த திருக்கோலத்தை ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்துல மாணிக்கவாசல் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் என்று. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோல மணி சிவந்த திருநீர் நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தென்திசையை நோக்கி சிவஞான தேசிகனாய் தென்திசையை நோக்கி மணிக்காது தென்திசையை நோக்கி தென்திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவாள் என்று திருவாத ஊரன்றான் வருவாள் என்று சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோ என்று அந்த வாத ஒரு வல்லன். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தை பதிவு சிவஞானத்தை தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கும் உபதேசித்தான். தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கும் உபதேசித்தான். அவர்களுக்கு கூட கேட்டு உபதேசம் பண்ணினான், கேளாமலே உபதேசம் பண்ணினா மன்னிக்குவான். ஆகவே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அருளையும் ஆற்றலையும் அவன் செய்த கருணையும் இப்படி இந்த புராண வரலாற்று மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார். இதுல 47 பாட்டுகளையும் சொல்லிட்டான், 13-14 பாட்டு சொல்லிட்டான். அதுக்கு மேல 55-108 பாடல் இருக்கிறது. அது திருவருளால் சந்திக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற
2: ஓம் நம Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருச்சிராப்பள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண்குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

அடியேன், பெருநம்பி குலத்தினதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிடனை குறும்பற்கும் பெயருக்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன், ஒலிகுணர்கும் சாத்தமங்கை நீரன கற்கடியேன், அருநம்பிரமி நந்தி அடியார்க்கும்.

பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழுக்கருவூர் துஞ்சிய பொழுக்கடியேன், மையடியான் நரசிங்க முறையடியேன், விதிதிரை சூழ் கடனாக அறிபத்தற்கடியேன், கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன்கலியன், கடற்கத்தி வரும் ஜேர்கோனடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர்

வென்ற இந்த சீர் நடுமாறனடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட கம்பவளமிருளகற்றும் சோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூர் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் கடவர்கோன் கடசிங்கனடியார்க்கும் அடியேன் மடல் தூண்ட தார் நம்பி இடங்கடிக்கும் தஞ்சை மன்னவனாம் திரு துணைதல் நடியார்க்கும் அடியேன் குடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணிக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும்

பக்தராய் பொழிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன்பால வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். முப்போதும் திருமேனி தேண்டுமார்க்கடியேன். முருநூறு பூசிய முதியவர்க்கும் அடியேன். அப்பாரும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவடையார் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன். தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன். திருநீல கண்ட திருப்பாணனார்க்கடியேன். என்னவனாம் அருணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன். இந்த பதியம் பாடும் போது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தகப்பனார் சடையனார். அவரு காலம் அடைந்திருந்திருக்கிறார். இந்த பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற உண்மை என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன். அப்ப இந்த பதியம் பாடும் போது அவங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னவனா மரணடியை அடைந்திட்ட தடையன் இதையா

கோயம்புத்தூர்ல சி கே சுப்பிரமணியம் ஐயர் வக்கீல், அவர் தான் பெரிய புராணத்துக்கு விரிவுரை எழுதியிருக்க. விரிவுரை எழுதுகிறவர்கள் அத்தனை பேரும் சி கே சுப்பிரமணியம் மாதிரி பெரிய புராணத்துக்கு நீ ஒருத்தர் விரிவுரை எழுத முடியாது அப்படின்னு ஒரு சேர முடிவு பண்ணிட்டாங்க. ஆம், அது கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைக்கிறது, ஆனா கொஞ்சம் விலை கூட. அந்த சி கே சுப்பிரமணியாரை நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. சின்ன வயசு என்ன, அப்ப எனக்கு வயசு கிட்டத்தட்ட 30 வயசு. எனக்கு அவர் பூஜையில தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லைதான் திருத்தொண்ட தொகையடியார் வரம்போற்றி உள்ளையவர் புராணகதை உலகறிய வெறித்துரைத்த செல்வமணி செல்வமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாண்ட குந்தத்தூர் சேர்க்கிறார்னு அவங்களால சொல்ல முடியாது, அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பாங்க பூஜையில. ஒருவாறு தெளிந்து செல்வமணி குந்தத்தூர் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பலகாலம் பார்த்திருக்கிறேன், அவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் கோயம்புத்தூர். அப்படி விரிவுரை எழுதியிருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு விரிவுரை எழுதுறவங்கெல்லாம் சி கே சுப்பிரமணியார அவரை போல் எழுத முடியாது என்று ஒரு சேர ஒத்துக்கிறாங்க. அதை நம்ம படிக்கிறது கூட நமக்கு பெரிய புராணம் யாராரோ ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த திருத்தொண்ட தொகையிலிருந்து சில தான் நாம எண்ணிட்டு இருக்கிறோம். போன வாரம் அப்பூதி அடி கிடைக்கும், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்குமடியேன்னு ஒலிபுணர் சூழ் சாத்தமங்கை நீலநக்கர் கடியே. செய்வதற்கு அறிய செயல்களை செய்தவர்கள் தான் நாயன்மார்கள். நீலநக்கர்னு ஒரு அடியார் கோயிலுக்கு போனாரு மனைவியோட. சிவலிங்கத்து மேல ஒரு எட்டுக்கால் பூச்சி விழுந்துருக்கு. அது எட்டுக்கால் பூச்சின்னா பேரு, அது கால் எட்டு இல்லையா. அப்படி பூச்சி மேல விழுறது தப்பு. உடனே இந்த நாயன்மாருடைய மனைவி என்ன பண்ணா, வாயினால ஊதுனா அப்படின்னு ஊதி அந்த பூச்சிய தள்ளுனா. இந்த நாயனார் பார்த்துக்கிட்டு இருந்தார், சாமி மேல ஊதிப்டா, எச்சி பட்டிருக்கும், எச்சில் சாமி மேல படலாமா, இவ ஊதுனது தப்பு அப்படின்னு சொல்லி, நீ என் கூட வீட்டுக்கு வரக்கூடாது கோயிலே கடை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இவர் வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டார். இந்த அம்மா கோயில படுத்து தூங்கிட்டாங்க. அந்த நாயனாருடைய கனவுல போய், ஆண்டவன் என் முதுவ பாத்தியா, உன் மனைவி ஊதுன இடத்துல எல்லாம் இந்த எட்டுக்கா பூச்சியினுடைய விஷம் படல, ஊதுன இடத்துல இந்த கொப்பளம் இல்ல, ஊதாத இடத்துல எல்லாம் என் முதுவெல்லாம் கொப்பளமா இருக்கு பத்தியா, அவளை ஏன் தப்பு சொன்ன, நீ உடனே கோயிலுக்கு வந்து அவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். இது நடக்குமா? நீலநக்கர்னு அவருக்கு பேர். அடுத்தது, ஒரு நம்பி அப்போது ஒலிபுணர் சாத்தமஞ்ச நீலநக்கத்தடியும் அரு நம்பி நமி நம்பி அடியாக்க முடியும். திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு சிவனடியார் இருந்தார். இதுக்கெல்லாம் விளக்கம் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நீங்க பெரிய புராணத்தை படிக்க வேண்டியதுதான். பெரிய புராணம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னா வசன நடை கூட வந்திருக்கு. இப்போ திருப்பனந்தாள் மடத்துல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருப்பந்தாள் மடத்துல வெளியிட்டு இருக்கிறது அப்படியே அப்பட்டம் அப்பட்டமா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சொல்றாப்புல இருக்கு. அதை படிச்சு விட்டு மறுபடியும் நீங்க பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆறுமுக நாவலரும் அதுக்கு பெரிய புராண வசனம்னு ஒன்று எழுதியிருக்காங்க. அது கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு யாரும் ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. டி என் ராமச்சந்திர ஐயர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த திருத்தொண்ட தொகையை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், சொல்ல தவறவே மாட்டேன். அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியே. திருவாரூர்ல ஒரு அடியார் இருந்தார். இதுக்கு விளக்கமெல்லாம் நீங்க பெரிய புராணத்துல தான் படிக்க முடியும். அவர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார்.
திருநாவுக்கரசர் பாடல்ல ஒண்ணு, கோயில்ல விளக்கு போடுவதை விட கோயிலுக்கு மாலை கட்டி கொடுப்பதை விட கோயிலை கூட்டுவது மெழுகுவதை விட பெரும் புண்ணியம் கோயிலுக்கு பாட்டு சொல்லுதல் தான். விளக்கு விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும். கோயில் தொடப்பகட்டை எடுத்து கூட்டினால் 10 மடங்கு புண்ணியம் கிடைச்சதுன்னா, ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து மொண்டு ஊத்தி இன்னும் சுத்தமா கழுவினால் 100 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். கோயிலுக்கு மாலை கட்டி போட்டால் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கில் பதிப்பியாகும். துளக்கில் நல் மலர்தழுத்தல் தூய விண்ணியரலாக மோற்ற சாம்ராஜ்யம் கிடைக்கும். விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். உனக்கு நல்ல அறிவு நல்ல புத்தி கிடைக்கும். கோயிலுக்கு நீ பாட்டு சொன்னீன்னா சிவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது அப்படின்னு பாடி வைப்பார் நாவுக்கர். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும். துளக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவன் ஏறலாகும். விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அளப்பில ஈதன் சொன்னார்க்கு அடிகள் தாமருமாறே என்பது பாட்டு. என்னை நல்வரி பழித்தின அருணந்தி தம்பிரான், காசி மடத்தில் அருணந்தி தம்பிரானா இருந்தவர் மடாதிபதி. மடாதிபதிகள தேவாரத்தை அப்படி பிரியமா கேட்டவங்கள நான் மிக குறைவாகவே பார்க்கிறேன். அது குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ கருவூர மடத்தில் 24வது பண்டாசந்தையா இருந்தவர் தான் தேவார பாட செலவிச்சார். 25வது வந்த கைத குருமணி அந்த தேவார பாடசாலையை நன்றாக காப்பாற்றி விட்டார். இப்ப இருக்கிற பண்டாரசனதி பட்டத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. எப்படியோ அந்த பாடசாலையை காப்பாற்றி தான் வந்தார். நடுமத்தில யாரோ அவரை என்ன சொன்னாரோ நம்ம தெரியல, தேவார பாடசாலையை எடுத்துட்டார். அந்த வாத்தியார் மலேசியாவுக்கு போயிட்டார். அப்படி தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார் நம்பி நம்பிலிருந்து அடியார் நம்பிலிருந்து அடிகள். ஒரு நாள் அவர் கையில காசோ இல்லையோ ஏதோ எண்ணெய் வாங்குவதற்கு கையில காசு இல்லை. கோயில பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் அவர் திருநாவுக்கரசருக்கு முன்னே இருந்தவர். யாரு? இந்த நம்பிலிருந்து அடிகள். என்ன திருநாவுக்கரசர் அவரை பத்தி புகழ்ந்து பாடிட்டு போயிருக்கார். அதுக்கு முந்தி இருந்தவருங்கிறதுக்கு அதுக்கு பாட்டு தான். எனக்கு இந்த ஆராய்ச்சிக்கு சொல்லு, சமணர்கள் தானே நம்ம மதத்துக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அல்லவா? சமணர்கள் தானே இந்த சமயம் அழிய இருந்தது, அதை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு தானே உரியது. இரண்டாவது திருநாவுக்கரசர், மூணாவது சுந்தர், அப்புறம்தான் மாணிக்கவாசகர், ஒரு பாக்கி பேரெல்லாம் பெரும்பங்கு எடுத்துக்கொண்டவர் திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தர்கிட்ட தான் அவருடைய திருஞான சம்பந்தரை டச் பண்ண முடியல. நாவுக்கரசரை டச் பண்ண முடிஞ்சது. எந்த வகையிலேயும் திருஞான சம்பந்தரை டச் பண்ண முடியல அவங்களால. ஆமா, அதுலதான் அவர் மயங்கினாங்கள். தமிழும் இப்படி இருக்கு, இசையும் இப்படி இருக்கு, அருளும் அப்படி இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிதான் இந்த நாட்டை விட்டே அவர்களை விரட்டின பெரிய புண்ணியம் திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது. இன்னைய சைவ உலகம் அதை நினைச்சு பார்க்குதா, எண்ணி பார்க்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லை என்று சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன். அப்போ கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க, கோயிலுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. யாரு? நவீனந்தி அடிகள். அது சமண வீடு, ஆற்காட்டுக்கு அண்ணாண்ட என்னமோ ஒரு ஊருக்கு பாட போனேன்னு. அது என்னமோ ஒரு ஊர், இந்த அரிசி எல்லாம் வருது பாருங்க. அந்த ஊர்ல சமணர் தெருவுன்னே ஒரு தெருவு இருக்கு. இப்போ அந்த ஊர்ல ஒரு ஜோசியர், அவர் கொஞ்சம் நிலம் வாங்கி அதை திருத்த போனார். ஒரு லிங்கம் கிடைச்சது, அதை கோயிலா கட்டி பூமிநாதன் அதுக்கு பேர் வச்சு
கோயில் அந்த அந்த நேரத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார், என்னை பாட கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன். அந்த தெருக்கு பேரு சமணர் தெருன்னு பேர். இப்போ இந்த ஜெயினர்னு இருக்காங்களா, அவங்க சமணர்கள் தான். அவர் இந்த வீட்டில் போய் என்ன கேட்டார், உங்க சாமி தான் எதையும் ஆக்க வல்லவராச்சே, தண்ணியை மொண்டை ஊத்தி விளக்கேத்து அப்படின்னு சொன்னான். அப்படியா, எங்க கடவுள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, ஒரு விளக்கு எடுத்து வச்சு தண்ணியை மொண்டு ஊத்தி நெருப்பு வச்சு கழிச்சு வச்சாரு, அது எரிஞ்சுது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார். திருநாவுக்கரசர் பொய் சொல்ல வேண்டிய தேவை இல்லை,

0: அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்காருன்னா அதுக்கு முந்தி இருந்தவர் அவர் இந்த நம்பி நடந்திருந்ததுன்னா நமக்கு கிடைக்குது. வள்ளல் பெருமான் வரலாறுல கூட அப்படி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கருங்குடியில அப்படி நீரா ஒரு விளக்கு அவர் தங்கி இருந்த ரூம்ல தண்ணியை ஊத்தி விளக்கரிச்சாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. நால்வர் வழியில வந்தவர் தான் வள்ளல் பெருமான். நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தி வடலூருக்கு பாட போனேன். ஒருத்தர் கூட்டு போனார். நான் போன போது ஒரு 50 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து பாடினேன். ஜனங்கள் நிறைய வந்து இந்த மைக்கில் கேட்கவும் நிறைய ஜனங்கள் வந்து கூடி. அப்புறமா எனக்கு அவங்க எத்தனையோ தடவை கூப்பிட்டும் என்னால் போக முடியல. ஏதோ பல காரணங்கள். நீரால் விளக்கிட்டமை நீள்நாடு அறியும் நன்றே என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்காருன்னா அவருக்கு முந்தி அவர் இருந்திருக்கிறாருன்னு தீர்மானம் பண்ணுது. அப்படி இந்த திருத்தொண்ட தொகையில இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒரு அற்புதமான தெய்வீக பாடல்களை பாடி கொடுத்தார். தினந்தோறும் நாம சொன்னோம்னா ஐயா நாம அப்படி செய்யலன்னாலும் அவங்கள கும்பிட்ட புண்ணியமாவது வரும் இல்லையா. அடுத்தது வம்பரா வரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார்பேனா எம்பிதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு அடமொழி கொடுக்கிறார் கடவுளே கடவுள். இப்படி ஒரு அடமொழி கொடுக்கவே முடியாது இல்லையா. திருநாவுக்கரசரை சொல்லும் போது திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை அந்த அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரை சொல்லும் போது வம்பரா வரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் கொன்றையான் அடியலார் பேணா எம்பிதான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே. சம்பந்தம் சம்பந்தனுக்கு அடியேன்னு கூட சொல்லல, சம்பந்தனுடைய அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சம்பந்தருடைய தேவாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா வேற எதையும் நீங்க பொருளாக எண்ணவே மாட்டீங்க. ஆம், சித்தறிவுடைய எனக்கே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசர் இதெல்லாம் படித்து பார்த்த எனக்கு இருக்கிற அறிவு சித்தறிவு. திருஞான சம்பந்தர் தான் பெரியவர் அப்படின்னு எண்ணித்தான் அந்த மடம் இருக்க திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் மதுரையில இருக்கு. ஞான சம்பந்தர் மடம்னே அதுக்கு பேர். ஆமா இருக்கு. போ ஞான சம்பந்தர் வழி வந்தவங்க அந்த மடத்துல தான் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். ஏன் ஞான சம்பந்தர்கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு. நீங்களும் தேவார திருவாசம்னா படிச்சு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர்கிட்ட தான் பெரிய காட்டுவீங்க. ஆம், ஏன்னா இந்த சமயத்துக்கு அவர் அவர் பட்ட பாடு மிகவும் பெரிய சமயத்து. அவர்னால தான் இந்த சமயம் இந்த நாட்டில் நிறுத்தி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அதனால எப்படும் திடீர் இருக்கு மயில்வீரே அமாலி தங்காவினைகளும் என்ன மூலம் எல்லாம் வரும் அல்லவா, யாரு திருமூலம். எனவேதான் பெருமான் எப்படி வந்தாராம், என்னை தன்னை ஆட்கொள்ள தோல் கொண்ட நீத்தனாய் சிந்தனையை வந்துருக்கும் அப்படி வந்தபடி எனக்கு அப்படி பார்த்தான் தெரியும். பார்த்தவொடனே அவனை சிந்தனை எல்லாம் அவனை உருக்கிட்டான். எப்படி உருக்கணும், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானீ. இதுக்கு ஒரே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. மணிவாசகரே அங்கே அங்கே சொல்லியிருக்க என்ன சிந்தனையை வந்துருக்கி என்று சொன்னார். சிந்தனையை வந்து என்ன மாதிரி உருக்கினார் சாமி? நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றால். எனவே வந்து உருக்கும் ஈரார் பெருந்துரையான், எந்த ஊருக்காரர் தான் அது? எல்லாம் எந்த ஊர் தான்? யாரும் ஊரே யாவரும் கேள்வியா? சாதாரண படித்தவனுக்கே இவ்வளவு பெருமை இருக்குமா? பெருமானுக்கு எப்படி இருக்காங்க? யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருத்தர் கொண்டுட்டாங்க. அதனால எங்கேயும் இருக்கின்றவன் இங்கே மேல் இருக்கின்றவன் சிவன். அவனிவன் பெருளி இந்த உலகத்திற்கு வந்து இதோ இந்த சீரார் பெருந்துரையான் இங்க இருக்கிற திருப்பெருந்துறையில என்ன ஆட்கொண்டவன் பந்தம் பரிய பந்தம் பரிய. பந்தம்னா கட்டு தலைன்னு அர்த்தம் இல்ல? அதான் பாதமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி, அதே பந்தம் தான் இது. பாதமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியணி என்றாரே, அந்த பந்தம் பரிய இந்த உலக பிணிப்புகள் எல்லாம் உலக சூழல் வாயிய கட்டெல்லாம் நீங்கும்படியாக பரிமேற் கொண்டான் சாமி. அந்த சிவபெருமான் வந்தார். எப்படி வந்தார்னார்? அவர் வந்தது எனக்கு தெரியல, அப்படியே திருப்பெருந்தூர்ல வந்திருந்தார். ஆனா எனக்கு எத்தனையோ நன்மை செஞ்சார். ஒரு நாள் குதிரை மேல கூட வந்து செஞ்சார், குதிரை மேல கூட வந்து செஞ்சாங்க. எப்ப எல்லா நடிகளும் குதிரையாக ஆக்கி நேர எங்க போகணும்? மதுரைக்கு போகணும். அப்படி மதுரைக்கு போறதுக்கு முன்னால எல்லா குதிரைகளையும் அப்படி வரிசையா நிறுத்தி என்னடா ராஜா அப்படின்னு அப்படின்னு கணச்சது. எல்லாம் கொள்ளு போய் வச்சு அப்படி கட்டி தின்னுக்கிட்டே போகணும், ஒண்ணுக்கு உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு அந்த குதிரை எல்லாம் எல்லாம் அதை முன்னால அப்படி அனுப்பிச்சு பின்னால பேர் போனாலும் இப்படி எல்லாம் போனானே. பரி மேற்கொண்டான், பரினா குதிரை, அந்த குதிரை மீது கூட எனக்கு அருள் செய்தான். அவன் தந்த அவன் அடியனுக்கு வடங்கியருளிய அந்த மீரா ஆனந்தம் பாடுதுங்கானம்மானாய். அவன் கொடுத்த அந்த இன்பம் இருக்கிறதே, மற்ற இன்பத்துக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு, ஆனா பெருமான் வழங்குகிற அந்த இன்பத்திற்கு எல்லை இல்லை. எங்க சொல்றான்? ஆராத இன்பம் அருளும் அலை, நீ எங்க போனாலும் சிவபுராணத்தில் போகணும். ஆராத இன்பம், அது எப்படிப்பட்ட திவிட்டாத இன்பையா? அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தான், நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆராத இன்பம் இங்கே அந்த மிலா ஆனந்தம் ரெண்டும் ஒண்ணுதான், சொல்லால் வேறுபடுகிறது. இது இறுதி இல்லாத இன்பம்னாரு, அது ஆராத இன்பம்னாரு, ரெண்டும் பொருள் உண்டுதான். அந்த மீரா ஆனந்தம் என்னம்மா? இப்படி நம்முடைய மாதவர் பெருமானுக்கு இது மாதிரினா சிவனமணி வந்தருளி அவர் எல்லைக்கு வந்து இறங்கி தோல் கொண்ட நீத்தனாய் வந்து இப்படி எல்லாம் ஆண்டு கொண்ட ஆனந்தத்தை நாம் எல்லாம் பாடுவோம்டி. எங்கே காய் போகணும் மேல அப்படின்னு அப்படி போட்டா அது பாட்டு காய் போய் வருது. பாடுதுங்க என்று அந்த பெண்பாளாருடைய விளையாட்டு வகையில இந்த அருமையான இன்பத்தை எல்லாம் வைத்து சொல்லுகிறார் இல்லைங்களா? இப்படி ஒரு பாட்டுலாம் எங்க இருக்குது? திருமுறையில் தான் இருக்கிறது. வான் வந்த தேவர்களும், வான் வந்த தேவர்களும், வந்தன்னா வானிலிருந்து வந்தன்னு அர்த்தம். எனவே மேலிருந்து வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும், முன்ன சொன்ன திருமால் அயன் எல்லாருமே, கான் நின்று வற்றியும் புற்றெடுந்தும் காண்பறியதான். அவர்களெல்லாம் கான் நின்று எங்க நேபாளம் அது மாதிரி இடத்துக்கு பெரிய காட்டுக்கு தனியா போறது, போன யாரும் அங்க பிறர் பார்வை படாது. நம்ம நேபாளம் தாண்டிட்டா ஒரு ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் உயர்ந்து போயிட்டோம்னு சொன்னா திரும்ப மானசரோவர் போறதுக்கும் சரி அதுக்கு மேல கைலாயம் போற போதும் ஒருவரே காண முடியாது, புல் பூண்டு தான் காணலாம். இவ்வளவு நீளமா அப்படியே படந்து படந்து இருக்கும் அந்த காட்டுல இல்லைங்களா? அது தவிர வேற இருக்காது. எங்கேயாவது அங்காங்க காட்டு எருமை வரும், உடம்பெல்லாம் மயிறு இப்படி பார்க்கும், நம்ம போற ஜீப் எல்லாம் பார்க்கும், பார்த்துட்டு இப்படி இப்படிங்கும் பொக்குன்னு படந்து ஓடி ஓடிப்படும். அவ்வளவு வேற யாரும் இல்லை. அந்த மாதிரி காட்டில் போய் உட்காருவாங்க. ஏன்னு கேட்டால் அப்படி காட்டினாதான் போய் உட்கார்ந்தாதான் அவருக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டில் போய் திருவண்ணாமலையில் இது மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்தோம்னு சொன்னால், ஏய் யாரோ ஒரு சாமிப்பா காலையில் வந்து உட்கார்ந்தது மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்கல, பாவண்டா சாமி சாமி கொஞ்சம் காப்பி குடிக்கிறீங்களா கொஞ்சம் இது குடிக்க கேட்டு பண்ணுவோம். இப்படி சில பேர் உபசரணம் பண்ணவனும் இருப்பான். இன்னும் சில பூஜை பண்ணுதான் பூஜை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்குது அல்லவா, இதெல்லாம் நடிப்பட இந்த நாலு பேர் சொல்லுவான். நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடையுது நாலு பேர் இப்படி சொல்லுவாங்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இருந்திருக்கு. அதனால கவலைப்படுவாங்கிறது இப்போ கோயில் எல்லாம் அருமையா தெரியலாம் பொடிக்கு பாருங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாலு பேர் பாரியா கொடுத்து வச்சு ஒரு காலில் போறாருன்னு அப்படின்னு நாலு பேர் சொல்லுவான். இன்னும் நாலு பேர் இது நேரம் இன்னைக்கு வேணா கைலாசத்துக்கு போக போகுது அல்லவ, உடனே இவருக்கு தான் அங்க கைலாசத்தை காட்ட போறான் என்னமோ ஆளு இதுக்கு அப்படின்னு சொல்லுவான். மணிவாசகர் எல்லாம் சொல்லும்போது நம்மளை எவன் சொல்ல மாட்டான். தள்ளு எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினா, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அதனால சில சில காரியத்தை தொடங்கணும்னு சொன்னா யார் எது சொன்னா அதுக்கு கவலைப்படாது, நம்முடைய காரியம் நிறைவு பெறுகிற வரைக்கும் அதுலேயே கண்ணுங்கிறது வந்து. ஆனா அந்த எடுத்துக்கொண்ட காரியம் உண்மையாக நல்லதாய் யாருக்கும் தீங்கு தராததாய் இருக்கணும், அது உண்டு சத்தியம். இருந்துட்டுன்னா அதை முடிக்கிற வரைக்கும் பரவத்தி கொள்ளுது. அதனால இப்படியெல்லாம் இந்த இவருக்கு வருகின்ற பொழுது கான் நின்று வற்றியும். ஆனால் இந்த தேவர்கள் மற்றவங்கள என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி காட்டில் போய் நின்று வற்றியும், வற்றின பல நாட்கள் உணவு இல்லை அப்படியே தவங்கிறாங்க. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படி இருந்தா தானே தவம்னு பேரு. அது மாதிரி அந்த ஊனினை உருக்கி அப்படி பெருந்தாங்களாம். அப்படி கூட இன்னும் சிலர் அப்படியே தன்னை அசையாம நிக்க கரையெல்லாம் பார்த்துதான் ஏதோ மரம் மட்டும் தான் அப்படி இருக்கும் அசையாம இருக்குன்னு சொல்லிவிட்டு மரத்துல எப்படி அதெல்லாம் அப்படி இது கட்டுது அது மாதிரி இது மாதிரில அந்த அப்படியே அந்த மண்ணெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே புத்தா வந்துட்டு தான் இந்த புத்து மூடி கூட. ஆனா இவங்க அந்த நிட்டையிலிருந்து கலையிலையா அப்படியான எப்படிப்பட்ட மனம், ஒரு நெறிய மனம், ஒரு நெறிய மனம். முதல் பாட்டிலே சொல்லிவிட்டார் ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த பெருநெறிய தமிழ் என்று சொன்ன தேவாரம் எல்லாம் எப்படிப்பட்ட எப்படி பாடினாங்க, பெருமானையே எண்ணியவர்களாக இருந்து பாடினது ஒரு நெறிய மனம் வைத்தவர்கள். பல நெறிய மனம் வைத்தா ஒன்றையும் இப்ப நீங்க எல்லாம் கூட பாருங்க, இப்ப இவங்கெல்லாம் வந்து ஐந்தாறு நாள் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு போறாங்க முன்னாடி இவங்களுக்கு வீட்டு சிந்தனை வச்சுங்க என்ன பண்ணாலும் தெரியல, அந்த பெரியவாப்பா என்ன பண்ணாலும் தெரியல, ராத்திரி கதவை மூணு நாள் தெரியல, நல்லா பூட்டணும் எங்க பூட்டு வேணும் இந்த புத்தி இருந்ததுன்னா இங்க எங்க இவங்களுக்கு ஒன்றும் இன்பம் வராது. தள்ளு எல்லாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றடைஞ்சது வந்துட்டான் அந்த சிந்தனை இருந்ததுன்னா இங்க வந்து இவ்வளவு இன்பமா இருக்க முடியாது முடியாது. அந்த சிவகாசியில ஏறினவண்ணே அதை மறந்தோம். தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி, அப்பதான் அந்த இன்பம் வரும். அதனால் அப்படி அவர்கள் எல்லாம் என்ன செய்வாரலாம், கான் நின்று வற்றியும் புற்றெழுந்தும். சில பேர் மேல அப்படியே புற்றெல்லாம் எழுந்து மேல கரையாம போயிருக்குமா, ஆனாலும் தன்னை மறந்திருப்பாங்களாம். கான் பரியதான் அப்படிப்பட்ட பெருமானாக்கு இந்த பெருமான், எத்தனையோ அந்த திருமால், எத்தனையோ இந்திரன், எத்தனையோ பிரம்மன், அப்படி பல ஆண்டுகள் பல இடங்களிலே பலவாறாக இருந்து இப்படி எல்லாம் பெற்றும் காண முடியாத அந்த இறைவன் கேவலம் அடியேன் பொருட்டு தனக்காக என்ன செய்தாராம், தான் வந்து நாயேனை எது போல தாய் போல் தலை அழித்திட்டு வந்து திருப்பெருந்தூரில் கருணை செய்து கூட வா வா இந்த எடுத்துப்பா என்று கொடுத்து இல்லையா, தாய் போல் என்னடா ராஜா நான் முன்னே பிடிச்சி உட்காந்துருக்கு இப்பதான் வர்றேன் வாட வாட சீக்கிரம் பாவம் நடந்து வந்தியால கல்ல வலிக்குத அப்பா அப்பா உட்கார் உட்கார் என்று சொல்லிட்டு தாய் போல் தலை அழித்துட்டு யாருப்பா செய்வா, யார் செய்வா, அந்த தாய் தான் செய்வா, வேற எந்த தாய் செய்ய முடியும். அதனால தாய் போல் தலை அழித்துட்டு பெத்த தாய் எப்படி பரிவாக அழைத்து எல்லாம் சொல்லுவாங்களோ அது போல தலைப்பை தலையடித்து

பெய்து அப்படின்னு. இந்த ரோமம்னா மேல இருக்கிற அந்த மயிர், அதானது அப்படியே வந்து மயிர் கூச்சலிடுதான். அது கூச்சலிடுவது இங்க வெளி மட்டுமல்லவா, உட்பகுதியில கூட அது பாரிப்பாகிதான். உள்ளே உயிர் பெய்து என்னன்னா தன்னையே முழுமையா மறக்க செய்து, அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி. என்ன உணர்ச்சி? எங்கே இருக்கின்ற இறைவன், ஒண்ணுக்கும் தகுதி இல்லாத தன்னை நம்மை இப்படியெல்லாம் செய்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த மயிர் கூச்சல் வந்துடுதான். அந்த மயிர்கூச்சல் ஏற்பட தலை

0: அந்த தேனும் அமுதம் அப்படியே சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த இன்பம். ஆனா அவனுடைய காட்சி ஒளி வந்த நல்ல அப்படி ஒளிமயமாக இருந்தானான். அப்படிப்பட்ட ஒளியாக எழுந்தருளி வந்த பெருமான் எனக்கு இப்படியெல்லாம் செய்தான். அந்த வான் வந்த வார்களே பாடுதுங்கானம்மாய். வான் வந்தன்ன வானி நின்றும் வந்தன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், இந்த வான் போன்று இருக்கிற என்னுடைய நெஞ்சத்தில் வந்த அந்த திருவடியே நீங்க பாடுங்கம்மா என்று சொல்ற. எனவே மற்றவற்றெல்லாம் புற்றாக இருந்தும் அந்த வற்றியும் உடம்பெல்லாம் வற்றி போயும் கூட காண முடியாத பரம்பொருள் இந்த கேவலம் ஏழையன் பொருட்டு தாய் போல் வந்து தலையளித்தெட்டு இவையெல்லாம் செய்தான். அந்த கருணையை பாடுங்கம்மா, கொஞ்சம் பாடுங்கம்மா, நல்லா பாடுங்கம்மா என்றெல்லாம் சொல்லி அப்படி பாடுவதாக இங்கே காட்டுகிறார் இந்த அருமையான பெண். அப்ப அதுல பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் முழுதும் என்ன இருக்குன்னு ரெண்டு செய்தி. எங்கேயோ இருக்கின்ற இறைவன் எளிவந்து தனக்கு அருள் செய்தான். அப்படி வழிவந்து அருள் செய்தவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன கைமாறு செய்ய முடியும்? தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கர ஆர்கோலோ சதுரர் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்று.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: நான்காம் பாடல் முதல் ஏழாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. இந்த உலகத்துக்கா, உலகத்துக்கு ஒரு விதை போன்றவன் அவன் தான். அவன் இல்லாமல் உலகம் இல்லை. எல்லா இந்த உலகம் கலந்தும் கலந்திருக்கிறான். உலக தோற்றத்துக்கு அவன் தான் காரணம். அவன் இல்லாவிட்டால் உலகம் இல்லை, உடம்பு இல்லை, வாழ்க்கை இல்லை. காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் புகலிடத்து எந்தனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. திருமூலருடைய அனுபவத்தை பாருங்க. பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, முதல் இரண்டு வரியில இறைவனுடைய பெருமை சொல்றாங்க. அடுத்த ரெண்டு வரியில திருமூலருடைய அனுபவத்தை சொல்றாங்க. முதல் இரண்டு வரியில் என்ன சொல்றாரு பார்ப்போம். மேல்நிலை இறைவன், கீழ்நிலை உலகம். அப்படி உலகம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒடுங்குகின்ற பொழுது மாயையில் ஒடுங்கும். மாயை என்ற ஒரு பொருளானது சக்தியில் ஒடுங்கும். சக்தியானது சிவத்தில் ஒடுங்கும். சிவம் தனியாக இருப்பார். மீண்டும் சக்தியை கொண்டு உலகத்தை படைப்பார். இதுதான் உலக தோற்றம். அப்படிப்பட்ட இறைவனை எப்படி வழிபடுறாங்க? பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. இது ஒரு இறைவனை எப்படி பார்க்கணுமா? இரவு பகல் இல்லாமல் ஒரு நிலையில கும்பிடணும். மாணிக்க வாசகருக்கு பகலும் தெரியாதான், இரவும் தெரியாதான். பகல் இரவாவதும் அறியேன். மாணிக்க வாசகர் தானே, திருவாசகர் நிறைய படிக்கிறாங்க. பகல் இரவாவது தெரியாது, இரவு பகலாவது தெரியாது. அப்படி வழிபடணும். எந்த நிலையில? இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் பகலாதான் தெரியும், இரவு இரவாதான் தெரியும். ஆனா அவங்க பகல் இரவாவதும் அறியேன். அது திருவாசகம். அது வேற நிலையில பேசணும். ஒரு ஞான நிலைக்கு போகும் பொழுது கடந்த நிலையில

0: என்னாச்சு
1: பௌர்ணமியா வந்ததா இல்லையா? இப்போ இரவு எது, பகல் எது, திதி எது, நாள் எது, நேரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வழிபட்டிருக்காங்க. நாம் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று உடனே தெரிஞ்சு தெரிஞ்சு வழிபடுறோம். ஆனால் ஞானிகள் அதை கடந்து வழிபடுறாங்க. அப்போ நம்ம நிலை நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுங்க. நாம் இருக்கிறது எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கோம். திருமந்திரம் முடியறதுக்குள்ள பிஹெச்சி தாண்டிடுவோம், பிஹெச்சி தாண்டிடுவோம், டிலீட்டுக்கு போயிடுவோம், கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி மாணிக்க வாசகர் வந்து அந்த ஞான நிலையை அடைஞ்சதுனால தான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. ஜோதியில கலந்தவர், இந்த சிதம்பரம் தில்லை கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தில்லை ஆவுடையார் கோயில் இருக்கு. அந்த தில்லை ஆவுடையார் கோயிலில் இறைவன் ஜோதியில் கலந்தார். நீங்கள் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அங்கே திருப்பார் கடல் இருக்கு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப திருப்பாறு கடல் அங்கதான் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல. குரு நமச்சிவாயருடைய சமாதி இருக்கு அங்க. இப்படி ஞான நிலையில் இறைவனோடு ஐக்கியமான மாணிக்க வாசகர் எப்படி இறைவனை வணங்கினாரோ, இறைவனோடு கலந்தாரோ, அதுபோல திருமூலர் பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, பகல் இரவு என்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஞான சம்பந்தர் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதில் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாகும். இப்போ தூங்கும் பொழுதும் முழிக்கும். இப்போ எந்த நேரமும் இப்படி ஒரு எந்த நேரமும் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு நிலையில் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன ரிசல்ட்? உடனடி ரிசல்ட் கிடைக்குமா? இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இருள்னா துன்பம், இருள்னா அழுக்கு, இருள்னா பிரச்சனை, இருள்னா கஷ்டம், இருள்னா நோய். நமக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமா? பிடிக்கிறது மட்டும் வெளிச்சம், ஆனால் இருக்கிறது இருட்டு. அம்மா இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை. வெளிச்சம் அவங்களுக்கு தேவைன்னு என்ன அர்த்தம்? இருட்டில் இருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ வெளிச்சத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, வெளிச்சம்னு கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ எங்கேயாவது லைட்டு போடுறோம்ல, யாராவது இருட்டு வேணும்னு யாராவது வந்து சுவிட்சு போடுறது உண்டா? சுவிட்சை போடுப்பா, இருட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறது உண்டா யாராவது? அப்போ சுவிட்சை போட்டால் வெளிச்சம் வரும். அப்போ வெளிச்சம் தேவை. அப்போ எங்கே இருக்கோம்? இருட்டில் இருக்கோம், அறியாமையில் இருக்கோம். அப்போ அறியாமையை நீக்க வேண்டும். இயலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இறைவனை வணங்கினால் இறைப்பணியில் நின்றவர்களுக்கு ஏகனாகி இறைப்பணி நின்ற அடியார்களுக்கு, அடியார்னா வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அடியார். அடியார்னா இது தனியாக போக வேண்டாம், கற்பனைலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே அடியார் தான். ஆணவத்தினுடைய இருளாகிய அந்த துன்பம் இருக்காது. அதனால்தான் இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எளிமையான பாட்டு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் கவன சடை மூடி தாமரையானே. சாதாரண பாடலாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இதுல என்ன இருக்கு?

0: ஏதாவது கஷ்டம் இருக்கா? திருமந்தம் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப சிம்பிள். அவனோடு அவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அவனோடு ஒப்பாடு இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து, எல்லா புவனங்களையும் கடந்து. எத்தனை புவனங்கள் இருக்கு? 228 புவனங்கள் இருக்குதான் சொல்லுவோம். 224 புவனங்களையும் கடந்து இப்ப அண்டங்கள் இருக்கு. எல்லா புவனங்களையும் கடந்து நின்ற இறைவன் பொன்னொழி மின்னும் தவணைச்சடை முடி தாமரையான. இந்த புவனத்திலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயா புவனம்னு இருக்கு, அஸ்தமாயா புவனம்னு இருக்கு, பிரகிருதி மாயா புவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் சொல்லக்கூடிய செய்திகள். இதெல்லாம் போகவும் அவங்க விளக்கிடுவேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதில் போய் நுழைஞ்சேன்னா பாடம் போயிடும். அந்த அது வருகின்ற பொழுது நான் அதை நிறைய விளக்குவேன். இறைவனுக்கு சடைமுடி உண்டு, யாரும் பார்த்தது இல்லையே. பார்த்துருக்கீங்களா யாராவது? எல்லாரும் பார்த்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலையே? எல்லாரும் பார்த்துருக்காங்க. மாணிக்க வாசகர் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. மாணிக்க பார்த்துருக்காரா? நீங்க பார்க்கல? நாம மாணிக்கவாச நிலைக்கு வரலையா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, நாம எல்லாத்தையும் விட முடியல. நிறைய விட்டாரு, எல்லாம் வேணா வேணான்னாரு. நம்ம எல்லாம் வேணும் வேணுங்கிறோம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், வேறு வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தம் வந்து உரையும் பூத்தாவும் குறைகள் இருக்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமனேன்னாரு. நாம் எதையும் விட்ட மாதிரி தெரியல, அதனால இறைவன் வரமாட்டேங்கிறாரு. இறைவன் சடை உடையவன், பிஞ்ஞகன் அப்படின்னு பிறப்பருக்கும் அடையே இருந்தது சடை வச்சிருப்பாராம். இப்ப இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பழுப்பு நேரத்தில் இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல, டையாது கலர் அடிச்சுக்கிறாங்க. சிவபெருமான் சடைமுடி எப்படி சூரியனுடைய நிறம் இருக்கிறதோ அதுபோல நிறம் உள்ளதான். பொன்னொளி மின்னும் அப்படி சிவபெருமான பின்னலை வந்து அப்படியே கற்பனை தான் பண்ண முடியும். அதில் கற்பனை பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி அவர் இல்லையா. அப்படி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தங்க கலரில் இருக்குமா. பொன்னொளி மின்னும் தவணைச்சடை முடி தாமரையானே. தாமரைன்னா இறைவன் அவரவர்களுடைய உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. தெரிந்த பாடலையே சொல்லணும் இல்லையா, அப்பதான் புரியும். ஆவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயம், அது வேற. நமக்கு தேவை தாமரை, பொங்கு தாமரை, கவிழ்ந்த தாமரை. இந்த கோவில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிற்பங்கள் பார்க்கலாம். இந்த சிற்பங்கள்ல தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க. நாமெல்லாம் கவிழ்ந்த தாமரையா இருக்கோம். இறை வழிபாட்டின் மூலமாக அதை நிமிர்த்தி விடணும். நிமிர்த்தி விட்டீங்கன்னா அந்த தாமரை நிமிரும், அதில் இறைவனை அமர வைக்கணும். அது நம்ம சத்தியத்தது. அதுக்குள்ள டெக்னிக்கெல்லாம் யோகம் இருக்கு, ஒன்றுன்னா சொல்லித்தரேன். தவணை தடைமுடி தாமரையானே, இப்படிப்பட்ட இறைவன் யாராலும் எப்பொழுதும் இறைவன் சிவபெருமானோடு கம்பேர் பண்ண முடியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை. இப்போ முக்தி கடவுள்னு பேர் சிவபெருமான். அவனை ஒழிய அமரரும் இல்லை. இந்த அமரர்னா யாரு? மரணம் இல்லாதவர்கள் அமரர்கள். ஆனால் நம்ம ஊர்தி போடும்போது பார்த்தா அமரர் ஊர்தின்னு போகுது. அமரர்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அமரர்னு தான் பேரு. சீட்ல அமருங்கன்னு அர்த்தம்
1: அமரர்
0: இல்ல. அமரர்னா மரணமே இல்லாதவர்களுக்கு அமரர்னு பேரு. இப்ப அமரர் ஊர்தின்னு இறந்தவங்களுக்கு போகுது, தப்பு. எது வேற ஏதோ கான்செப்ட்ல போட்டிருக்கலாம். அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு ஒளிமயமா இருக்கும். உடம்பெல்லாம் சிவாய நம சிவாய நம சொல்லி உடம்பெல்லாம் கோல்டு ஆயிடும். உடம்பெல்லாம் கோல்டுன்னா உடம்பு தங்க உடம்பு இல்லை, தங்கம் போல ஜொலிக்கும் ஒளி உடம்பாயிடும். இதெல்லாம் மாயா சரீரம், அழியக்கூடியது. சாப்பிட்டா உப்பும், சாப்பிடலன்னா வடியும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு உயிரையும் உடம்பையும். சோத்து பசை போட்டு ஒட்டியிருக்கு, அதான் அன்னமய கோஷம்னு பேர். ஆனால் அமரர்கள் உடம்பு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து மாயா சரீரம் இல்லாமல் ஒளி உடம்பாகவே இருக்கும். நம்ம அந்த நிலைக்கு நம்மளால மாற முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. தவம்ங்கிறது சாதாரணமாக தவம்னு போட்டிருக்கு, சாதாரண விளக்கம் வேறு, ஆழமான விளக்கம்ங்கிறது வேறு. அரு தவம்னா பொதுவாக வந்து யோகம் சொல்லலாம். தவம்ங்கிறது சடங்கு அல்ல, தவம் என்பது அடங்கு நிலை. சடங்கு வராது. சைவத்தில் பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் இசைக்கொண்டு தவம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரியணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஓராண்டு இராண்டுக்கு அப்புறம் சொல்லுவேன். அவன் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த யோகமும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. அவன் அன்று மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. ஐயாரு பூனி பேரையாரு அவனன்றி மூவரால், பிரம்மா பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இந்த பிரம்மாக்கள் வேற, இந்த விஷ்ணுக்கள் வேற, இந்த ருத்ரர்கள் வேற. இவர்களாம் காரிய கடவுளர்கள். கொஞ்சம் புதுசா இருக்கும் பேசுறது, புதுசா இருக்கும், நீங்க கேள்விப்படாதெல்லாம் இருக்கும். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், புதிதாக படிப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக சரியா போயிடும். இந்த மூவர் தேவர் இவங்கெல்லாம் ஏன் அவங்களால் ஆக மாட்டேங்குது? மூவராலும் தேவர்களாலும் ஏன் இறைவனை நெருங்கவில்லை அப்படின்னு கேட்டா, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காமியம், ஒரு பயனை கருதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிக்கணும். பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, இந்தியா ஆச்சுங்களா, நிறைய ஸ்டேட் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு கலெக்டர். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாசில்தார் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பணிகளுக்கு. அதே மாதிரி சில இடங்களில் விஷ்ணுக்கள், பிரம்மாக்கள், ருத்ரர்கள், அவர்களெல்லாம் சிவபெருமானுடைய ஆணையை தாங்கி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய, சிவபெருமான அருளை பெற்ற, அதிகாரம் பெற்ற அதிகாரிகள். புரியுதா? ஆனால் அவர்களும் வழிபாடு செய்கிறாங்க, செய்யல. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் எதுக்காக? வானவர்கள் வாழ்வதற்கு எதற்காக? தாம் வாழ, ஏதோ ஒரு பதவிக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு மேல்நிலை அடைவதற்காக, காமியம் விருப்பத்திற்காக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அடியார்கள் எப்படி பூஜை செய்கிறாங்க? வேடும் வேண்டாம், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், வீடும் வேண்டாம். வீடு பேரே எனக்கு வேணாங்கிறவங்க அடியார்கள். மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே சொல்றாரு இல்லையா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தின் சொல்லி இறைவனை வழிபட்டால் போதும் என்று பிறவியை கேட்பவர்களெல்லாம் அடியார்கள். வழிபாடு செஞ்சா போறோம், எனக்கு எந்த விதமான பயனும் வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாம் அடியார்கள். இப்ப தேவர்களை விட அடியார்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? ஆனால்தான் அடியார்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான். தேவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், ஆனால் விளக்கமாக இருக்க மாட்டான். அடியார்களுடைய உள்ளத்தில் விளக்கமாக தெரிகிறான். அதான் தேவர்களை விட அடியார்கள் சிறந்தவர்கள். அந்த அடியார்களுக்காகத்தான் சிவஞான போதத்தில் 12 நூற்பா கொடுத்தார். சிவஞான போதத்தில் 11 நூற்பா முடிஞ்சு போச்சு, முத்தி 12 நூற்பா எதுக்காக கொடுத்தார்? செம்மலன் நோன்றால் சேரலொட்டால் அம்மலம் வழியே அன்போரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அண்ணன தொழுமேன்னு அடியாருக்காக ஒரு நூற்பா போட்டார் மெய்கண்டார். 11 திருமுறை மட்டும் இல்லாமல் 12 திருமுறை அடியார்களுக்காக 4286 பாடல்கள் பெரிய புராணம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆல அடியார்கள் சிறந்தவர்கள் சைவத்தில். ஆல அடியார் வழிபாடு சிறப்பு. அவன் நன்றி செய்யும் அருந்தபம் இல்லை. தக்கன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான், சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல. அப்போ சிவனை மறந்து செய்த யாகம் தோல்வியில் முடிந்து கிடைச்சது பரிசு ஆட்டுத்தலை இல்லையா. அப்ப நீ எந்த வேலையை செய்தாலும் ஒரு புள்ளியாசுழி போடும். இன்னைக்கு ஏன் புள்ளியாசுழி போடுறீங்க? பிள்ளையார் சுழி, பிள்ளையாருக்கு ஏது சுழி? யாரு பிள்ளையாரை பார்த்துருக்கா? பிள்ளையார் தலையை பார்க்கணும், தலையில எத்தனை சுழின்னு பார்க்கணும், சுழி எப்படி இருக்குன்னு யாரு பார்த்தா? அப்பனா பிள்ளையார் சுழின்னு வர போடுறீங்க. பிள்ளையார் சுழிங்கிறது அப்படி வலதுபுறமாக சுழித்தல். சிவம் சக்தி, சிவமும் சக்தியும் தான் பிள்ளையார் சுழி. நிறைய சொல்லணும். ஆனால் எந்த செயலை செய்தாலும் இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். ஒரு சின்ன சாதாரண வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. அவனை ஒழிய அமரரும் இல்லை. அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவன் அன்றியும் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஆனால் ஊர் புகுதல், ஊர் புகுதல் என்ன? ஒரு வான ஊர் அடைவோம். இங்க இருக்கு வான ஊர். அது சொன்ன ஒன்று தான் ஊர்னு ஒன்றே, வான ஊர்னு ஒன்றே உடனே திருவாசகம். இது போகிறோம் எனக்கு, இதை வச்சு நிறைய பேசுவேன். வான ஊர் அடைதல், சொற்குலகம் வேற. சொற்குலகமே நமக்கு வேண்டாம், ஏன்னா போயிட்டு திரும்பி வந்துடணும். திருப்பி வராத ஊராக இருக்கணும். எந்த ஊர் திருப்பி வராத ஊர்? வான ஊர். ஆறா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே சேரா இயற்கை தரும். வள்ளுவர் திருவள்ளுவர் முக்தியை பற்றி பேசுகிற இடம் அது. பேரா இயற்கை, பேரான இடம் பெயராத, இடம் பெயராத போய் நுழைஞ்சிட திருப்பி வரக்கூடாது. அதுதான் இறைவன் திருவடி. அதை கலந்துடணும். இந்த உடம்புங்கிறது வரக்கூடாது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தொல்லை. உடம்பு என்னைக்கு நம்மளை விட்டு நீங்குதோ அன்னைக்கே முத்தி. அப்போ முத்தி பேர் அடைய வரைக்கும் உடம்பு உண்டு. பிறந்து பிறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து மாறி மாறி. அப்போது அந்த நிலையை நம்ம அடையணும். அவன் நன்றி ஊர் ஊர் புகுதல் ஆன்மாக்கள் லயமாதல். இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். கோவில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவிலுங்கிறது கர்ப்பகிரகத்தை குறிக்கும். அந்த கருவறைக்கு மட்டும்தான் கோவில்னு பேர், கேட் இருக்கார். ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் குறிக்கும். நந்தி மண்டபம், வாகன மண்டபம், பிரகாரம், இந்த திருக்குளம், இந்த தலவிருட்சம் இருக்கிற இடம் எல்லாமே. அப்போ அந்த அந்த என்ட்ரன் இடத்துக்கு போயிட்டோம். ஆலயம் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம், அங்கே உட்காரணும். ஒரு ஸ்தல யாத்திரை போனோம்னா ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோயிலில் உட்காரணும். நாங்களாம் 6 மணி நேரம் உட்காரக்கூடாது. உண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே கோயிலுக்கு போயிட்டு உடனே சூடத்தை ஏற்றி விட்டு கருப்பூரம் ஏற்றி விட்டு விளக்கு போட்டு உடனே வந்துடுவாங்க. வராத 6 மணி நேரம் உட்காரணும். சும்மா போயிட்டு விசிட்டிங் பார்த்துட்டு வரக்கூடாது. ஸ்தல விருட்சம் இருக்கும், காரணம் இருக்கும். நம்ம திருப்பராய்த்துறையில் பராய் மரம் இருக்குது. இந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்ன? பராய் மரம்னு ஒன்று இருக்குது. அந்த பராய் மரத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், தேமல் தோல் நோய்கள் வராமல் இருக்கும். தொழு நோய்கள் கூட வராமல் இருக்கும். ஒரு கோவிலுக்கு அனுப்புனா, கோவிலுக்கு போனால் அங்கே உள்ள ஸ்தல விருட்சத்தை பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் விசேஷம் பார்க்கணும். அங்கே ஒரு 6 மணி நேரம் உட்காந்து அமைதியாக இருந்து வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உடல் நோயும் நீங்கும், மனசுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு கோவிலுக்கு போனால் 6 மணி நேரம் உட்காரணும், 5 மணி நேரம் உட்காருங்க. போ சும்மா போயிட்டு வந்துட்டு உடனே பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விருட்சம் உண்டு. எல்லாம் மருத்துவ குணம் உடையவை. மருத்துவத்தோடு தொடர்புடையது தான் கோவில். இதில் போனோம் பார்த்தோம் வரக்கூடாது. அது மாதிரி நிறைய இருக்கு. ஆலயம் ஆன்மாக்கள் லயிக்கும் இடம்னு சொன்னேன். அந்த ஊர் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி, அதுதான் ஊர். அப்போ திருமூலர் அந்த ஊரை அடைஞ்சிட்டார். இந்த ஊர் அடைஞ்சிட்டார். இறைவனுடைய திருவடியை கண்டு உணர்ந்த ஞானிகளுடைய வாக்கை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கண்டவங்க சொன்னதெல்லாம் இல்லை, கண்டவங்க சொன்னது. இறைவன் திருவடிய கண்டவங்க சொன்னது. ஞானசம்பந்தர் இறைவன் திருவடியை கண்டவர், அப்பர் பெருமான் கண்டவர், சுந்தரர் கண்டவர், அங்கே இருந்தவர். அங்கே இருந்துட்டு அங்கே இருந்த அங்கேயே போனவர். மாணிக்கவாசகர் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சவர். சிவன் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துக்கு 2 வரி நடத்துறதுக்கு எனக்கு 1 நாள் வேணும், அவ்வளோ இருக்கு. இங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படியே. 2 வரிக்கு 1 நாள் திருமந்திரம் நடத்தும் பொழுதே உங்களுக்கு திருவாசகத்தினுடைய சாரத்தை இங்கே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தேவாரங்களினுடைய சாரத்தையும் படிக்கிறது திருமந்திரம், ஆனால் பேசுறது எல்லாம் பேசிவிடுவோம். ரெகுலராக வந்தால் எல்லாம் நிறையா கிடைக்கும். தனக்கு ஊமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றிலது. மனசில் இருக்கிற கவலையை வந்து யாராலையும் நீக்க முடியாது இறைவனை தவிர. ஏன் அப்படின்னா, இறைவன் ஒருவன் தான் நம்முடைய மனத்தில் இருக்கிறான். மனத்தகத்தான் பார்த்து நிறையா பாடுவோம், தேவாரம் தெல்லாம் தெரியும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். உங்கள் மனசில் யார் இருக்கா? இறைவன். கவலை எங்கே இருக்கு? மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை நீக்கிறது யார்? அவனை தவிர யாராலையும் முடியாது. இவர் யாராலையும் முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் நம்ம மனசு கவலையுடைய ரீசன், அவனுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. யாராரு என்னென்ன மனக்கவலையை முழுமையாக யார்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்பாங்களா? கேட்டால் என்ன ஆகும்? வீக்னஸ். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். இது யார்கிட்ட சொல்கிறது? வாய் விட்டு சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். மனசுக்குள்ளே யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கும் தெரியும், நாமளும் சொல்லணும், தீர்த்து வச்சிருவோம். ஆல மனக்கவலைக்கு சிறந்த மருந்து யாருன்னா இறைவன் ஒருவனே. பாருங்க, முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன், இந்த மூவர் மூவருங்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ருத்திரன் பிரம்மா விஷ்ணு. ஆனால் ஆனால் சிவபெருமானே ஐந்து தொழில் செய்கின்ற பொழுது பிரம்மாவாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், ருத்திரனாக இருந்து மறை ஒடுக்குகிறான், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறான், சதாசிவனாக இருந்து அருள்கிறான். அந்த மூவர் வேறு. அது சிவபெருமான் ஐந்து தொழிலை செய்கின்ற பொழுது ஏகநாதனே ஐவராக நடிப்பான், அதில் வரக்கூடிய மூவர் வேறு. இப்போ நாம் பேசக்கூடியவர்களெல்லாம் தேவர் வர்க்கத்தைச் சேர்ந்த, அதிகாரத்தை பெற்ற, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். நான் வச்சு பேசணும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடாது. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பாயில் அப்பனுமாய் உள்ள பொன்னை ஒப்பாய் என்ற போது அகத்தானே அப்பனுமாய் உள்ளன். அதான் எல்லாருமே என்னன்னா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே. யாரு? தேவாரமா திருவாசகமா? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதே திருவாசகம். நிறைய சொல்லணும் அந்த இடத்துல. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இது தேவாரம். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அருளாளர்கள் எல்லாருமே இறைவனை ஒரு உறவோடு வழிபாட்டு செய்கிறார்கள், ஒரு உறவு முறை. அதுதான் தன்னை அப்பா எனில் பொணுமாய் உள்ளன். காப்பாற்றுபவன் தலைவன் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? பொன்னை ஒப்பாயின்ற போதகத்தானே. பொன் நிறைய சொல்லணும், இறைவனை பொண்ணுக்கு சொல்லணும். பொண்ணுன்னா இந்த 916 கேடியம் இல்லை, பொன்னாறு மேனியன மாற்றறியாத பசும் பொன், கலப்படமே இல்லை. இப்படிப்பட்ட பொண்ணு குறையே கிடையாது, கலப்படமே கிடையாது, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லாதவன், இப்படிப்பட்டவன். அவன் இங்கே இருக்கிறான். போது அகத்தானே. போது போதுன்னா என்ன? பூ. மலராத பூவார்னா மொக்கு அல்லது மொட்டு. மொட்டுக்கும் பூவுக்கும் நடுவில் மலர்ந்தும் மலராத, எங்கேயோ கேட்ட குரல், மலர்ந்தும் மலராத நிலை, அதுக்கு பேர் போது. போதோடு நீர் சுமந்து, போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின். அப்பர் கொண்டு போறார், அப்பர் கொண்டு போறார், போது கொண்டு போறார். அந்த போது எப்படி இருக்கணும்னா, மலர்ந்தும் மலராத, பாதி மலர்ந்தும் பாதி மலர்ந்தது. அப்படி அந்த மலர்ந்தும் மலராத நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே நெஞ்சக தாமரை, அதிலே இறைவன் வீட்டில் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்ங்கிறதுலாம் போக உங்கள்கிட்ட சொல்லுவேன். சிவஞான போதத்தில் கருத்து வரும் பொழுது, எப்படி அகப்பூஜை செய்கின்ற பொழுது எப்படி இறைவன் இங்கே நெஞ்ச தாமரையை நெஞ்சகத்தில் இருக்கிறான். இதய தாமரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஹார்ட்டுக்கு போகக்கூடாது, இருதயம் என்பது வேறு. அநாகத சக்கரம்ங்கிறது நெஞ்சு குழி, இங்கே நெஞ்சில் ஒரு குழி ஒன்று இருக்கும், அந்த நெஞ்சு குழிங்கிறது முக்கியமான இடம், அந்த இடத்திலே இறைவன் இருக்கிறான். அதனால தான் இது இந்த இடத்துல வந்து திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த மார்பில் வந்து ஒரு மூணு அங்கலம் வரணும், இந்த ஒரு வர்ம புள்ளி ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் வந்து உத்ராசம் அணிகின்றவர்கள் விசுத்தி என்று சொல்லக்கூடிய கண்டத்திலோ அல்லது அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு குழியிலோ அந்த உத்ராசம் பட வேண்டும். பெண்கள் மங்கள சின்னத்தை அணிகின்ற பொழுது அந்த காலத்தில் தளர தளர தாலி போட்டிருப்பாங்க, ஹார்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் அது இதுன்னு எதுவும் வராது. நம்ம சில விஷயங்களை வந்து மறந்துகிட்டு இருக்கோம், அதனால் படாத பாடுபடுறோம். அதை மாதிரி சில வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு சில நுட்பங்களை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்களாக செஞ்சுக்க முடியாது, நடைமுறை பழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் பெண்கள் எந்த மங்களத்தினைகள் அணிந்தாலும் அவரவர்களுடைய நெஞ்சு குழியில் அது பட வேண்டும். உத்ராஷம் அணிபவர்கள் இசுத்திலேயோ அநாகரத்திலேயோ இருக்கும். அப்படி பட்டால் அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த அடைப்பு, அந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த குழாய்கள், அதனுடைய இது மாரடைப்பு வராது. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒன்றுமே வராது, வராத அளவுக்கு நாங்கள் அதை சொல்லிவிடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இங்கே அந்த அவரெல்லாம் அன்பரெல்லாம் காட்டினாங்களேதான் திருவண்ணாமலைன்னு சொன்ன பார்த்தவொடனே அது பெருமான் வடிவம் போன்றே தோன்றுச்சான். ஏன் பிரம்மன்மால் காணாத போது காண முடியாதவா அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்த நின்னான் அல்லவா? அது போல அந்த மலை உயர்ந்த நீண்டு இருக்கிற மலையாக அப்படியே அமைந்தது. அப்படி தோன்றதுன்னு அங்கேயே பாடுகிறார், அங்கேயே பாடுகிறார். அப்ப உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரள் மடலை முழவதிர அண்ணாமலை தொடுவார்வினி வழுவாவண்ணம் அருவி தேமாங்கனி கடுவன் குல விடுகும். ஏன்னா முதலும் கடைசி நிட்டு அப்பா சொன்னது, தேமாங்கனி கடுவன் குல விடுகும்போடு தீண்டி தூமாமலை துருகல் மிசை திருநுந்துளி சிதற ஆமாம்பணி அணையும்பொழில் அண்ணாமலை அண்ணன் பூமாங்கல புனசேபடி நினைவார்வினை இளறி. அப்போ இந்த அருமையான பதியம் இங்கே பாடியது அரையநல்லூரில் இருந்து பாடியது பெருமானை போட்டி என்று எழுதணும். உண்மையான எழுதணும்னா அப்படி சொல்லணும். எனவே இங்கிருந்தவாறு ரொம்ப சொல்லப்பட்டது. எனும் பதியம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்விட்டார் அங்கன் அணிவார் பணிந்தெழுந்து போட்டி செய்து அம்மலை மீது தங்கு விருப்பில் வீற்றிருந்தார் தாட்டாமலைகள் தம்முடி மேல் பொங்குமார்வத்தொடும் புனிந்து உலகம் மலர்ந்த திருமேனி எங்குமாயி கண்பொடியும் இன்ப அறிவி பெருக்கினார். பாருங்க, அம்மலை மீது தங்கு விரிப்பில் வீற்றிருந்தார் என்று சொன்னார். அந்த மலை மீது அவர் இருந்தார். மலை மேல ஒண்ணும் கோயில் இல்ல, எப்பவுமே இல்ல. அவர் தீபம் ஏற்றுவது அங்க மண்ண மலை மேல ரொம்ப அருமை. அதெல்லாம் அங்க போய் சென்று பூதநாதர் அவர் தம்மை பூவார் மலரால் போற்றி செய்து காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி. அப்ப சில நாட்களை திருவண்ணாமலையிலும் இருந்து வணங்கினாராம். கமல் கொண்டை வேதகீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புறுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. என்ன செய்யணும்னு கேட்டா எந்தெந்த பதிகளில் சில நாள் தங்கினார்னு குறிக்கிறார், அவர் குறிப்பிடுத்தணும். எடுத்துட்டு நாம வந்து அந்த மாதிரி தலையாத்திரை மேற்கொள்ளும் போது தங்கற இடத்தை அந்த இடத்துல வச்சுக்கணும். ராத்திரில வச்சோம்னா நமக்கு என்ன ஒரு நினைப்பு வரும், இங்கதான் திருவண்ணாமலையில தான் சில நாள் திருவடி ஞானசம்பந்தருடைய திருவடி இங்க இருந்திருக்கு என்ற ஒன்றுவோடு தங்கணும். அங்க போய் சினிமா பார்க்க கூடாது. ஆமா, காசிக்கு போய் கருமம் தொலையிலேன்னு கருமம் தொலையாதவங்களா அப்படி உடனே அப்படியே அமைதியா விட்டுறணும், அன்பிட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஆமா, அங்க போனதுனால அன்னைக்கு திருவண்ணாமலை ஆஹ் இங்கதான் சில நாள் ஞான சம்பந்த எழுந்துள்ள இடம் என்று. அது மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி சில நாட்கள் இவரோ நாவுக்கரசரோ சுந்தரரோ மற்ற பெருவரோ சில நாள் தங்கி இருந்த இடங்கள் எவரோ எந்த இடம் அப்படி அதை குறிச்சு வச்சுட்டோம்னா எங்கேயாவது நம்ம போனோம்னா கூட பெரும்பாலும் எங்க போய் தங்கலாம், அந்த ஊர்ல தங்கும் போது ஏழாம் நூற்றாண்டுல பெரியவங்க இருந்த இடம் ஏதோ நாம இன்னைக்கு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வாவது நமக்கு கிட்டும் என்று. இப்படிப்பட்ட அந்த சில நாள் வைகை கமல் கொண்டை வேதகீத திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புருவார் திருவண்ணாமலை விடுத்து புறப்படுகிறாராம். புறப்பட்டா மங்கை பாகர் திருவருளால் வணங்கி போந்து வட திசையில் செங்கன் விடையார் பதிபலவும் பணிந்து. இதுதான் அந்த பதிபலவும் பதிபலவும் நிறைய குடிக்கிறார். கூடுமான வரைக்கும் சீக்கியஸ் அவர்கள் அந்த மாதிரி பதிகள் எவையாக இருக்கலாம் என்று குறித்திருக்கிறார். கூடுமானவரை குறித்திருக்கிறார். அப்படி இடைப்பட்ட பதிகள் பலவும் பணிந்து புகழி செம்மலார் துங்க வரைகள் காண்பலவும் கடந்து இடையில காடுகள் இதெல்லாம் கடந்து தொண்டை திருநாட்டில் தங்கள் முடியனார் இனிதவரும் திருவோத்தூரை சேர்வுற்றார். இப்ப நடுநாட்டு தண்டை நாடு சென்று விட்டார். அங்க திருவோத்தூரை சேர்ந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி என்ன, தேவர் முனிவர்க்கு ஓத்து அளித்தார் திருவோத்தூரில். பாருங்க, திருவோத்தூருக்கு ஏன் பேர் இப்படி வந்துன்னு சொன்னா அது காரணத்தையும் போற போக்கு சொல்றாரு. தேவர் முனிவர்க்கு ஓத்து அளித்தார். ஓத்துன்னா வேதம், ஓத்து என்பதற்கு நேர் பொருள் வேதம். தொல்காப்பியம் உயர்ந்தோருக்குரிய ஓத்தினான உயர்ந்தோருக்குரிய ஓத்தி நான் தொல்லாப்பி படிச்சிருந்தா ஓத்துங்கிறது வேதங்கிறது தானா தெரியும், தானா தெரியும். ஒண்ணு சொன்னா எனவே அப்போ வேத முனிவர்களுக்கெல்லாம் இறைவன் அந்த வேதங்களை சொன்னதுனாலதான் ஓத்து அருமையான தமிழ். தமிழன்னா நாமளும் அந்த தமிழை அப்படி பண்டைய தமிழை எடுத்து அந்த போற்றி நம்ம கையாளாமையினாலே என்ன போய் முடியாது. பாருங்களேன் பதியின் தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் பதியின் இருக்கு, அது தலம்னு வச்சு விட்டோம். அவங்க எல்லாம் பதிக்கு சென்றார் சென்றார் புறப்பட்டார் என்றுதான் இருக்குது, யாத்திரைன்னு பேர் வச்சோம். எனவே தலை யாத்திரை தாய்மானார் தான் தலம்னு குறிக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கி நிற்போர் வாய்த்த சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே தலம்னு குறித்து பின்னால சொல்லு. ஏன்னா 15 நூற்றாண்டு இவங்க எல்லாம் வரகிருநாதர் இவரெல்லாம் தாய்மானார்லாம், அதனால வட சொற்கள் நிரம்ப வந்து வட சொல்றது. ஆமா தல யாத்திரை ரெண்டு வட சொல் தான். அதனால செலவு நயப்பு என்று சொன்னால் அருமையான பதிச்செலவுன்னு சொல்லும் போது அருமையான தமிழ். அதனால அந்த ஓத்தூர் சென்றடைந்தார். அங்கே தாவில் சண்பை தமிழ் விரகர் தாம் அங்கனைய களி சிறந்து மேவும் கதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறைகுடமும் பூவும் பொறியும் சொன்னமும் முன்கொண்டு போட்டி எதிர்கொண்டார். பாருங்க இது சில பதிகள் தான் அந்த மாதிரி கிடைக்குது. அங்க இருக்கிற அன்பர்கள் வந்து வழிபட்டதாக வரவேற்றதாக அதெல்லாம் கூட குறிக்கணும். அப்ப என்ன அங்க வந்து சமய உணர்வுடையவர்கள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்காங்கன்னு தெரியும். இப்ப எத்தனையோ பதிகள் போறாங்க, அதுல எல்லா இடங்களும் இந்த மாதிரி பூ தோரணங்கள் எல்லாம் வைத்து வழிவேற்றார் சொல்லல, சில பதிகள் தான் குறிக்கப்படுது. அந்த பதிகள் மட்டும் குறித்தால் அப்ப அங்கிருந்தவர்கள் சிலர் என்னன்னு கேட்டா இப்படி ஞான சம்பந்த மேல இவர் சென்றது தெரிந்திருக்கிறது, தெரிந்ததுனால நாமளும் நல்லா திருநீரு நல்லா சித்தாந்த திருவைந்தெழுத்தெல்லாம் ஓதிய அந்த அமைப்புடையவர்களா இருந்திருக்காங்க. ஆஹா பெரியவர்கள்வா வர்றாருன்னு எதிர்கிட்டிருக்காங்க. அப்படி அந்த மாண்பு தெரிந்தவர்கள் சிவனடியாருடைய அமைப்பு தெரிந்தவர்கள் அங்க இருந்திருக்காங்க, அதனால் வழிபட்டாராம். சண்பை வேந்தர் தந்தரள சிவிகை நின்றும் இழிந்தருளி பன் நண்பின் மிக்க சீரடியாறு சூட நம்பர் கோபுரம் சோழ் பின் பின்னாக முன்னோங்கும் வியன்பொற்பொரிசை வளங்கொண்டு பண்பு நீடி பணிந்தெழுந்து பரமர் கோயில் உள்ளடைந்தார். பாருங்க வியன்பொற்பொரிசை அதுக்கு மதில்லாம் இருந்ததான் அந்த திருவோத்தூருக்கு, அந்த மதில் எல்லாம் கடந்து உள்ளே சென்று போய் வணங்கினார்களாம் வணங்குறாங்களாம். வணங்கும் போது வாரணத்தின் முறி போர்த்த மைந்தருமையாள் மணவாளர் ஆரணத்தின் உட்பொருளாய் நின்றார் தம்முன் அணிந்திரஞ்சி நாரணர்க்கும் பிரமர்க்கும் நன்னற்கரிய கடல் போற்றும் காரணத்தின் வரும் இன்ப கண்ணீர் பொடிய கைதொழுதார். திருவோத்தூர் திருக்கோயில சென்றவர் கண்கள் தாரை தாரையாக அந்த கண்ணீர் வர பெருமானை வணங்கினார். அங்கை அனலேற்றவர்க்கு அடியேன் பணிகள் பாருங்க அப்படி இருக்கும்போது தொழுது விழுந்து பணிந்தெழுந்து சொன் மாலைகளால் துதி செய்து முழுதுமானார் அருள் பெற்று போந்து அப்படின்னு அந்த பெருமானை வணங்கிய நம்ம ஞான சம்பந்தர் அப்படியே வளங்கொண்டு வந்தாராம். வந்தவர் முதல்வர் தம்மை பொழுதுதோறும் புக்கிரஞ்சி பொழுதுதோறும்னு 6 காலமும் சென்று வணங்கியிருக்கலாம். பொழுதுதோறும் சென்று வணங்கி புக்கிரஞ்சி போட்டி செய்தங்கு அமரர்வார் அமர்வார் முன் அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமன திறத்தொண்டு அறிவிப்பார். அப்படி போய் இடத்துல அப்படி அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அன்பர் வந்து தேம்பி தேம்பி அழுகிறாராம். திருநீர் உருதுராகம் எல்லாம் அணிந்த அன்பர் என்ன சாமி சும்மா சொல்லுங்க என்ன ஏன்னு கேட்டார். தேம்பி அழுதவர் சொன்னாராம், அங்கை அனலேற்றவர்க்கு அடியேனாக்கும் பணிகளெல்லாம் பணிகளானவெல்லாம் மங்குளுர நீண்டு ஆண்பனையாய் காயாவாய் கண்ட அமனர் இங்கு நீரிட்டாக்குவன காய்த்தற்கு அடை உண்டோ என்று பொங்கு நகை செய்து இடித்துரைத்தார் அருள வேண்டும் என போல. பெருமானே நான் அப்படியே கொஞ்சம் பனைமரம் வளர்த்தால் அதனுடைய நீர்லாம் எனக்கு பெருமானுக்கு எல்லாம் தருவதற்கு நிவேதித்து கொடுக்கணும் தான் வளர்த்தேன். வளர்த்தா ஒரு பனை கூட காய்க்கல, காய்க்காமையினால் அதெல்லாம் என்ன பண்ண ஆண்பனையினர். ஆமா ஈணுகின்ற தகவுடையது தாய், ஈணாத தகவு நமக்கு ஆண்களுக்கு உண்டு, எனவே ஈனவில்லை ஆனாலும் ஆண்பனைன்னு சொன்னார் அல்லவா. இப்படி ஆண்பனை ஆயிருந்தது. சரி நான் இதுக்கெல்லாம் உழைத்தது இதெல்லாம் கூட அதிகம் தான், சரி ஏதோ திருவருள் நினைச்சேன். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 4 சமணர்கள் கூடி என்னையா எவ்வளவு ஆச்சு தரம் பனைமரம் எவ்வளவு நுங்கு வித்தீர் அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா கிண்டலுக்கு இப்படி எல்லாம் பழிக்கிறாங்க சுவாமி என்று. ராவணன் போகும்போது இலங்கையில இருப்பவங்கெல்லாம் ஏன் என்னடா பெரிய வீர வேறாரு இன்னைக்கு முதல் நாள் போய் ராமலத்துல தோத்து வந்திருக்கா அப்படின்னு மூஞ்சி மோரையும் சரியில்லையே அப்படின்னாரு. மற்றவங்கெல்லாம் நகை செய்வதற்கு கூட வருத்தப்படலையா. யானையின் அகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். ஒரு பெண்ணை அவன் மனைவியை கொண்டு வந்துச்சு, நான் தான் ராமனோட 100,000 மடங்கு உயர்வா அப்படியாக்கு இப்படியாகன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அதே ராமகிட்ட முத நாளே தோத்து வந்தா என்ன சிரிப்ப. எங்க கணவன் கிட்ட பாட்டம் முதனாலே தெரிஞ்சத. ஜானகி நணுகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். மற்றவங்கலாம் சிரிக்கிறத பத்தி கூட கவலை இல்லை, இப்ப சிரிப்பாளேங்கிற கவலை இல்லை. அது போல இந்த பனைமரம் வச்சு காய்க்காது, மற்ற மாதிரி தன்னை போன்ற சிவனடியார கூட என்னங்க என்னங்க வச்சா பாவம் படாதபாடு பட்டீங்க காய்க்கல அப்படின்னா என்ன பண்றது போங்க திருவருள் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனால் சமணர்கள் போய் சிரிக்கிறாங்க, சமணர்கள் நவரென்றே நாணத்தால் சாம்புகின்றார். ஊர்ல இருக்கிற நாலு பேர் படிச்சா கூட பரவாயில்ல, நமக்கு எதிர்கட்சிக்காரனா இருந்து என்னைய அவங்க சமயம் என்னைய அவங்க திருநேரு என்னைய அவங்க உறுதலாக்கும்னு கேட்டாலு நீங்க என்னைய வச்சு வாழ்ந்துட்டீங்கன்னு கேட்கும் நமக்கு என்ன இருக்கு. அதனால சமணர்கள் நவரென்றே நாணத்தால் சாம்பினார். யார்கிட்ட? ஞான சம்பந்தர்கிட்ட. சொன்ன உடனே ஞான சம்பந்தர் பார்த்தாராம். பரமனார்தம் திருத்தொண்டர் பண்பு நோக்கி பரிவெய்தி பிறவு காதலுடன் விரைந்து விமலர் கோயில் புக்கருடி அறவும் மதியும் பகைதீர அணிந்தார்தம்மை அடிவணங்கி இரவு இரவு போற்றி திருப்பதியும் இசையில் பெருகை எடுத்தருடி விரும்பு மேன்மை திருக்கடக்காப்பதனில் விமலர் அருளாலே குறும்பை ஆண்பனை ஈனும் எனும் வாய்மை குளவு குளவுதலால் நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணை ஆகியிட கண்டோரெல்லாம் அதிசயித்தார். பாத்தீங்களா இந்த பதியத்தை எப்படி இருக்கிறார்? முதல் வரி என்னையா? பூத்தேர்ந்தாயன அல்லவா, பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை கும்மகோழில் இல்லை அப்படிதான் இருக்கு பாட்டு. தொடக்கத்தை எடுத்துக்கல. பின் என்னது? குறும்பை ஆண்பனை ஈன் கூலை ஓத்தூர் நிலவு கொண்டை அடிகளை ஆறு அடிகளை என்று சொல்றாருல்ல, அந்த பாடலை மோக்கிறார் பாத்தீங்களா. மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு தொடக்கத்தை மட்டும் எடுப்பதல்ல. அப்ப இந்த பதிவுல எங்க எடுக்கிறார்? எத்தனாவது பாட்டியாது? கடைசி பாட்டு திருக்கடைக்காம். குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அதை போய் மோக்கிறார். அப்ப இப்படி ஒரு ஆய்வு செய்யணுமில்ல, மூவர் தமிழை எந்த இவ்வாறு மோக்கிறார் சேர்க்கிறார், முதலா அடிவா நிறையா அதுக்கு என்ன விளக்கம் தருகிறார் அது வேற. ஒரு பெரிய உரையாசிரியரும் ஆவர் சேர்க்கிறார், நூலாசிரியர் மட்டுமன்று ஒரு உரையாசிரியரும் ஆவர். ஏன் வாழ்கந்தனர் வானவரானுங்கிற பதியம் 12 பாட்டுக்கும் 23 பாட்டுல உரை செய்திருக்கார். 23 பாட்டு ஏன் எடுக்கும் போது தோருடைய செவியன்னு எடுக்கிறார், அதுக்கு விளக்கம் தந்திருக்காரு. குறும்பையான்பனை அந்த அந்த பாட்டு எடுத்துக்கலாம். திருக்கரை காப்பில் இருக்கிற பாடலை எடுத்து உரும்பையான்பனையினும் வாய்மை குலவுதலால் பாருங்க, அவர் அந்த அந்த திருக்கரை காப்பில வைத்து பாடுகிறார். ஆனா இங்க ஆண்பனை பெண்பனை ஆனதுன்னா எப்படி சார் ஆச்சுன்னாரு கேக்குறான் பையன். எப்படி ஆச்சுன்னாரு? இந்த பதிய திருக்கடை காப்பில் இப்படி பண்ணதுனாலதான்ப்பா அது காய்க்க ஆரம்பிச்சு. சரி இப்படி வாய்னால சொன்னா வந்து அது செயல்ல வந்துருமா? திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சுவங்க விஞ்சுவங்க. நீ நான் சொன்னாலும் அதுல நிறைமொழி மாந்தர், நிறைமொழினா அவர்கள் என்ன சொன்னார்களோ அது பலிக்கும், அதான் நிறைமொழி மாந்தர். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவங்க பேசின சொல்லே காட்டிவிடும். எனவே அவர் நிறைமொழி மாந்தர் ஆனதுனால குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அந்த சொல் சொன்னோன்னு பார்த்தா கொல கொலையா தூங்குதான் தூங்குதான். ஆகவே அந்த பதியத்தை அந்த பாடலை சொல்லி எனும் வாய்மை குலவுதலால் அந்த அந்த பதிகத்தில் அந்த தொடர் இருப்பதனால நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த கொலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாகிட கண்டோரெல்லாம் அதிசயித்தார். அப்ப நிறைமொழி மாந்தருடைய சொல்னா அது உடனே அது காட்டிவிடும், மறைமொழி காட்டிவிடும். என்ன மறைமொழி காட்டிவிடும்? இந்த காட்டிவிடும்னா என்ன அர்த்தம்? காட்டிவிடும் அந்த மறைமொழிங்கிறது நம்ம இந்த பாரு இந்த பத்தி ஆண்பனையா இருந்தது இது பெண்மணி ஆச்சுன்னு பாரு என்று காட்டுமா? மறைமொழி அது வந்து மொழி தானே, அது எப்படி காட்டும்? திருவள்ளுவர் மறைமொழி காட்டி விடுங்கிறார பரிமேலகன். என்ன பண்றது? ஆமா பேனாங்கிறீங்க பரிமேலன. காட்டுதல் பயனான் உணர்த்துதல். காட்டுதல்னா நேரம் நம்ம மாதிரி ஆளு இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அங்க இருக்கிறதுன்னு காட்டாது, அந்த பயனை கொண்டு நமக்கு தெரிவிக்கும். அதான் பயனான் உணர்த்துதல். ஒரு சொல்லுக்கு ஒரு எழுதுற நீ எழுத நிறைமணி வந்த பிறகு மலை மாதிரி காட்டிவிடும், மறுமணி காட்டிவிடும் காட்டிவிடும் காட்டிவிடும் என்னத்தை காட்டுறது? பயனான் உணர்த்துதல். ஆமா இந்த நடைமுறையினாலே நிகழ்முறையினாலே காட்டுவோம். நிறைமொழிங்கிறதுக்கு நிறைய ஒரே எழுதாது. நிறைமொழினா என்ன? நிறைமொழினா பாய் நிறைஞ்ச மொழி அல்ல. அவங்க அருளால் நீ வாழ்க என்றாலும் வாழ்ந்து விடுவான், அல்லது மறுதலையா சொன்னாலும் உடனே ஆயிடும். அவங்க சொன்ன சொல் நிறைவாயிடும். அதான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும். நிறைமொழி இதெல்லாம் யாரு எழுதணும்? பரிமேல எழுதணும். அருளி கூடினும் வெகுண்டு கூடினும் அவ்வ பயன்களை பயந்தே விடுமொழி. பயந்தேன்னாரு, இவன் என்ன பயந்தேன்னு? பயந்துன்னா நடைமுறையில் தெரிவித்து விடும் அர்த்தம். இதெல்லாம் காட்டுதல் பயனானுகத்துல முடிவு சொன்னேன், அவங்க முதல் சொன்னாங்க. இதெல்லாம் பாவா போன பரிமேல் உரையில தான் இருக்குது. பரிமேல் உரை படிக்காதனா பரிமேலுக்கு நஷ்டம் இல்லப்பா. உனக்கு முண்டம் உனக்கு தான் அறிவு கம்மியே தவிர பரிமேலுக்கு என்ன போட்டுது போவருக்கு? நீ படி படிக்காம போய் எனக்குன்னு வந்துருக்கு. எனவே ரொம்ப அருமையான பகுதி இல்லைங்களா? அதனால சொல்றேன் பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு எல்லாம் இப்பதான், ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன படிச்சாங்கன்னா பாருங்க, இவ்வளவு வயசாகும் பாருங்க. நிறைமொழி அருளி கூறினு வெகுண்டு ஊர்னா பயில பயந்தே விட முடியும்னு சொல்லுது. அதுல கனவு கனவுல கேட்ட கூட சொல்லுவானே, படிச்சிருந்தா பாஸ் ஆகலாம். பாசுக்கே நீங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வரணும், என்ன உயிரை விட்டணும். ராப்பகலாய் பேசும் போது எப்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். அவ்வளவு லேசல். எனவே சீரின் மல்கு மண்ணும் திருக்கடை காப்பேற்று சிவனாரோல் பெற்று பாரில் நீடும் ஆண்பனை முன் காய்த்து பழுக்கும் பண்பினால் நேரு பண்ப தம் கருத்து நேரே முடித்து கெடுத்தருளி. பாத்தீங்களா, நேரே முடித்து அதான் பயனால் உணர்த்தினரா, நேரே முடித்து கொடுத்தருளி. ஆறு மூவை திருத்தொண்டர் போற்ற அங்கன் இனிதமர்ந்தார். அங்கே திருவோத்தூர்ல சில நாள் இருந்தாராம். தென்னாட்டவன் மாசருத்தாரதம் செய்கை கண்டு திகைத்தவனர் அந்நாட்டதனை விட்டகழ்வார் சிலர் தம் கையில் குண்டியல் என்னால் ஆவன மற்றவை என்று தகர்ப்பார் இறைவன் ஏர் உயர்த்த பொன்னார்மேனி புரிசுடையான் அன்றே என்று போற்றினார். அதனால இந்த சமணருடைய அமைப்பு பிறரை படிப்பதிலேயே தன்னுடைய வாழ்நாள் செலுத்தினா தவிர தங்கருத்தை தான் நிறைவேற்றிக் கொள்ளவோ அல்லது தன்னுடைய அந்த உயிருடைய பயனை நிறைவேற்றிக் கொள்ளவோ செய்யல. இப்படி எல்லாம் இருந்தார்கள். பிள்ளையார்தம் திருவாக்கில் பிறந்தலா பிறத்தலால் அத்தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டகல ஒழியா பிறவி தனி ஒழித்து சிவ சிவ கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்ற அவர் அருளின் வாய்மை கூறின் வரம் பெண்ணாம். அந்த பனமரம் என்ன, இவர் பாடினதிலிருந்து நல்ல கொல கொலையா காய்ச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு சில ஆண்டுகள் குலைத்தது, அப்புறம் ஒரு காலத்துல சிவமே ஆகி பெருமானுடைய திருவடியை சேர்ந்ததாம். ஏன் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி. இப்படி எல்லா பிறப்பும் பிறந்த வச்சுல அந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமும் கூட ஒரு உயிர் தான். எந்த காரணத்திலேயோ என்ன ஜென்மத்திலேயோ இப்படியாச்சு மரமா. ஆனால் இப்ப இவருடைய திருவாக்கு பெற்று அப்படி வந்தவுடனே அந்த காலையில் பாசம் நீங்க அதுவும் முத்தி பெறுவீங்க. அப்ப ஒரே பேரும் 84,000 யோனி பேதங்களும் அறிங்களா ஒரு கால இலையில முத்தி பேர் இன்னதுதான் அடையும் இன்னதுதான் அடையாதுன்னு இல்லை. கொஞ்சம் கால இல்லை முன்பு முன்னும் பின்னாகும். ஏன் அதனுடைய வினை நீக்கம் சென்று சிவப்பேரும் பெறுவதற்குரிய தகுதி வாய்க்கும் போது ஒன்னே பெறும், இல்லையானா கொஞ்சம் காலம் தள்ளிட்டே வரும். ஆக நிச்சயம் பெறுதற்கு. அதனால் அந்த புல்லாகி இருந்த மரமும் கூட அது சிவகதி பெற்றது. முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த இங்க இருக்குங்கல்ல யாருக்காவது ஒருத்தர் முத்தி கொடுன்னு கேட்டாங்க. அங்க எல்லாம் மனுஷன் எல்லாம் 6 அடி 5 அடி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. புல்லாண்டு லேண்டெல்லாம் டை இதெல்லாம் பார்த்தா டை சூட்டோட இருக்கே தவிர விஷயம் உள்ள இல்லை. அப்புறம் அங்க ஒரு செடி இருந்தார் திருவள்ளுவர், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். அடாடாடாடாடா இது தூரம் இப்படி நீட்டி இருந்தது. அரே இது ரொம்ப அருமையா எல்லாம் அல்ல, பாச நீக்கம் சிவப்பேற்றுக்கு உரியதா இருக்கே அன்னு பார்த்தார். பார்த்த உடனே சரி அப்படியே ஒளி பெற்று செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து அனுப்பிடுவார். அப்ப முள்ளிச்செடி எல்லாம் முத்தி கொடுத்தது இதெல்லாம் தெரியுது. எனவே வள்ளலார் தவர் அருளின் வாய்மை குபூரின் வரம்பெண்ணாம். எனவே ஞானசம்பந்தருடைய திருவாக்குக்கு இருக்கிற பெருமை நம்ம என்னதுன்னு சொல்ல முடியாதுப்பா. எனவே அதுவும் அவ்வாறு அழிந்தது. சரி, அங்கனமலர் பெருமானை பணிந்து போந்த ஆடரவினுடன் பொங்கு கங்கை முடிக்கணிந்தார் மகிடும் பதிகள் பல போற்றி அதை சேர்ந்திருக்கிற பல பதிகள் அவையெல்லாம் வணங்கி மங்கை பாகரமர்ந்தருளும் வயல் மாகரலை திருமாகரல் என்ற ஊருக்கு சென்று வழுத்தி போய் கொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று குறுகினார். குரங்கனி முற்றம் அங்கு சென்றார். ஆதி முதல்வர் குரங்கனி முட்டத்தை அணிந்து பணிந்தேத்தி நீதி வாடும் திருத்தொண்டர் போர்த்த நிகரில் சண்பையினில் வேதமோடு சைவநெறி விளங்க வந்த கவுனியனார் மாதொருபாக தாமன்னும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணிந்தார். காஞ்சிபுரத்திற்கு வந்தாராம். அங்கெல்லாம் சென்று வழிபாடாற்றி வந்தவர் வந்தால் நீடு காஞ்சி வானரும் நிலவு மெய்மை அன்பரும் மாடு தன்மை வள்ளலார் வந்தணிந்த ஓகையால் கூடுகின்ற என்பதர் குலாவு நீவீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாடி காமர் தோரணங்களால். பாருங்க இசை இசை பாருங்க, முன்ன படிச்ச பாட்டுக்கும் அதாவது 985 பாட்டு படிச்சதுக்கும் 86, 87, 88 படிக்கிறதுக்கும் வேற்றுமை இருக்கு. அதனாலதான் அந்த காலத்து பதிப்புகள்ல வேறுனு போட்டிருக்கும், வேறு. ஏன், நீ படிக்கிற ஓசை வேறாகும் என்று. அப்பெல்லாம் பாட்டை ஓசையோட படிச்சதாக கேள்வி, பாட்டை ஓசையோட படிச்சதாக கேள்வி. இப்ப பாட்டு ஒண்ணுதான், உரையும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணா. அதனால பாருங்க இது, நீடு காஞ்சி வானரும் நிலவு மெய்மை அன்பரும் மாடு சந்தை வள்ளலார் வந்தணிந்த ஓகையார் கூடுகின்ற இன்ப நேர் கூழாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாடை காமர் தோரணங்களால். இத அதுக்கு முன்ன பாட்டை படித்து பார்க்க முடியுமா? ஆதி முதல்வர் குரங்கனில் முட்டது ஜென்மத்திருக்க, ஏன் அதனுடைய இசையமைப்பு வேற. அதுக்காக தான் அந்த வேறு என்று ஒரு அருமையா போட்டோம். முன்னால இருந்தவெல்லாம் முட்டாள், இப்ப இருக்குமே பெரிய மேதைன்னு நினைக்கிறதே முட்டாள் தான். எதுக்கு வேறுனு போட்டாங்க, அதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை போடுவீங்க. திருவாவூடுதுறை ஒன்றுதான் இப்பொழுது இருப்பதுல பதிப்புல அருமையா இருக்கு. அவங்ககிட்ட சொல்லி இருக்கேன், 16 பேர் வேலை செய்யறாங்க ஜிம்னு இருக்கு. நாங்களும் இங்க வந்து ஆராய்ச்சி தருமபுரத்துல வந்து எழுதின முதல் நூலே சங்க இலக்கியங்களில் சமய நோக்குன்னு எழுதணும். அதுவே நான் திருவாரூர்லதான் பதிச்சு கொடுத்தேன். என்ன சொல்லிவிட்டு, சுவாமி இங்க வேணும் ஆட்கள்லாம் அதிகமா இல்ல, நான் திருவாரூர்ல பதிச்சிடறேன். சரியான்ட்டு 10A மயிலாடுதுறை டு திருவாரூர்ல போகும், வேற ஒண்ணும் உள்ள போகாது, பரதெல்லாம் எல்லாம் வெளியில போயிடும். 10A ஒண்ணுதான் போகும் எங்க திருவாரூர்க்குள்ள. அதுல ஏறி உட்காந்து போயிட்டோம்னா அருமையா அந்த அந்த நூல் ஒரு 2-3 நூல் அங்கதான் பதிச்சு கொடுத்தோம். இப்ப கூட அகத்தியர் தேவாரத்திற்கு அருமையா திருவாரூர்தான் படிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா அழகா இருக்குமே. அது மாதிரி நிறைய ஆட்களையும் பொண்ணும் போட்டு இருந்தாதான் அந்த பதிப்பு சரியா வரும். எனவே இந்த வேறுனு போட்டிருந்தா அது இங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அது மாதிரி இருக்கிற பழைய புத்தகம் இருக்கிறத போட்டா என்ன, அதெல்லாம் வேணாம்னு எடுத்துக்கிறது சரிங்களா. எனவே அங்க பாருங்க இப்ப, ஆமா காஞ்சிபுரம் செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த அன்பர்களுக்கு எல்லாம் காதல் விழுந்துதான். ஞானசம்பந்தர் நம்ம ஊருக்கு வர்றாரு பாருங்க, அப்படியா ஞானசம்பந்தரா என்றாரெல்லாம் பார்த்தா ஞானசம்பந்தர் அங்க இருக்கிற அத்தனை தெருவில் இருக்கிறவங்களும் எல்லாரும் என்ன செய்தார்கள், குளவு வீதி குலாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாழை காமர் தோரணங்களால் பார்த்தாங்க. அவங்களும் நான் வந்து ஏய் நான் வாழைமரம் கொண்டாந்துருப்பா, நீ வந்து இது கொண்டாந்துருப்பா, நீ வந்து தோரணம் கட்டுறதுக்கு உன் வேலையை பாருப்பா என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் மாற்றி வைத்துக் கொண்டு கொடி நிறைத்த வீதியில் கோலவேதிகப்புறம் கடிகொள் மாலை மொய்த்த பந்தர் கந்த நீர் தகும்புடன் பாடில் மடிவில் பொன் விளக்கெடுத்து மாதர் மைந்தர் மல்குவார் படி விளக்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஈண்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. நம்ம இருக்கிற ஆளு ஒண்ணுமே செய்யாதாலும் இதை போய் கண்ணில காணலையே பாத்துட்டு வரலான்னு வந்தானா. கோல மாதர் ஆடலும் குலாவு தொண்டர் பாடலும் வேத கீத நாதமும் மிக்கெடுந்து விம்மவே என்ன. மாதர்கள் எல்லாம் கூட அவங்க தன்னுடைய வேலையெல்லாம் அருமையா செல்ல மொழிகளி எல்லாம் போட்டு கோலம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதனால அருமையா அவங்க எல்லாம் அந்த காலத்துல பாடுவாங்க. அதனாலதான் பெண்கள் விளையாட்டா திருவாசகத்துல 9 விளையாட்டு இருக்கு, 9 விளையாட்டு. அதனால பெண்கள் விளையாடும் போதெல்லாம் அருமையா பாடிக்கொண்டுதான் விளையாடினாங்க. ஆண்கள் அது மாதிரி பாடிக்கொண்டு விளையாண்டதா அகராதியிலேயே இல்லை. ஏன் இவன் விளையாட்டுலாம் கொஞ்சம் குஸ்தியா இருக்கும், அவங்க விளையாட்டுலாம் அப்படி இருக்கும். நல்லா அது எளிமையா இருக்க. பொண்ணும் ஆறாமோ என்று சொன்னா அது அருமையா, அவங்க அமைதியான விளையாட்டு, அமைதியான விளையாட்டு. அதனால அவங்க அருமையா பாடும்போது, ஆனா அவங்களும் குதிச்சு குதிச்சு பாடுவாங்க. உந்தியாரெல்லாம் ஏன் இந்த உந்தியாரெல்லாம் இளமை காலத்துல ஆடினாங்கன்னா அவனா நோய் பிளட் பிரஷர் வரவே வராது, ஏன் நல்ல எக்ஸசைஸ். அதனால படிக்கும் போது இந்த தெல்லையனம் ஆடாமோ கொட்டாமோ இந்த இது ஒண்ணு இருக்கு பொற்சுண்ணம் இடித்தல் அது எக்ஸசைஸ். ஆமா ஆமா, ஏன் அதெல்லாம் ஒண்ணாது போட்டுவிடு, ஏ இங்க வாரு அங்க என்ன பாக்குற, அப்பதான் வந்து ஒரு அருமையான ஒரு அருமை வைத்தாராம். மணிவாசர் பல்வேறு செயல் செஞ்சிருக்காரு. இந்த விளையாடும் போது ஒரு புனை பெயர் வைத்துக் கொள்வாங்க. நாம கூட ஆடாடா ஒரு கால எல்லையில உயர்நிலை பள்ளியெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ் தமிழையாதான் முதல் ஹெட்மாஸ்டர்லாம் அப்புறம்தான் கண்ணாலியானம் கண்டேன் காண்க அப்படி இருக்கும். அப்ப அதுக்கு முன்ன என்ன கேட்டீங்கன்னா வேற இப்ப ஏற விளையாட்டுல ஒருத்தர் நீ கபிலர், கபிலர் குழு, நீ பரணர் குழு இல்ல என்றெல்லாம் வச்சாங்க. ஏன் கபிலருங்கிறது நல்ல பெரிய சான்றோர் சங்கல காலத்துல, பரணர்லாம் சான்றோர். அப்படி தங்களுடைய அந்த விளையாட்டுல பேட்மிண்டன் மற்றது விளையாட்டுலாம் விளையாடு கைப்பந்து பூப்பந்து எல்லாம் விளையாடுகின்ற பொழுது வச்சுக்கிட்டாங்கன்னா கபிலர் குழு பரணர் குழு என்று வச்சுக்கோங்க. அப்போ விளையாடுகின்ற பொழுது மட்டும் அந்த அந்த குழுவுக்கு என்ன பெயர், புனை பெயர் கபிலர் அல்லது பரணர். இப்படி அது போல வச்சுக்கிட்டவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என் வகை அந்த சக்திகள் பேரும் வச்சுக்கிட்டாங்களாம் விளையாடும் போது அல்ல அந்த எடுக்கும் போது. அதனால ஏய் நீ சக்தி, நீ வாமினி, நீ இவ, அதனால வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பாக்காதுங்கடி, எங்க போடு பாப்போம் அப்படின்னா அப்படி கொட்டுங்கன்னு. அதுல அந்த மாதிரி கொட்டுதல் என்று போது உலக்கை, ஆமா என்னது என்ன மாமேறு உலக்கை வயலாகுங்கிறது, இந்த மாமேறு மலையே உலக்கையா வச்சு போடுங்கடி எப்படி இருக்கும். வையகம் எல்லாம் உரலதாக, இந்த உலகமே எல்லாம் உரல் இருக்கிற ரெமடி, நீங்க இங்க குத்துனாலும் உரல் தாண்டி, அங்க குத்துனாலும் உரல் தாண்டி அப்படின்னாரு. உலக்க என்ன பண்றாரு, அட அந்த மகா மேருமலை எடுத்துருவாடி என்ன அப்படின்னாரு. மேருமலையாகிய உலக்கையே நான் தூக்கிட்டு வர்றதான்னாரு. சிவ சிவ எடுத்து அப்படியே போனாரு. போனா அந்த மா ரெண்டு கையிலையும் கொடுக்கல அப்படி இழுத்தாரு. ஆடிச்சு எடுத்து கொண்டாந்துட்டு போடுங்க. பையகம் எல்லாம் அந்த பாட்டு படிக்கும் போது நீங்க 91 வயசு இருக்கவன் கூட படின்னு சொன்னா எதிர்த்து உட்காந்துட்டு பாடுவோம். ஏன்னா அந்த பாட்டினுடைய பொருள் அப்படிலாம் வச்சு பண்ணாரு. சித்தியோடு உந்தி பெற அவ்வளவு வன்மை வேண்டியதில்லை, அது வாயினால் அப்படி சொல்லிட்டே போறது. ஆனாலும் அதுல ரொம்ப குஸ்தியா இருக்கு. வளைந்தது வில்லே, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பெற. பாத்தியாடி எங்க பெருமான் அப்படி வில் அப்படி வளைச்சாருடி, குப்புன்னு சத்தம் கட்டுதுடி, எரிஞ்சே போச்சுடு. வளைந்தது வில்லே, விளைந்தது பூசல், உழைந்துடன் முப்புறம் உந்தி பெற. நூறுத்தி வந்தா அவ கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் பாடுவா, ஒருத்தி கொஞ்சம் பின்னால வருவா. ஏண்டி மூணுமா எரிஞ்சு போச்சுமா, இப்பதான் வருவா இவ அல்லவா. ஒரும் குடன் வெந்தவாருந்தி எல்லாம் மூணும் போய் போடுறி முப்புறம். அரே அந்த அம்பு போட்டாரே திரிபுரத்தை எரிக்கும் போது எத்தனை அம்பு போட்டாருனாரு. நீ நானும்னா அஞ்சு அம்பு ஏழு அம்புன்னு போடணும். இரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில், ஓரம்பே முப்புறம் உந்தி பெற. ஒரே அப்படி ஒரே இதெல்லாம் பாடும்போது பிளட் ப்ரெஷர் படிச்சு ஒரு 10 நாள் ஜுரத்துல கிடந்தவன் கூட இதை படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அது இது சைவ சித்தாந்தம் பாத்தீங்களா, இலக்கியத்தையும் அப்படி கைகட்டி வச்சிருந்தாங்க. சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன் ஒன்னும் யாரோ ஒருத்தர் சொல்ல மூலையில உட்காந்துகிட்டு ஆனா அப்படி ஆன்னு கொட்டாய விடலாம், இல்ல என்ன தூங்கி விடலாம், அதான் சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன். ஏண்டா எங்க கிள்ளுகிற சைவ சித்தாந்தம் அல்ல, அருமையா பண்ணலாம் அப்படி. அதுவும் உந்தியாருல பண்ணார். எட்டு கொண்டாரமை தொட்டு கொண்டே ஏறிந்தார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு கொண்டார் யாருனாரு, என் வகை என் திருவள்ளுவர், என் குணத்தான் தாளை வணங்கார் தலை. அது அங்கிருந்து வரும் அங்கிருந்து அல்லவா. எட்டு கொண்டான்னு சொன்னோம்னு என்ன எட்டு கொண்டார்னார், என் குணத்தான் தாளை வணங்கார் தலை. சிவ சிவ இந்த எட்டு கொண்டாரமை தொட்டு கொண்டே நின்றார் கையினால் அல்ல மனதினால. நாயகன் சேவடி தைவரு சிந்தையும், நீங்க உங்க உரையே தேவையில்லைன்னு இவருக்கு அவர் அவருக்கு இவர் அந்த உரையை போட்டாலும் போதும். தொட்டு கொண்டது ஐயா ஆண்டவன் எப்படியா தொட்டு கொள்றது, அவரை கண்ணால தெரியுமா கையினால தொட முடியுமான்னாரு. யாரு தேய்க்கிறார், நாயகன் சேவடி தைவரு சிந்தையும். தொட்டு கொள்றதுன்னா கையினால தொட முடியாது, மனத்தால் நினைவது அப்படியே தைவது. தைவரு சிந்த தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அங்க மனசு வச்சவங்க இந்த உலகத்தை பத்திய கவலை விட மாட்டாங்க அப்படிங்களா. நாம் யாருக்கும் குடியல்லோம், அவர் ஒரு இருந்து அரசங்கிட்ட விளையாடாத சார். நாம எஞ்சோம் திருக்கடவுர் ஆளு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் பயம்படா எமனை கண்டா, எங்க சைவதான படிச்சவனுக்கு திருக்கடவுர் தானே அல்ல. அவன் எம வந்தானா திருக்கடவுர்னு சொன்னீங்கன்னு ஓட்டவும் அடுக்குடுவான். உங்களுக்கு பயம், நாம எஞ்சோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் என்ன, செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் நரகத்தில் இடர்படும். இது எப்படி உங்களுக்கு தெரியும், நடலை இல்லோ இங்க ஒண்ணும் இல்லடா, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அவன் இருக்கிறான். அதனால இங்க ஒண்ணும் உள்ளத்துல ஒண்ணும் பொய்மை இல்லாமையினால அங்க இருக்கு திருவள்ளுவர். உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் வருகிறேன் வணக்கம். திருவள்ளுவர் அப்பப்போ வருவாரு, ஞானிகள்வா வந்து அப்படி இப்படி சொல்லிவிட்டு போவார். அதனால நடல இல்லோம், அதனால் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே. அதனால விட்டார் உலகம் என்று உந்தி பெற. பின் அவங்களுக்கு எங்கதான் தங்குவார்? எங்க வீடே வீடாம் என்று உந்திப்பர். அது எந்த வீடு சார்? அஞ்சு மாடுக்கு மாடி ஆறு அடுக்கு மாடியா? புண்ணியா

வேதகீதம். இவர் வருகிறார் என்று சொன்ன உடனே ஞானசம்பந்தர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கோதை மாதர் ஆடலும் கூலாவு தொண்டர் பாடலும் நம்ம தொண்டர்கள் எல்லாம் அருமையா திருமுறைகள் பாடுகிறார்களாம். வேத கீதநாதமும் அவங்க நீங்க சிவாச்சாரியார்கள் அப்படி வந்தாங்களாம். மிக்கெடுந்து விம்மவே காதல் நீடு கஞ்சிவானர் கம்பலை தொடுந்து போய் முதயிர் புறம் புறம்பு சென்று முன்னணிந்து சென்றணிந்து முன்வணங்கினார். இது வந்து எங்கன்னா அப்படியே மதில்புறம் தாண்டி கேக்குதான். ஞானசம்பந்தர் வந்துகிட்டு இருக்கார். வந்து கொண்டிருக்கும்போது உள்ளிடா இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதான். வந்த உடனே சண்பையாளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடியான முன்பிழிந்து முன்பு இடிந்து இறஞ்சி பான்மை கண்டு என்பருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலி தெடுத்த சொல் மண்பறக்க விழுந்தெழுந்து வான முட்டார்த்தனர் எல்லாம் அதை அப்ப கூட சொல்லியிருக்கிறோம். நம்முடைய பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள், பெரிய புராணம் வரலாற்றுக்கு வரலாறு மட்டுமல்ல பல பண்களோடு கூட பாடலாம் அப்படி எடுத்திருக்க. அது மாதிரி எடுத்த இடங்கள் எத்தனை அப்படின்னு இப்ப தோருடைய செவியன் என்னது என்ன என்ன நட்டப்பாடு. இந்த தோருடைய செவியன் நட்டப்பாடை மட்டுமல்ல இந்த தோருடைய செவியன் எடுத்து பாடுறார் பாருங்க நம்முடைய சேர்க்கிறார் அதுல ஒரு நாலு பாட்டு நட்டப்பாடல பாடலாம். இப்படி ஏறத்தாழ வந்து ஒரு நூறு பதியம் தேரும். அப்ப பெரிய புராணம் வந்து இலக்கியத்திற்கு இலக்கியம், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும், ஞான சம்பந்தன் தமிழ் போல தமிழுக்கு இன்னிசை தமிழும் ஆகும். உண்மையிலே சொல்ல நாங்க வந்தனாலே எடுத்துக்கொண்ட இது மாதிரி ஒரு இலக்கியம் இல்லவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதாடுவோம். வாயா என்னைக்கு வர நானும் வரவா. ஆமா பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள் இது நமக்கு நாம துவக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இதுக்கு இவங்க வேணும் அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வேணும் ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் முடியும். தமிழோடு இசை பாடல் மறந்து தெரியும் இருந்தாதான் எடுக்கலாம். இல்ல நம்ம நட்டப்பாடு இதுன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி பல பதி பாடல் இருக்கு. எனவே பெரிய புராணத்தில் நீங்க நல்ல அருமையா ஒருத்தர் வச்சு பெரிய புராணத்தில் நட்டப்பாடை என்று பாடலாம். பெரிய புராணத்தில் பேந்தை காந்தாரம் பாடலாம். கடைசியில் அது வரலாற்றுக்கு வரலாறு பேந்த காந்தாரம் இசையும் இசை இருக்கு. இது மாதிரி ஒரு இலக்கியம் இல்லை இல்லை இல்லைதான் அப்படி ஒரு அருமையான பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள் எத்தனை இருக்கு. 4000 ஒரு 100-150 பாட்டு இருக்கு. என்னென்ன பதியங்கள் இருக்கு அதுலயே இன்னொன்னு சொன்னார் அவர், ஐயா நாங்க நட்டப்பாட பாடுறோம் அதுலயே முதல் இது ரெண்டாவது இது இருக்குது. அது என்னயா முதல் இது என்ன நீங்க பாடுவதிலேயே ஒரு ராகத்துல 4 வகை இருக்குமா கட்டளை. முதல் கட்டளையாக இருக்கிற நட்டப்பாடு சிலது இருக்கு, மூணாம் கட்டளையா இருக்கிற சிலது இருக்கு. சாமி உங்க திருவடிக்கு வணக்கம் அப்படியே தொகுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நட்டப்பாடையிலும் கூட முதல் கட்டளையில் அமைந்த நட்டப்பாடை, மூன்றாம் கட்டில் அமைந்த நட்டப்பாடை. அப்ப நட்டப்பாடல இரு திறன் நான்கு திறன் இருக்கான். அதுல எத்தனை திறன் நம்முடைய பெரியவான பாடலாம் வந்திருக்கு. தோத்துடுங்க யாசாமி நல்லது. எனவே தன்பையாலும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடியான முன்பிடிந்து இறைஞ்சு பான்மை கண்டு என்பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலி தெடுத்த சொல் மண்பறக்க விழுந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர். காஞ்சி மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் வந்தவன வணங்கி வணங்கி வணங்கி எல்லாம் அவர்களும் தன் பாய்நாள் வந்ததெல்லாம் போட்டாங்களாம் சரிங்களா. வேதநடை தரித்தோங்க வள்ளலையே போற்றி, மிகு செய்வ துறைவழங்க வந்த வள்ளலையே போற்றி, ஞானசம்பந்தர் திருவடிகள் வாழ்க இப்படி எல்லாம் சொன்னாங்களாம். பார்த்தா அது எல்லாம் நேர வான வரைக்கும் சென்றதாம். அந்த அளவுக்கு ஆற்பொலி எடுத்ததாம். சேனு எந்த வாயில் நீடு சீர்கோள் சண்பை மன்னனார் வானில் ஆவு நீட்டணி விளங்கிட மனத்தினில் போனும் அன்பர் தம்முடன் புகுந்திட புறத்துளோர் காணும் ஆசையில் குவித்த கை நிறை எடுத்தனர். அப்படியே அந்த ஞானசம்பந்தர் வந்து கொண்டே இருக்க இவரெல்லாம் அருகில் வரும்போது கையையும் குவித்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல் கரே. இப்படி இருந்தா நிறைய கூட்டம் கம்மியா இருந்ததுன்னா சிறங்குவிக்கலாம், கூட்டம் சேர்ந்து வச்சுங்க இப்படிதான் இருக்கலாம். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்கே இப்படி இப்படி எல்லாம் வணங்கினாரெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானி. பிய நெடும் தெரிவினோடு மிக்க தொண்டர் ஆற்பட கயல் நெடுங்கன் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் போடிந்த தாமன பூவினோடு பொற்சுண்ணம் இயலுமாறு வாட்டெடுத்து இருமருங்கும் வீசினார். பொற்சுண்ணம் பொற்சுண்ணம் என்ன பொன்னால் ஆகி அந்த பொடிய செஞ்சிருப்பாங்க, நல்ல நறுமணம் இருக்கும் பொன்னால் இருக்கும். இப்ப எப்படி வந்து நீங்க இந்த இது பன்னீர் தெளிக்கிறீங்களோ அது போல அந்த பொற்சுண்ணத்தை தெளிக்கிறது. இதுக்கு ரெண்டு விஷயம் வேணும், ஒன்னும் சில்லறை எக்கச்சக்கம் இருக்கணும். தெளிச்சுட்டா என்ன வர முடியுமா, நாவுக்கிறது என்ன பண்ணுவாரு அங்க இருந்து ஒரு இது ஒரு இது எடுத்துட்டு வாடா

0: சொல்லாம் கூட்டி கொண்டு தள்ளிடுவாரு. அதனால அது வந்துருங்க. அந்த குப்பையை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, மண்ணு மங்கு மங்கு தர யாரும் எடுக்க மாட்டாங்க, பயில போட மாட்டான் அப்படின்னு. பொற்சுண்ணத்தை எடுத்து வீசினாரலாம். பொற்சுண்ணம் ஆடாமூ, இங்கே மணிவாசகர் நீ பொற்சுண்ணம் இடித்து நாமே, ஏமா பொற்சுண்ணம் இடித்து நாமி அப்படியே பேசும்போது, எங்கடி அங்க பாக்குற, இங்க பாருடி, எடு உலக்க போடு, பொற்சுண்ணம் இடித்து நாமி. அதுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, திருவாசகம் எங்க நம்ம இந்த பஞ்சபுராணம் வரும்போது மூவர் தேவாரமும் நிறைய பாடிடுவோம். அப்புறம் போச்சுன்னா வந்து எல்லாம் அது வரைக்கும் வந்து பாஸ்ட் பார்சல் நல்ல பேசஞ்சர், அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்பிரஸ் நேர திருவாசல ஒண்ணு திருக்கோயர் கூட வராது இல்லைங்களா, திருசிப்பா ஒன்னு, திருப்பல்லாண்டு ஒண்ணு, பெரியபுராணம் ஒண்ணு நல்ல. அப்புறம் வசன மிக ஏற்றி மறவாதி, மனது துயர் ஆற்றில் உழலாதி, இசைவியல் சடாச்சாரம் அதாலே, இது பாடும்போது எல்லாம் அவன் எந்திரிச்சிருவான். ஏன் வந்துட்டு சார் முடிச்சுட்டு போறாங்கன்னு அர்த்தம். எனவே முடிவுக்கா போச்சே தவிர, இதெல்லாம் தனித்தனியா இருந்து மற்றதற்கு போல இதற்கும் அது லெவல கொடுத்து வர்றது இல்லை. அதெல்லாம் என்னைக்கு வரும், என்னைக்கு வரும். அதனால பொற்சுண்ணம் எடுத்து நாமே எங்க போதுவாமூர்த்தியில் வாயிலாக கேட்டதாக நாம இல்லவே இல்லை. முடிச்சாங்கன்னா பாலனிந்து விட்டு வந்ததுனாலே பெரிய பிராணம் ஆச்சு முடிய போறப்பா பஞ்சபிராணம். மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில் மன்னினார், திருமகள் வழிபாடு செய்த இடம் அது எது, கம்பவானர் கோயில் வாயில் கண்டுகை குவித்தெடுத்து, கும்பர் ஒங்கு கோபுரத்தின் முன்னிறஞ்சி உள்ளணிந்து, அம்பொன் மாளிகை புறத்தின் அன்பரோடு சூட வந்து, இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிள்ளையார் இறஞ்சுவார், செம்பொன் மலைக்கொடி தழுவர் போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சரியாவல்ல, எனவே இது அந்த இசை கொஞ்சம் மாறுது, முடிஞ்சிடணும். அதான் நான் சொல்றேன், நம்ம ராமச்சந்திரபோதோட சொன்னாரு, சில பாட்டையா கொஞ்சம் கூட பாடலான்னு. நான் என்ன அடியேன் வேண்டுகோள் அதல்ல, இயல்பா அந்த பண்ண அமைந்திருக்கணும், நம்ம வற்புறுத்தி வந்து அந்த பண்ணை திணிக்க கூடாது, பண்ண திணிக்க கூடாது. அதனால என்ன பண்ணா, பிரிச்சு ஒரு பாட்டும் பிரிக்காம போட்டா புக்கு இப்படி போகும். இப்பவே மற்றதெல்லாம் பொருள் கொடுத்து வாங்குவான், இதை கொடுத்து வாங்கும்போது என்ன சார் பெரிய புராணம் வந்து இது மாதிரி என்ன 250 ரூபாயா விலை எல்லாம் குறைச்சு கொடுக்கணும் சார், அதான் எங்களை அட்வைஸ் வேற. மறதுக்கெல்லாம் ஒண்ணு, நேற்று வாங்கின துணி எல்லாம் கேட்டாலும் இது இதாருக்கு நிக்கிறது 30 ரூபா, அம்மா காலம் அப்படித்தான் இருக்குதுன்னு வாங்கிட்டு போடுவான். இந்த புசுதல வேலை மட்டும் போட்டா மட்டும் ரொம்ப குறைச்சு கொடுக்கணும் சார், எங்களை அட்வைஸ் வேற.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: அப்படி குதிரைகளை கொண்டு வந்தாரு, அப்படி குதிரைகளை சொன்ன மாதிரியே கொண்டு வந்தது எதற்காகன்னா, பஞ்சாட்சரமும் திருநீரும் சைவ சமயம் வழங்குவதற்காக சொன்ன மாதிரியே வந்தது. அது எப்படின்னு கேட்டா, மாணிக்கவாசகரை போல இப்படி ஒரு அடியவர் இருப்பாரா? அந்த அடியவர் மேற்கொண்ட சமயம் சைவ சமயம் தானே? அந்த சைவ சமய கடவுளானவர் சிவபெருமான் தானே? இப்படி சிவபெருமான் அடியவருக்காக சொன்ன மாதிரியே ஆவணி மாச மூல நட்சத்திரத்துல குதிரை கொண்டு வந்தாரு. மதுரையில ஆவணி மூல வீதியில் ஆவணி குதிரை வந்த வீதி. இப்படி அடியாருக்காக சொன்ன மாதிரியே வேதம் பிரம்மன் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் காண முடியாதவனாகிய சிவபெருமான் குதிரையை கொண்டு வந்தாரே, பிரம்மவிஷ்ணுக்களால காண முடியாதவன், குதிரை சேவகனாக பகலில் இப்படியும் ஒரு கடவுள் இருப்பாரா? சொன்ன மாதிரி இப்படி பகலிலே வேதம் பிரம்ம விஷ்ணுக்களாலே தேவர்களால காண முடியாதவனாகிய வாரார் விசுங்குள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரிய பெருமானை இப்படி குதிரை மேலே ஏறி வந்தாரே, ஒரு அடியவருக்காக இப்படி நன்றி செய்கிறாரே, இதெல்லாம் சைவ சமயம் தானே இந்த மாதிரி எல்லாம் உபகாரத்தை செய்கிறது என்று சொல்லி எல்லாரும் இந்த உண்மையை கேட்டு சரித்திரத்தை கேட்டு சைவ சமயத்துல சேர்ந்து அந்த உயிர்கள் உருப்படியாக வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக குதிரையை கொண்டு வந்தார். சரியா இருக்குல்ல, சைவ சமயத்துல சேர்ந்து எல்லாரும் உருப்படியாக வேணும் என்பதற்காக இப்படி குதிரையை கொண்டு வந்தான். பாண்டியன் பணம் கொடுத்ததுக்காக குதிரையை கொண்டு வரலையா? பாண்டியனுக்கு சரியா? அது அடுத்தாப்பிள்ளையில தெரியுது அந்த குதிரை என்ன ஆகுதோ. அதா அச்சா என்ன சொல்றாரு இதுல, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி, மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூலநாள் சிறிதனத்தினில் எங்கனும் நீரும் அஞ்சலுத்துவங்கிட சங்கரன் இடும்படி சமூகம் வந்தவாள். அதனாலே திருநீரும் பஞ்சாட்சரமும் விளங்கும்படியாக குதிரையை கொண்டு வந்தார். இப்படி அதிசயம் யாரு செய்வா? இப்படி உபகாரத்தை யாரு செய்வா? ஒரு அடியவருக்காக சௌரமான இப்படி குதிரையை கொண்டு வந்தானே, சொன்ன மாதிரி கொண்டு வந்தானே என்று எல்லாரும் எண்ணி அதன் மூலமாக சிவபக்தி பண்ணி சைவ சமயத்தில் சேர்ந்து உயரகோணம் என்கின்ற எண்ணத்தினாலே குதிரையை கொண்டு வந்தானார். துத்திரன் மணிகள் சோதி மாமுடி பார்த்திபன் வெளிநலம் பருக வீதியில் கூத்தினர் செயலன குலாவு வாம்பரி சத்தினர் வரும்பெரும் தன்மை ஊறுவான். அதனாலே பாண்டியன் முன்னாலே அரண்மனைக்கு முன்னாலே வெளியிலே தோரண வாயிலுக்கு வெளியிலே வந்து யார சிம்மாதனத்தில் உட்கார்ந்துருக்கிறான் பாண்டியன். அந்த குதிரை கூட்டத்தை பார்க்க வாதகூரரையும் பக்கத்தில் நிறுத்தி முதலமைச்சரையும் நிறுத்தி குதிரை வருகின்ற அந்த கூட்டத்தை பார்ப்போம் என்று சொல்லி இருக்கிறான். அப்போது அந்த குதிரை வீரர்கள் வருகிறார்கள். குதிரை வீரர்னா பௌத்த கூட்டங்களும் இந்த சிவகணங்களும் எல்லாம் பதி வீரர்களாக ஆனார்கள். மனித வடிவமாக குதிரை வீரர்களாக கட்டிய சுரியர், சுரியர்னா வாழ் வைத்திருப்பார்கள், வாழ் வைத்திருப்பார்கள். கவின்கொள் வாழினர், பொட்டணி முதலினர், பொட்டணி முதலினர், புலஞ்சை மேனியர் பொட்டு வச்சிருக்கிறாங்களாம். புலன்கொள் மேனியர்னா எல்லாம் தக தக்க தக்கன்னு இருக்கிறாங்களாம். கட்டிய சுரிகையர், கவின்கொள் வாழினர், பொட்டணியின் உதலினர், புலஞ்சை மேனியர், பட்டுடை மருங்கினர், பவள நீர்வளம் விட்டொழி வழங்கி என் அறிவினர். அந்த வீரர்கள் எல்லாமே எல்லாம் பவள நிறமா, இடையிலே வாழ் சுருகி இருக்கிறார்கள், அதுக்கு மேல பொட்டு அணிந்து இருக்கிறார்கள், பட்டு கட்டி இருக்கிறார்கள். புண்மையர் பீலியர் புலியின் தோழினர், பின்மலர் பாசிலை படைத்த குஞ்சியர், கண்மொழி வன்மொழி குரலினர், வயங்கு தோணியர், விண்மொழி கரத்தினர், விரித்த பார்வையர். அந்த வீரர்கள், அந்த பரி வீரர்கள் எல்லாம் கோபமான பார்வையுடையவர்கள். பின்னாலே பூக்களை சொருவியர்கள், அதனால புலித்தோலை கட்டினவர்கள், வீரமான பேச்சை உடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அந்த பரி வீரர்கள். பொன்னியல் கொலையினர், புலன்கொண் மாலையர், பன்னிற சாத்தினர், பனைத்த தோழினர், சென்னையில் கதிர்மணி இலங்கு சேடனை பின்னி விட்டுள்ளதன பணத்த குஞ்சியல், இப்படிப்பட்ட கூட்டத்தோடு வருகிறார். அந்த கூட்டங்கள் எல்லாம் அவர் நிற்கிறாரு. அதுக்கு மேல தாங்கிய சுரிகையும் தயங்கு வேல்களும் வாங்கிய சிலைகளும் கனையும் வாழுமாய் நாங்கரில் இவர் வர நாற்பத்தோன்றினார் தேங்கிய நதிமதி சென்னியனார். இப்படிப்பட்ட அந்த குதிரைவர்கள் சூழ்ந்து வர அதிலே நடுவிலே தோன்றினார் நதியும் மதியும் அணிந்த சென்னியுடையவராகிய தலைமை சேவகராயிருக்கிற குதிரை வீரராகிய குதிரைப்பாகராகிய சௌர்வம். அவரு ஆதிசேடனுடைய முடியிலே இருக்கிற ரத்தனம் போன்ற பிரகாசத்தையுடைய வாழ வைத்திருக்கிறாராம். யாரு? சௌர்மான். மாணிக்கவாசர் திருப்பாண்டி பதிகத்துல பாருங்க. கச்சிட விசித்துள்ள கவின்குள் உடைவாரும் பச்சை முழு ஈழமுடு பன்னிற வடஞ்சீர் செச்ச நிற மண்ணிய திரண்ட இரு தோளும் ஒப்பரிய சட்டையும் சட்டை போட்டிருக்காரு. அப்படியே சட்டையெல்லாம் இருந்துருக்குதுயா? ஒப்பரிய சட்டை, ஒப்பரிய சட்டைங்கிறாரு, விலை அதிகமானதான். உடுத்தலகு பட்டு தொப்பியும், குதிரை வேற அதுக்கு தகுந்தாப்புல வேஷம், தொப்பியும், முகத்திட துளக்கம் உள்ளதாவி, முகத்திட துளக்கம் தெரியுத, செப்பது நலங்குளவு செண்டொரு கை கொண்டு, கையில ஒரு அந்த குதிரையை ஓட்டுகிற சாட்டை செண்டு கொண்டு, இப்படியில் இப்படிவும் யாவது அந்த திருவுருவம். திருவுருவத்தை பார்த்து இந்த மாதிரியான திருவுருவம் யாருக்கு இருக்கும்? வேற யாருக்கு இருக்காது. சிவருமான ஒருவனுக்காரு வெள்ளை கடிங்கத்தர், வெண்டிரு முண்டத்தர், பள்ளிக்கூப்பாயத்தர் அன்னையன், பள்ளிக்கூப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளங்கவர் வரால் அன்னையன், கட்டுபடி வீதிமணி கச்சிமணி முன்பு இட்டவிரு பக்கமணி இன்னொலி புலம்ப பட்டியலகு பக்கரை பணிக்கவர் எட்டும் விட்டொலி விளங்கும் ஒரு வெண்பொறியில் ஏறி. குதிரை வெள்ளை குதிரை, குதிரை வெள்ளை குதிரை, மற்ற நிறங்களா இருந்தா பளிச்சு தெரியாது, அதுக்காக வெள்ளை. வீசு கபரித்தனன் மடன் தொழில மீதே தேசோடு கவித்துள்ள செழுங்குடை வயங்க பூசல் புரி வெம்பொறி பொருந்துபடையூட மாசில் கொள்ள ஆரியரின் மன்னனென வந்தார். ஆரியர் போல மன்னனாக குதிரை சேவகனாக வந்தார். மன்னவனும் இங்குவர் வருந்தகவை கண்டு அரிவர்த்தன பாண்டியன் பார்க்கிறான். அந்த குதிரை சேவகனை பார்க்கிறான். பார்க்கும்போது தன்னுள்ள மகிழ்ந்துரு தடங்கடுமையாமே. குதிரை கூட்டங்கள் நிறைய வருது. ஒவ்வொருவரும் பார்க்க அற்புதமா அதிசயமா அழகா இருக்கிறார்கள். அதுல இந்த தலைவனான குதிரை வீரன் இருக்கிறாரே, குதிரை சேவகன், அளவில்லாத அழகா இருக்கிறான். அளவில்லாத அழகா இருக்கிறான். அதே தன்னுள்ள மகிழ்ந்து தடங்கணிமையாமே. தடங்கணிமையாமேன்னா கண்ணை சுட்டாம பாக்கிறது. கண்ணை அண்ணன் என மூர்த்தி நெடுமால் அரணை அல்லாது இன்ன வெளியில் யாவர் உள்ளது என்று அதிசயித்தான். அன்னமூர்த்தி ஆகிய பரம், மால் ஆகிய விஷ்ணு, அரண் ஆகிய சௌரமான தவிர வேறு இந்த மாதிரி யாருக்கு அழகு இருக்கும்? இது அவன் அப்படி என்னா, பாண்டியன் அப்படி என்னா, வாத போறது எப்படி என்றாரா? பண்ணிய தவத்துல பயன் பரியின் மீதே நம்பியிருக்கான். எத்தனையோ கோடி பண்ணிய தவமானது இப்ப பரி மேல இருக்கிறது, குதிரை மேல இருக்கிறது. எத்தனையோ பூர்வ ஜென்மங்களிலே அளவில்லாத தவம் செய்திருப்போம் அல்லவா, அந்த தவம் எல்லாம் திரண்டு போ ஒரு வடிவமாக இந்த குதிரை மேல இருக்கிறது. பண்ணிய தவத்துல பயன் பரியின் மீதே நன்னியது என தவின் அயந்தனர் வியந்தார். ஐயோ, சாமி சொன்ன மாதிரியே குதிரை கொண்டு வந்துட்டாரே, சாமி சொன்ன மாதிரியே ஆவணி மாசம் உள்ள குதிரை கொண்டு வந்துட்டாரே. அற்புதமான குதிரைகள், அற்புதமான திருவுருவம் அப்படின்னு மாணிக்கவாதருக்கு வந்து சந்தோஷம் சொல்லி முடியுமா? அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த அந்த ஆனந்தத்தை யாராவது சொல்லி முடியுமா? பண்ணிய தவத்துல பயன் பரியின் மீது எண்ணியதென தனி நயந்தனர் வயந்தார். எண்ணிய முனித்தனர் எண்ணியபடியே செய்து விட்டார். வாயானை மனத்தானை மனத்துன்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் என கருதி நின்றார். யாரு? புண்ணிய மறைத்தமிழ் புகன்ற திருவாயார். புண்ணிய மறைத்தமிழை புகன்ற திருவாக்குடையவராகிய திருவாதவுடிகள், தூய சுடர் வேல் பல சுழற்சி எதிர் செல்வார். அந்த வீரர்கள், பரி வீரர்கள், தூய சுடர் வேல் பல சுழற்சி எதிர் செல்வார். வாயொலி விளைப்பதுகள், வாக்கில வீரவசனங்களை பேசுவார்கள் இருப்பார். வாழினை விதிப்பார். தேயமுடன் தம்மிலனை நின்று சமர் செய்வார். ஆயினர் அறங்குடையில் ஆனபரி வீரர் நீர் சிவ நீதி நிலை நிற்க உலகால். பாண்டியன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் சைவ சமய, பாண்டியன் சைவ சமயத்தவன். பாண்டியன் சேரன் சோழர் எல்லாமே சைவ சமயத்தவர்கள். அதனால அவன் எப்படி ஆட்சி பண்ணுகிறான் என்றால், திருநீறு நிலைத்திருக்கும்படியாக ஆட்சி பண்றான். நீரு நீதி, நீதியும் திருநீர், நீதியும் சமயம், நீதியும் சமயம். அதான் நம்ம நாட்டுக்கு உயிர் நாடி. நீதி நீதிக்கா, நீதிக்காக என்ன பண்ண, நீதிக்காக என்ன பண்ணி காட்டின மனுநீதி சோழன், ஒரு பசுங்கன்று இயல்பா வந்து தேர்காலிலே விழுந்து இறந்து போனதுக்காக என்ன பண்ண, தன்னுடைய மகனை அதே இடத்துல படுக்க வச்சு ஓடின. அந்த நீதிக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்து மகனை எடுப்பி விட்டாரு, கன்று குட்டி எடுப்பி விட்டாரு, மந்திரி எடுப்பி விட்டாரு. அந்நிலையை உயிர் விரிந்த ஆண்கன்று அவரதன் மண்ணுரிமை தனிக்கன்று மந்திரியும் உடன் எழலும். இன்னவரை சாணான் என்று அறிந்திலன் வேந்தன் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத போகிறது என்பது பயபுறம். ஆகையினாலே இந்த நாட்டுக்கு நீதியும் சிவபக்தியும் உயிர் நாடி. தமிழ்நாட்டுக்கு சிவபக்தி தான் உயிர் நாடிய விளங்குற. அதனாலே இந்த நீதியும் சிவன் நீரும் நிலைத்திருக்கும்படியாக அரசை ஆழ்கின்ற பாண்டியம். கேதாரகுரி விரத நாடு, தீபாவளி இன்னைக்கு தான். அம்பாள் கேதாரத்துல 21 நாள் பூசை பண்ணி சாமியோடு இடப்பாகம் சேர்ந்தது. அப்படிப்பட்ட புண்ணிய நாள். அது மக்கள் எந்தெந்த வகையில கொண்டாடுகிறார்கள், என்னென்ன வகையில செஞ்சா பாவம் வருமோ அதுல செய்கிறாங்க. புண்ணிய நாள் அப்படிப்பட்ட கேதார கௌரி விரதம். நீர் சிவ நீதி நிலை நிற்க உலகாடு மாறன மகிழ்ந்து தவ மன்னரை அழைத்தே கூரறிய ஆரிய குலேசர் ஒரு வீதி ஏறுவகை சென்றுறையும் என்று நிதி சொன்னான். அதையினாலே இப்படி பார்த்து அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கு மேலே மாணிக்க வாசகரை அழைத்து பாண்டியன் இந்த குதிரை சவாரி விட்டு காட்ட சொல்ல அப்படின்னு. குதிரை வேகத்தை நான் பார்க்கணும், குதிரை வேகத்தை பார்க்கணும். குதிரை வேகம் தானே முக்கியமாக சொல்லுவாங்க. அதனால குதிரை வேகத்தை நான் பார்க்கணும். அதனால அந்த குதிரைய சாமின்னு தெரியாது உனக்கு. யாருக்கு? பாண்டியனுக்கு சாமின்னு தெரியாது. நான் கூட பாடி இருக்கிறேன். பறி வாங்கி வந்திருந்தால் பயன் ஒன்றில்லை, பரமனருள் வாங்கி வந்தான் அதனால். பறி வாங்கி வந்திருந்தால் பயன் ஒன்றில்லை, பரமனருள் வாங்கி வந்தான் அதனால் அல்ல. பெரிய பயன் பாண்டியனும் பெற்றாரம்மா, பேருலையில் இவனைப் போல் பெற்றார் இல்லை. கரியவனும் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்தான் பரியின் மேல், காணாமல் கண்டான்தான் பரியின் மேல். உரிய பயன் வாத ஊர் முனிவர்தம்மால் உலகிற்கும் பாண்டியருக்கும் கிடைத்ததம்மா என்று வாத ஊர் வள்ளல்ல பாடி இருக்கிறது. இந்த பாட்டை கேட்ட அந்த புத்தகத்தை வாங்கலாம்னு ஆசை இருக்குமா இருக்காதா? ஆகையினாரே இப்படி பாண்டியனுக்கு சாமியை தெரியாது, மாணிக்கவாசகர் சாமியும் நல்லா தெரியும். இப்ப பாண்டியன் சொன்னதை போய் சாமி கிட்ட இப்படி சொல்றது, சவாரி விட்டு காட்ட சொல்றேன் சாமி அப்படி இருக்காங்க. பிரமோஷனங்களால காண முடியாதவன் இப்ப வந்திருக்கிறா குதிரை மேல, இந்த மாதிரி சவாரி விட்டு காட்ட சொல்றான்னு என்னமா சொல்றது அப்படின்னு மனத்துக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டாரு. சொல்லலைன்னா அது வேற குறையா போருமே, சொல்லாம இருக்க முடியுமா? இல்லாம இருக்க முடியாது அல்லவா, இந்த இடம் சொல்லித்தான் ஆகணும். அதனாலே என் இவன் நூல் என்ன இப்படி சொல்ல அப்படி நினைச்சு, எனத்தமிழ் இறங்கா மன்னிய வருந்தவரும் வான்முகம் அலர்ந்து கண்ணலை நலங்குள் கனியை குறுகி நெஞ்சால் முன்முறை வணங்கி விழி முத்துதலுங்கு கண்ணீர் விட்டு சொன்னாரு. மன்றல் மலரும் மன்றல் மலரானாகிய பிரமாவும் மாலும் உரு வேறாய் அன்று முதல் என்று அறியாத வகை நின்றாய். அது எப்படி என்ன சுடர்வுற் குன்றை தோளா முத்தை வாழா தொடுந்து வந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் வரமன் தடைபட்டு இன்னும் ஜாரமாட்டா தன்னை சொந்தை என்ன ஆடுமுடன் புடைபட்டு இருப்பதற்கு இன்னும் அவர்களால் காண முடியவில்லை, பரமகிருஷ்ணர்களால் இன்னும் காண முடியாத பெருமான இப்பொழுது எழுந்திருக்கிறார். அதை சொல்றாரு, மன்றன் மலரோனும் நெடுமாறும் உரு வேறாய் உரு வேறாய் பன்றியாகவும் பச்சியாகவும் ஆகி பிரமா பச்சியா போட்டாரு, திருமால் பன்றியா போட்டாரு. தேடுகிறேன் என்று எண்ணியுடனே தேடி கண்டுபிடித்து விடுகிறேன் என்று எண்ணியுடனே என்னாச்சு, பிரமனா இருந்தவன் பச்சியா போனார், திருமாலும் பன்றியா போனார், திருமாலும் பன்றியாய் செல்வனரா திருவதி. அதனாலே மன்றல் மலரோனும் நெடுமாறும் உரு வேறா அன்று முதல் இன்று வரை அறியாத வகை நின்றாய் வெந்தி விடை அன்றி வெந்தி விடை அன்றி எப்போதும் சாமி விடவேலதான் வருவார், காலமாட்டில்தான் வருவார், காலமாட்டில்தான் வருவார். இவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய தவம் பண்ணாலும் சரி, இவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு தெய்வம் பண்ணானா யானை மேல போகலாம் குதிரை மேல போகலாம்னு வரமாட்டாரு. பெரிய தவம் பண்ணுறான் பெரிய ஆளு இது தந்தாலும் நம்மளும் மதிப்பா போகலாம்னு வரமாட்டாரு, மாட்டு மேலதான் வருவார். இந்த உண்மை யாருக்கு தெரியும், அதால பசுக்களாகிய உயிர்கள் எல்லாம் ஜெவனுக்கு அடிமை, மேலே இருக்கிறவன் தான் பதி கீழே பசு. அருமையான காட்சி இது, காட்சி பிரமாணம், காட்சி பிரமாணம் கிளிப்படா அளவு பிரமாணங்கள்ல காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம், காட்சி பிரமாணத்தினாலே சிவருமான ஒருவனே பதி. ஐயோ இது யாரு இந்த உண்மையை யாரும் சொல்லவும் இல்லையே, அதிகமா எடுத்து சொல்லவில்லையே. பசு உயிர்கள், மேலே பதி கடவுள், பதி வேறு பசு வேறு, இது சிற்றறிவுடையது அது பேரறிவுடையது. அந்த பசுவை வாகனமாக கொண்டிருக்கிறபடியால பசுக்கள் எல்லாம் ஜீவனுக்கு அடிமை, அதனால அவனுக்கு பசுபதி என்று பெயர். யாராவது சொல்லியிருக்காரு பசுபதி? பசுபதிங்கிற ஒரு வாக்கியம் போதும் சிவருமானே பரம்பொருள் என்பது. பதி பசுக்களுக்கெல்லாம் தலைவன், பதி என்றால் பதி என்றால் தலைவன், பதி என்றால் தலைவன், பூபதி பூமிக்கு தலைவன் உமாபதி உமாவுக்கு தலைவன், அதனால பசுக்களுக்கெல்லாம் தலைவன் பசுபதி. இந்த பேரு வேற எந்த சாமிக்கும் கிடையாது. அதனாலே இப்படி என்ன மன்றம் மல ரோனு மாதம் ஒரு வேற அன்று முதல் இன்று வரை அறியாத நின்றாய் வென்றி விட அன்றி உயர் வெம்பதியின் மீது இன்றுடைய வணக்கமுட உயர் சிவவாகனத்துலதான் ஒரு வாய் சுவாமி. இப்பொழுது இந்த குதிரை வேலை வந்திருக்கிறாய், இந்த திருக்கோலத்தை வணங்க நான் எவ்வளவு உதவும் பண்ணியிருப்பேன் என்று வணங்கினார். நல்ல அத குருந்தடியில் குருவடிவாய் எடுந்தருளி வந்தான், குதிரை விற்கும் வாணிகனாய் பரி மீது வந்தான், மருந்த மரர் கருபுரிந்தான் மஞ்சு மக்க வந்தான், மந்தினிலே மாணவனாய் ஏடெழுத வந்தான். ஐயோ பாட்டு பாத்தீங்களா, குருந்தடியில் குருவடிவாய் எழுந்தருளி வந்தான், குதிரை விற்கும் வாணிகனா பரி மீது வந்தான், மருந்த அமரர்க்கு அருள் புரிந்த அருள்தான் மஞ்சுமக்க வந்தான் மந்திரிலே மாணவனாய் எழுத வந்தான் திருந்துலகு குபகாரம் பொருந்து விளையாடல் திருவாத ஊரணி செய்த தமிழாலே இருந்தென்னை ஆண்டான் என்று எம்பினி மகிழ்ந்தா எங்களையும் ஆட்கொள்வது நமக்கு ஏற்ற தொழிலாம் என்பது வாத ஒரு வளர் திருவிழாலே நான் மாணிக்க வாதம் மேலே ஒரு பாட்டுக்கு மேலே எழுதிட்டு பதஞ்சிரி வியாக்கரவாதத்துக்கு எழுதியிருக்கிறேன் நான் மற்றதெல்லாம் எழுதியிருக்கிறேன் இந்த இது பெரிய ஒரு சிறப்பு பதஞ்சிரி வியாக்கரவாதத்துக்கு மாணிக்க வாதத்துக்கு இத்தனை பாட்டு யாரும் எழுதுனதில்ல மாணிக்க வாதம்
4: ஆகையினாலே இப்படி வந்தபடி இவ்வுரு வணங்குமுதுவல்லால்
3: இந்த திருவேதி கொண்டு எழுந்தருளவில்லையானால் இப்படி கற்பனை கடந்த சூதியா இருக்கிற நீ கருணையனால திருமேனி கொண்டு நீ வரவில்லையானால் யார் உன்னறிய முடியும்
4: வந்தபடி இவ்வூர் வணங்குவது வல்லால் அந்தபடி வாயில் உன யார் அறிய வல்லார்
3: நீ ஆதி அந்தமில்லா அரும்பரஞ்சோதியாகி எங்கும் நடந்த பரந்த சூதியாயிருந்தேனா உன்னை யாரு காண முடியும் அருத்திருமேனி யாரு காண முடியும்
4: காண முடியாது அந்தபடி வாயில் உன யார் அறிய வல்லார் இந்த வகை கண்டு அடியவர்க்கு எளிய என்றே சிந்ததனில் அன்போடு தெளிந்த உலகெல்லாம்
3: இப்படிப்பட்ட திருமேனி எடுத்துக்கொண்டு வந்து
4: அருள் பண்ணுவதனாலே அடியவர்களுக்கு எளியவன் என்று உலகம் தெரிந்து கொண்டது
3: என்று பல முகமன்பலை எம்பி அருளாலே வென்றி உனை மீனவன் விளம்பு முடி சொன்னார்
4: இப்படி சொல்லி அதுக்கு மேலே மீனவன் சொன்ன மொழியை சொன்னார் இந்த மாதிரி குதிரையை வீதியில சவாரி விட்டு காட்ட சொல்றான் அது வேகத்தை பார்க்கணும் ஆசையா இருக்காதா அவ்வளவு மனம் கொடுத்த குதிரை வாங்கி கட்டி அப்படியே கட்டுனா நல்லாதான் இருக்கும் வேகத்தை பார்த்தா தானே மனசு நல்லா இருக்கும் 50 லட்சம் ரூபா கார் போட்டு வாங்கி என்னால வாங்கி அப்படியே நிறுத்தினா நிம்மதியாவா இருக்கும் நல்லா ஓட்டிப்போம்
3: கொன்றை முடி யாரும் அது இசைந்து கொடைமாற நன்றியோடு காணுவக நற்பதி வைத்தார் அதே போல அவர் இப்ப சொன்ன மாதிரிலாம் செஞ்சாகணும் நான் குதிரை வர்றா வந்து இருக்கிறாரு சொன்ன மாதிரிலாம் அதே மாதிரி நான் விட்டு காட்டுறேன்னு காட்டுறாரு அது எப்படி காட்டுறாரு அந்த சமயங்கள்ல எப்படி எல்லாம் நடந்தது நிகழ்ச்சி என்பதை எல்லாம் திருவருளாலே சந்திப்போம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அஞ்செழு தருநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஐந்தாம் திருமுறை 46வது பதிகம் 5வது பாடல் விண்ணினார். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்புகலூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: வேத பாடாஹ ருக்வேத கண பாடஹ.
2: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் அக்னிமீளே அக்னிமக்னிமீளே புரோஹிதம் புரோஹிதமீளே அக்னிமக்னிமீளே புரோஹிதம் ஈழே புரோஹிதம் புரோஹிதமீள ஈழே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய புரோஹிதமீள ஈழே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய புரோஹிதம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் யஜ்ஞஸ்ய புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் புரோஹிதமிதி புரஹாஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ரித்விஜம் தேவம் யஜ்ஞஸ்ய யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் தேவம் ரித்விஜம் ரித்விஜம் தேவம் தேவம் ரித்விஜம் ரித்விஜமித்தி ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் ரத்னதாதமம் ஹோதாரம் ஹோதாரம் ரத்னதாதமம் ரத்னதாதமமிதி ரத்னதாதமம் அக்னிஃ பூர்வேபிஃ பூர்வேபிரக்னிரக்னிஃ பூர்வேபிர ரிஷிபிர

ஏகாங்க தாசுஷே த்வம் தாசுஷே த்வம் த்வம் தாசுஷே தாசுஷே த்வமக்னே அக்னே த்வம் தாசுஷே தாசுஷே த்வமக்னே த்வமக்னே அக்னே த்வம் த்வமக்னே பத்ரம் பத்ரமக்னே த்வம் த்வமக்னே பத்ரம் அக்னே பத்ரம் பத்ரமக்னே அக்னே பத்ரங்கரிஷ்யசி கரிஷ்யசி பத்ரமக்னே அக்னே பத்ரங்கரிஷ்யசி பத்ரங்கரிஷ்யசி கரிஷ்யசி பத்ரம் பத்ரங்கரிஷ்யசி கரிஷ்யசீதி கரிஷ்யசி தவேதித்தவதவேத்தத்ததித்தவதவேத்தத் இத்தத்ததிதித்தத் சத்யம் சத்யம் ததிதித்தத் சத்யம் தத் சத்யம் சத்யம் தத்தத் சத்யமங்கிரோங்கிரஸ் சத்யம் தத்தத் சத்யமங்கிரஹ சத்யமங்கிரோங்கிரஸ் சத்யம் சத்யமங்கிரஹ அங்கிர இத்யங்கிரஹ உபத்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.